0: வீழ்ச்சியத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கட்டி தர முடியும். எந்த அளவுக்கு சவம் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு பாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ, அப்பதான் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலும் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்கள், நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பாரு. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யணும், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சி போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டவருக்கு தெரியாம ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நேரப்பிச்சல நான் எப்பயோ ரட்சிக்கப்பட்ட, நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம தொண்ணூத்தன சங்கீதம் எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாளுக்கு அவளை திருப்தி ஆக்கி ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தன சங்கீதம் கடைசி வசனம், நீடித்த நாளுக்கு அவனை திருப்தி ஆக்கி ரட்சிப்பவனுக்கு. நீடித்த நாளுக்கு ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பாத சரியா ரைட்டா, நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம், என்ன செய்யறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படை. வாழ்த்து பாருங்க, பிலிப்பேர் வாழ்த்து பாத்தீங்கன்னா, பிலிப்பேர் நாலு அதிகாரத்துல ஏழாவது வாழ்த்து பாருங்க, ஆறு ஏழு.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: கத்திர இங்க என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்குமே என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும் குறித்து
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம்,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால்,
0: கவலை அற்றிருப்போமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி பார்த்துக்கோ. இங்க என்ன சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படான்னு சொல்லி இங்க சொன்ன ஆண்டவராக இயேசுக்கு திங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோம். ஆமாவிமானவர்களே, ரட்சிக்கப்படாட்டா வரப்போற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேரு, எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிற கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சை போற வர வந்துடும் அவ்வளவுதான். இங்க சொன்னார் ஆண்டவரை கேசுகிறது பரிசுத்த பவுலையும் ஏத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கும் கவலைப்படும். இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கள். என்ன தண்டனை, அரகுத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படாட்டேன் பர்வத்துக்கு நிச்சயமா நம்ம எங்க போக முடியாது, பர்வத்து கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் அதான் கத்தடி வேதம் நமக்கு வாசித்தோம். ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க, வெளிச்சத்துல நடப்பாங்க. அம்மா ரட்சிக்கப்படட்டா அதான் கத்தடி வேதம். ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். என்ன தண்டனை, அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலை அற்ற இருப்பீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24வது சங்கீதம் 3வது வசனம் 4வது வசனம்,
1: யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்,
0: யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
1: கைகளில் சுத்தமுள்ளவனும்,
0: கைகளில் சுத்தமுள்ளவனும்,
1: இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து.
0: முதல்ல என்ன இருக்கணும், கையில என்ன வேணும், சுத்தம் வேணும். ரெண்டாவது, இருதயத்துல மாசு இல்லாம இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: நாய்க்கு ஆத்ம எனசி கூட ஒப்புக்கொடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கத்துடி பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முத பாக்கணும், கையில என்ன செய்யணும், சுத்தம். நம்ம எங்கேயோ எல்லாம் வேலை செய்யறோம், எங்கேயோ போறோம், அங்க போறோம். அதனால கையில என்ன இருக்கணும், சுத்தம். சுத்தம் என்ன, கை கழுவாம இருக்குது, அதான் சுத்தம். அது இல்ல, கை கழுவும் போல எப்ப பார்த்தாலும் சோப்பு போட்டு கழுவணுமா, அந்த சுத்தத்தான் சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அலையிலயா, அதான் அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா, வாழ்ந்துருக்க பக்தர்ல பாப்போம். கையில மற்றவங்க பொருளை ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஒண்ணு கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னா கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பைசா கூட ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்தும் இல்ல, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்களுக்கு சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 பைசா கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 பைசா கூட மற்றவங்க வீட்டு நம்ம மற்றவங்க 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், இன்னும் மற்றவங்க பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டுல இருக்குது, நம்ம வீட்டுல இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்லிட்டாரு. யார் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைச்சிருப்பான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நினைச்சிருப்பா, அதான் சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள், யார் பைசா ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க. உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசாவை எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துல போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம யாராட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடியா பேனாவா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருங்க. குடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய பருவத்துல ஏற முடியாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கடி அதை சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18:24 அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்
1: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்,
0: எனக்கு பலன் அளித்தார். பாத்தீங்களா, அவர் கண்களுக்கு முன் இருக்க என் கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீது பார்த்து சொன்னேன், இருதயத்துக்கு ஏற்றுவேன் சொன்னார். யோவு சொல்றாரு பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா எல்லாரும் அவங்கவுங்க பொருளை திருப்பி கொடுங்க. எத்தனையோ தரம் சொல்லியிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. மறந்துடாதீங்க, குடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோவின் புஸ்தகம் 17:9
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேல்மேல் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பழத்து போவீங்க. பழத்து போன என்ன ஆசீர்வாதம், வெம்மேல உங்க ஆசீர்வாதம் பழத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்துல என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமான வர வர பழத்து போவோம். நம்ம கையை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடும், பழத்து போவோம். ரெண்டாவது சொல்ற, முத என்ன சொல்ற, கையில சுத்தம் உள்ளவனும், ரெண்டாவது இருதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும், நம்ம இருதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன, சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவா நாம் தேவனை தசிப்பார்கள். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:8
1: இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா, ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட இருக்காதீங்க அருமையானவர்களே, இனிமேல் நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவங்க தான் என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா, இதயத்தில் குழப்பம் யோசனை இருக்குதா, இருக்குமானா நீ காண்டிட்டு கேப்ப. ஆண்டவரே சுத்தி இது தென்னையில, சங்கீதக்காரசி அதுவும் தாவீதம் கேட்டார், என் தேவனை சுத்த இரு தென்னையில சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இரு தென்னையில சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. மூன்றாவது மத என்ன கையில சுத்த, ரெண்டாவது இதயத்துல மாசில, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்,
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. யோனா 2:8
1: பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை, பொய்யான மாயை எது, உலகம். அதான் உலகத்தின் வேஷம் ஒரு கடந்து போயிரும். பொய்யான மாயை, உலகத்தை மாயை பற்றி கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருபைய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருபியை நம்மளே போக்கடிச்சிடுறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பார்ப்போமா, நான் எங்க இருக்கிறாண்டவரே என்ன காமிங்கப்பா, என்ன சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பார்த்தா கையில சுத்தம் உள்ளவர்கள், ரெண்டாவது
1: இருதயத்தில் மாசு
0: இருதயத்தில் மாசு. மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக் கொடாமலும்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலோ
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: சும்மாவே கபடா சத்தியம் சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன், கபடாய் ஆணையிடாமலும். நம்ம சும்மா உள்ளத்துல ஒன்னு உள்ளத்துல ஒன்னு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அதை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு கேட்டு மன்னிப்பு கேட்டு என்னை மாற்ற மாட்டேன்னு சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120 சங்கீதம் 2 வசனம் 3 வசனம்.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: பொய் உதடுகளுக்கும்
0: பொய் உதடுகளுக்கும்
1: கபடனாவுக்கும்
0: கபடனாவுக்கும்
1: என் ஆத்மாவை தப்பியும்
0: என் ஆத்மாவை தப்பியும்
1: கபடனாவே
0: கபடனாவே,
1: உனக்கு என்ன கிடைக்கும்?
0: உனக்கு என்ன கிடைக்கும்?
1: உனக்கு என்ன செய்யப்படும்?
0: உனக்கு என்ன செய்யப்படும்?
1: பலவானுடைய கூர்மையான அம்புகளும்
0: பலவான கூர்மையான அம்புகளும்
1: சூரை செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும்.
0: சூரை செடி எழுக்கும் தளலு அக்கினி அக்கினி தான் கிடைக்கும், அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்தில் கெஞ்சி கேட்போம். அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க. அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க. நம்மளுக்கு கேட்கல பாரு, கொடுக்காட்ட பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க. நம்ம கொடுக்காம இருக்க நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு போறதுக்கு தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? கையில சுத்தம் இருக்கணும், ரெண்டாவது இதில் இருக்கணும், இதயத்துல மாசிருக்கு. ஆண்டோடு கேட்கணும், என் தேவனை சுத்த இதயத்தண்ணில சிருஷ்டிமையா நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பு. அதான் யோவு சொன்னாரு, சுத்த கை சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களாம் பழத்து பரணும். மூணாவது இதயத்தை என்ன செய்யாதீங்க? உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க, மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கணும், வாழ வரைக்கும் நல்லா இருக்கும். எப்ப நம்ம ஆத்து என்ன எடுத்துக்கொள்ளும் நமக்கு தெரியாது. நாலாவது என்னது? கவடா ஆணையிடாத. உள்ளத்துல வந்து ஏதோ ஒண்ணு வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவடை ஆணையிடாத. அதான் சொல்ற முடிவர் நிலையில என்ன போனோம்? ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டா எங்க போக முடியும்? பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 27 வசனம்.
1: தீமை விட்டு விலகி
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்
0: நன்மை செய்
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா.
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. நீ கர்த்தருக்கு நிலைத்திருக்கும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தருக்கு நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நாம் விலகணும். நாம் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தருக்கு நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும். தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம கர்த்தருக்கு என்றென்றைக்கும் நிலைச்சிருப்போம். பாருங்க இங்க சொல்றாரு, எரேமியன் புஸ்தகம் 2:13 வசனம்.
1: என் ஜனங்கள்
0: என் ஜனங்கள்
1: இரண்டு தீமைகளை செய்தார்கள்
0: இரண்டு தீமைகளை செய்தார்கள்
1: ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
0: ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
1: எண்ணெய் விட்டு விட்டார்கள்
0: எண்ணெய் விட்டு விட்டார்கள்
1: தண்ணீர் நிற்காத
0: தண்ணீர் நிற்காத
1: தொட்டிகளாகிய
0: தொட்டியாகிய
1: வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை? கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கணக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரையே மறந்துடுவாங்க. அதங்க சொல்றாரு ரெண்டு தீமைகள் செய். ஒன்னு என்ன செஞ்சாங்க? கத்துருட்டு விலகுனாங்க. ஒரு மணிக்கணக்கு பேசுவாங்க அவங்க, இது அது இது அது எங்க தொடங்கினாங்க எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்தரே மறந்துடுவாங்க. அதான் சொல்றாரு ரெண்டு தீமைகள் செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை? சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். என்ன சீவத்தண்ணீர்? யாரு? கத்தரை விட்டுடுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையெல்லாம் அப்படியே ஏசாமே மறந்துடுவோம். அதான் சொல்ற சீபத்தண்ணீராக என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்கும்போனா நம்ம கத்தர் ஒரு நாள் விடவே கூடாது. ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளை அவர் ஒரு வினாடி கூட நம்மளை விடவே மாட்டார். ஹலேலூயா ஹலேலூயா. அதே சொல்ல தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை விட்டு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும். நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஹலேலூயா ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73 சங்கீதம் 23 வசனம்.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். கர்த்தர் நிலைச்சிருப்போம். கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவர் வாழ்ந்துக்கிற நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போதும் இருக்கணும். அந்த வாஞ்சை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவனோட மறந்துடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. முத சின்ன பேச்சு பேசுறப்ப மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கத்திரையும் மறந்துடுவோம். அவர் வந்து ஜெபிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீம் என்ன பாருங்க, மத்தியான சுவிசேஷம் 5:37.
1: உள்ளதை உள்ளதென்றும்
0: உள்ளதை உள்ளதென்றும்
1: இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்,
0: இல்லது இல்லதென்று சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லது என்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம், ஆண்டவரே மன்னிப்பேட்டு ஆண்டவரே உள்ளதை பேச உதவி செய்யும். ஆண்டவரே நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்தன் முடியாது. தேவனிடத்துல நம்ம கேட்டா அவர் செய்வார செய்ய மாட்டாரா? அதான் பலத்தினால் அல்ல, ஆவினால. வாசிங்க சகரியா 4:6. நம்மளால முற்றிலும் முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்,
0: செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்,
1: பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினால் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட நான் விடக்கூடாது. ஆண்டவரே பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ஆண்டவரே, யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா. சின்ன பொருள் யாருக்கா கொடுக்க காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இருத்திர மாசிருக்கூடாது, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவடா ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது, தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது. உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ நம்ம சொல்லணும். ஜீவத்தண்ணீராக இயேசுகிறிஸ்து விட்டால் படிக்க நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19.
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: நீ திரும்பினால்,
0: நீ திரும்பினால்
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்துவேன்,
1: என் முகத்திற்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பாய்,
0: நிலைத்தும் இருப்பாய். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா, நம்ம திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்களை இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்கு எனக்கு தெரியும். அதான் சொல்லா திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்த. முத நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட, இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்த,
0: நிலைத்து
1: என் முகத்துக்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பா,
0: நிலைத்தும் இருப்பா. அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், முடிவறிந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுறான். நம்ம ரட்சிக்கப்படணும் சொன்னா நம்ம ஆண்டு திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்ப ஆண்டு கேட்கணும். பரிசுத்தை அவன் கேட்ட பரிசு அழகா சொல்லி தருவாரு. அதான் பழத்தினால் அல்ல, பறகு தேவ ஆவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்தினாண்டவர், எதுல எல்லாம் நான் திருந்தினாண்டவரே, நான் நிலைச்சிருக்கணும், எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்கணும் சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டுட்டு நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்த வேண்டாம். அதான் பரிசுத்தை யோவான் எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 2:5.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து,
0: இன்ன நிலமிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி,
0: மனம் திரும்பி
1: ஆதிலே செய்த கிரிகளை செய்வாயாக,
0: ஆதிலே செய்த கிரிய செய்வாக. இன்ன நிலை எப்படினா உங்களை நான் சொல்லித்தரேன், என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம நம்ம இருதயமெல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பா எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு நம்ம ஆண்டோட கேட்டா நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விடுறது இல்ல, ஆத்மா ஆண்டோட விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டாதான் இருப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம இறுதியும் கத்திர ஒண்ணு சேர முடியாது, கத்திர இறுதியத்தோட நம்ம இறுதி இணைக்க முடியாது. அதான் ஆண்டோட சொல்றாரு பாருங்க, மத்தியம் 15:7.
1: மாயக்காரரே,
0: மாயக்காரரே,
1: உங்களை குறித்து,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள்,
0: இந்த ஜனங்கள்
1: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்கள் ரட்சி இந்த மக்கள், வாயினால வாயினால சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபர்ஸ்ட், நம்ம இருதயம் கர்த்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம உள்ள தலை கத்தர் விட்டு நம்ம ஆத்தம் எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டவர் கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும், பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை என் இது அணையிலேயே எங்கேயோ இருக்குதே, வாய்ப்பினால் தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்ப்பினால தான் துதிக்கிறான் ஸ்தோத்திரம் பண்றோம், நல்லா உங்க கூட கிட்ட முடிய கிழிச்சார முடியலையே எனக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அது பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோ இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, சனங்கள் வாயினால என்ன கண்ணம் பண்றாங்க, இறுதியுமா என்ன விட்டு வெள்ளகி என்ன சொல்ற, சும்மா சொல்லு என்ன சொல்றாரு, வெள்ளகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற, அப்பதான் சொல்றாரு. வாசி பண்ண இருக்க நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ,
0: அவர்கள் இருதயமோ
1: எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: என்ன தூரமா இருக்குன்னு சொல்லு, என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செபிக்க முடியல, அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே எங்கப்பா என் ஆத்மா உண்மை விட்டு விழுந்திருக்கு, உண்மை விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்க பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவார். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க உங்களுக்கு சொல்லி தருவாரு. ஆஞ்சியோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேலே எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாம், அந்த விலகிறது வேண்டாம், நம்ம கூட இருக்கணும் ஆண்டவர், நீங்க எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, பரிசு தேவன் அழகா சொல்லி தருவார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 3:3 வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்ப,
0: கேட்டிருக்கோம் எத்தனை வசனம் வாசிருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து அதை என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப, மனம் திரும்ப கத்துட்டு ஓடிக்கிற நம்மளுதான், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் நீர் போதும், கை கொண்டு மனம் திரும்ப, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வார். கை கொண்டு மனம் திரும்ப, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதாவது சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனம், கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவங்க, சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல, கேட்டதே நினைவு கூர்ந்து, நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்னென்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல, நீ கேட்டதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம இதயத்தை மாயைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்கூடாது. சரி பாசிட்டிவ் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நடிச்சு, நன்மை செய்யணும் நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு தீமை நம்ம ஒரு நாளுக்கு மறக்கும், அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், எதுலாம் நம்ம திரும்புமா நமக்கும் கத்துக்கு தான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:19
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்,
0: ஆகையால்
1: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: நேசிக்கிறவர்கள் என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொள்ற அப்படிங்கிற உங்களை கத்தர் என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் யாரை சிச்சிப்பாரு, யாரு சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை நான் கடிந்து கொண்டு, சும்மா சீச்சிக்க மாட்டேன், எப்படி சீச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சீச்சிப்பார். கத்திரி யார நேசிக்கிறவங்கள கடிந்து கொண்டு சீச்சிப்பார். ஹல்லேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்திரி எதை சொல்றாரோ, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரோ, அதை விட்டு தான் ஆகணும். கத்திரி யாரை நேசிக்கிறோம், கடிந்து கொண்டு சீச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. 4 1 2:17
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போ,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அருமையானவர்களே, உலகமும் இச்சை என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடைய சித்தத்தின் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் நினைச்சு என்றைக்கோ நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கு, ஆண்டவரே காலையில எழுந்து உப்பு கொடுங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்தை தானே செய்யணும் ஆண்டவரே, உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்க கூடாது ஆண்டவரே, நீர்தான் காமிக்கணும், நீர்தான் போதிக்கணும். கர்த்தர் சொன்ன கர்த்தரை போல போதிப்பவர் யார்? அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க. கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார்? போதிப்பாரு, எல்லாமே சொல்வார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய காட்டு உண்மையில என் கண்ணவித்து உனக்கு ஆலோசனை சொல்லு சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் 5:17.
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம்? உணர்ந்து கொள்ளுங்கள். மதி அற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கிறது. அதங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல 19:2 ஆத்தும் அறிவெல்லாம் இருப்பது நல்லதில்ல. வாசிங்க 19:2.
1: அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்ற விளையராமல் நினைச்சீங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எதுதான் அவர் சித்தமா இருக்கும்? இது அவர் குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் அன்றாவது மதியற்ற விளையராமல் நினைச்சு கர்த்தர் சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சிருங்க? உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துற எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9:4, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 15:4.
1: அவன் நடுங்கி திகைத்து
0: ஆண்டவரே ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன் பாத்தீங்களா? அவர் வேணும் ஆண்டவரே, ஆண்டவர் தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்,
0: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்ப ஆண்டவரே, நான் இனிமேல் ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு, நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கல 1:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேத வாசிக்க கேட்டோம், முடிவர் நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும்? கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கும்? நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு உப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தருடைய பின்வாங்கிறது தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவன் பிரிஞ்சிருக்கோம்னு சொன்னா, நம்ம செவம் பண்ணுமா, நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். நமக்கு உடனே ஆண்டுட்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை செய்ய என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம எது சித்தம்னு சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா? நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார்? கர்த்தர் போதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். நாம் நம்ம வழிகளை என்ன செய்யணும்? ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன கர்த்தரத்திலேயே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:21. பரலோகத்தில் இருக்கிற
1: என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: என் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
1: என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும், என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுருவாண்டவரே. ஒரு ஒரு நாளும் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க. இதுவே வழி, இதுவே பாதை, இதுலயே நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லி கருத்துக்கிறதுல கண்ணீரோடு கேட்போம். கையினால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டில் என்ன பொருள், நம்ம பொருள் நம்ம வீட்டில் யார் பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மனந்திருக்க வேண்டும், நான்காவது கர்த்துடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஆண்டுகிறது அர்ப்பணித்து போடுமா.

0: பரலோகத்துக்கு வரணும். ஆண்டவரே, முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி, நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்ப ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளை சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஏற்பமாய் கையில் சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், நான் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ ஒப்பு கொடுக்கக்கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளது உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்க, சங்கீதக்காரனை போல எப்பொழுதும் அவோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நிலைத்திருப்பான்? கடைசி தினம் கர்த்தர் சொன்னார், திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னார். எந்த நிலை விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்கு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, மனம் திரும்பி உம்ம சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்றது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை அப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நான் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆத்மா அறிவில் அதிருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். இதுக்கு அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நான் முடிய பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாள்ல கூட அரைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்கள் இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக்கூடாது, எங்கள் ஆத்தமாய் உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி உங்களை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் குருபை தயவாய் தாரும். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்று தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புதல ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள, உன் சித்தத்தை உணர்ந்து அதை செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னீரே. உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரையெல்லாம் உண்மையை தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரி இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவ் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களும், இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட தீவழியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபமனுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளித்து தாரு, சந்தோஷத்தை தாரு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களா, உலகம் கொடுக்கிற சமாளத்தில என்னுடைய சமாளத்தே உங்களுக்கு வைத்து பெருக்கிற உங்கள் உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். கத்தடி கரங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்களில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியாது செபிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செபிக்கிறோம். மாய மந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுகிறது நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுகிறது நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் அவனை கடிந்து நீ கட்டப்படட்டும் ஐயா. இயேசுகிறது நாமத்தில் கட்டப்படட்டும், பொல்லாத ஆவியில் அழிக்கப்படட்டும், இயேசுகிறது நாம நிர்மலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நீர் கட்டளிட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நீங்க தான் உங்களை ஆசீர்வித்து உயர்த்தமே, ரட்சிக்கப்படாத சன்னங்கள் ரட்சிக்கப்படணும். மீ அறியாத சன்னங்கள் அரியன்மையா தகப்பனே, மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருப திரும்படிக்காய் செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலேயும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முறை பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கர்ப்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்கண்டவரே, குழந்தை பைத்த தாங்க. அன்பின் தகப்பனை இறக்க செய்யுங்க, கிருப செய்யுங்க. அவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில் உயர்வை தாரு, வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருராச்சா. வேலையை பர்மனண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்தில் சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சனம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துவங்களை நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்தியுடைய பல்லக்கரம் தாங்கணும், பிடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. அப்ப ஆத்ம கண்களை திறந்து விடுங்க, மறீர் அறிவுகள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க யாசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்க சென்றாலும் இப்படி பிள்ளைகள் நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க எந்த மந்திரமோ சேவையும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சுழ்ந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமணி எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான கரிய செய்ய பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலிருந்து சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கத்த. நாங்கள் கொஞ்ச காரியம் கேட்டிருக்கோம், கேத்துக்கு என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்துவிட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான்னு சேர்ந்தீங்க. ஒரு நன்மை சிங்கக்குட்டியில் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசீர்வதி சம்பூர்ண கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிறோம் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உள்ளத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரின் செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, அதை நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பேரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர

0: கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andjesus.in. God bless you.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாக புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றிக் கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளுக்கு உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். ஆனா உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் 6 வாசிக்கிறோம், 37 வசனம்.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்கள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பே என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12 வசனம்.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தர் கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்து பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் மனுச்சு புறம்பே தள்ள மாட்டேன். புறம்பு அங்க என்ன இருக்குது? வாசி பண்ண மத்தேயு சுவிசேஷம் 8:12 வசனம்.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறம்பான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்கணும் தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசுவே நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மள புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா? நம்ம முதலாவது பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8 வசனம்.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை தாங்குகிறது. பாத்தீங்களா, ஆண்டுடைய வலதுகரம் தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்க, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படி எல்லாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளணும். என்ன சங்கீதக்கார சொல்ற, ஆண்டுடைய வலதுகரம் என்ன தாங்குறது? கத்தடி வலதுகரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திரம் என்ன செய்யறாரு? தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியா அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு. 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மள ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நிலைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால், உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா, பயப்படாத உன்னோடு இருக்கேன், திகையா உன் தேவன் பலப்படுத்துவார். நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்பட நினைக்கிறா? அதை சொல்ற தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்ற உதவி செய்யறவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்துவை போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13,
1: உன் தேவனாய் இருக்கிற
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிக்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகள் துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேர வரைக்கும் நம்மளை விடல. 82வது வருஷம் எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராம இருக்காது. வந்தாலும் கத்து நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரு தான் தாங்குற. அவரை மனுஷன் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்ல அன்று சொல்ற, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்ற கத்தர்னு சொல்றாரு, முடிவிறந்த நிலை நிலைப்போனா நிலைக்கணும், முடிவிறந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துரையும் செய்யக்கூடாது, வீட்டு கடவுரையும் செய்யக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மள ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் நம்ம ஆதரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மள தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்யறது, நம்ம வலதுகிறது தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும். தீட்டியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் போயிட்டா என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்குலாம் வர்றதுக்கு முன்னால அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சுட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு எங்கள் வீட்டுக்கும், நான் தீப்தியாசம் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோட வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில கேட்போம், அந்த அளவுக்கு கத்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் கத்தர் ஒரு நிமிஷம் கூட கைவிடாம எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்க மத்தியில கத்தர் எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய பாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்ப கத்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமா நம்மள ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர்.
0: பூர்ண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்துக் கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்ல, கண் பார்வை இல்ல, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சாரு, அவரை நம்பியிருக்கிற என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்கிறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்யணும், கவலை வந்தாலும் யாசு படிச்சு அண்ணன் இந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னாலும் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்க தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருமே தெரியாது, வாசா ஒண்ணுதான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்பதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊர்ல யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்க போச்சு, நீங்க போறோம், வஸ்தா தான் எங்க கூட இருக்கு, யாரு வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்னும் தெரியாது, நீங்க தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுல அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யற ஒரு நன்மையும் குறைப்படாம கத்திர ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்துல பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்க வீட்டுக்கும் போறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்ல, அங்க போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போக கூடாது சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யறது ஆண்டவரே, பஸ்டா கூட போச்சு, நீங்க போற ஆண்டவரே, நீங்க என்ன பொருட்படுத்திக்கோங்க, நீங்க தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியா பற்றி கொண்டு உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். அனைவரும் சேர்ந்து செய்ப்போமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாடு குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனையுமே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே, உங்க ரத்தம் வலி பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, சுகர் இருந்தா குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சு போடுங்க, பிசாசுங்க அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதோ மாம்சமா யாவருக்கு நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்க அவங்களை குணமாக்கி ஆசிரியச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே மே ஸ்தோத்திரம், மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா, சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானம், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற வியாபாரிகளை ஆசீர்வதிங்க, கத்துடைய நாம மகிழ்ப்படுத்தும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவப்பா, தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறோம் ஆண்டவரே, வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பறையும் ஆசீர்வதிக்கும் கார அவங்க தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரே, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகா நம் மகிமையும் மகத்துவத்தி உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்புரச்சரியாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீவரம் பரமபிதாவே ஆமே. கத்த நம்ம சேவத்தை கேட்டாரே, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Office Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவியில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: ஏசாயின் புஸ்தகம் 25:4
1: கொடூரமானவரின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரம் எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். நம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90:1
1: ஆண்டவரே
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசே என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்க. உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் என்ன சொல்ற நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மளை ஒரு நாளும் எந்த பிசாசும் எந்த சாத்தாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91:10
1: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டா ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது.
0: பொல்லாப்பு நேரிடாது.
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தர் உனக்கு தாகரமா கொண்டு ஆக்கையில் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது. வாதை நம் கூட இருத்த அணுகாது. அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன் எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் அறிக்கிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனுமா இருக்கிற, நீ ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வாரு. நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட எத்தனை மந்திரம் செய்வனு எது வந்தாலும் நம்மளுக்கு தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2:12
1: இஸ்ரவேலின் தேவனாகிய
0: கர்த்தருடைய
1: சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக.
0: அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலாம், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன செய்ய நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க. கடைசி நாட்கள் எவ்வளவு பிரச்சனைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனை கொண்டு வர பாக்குறான். நம்ம அது நிமிஷத்துக்கு சோர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர்தானே அடைக்கலாம், நீர்தான்டவர் எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாய்நாள் அறிக்கிட்டு சொல்லணும். யாராருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பாரு? முதலாவது பாருங்க, கர்த்தர் நினைச்சாரா தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோபியின் புஸ்தகம் 3:16
1: வானமும் பூமியும் அதிரும்
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்துக்கு
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார்.
0: கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய ஜனமா இருப்போம், ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்துல வந்தாலும் சரி, கர்த்தர் தமிழ் சேர்ந்து எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9:24-26
1: கல்மலையோடே
0: கலந்த
1: அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
0: எகிப்து
1: தேசம் எங்கும்
0: எகிப்தேச எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ
0: வெளியே வெளியே இருந்தவைகள் எவைகளோ
1: அவைகள் எல்லாவற்றையும்
0: அவை எல்லாவற்றையும்
1: அந்த கல்மலை அழித்து போட்டது.
0: அந்த கல்மலை அழித்து போட்டது.
1: அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்
0: வெளியில் பயிர் வகைகள் எல்லாம்
1: அழித்து
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம்
0: கோசேன் நாட்டிலே மாத்திரம்
1: கல்மலை இல்லாதிருந்தது.
0: கல்மலை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்ன கல்மலை ஆக்கி வந்து சனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாம எல்லாமே அழிச்சு போட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி வேதம் சொல்லு, தம் சனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிற எந்த பிரச்சனையும் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடைய சனமா இருப்போமானா நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும் எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர் தானே என் அடைக்கலம், நீர் தானே என் பல்லன், நீர் தானே எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாரு. எகிப்து நாட்டுல எத்தனையோ அழிவு வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவங்கள் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருடைய சனம் யாரு வாசித்து பாருங்க, இறைமையின் புஸ்தகம் 7:23
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்பொழுது உங்கள் தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்,
0: நீங்கள் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டு வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கர்த்தருடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கர்த்தருடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்துவத்தும் வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முத கர்த்தருடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம செவ் பண்ணி ரெண்டாவது அப்புறம் வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கர்த்தவங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து இல்லாம தேவன் கட்டாயம் காப்பாத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷனுக்கு வந்தாலும் டிவியில வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தையை செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்ம அவருடைய சனமா மாத்துறாரு. அவருடைய சனத்தை கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோசை நாட்டுல மட்டும் மழை இல்லாம தேவன் பாதுகாத்தாரோ அதே போல உங்களையும் என்னை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவரு வல்லவரா இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாம இருக்கிறார். ரெண்டாவதாக யாருக்கு அடைக்கலமா இருக்கார் பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 29:25.
1: கர்த்தரை நம்புகிறவனோ
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: கர்த்தரை நம்புறவங்களே என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர் தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம மருமத்தில் கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்க முழுமையா அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் என்ன செய்ய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையா நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லையும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்காக மாத்து நம்புறதில்லை. எல்லா சூழ்நிலையும் நீர் தான் ஆண்டவருக்கு என்ன எல்லாமே நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ முத கர்த்தருடைய சனத்துக்கு தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு, தேவனை நம்புறவங்க நம்புறவங்களை உயரம் தடை துளைப்பாரு. அவர் முழுமையா நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையா நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயர்ந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 62:5-6.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: நம்புகிறது அவராலே வரும்,
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமுமான,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. பத்தி அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவரா இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால என்ன செய்யணும், அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கிடு மாட்டால் உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் அடைக்கலம், அவர் தான் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லினா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல உள்ளத்துல என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்தில் அது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயில் சொல்றது மாத்திரல இருதயத்தில் விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசித்த என் கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்போ நம்ம நிச்சயமாக ஆசைக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் ஆசைக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52 சங்கீதம் 8 வசனம்,
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்,
0: நான் பச்சையாய் ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன்,
1: தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா அவர் எப்படி இருக்கிறாரு, கர்த்தர் கிருபையை நம்பினாலே எப்படி இருக்கிறாரா, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார். அதான் சொல்றாரு, நான் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கிருபை நம்ம முழுமையாய் நம்ப வேண்டும். எல்லா சூழலும் அவர் கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும். எந்த உத்தரம் பாடுகள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 39 சங்கீதம் 7 வசனம்,
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. சொல்லி பாருங்க, நீராவே எனக்கு நம்பிக்கை, உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா, நீங்க தான் இருக்க நம்பிக்கை, நீங்க தான் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயரந்தடை துளைப்பார், நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலாவது பார்த்தா கத்தர் தம்முடைய சனத்தை அடைக்கலமா இருக்காரு, ரெண்டாவது கத்தர் நம்புறவங்களுக்கு கத்த அடைக்கலமா இருக்காரு, உயரந்தடைத்துல வைக்கிறார். அடைக்கலமா இல்ல என்ன செய்யறாரா, உயரந்தடை துளைக்கிறார். அது மாத்திர கத்தர் நம்பர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கத்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதல்லயே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், திருமணம் என்னோடு சேர்ந்து நீங்க செவிப்பீங்களா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ள இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க செபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை சந்தோஷத்தை தாரும். கத்துடி கிருப, கத்துடி பிரசனம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா, ஒவ்வொருக்குள்ளையும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கத்திரி பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்கிறேங்க பரம தகப்பனே. நாங்களும் பயந்து கீழ்ப்படிந்து சித்தத்தை செய்யறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி செவிக்கிறோம் ஆண்டவரை. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரை, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும். உங்க நான் மகிப்பிடட்டும் ஆண்டவரை, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்களையும் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரையும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுறாங்களோ ஒவ்வொரு வரைக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே மெஸ்தோத்து நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமான வேண்டும்படி செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும்படி செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா மீ துதிக்கிறோம். எத்தனையோ சனங்கள் அப்பா எத்தனையோ விதத்துல கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே அப்பா, சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது செபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா, கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே அப்பா, மீ துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ஐயா. இறங்கி அவங்க படத்தை சந்திக்க முடியா கொடுக்க எஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. சிக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நீர் இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா, ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்தள்ளும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காக துதிக்கிறோம் ஐயா. கத்தாவே மீ நோக்கி கெஞ்சிரும், கத்திடத்துல மனமகிழ் சேரு, ஒரு இருதயத்தில் வேண்டில் ஒன்று கருளி செய்வே, ஒரு வழியை கத்திடத்துல ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா, எங்கள் வழி இல்லாமல் இடத்துல எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பைக்கு இல்லாத மக்கள் குழந்தை பைத்து தரணேசப்பா, கற்பத்தின் கனி கத்திரால கடிக்கு சுகந்திரன்னு சொன்னீரே, கற்பத்தை தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே அப்பா, குழந்தை பைக்கத்தை தாங்கேசப்பா தாங்க, வேலைக்காரன் கண்களை சமானி நோக்கி பார்க்கும் போலும், வேலைக்காரடி கண்களை சமாட்டி நோக்கி பார்க்கும் போலும், தேவனை கத்தாவே முடிவிறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். நீங்க தாப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டுமாப்பா, குணமாக்க வேண்டுமாண்டவர அப்பா. பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து விபத்து வரக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் விபத்துக்கள், எங்க பார்த்தாலும் அப்பா விபத்துக்களும் சாவும் மரகந்தாங்களும் கேள்விப்படுறோம். இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிகா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரி ஆஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரர்கள் ஜெப குறிப்பு சொல்வார்கள், அவரோடு இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: சென்னை மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நிறைய சென்னை நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் போராடி ஜெபிக்கணும். நீங்களும் எங்களோட எல்லாம் ஜெபிக்கணுங்க.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்துல வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையில கூட எங்க சென்னை பகுதிக்காக ஆண்டவரே முடி திரு சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்களப்பா. என் தகப்ப இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பனே நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்கவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே, எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே, நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக. என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாத ஆண்டவரே, எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குருமருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா எங்களுக்காய் சிந்தின பரிசுத்த ரத்தம் எங்க சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வியாதி முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா. வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க. எங்க தேசத்துக்கு இறங்கும்படிக்காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமே.
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அத்தியாரத்தில் அவர்களுக்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
1: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என்னை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவனே எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை
3: ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரதமரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க உள்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க ராணுவத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம், இணை அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனோட உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும், தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மாநில முதலமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் தேவனோட திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக. ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தரோட கிருபை உள்ள கரம் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தின் விவேகத்தை தருவீராகப்பா, பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக. ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனே எஸ்எப்பா கவுன்சிலர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக. தேவனோட கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும், பாதுகாக்கணும் ஆண்டவரே. உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும், எப்படி கொண்டு வரணும், எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்க மேல தேவனோட கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும். நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும் நிறைய நம்ம திருச்சபையில திறந்து கற்று நாம் வைக்கப்படணும், அதுக்காக சாப்பிடணும்.
4: சூத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்க தேசத்தின் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றை ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரேன், கோடி நன்றி ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. இதனால திருச்சபைகள் திறக்கப்பட இருக்குது ஆண்டவரே. பரலோக தேவனே எவ்வளவு மக்கள் ஏசப்பா தவிக்கிறாங்க, எவ்வளவு சபைகள் தவிக்குது ஆண்டவரே. என் தேவனே மனம் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு போதகர் மார்களின் தேவனை கர்த்தர் வல்லமெடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியக்காரர்களை வல்லமெடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்க திருச்சபை வளர்ந்து பெருகுன ஏசப்பா. எங்க திருச்சபையில ஒரு அக்னி பற்றி எரியும் ஆண்டவரே. எங்க திருச்சபைகள் ஒரு எழுப்பல் உண்டாகும் ஏசப்பா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்து மக்களை கூட்ட ஒரு ஒவ்வொரு திருச்சபையின் தேவனை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. மனம் இறங்குங்க ஏசப்பா. நாங்க யார்ட்ட ஏசப்பா போவோம் ஆண்டவரே? என் தேவனே மனம் இறங்குங்க ஆண்டவரே. எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும். மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. போது ஆண்டவரே மனம் இறங்குங்க ஏசப்பா. என் தேவனே என் தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபையில திறந்து. இதற்கு பின்னாக நின்று கிரீசர பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுதுன்னு கொடானுக்குடி நன்றி ஆண்டவரே. அப்ப எல்லா துதிகன மகிமமைக்கு செலுத்துகிறோம். இயேசுமல் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.
0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
5: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிருவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அன்றைக்கு அநேக விருப்பம் உண்டு. நம்ம கர்த்தர் சொல்ற பூமியல் அக்கினியை போடுறது இப்பொழுதே பற்றிய விரும்புறேன் நிறைய காரியத்தில் விரும்புறலாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இன்னொரு விருப்பம் என்ன, நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உள்ளத்தினோடனும் உதட்டிலோட நம்ம பேசக்கூடாது, எதை செய்தாலும் என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் தருவார். நம்ம உள்ளத்துல உண்மை இல்லாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமே இல்லை. நம்ம உள்ளத்துல உண்மையா இருக்கமா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் நினைச்சிருவாங்க, எதையோ சொல்லுவாங்க, ஆனா உண்மையும் உண்மையா இருக்காது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன விரும்புறாரா, உள்ளத்துல உண்மை இருக்கணும். உண்மை இருக்க விரும்பலன்னு சொன்ன பரவாயில்ல, உள்ளத்துல உண்மை இருக்கணுமா. நம்ம பேச்சில வார்த்தையில செய்கையில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். 1 Corinthians 1:9 வாசித்து பாருங்க.
1: உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.
0: நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எங்கேயோ இருந்த எல்லாரும் இருந்த நம்ம சேற்றில விளையாட சேற்றில கிடந்தோம், நம்ம அங்கிருந்து அழைத்து வந்தார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மளும் ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி புஸ்தகம் 20:6.
1: மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்.
0: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார், உண்மையா இருக்க நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருக்கான்னு சொல்லி மற்றவங்களை நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா பேசுறலாம் பொய்யெல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க நான் இப்படி இருந்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லி தங்களையே பிரஸ்தா பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னு சொல்லி நம்ம எத்தனையோ சனங்கள் நம்மள பாப்பாங்க. அது மாத்திர ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து பாப்பாரு, ஒரு பக்கம் என்ன இன்னொருத்தர் என்ன இன்னொருத்தர் யாரு பாப்பா, பிசாசு நம்மள பாப்பா. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பான். இவங்க பேசுறலாம் எதவோ பேசுறாங்க, உண்மை மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும். ஏன் உண்மையா இருக்குன்னு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரோட இருக்கணும்னு சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், உண்மை. அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இருக்க முடியும். அழைக்கப்பட்டவர் ரெண்டாவது யாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர் மூணாவது யாரு, உண்மையுள்ளதான் கர்த்தரோட. உண்மையா இருந்தால்தான் கர்த்தரோட இருக்க முடியும். கர்த்தர் நம்ம எப்படியானால் வாழ்ந்துட்டு கர்த்தரோட இருப்பேன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறோம் அதுல உண்மையா இருக்கணும். நிறைய பேர் கர்த்தர் சமூகத்துல எதோ ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனா கரெக்டா கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன, யூதா சொல்றாரு ஒப்பு கொடுத்துல என்ன செய்யணுமா. யூதா 1:4-3
1: பரிசுத்தவான்களுக்கு
0: ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட
1: விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று.
0: நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன செய்யணும், விசுவாசத்தோடு தைரியமா
1: போராட.
0: ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஏதோ நம்ம ஆற்ற சொல்றோம், நம்ம வந்து இது இப்படி செய்வோம் அப்படி சொன்ன எங்க சொல்றாரு, தேவடைய சமூகத்துலதான் பிரசிங்கில ஒரு வசனம் இருக்கு, மனம் புதிரி தேவையில் சமூகத்துல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி. நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா கட்டாயம் அதுல என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். எல்லாத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அதான் உள்ளத்துல உண்மை. வெளியில நம்ம உண்மை மாதிரி இருந்துடலாம், ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் அங்க இருப்பாங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம உண்மையா இருந்தா தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்கதான் பாக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் நெகேமியா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் 7-8
1: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு
0: அவனை
1: ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு.
0: அல்லேலூயா. யாருடைய இருதயம் உண்மை இருந்து கர்த்தருக்கு முன்பாக? அவருடைய ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தது? நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படியாவது உண்மையா இருக்க நம்ம பிரேசப்பட வேண்டும். உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க பிரேசப்பட வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்ததா? அதனால கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதிகமா தேவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலும் தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாஸ்து பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 24:1.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா? சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இருந்தவ நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு நாள் ஆண்டு கேட்க, நம்மளால முடியாது ஆண்டவரே, உண்மையுள்ளா மாறணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னால முடியல, நீங்க தான் என்ன மாத்தணும், உண்மையா இருக்கணும் சுவாமி, ஒப்பு கொடுத்துல உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், நான் செய்கையில உண்மையா இருக்கணும். கத்திர என்னை எதற்காக பிடித்தீரோ அதை ஆசையா பின்தொடர்றதுலயும் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. உண்மையா இருக்கு மாற நினைச்சிட்டு உண்மையெல்லாம் போனா கத்தர் உண்மையா இருக்காரு. அழைத்தவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால நீங்கள் நான் உண்மையுள்ள இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமணி புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன்
0: பரிபூர்ண
1: ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் எப்படி எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுவாங்களா? பரிபூர்ண ஆசீர்வங்களை பெறுவான். நம்ம உண்மையுள்ள இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நம்ம கத்திட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் நம்ம உண்மையில்லாம வாழ்ந்துட்டாண்டவர், இனிமேலாத நாட்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறியுது, ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எப்ப வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஆவலோடு அவர் வருகைக்கு வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவர் சகல காரியத்தை ஆசீர்வித்தார். உண்மையுள்ள மனுஷன் எப்படி ஆசீர்வதப்படுறாங்களா? பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறாங்களா? கர்த்தாவே கர்த்தாவே என்னையும் மாற்றும் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவது ஒரு பக்தரை பார்க்கிறோம். 8 12:7.
1: என் தாசனாகிய மோசேயோ
0: அப்படிப்பட்டவன் அல்ல.
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: மோசே வீடெங்கும் உண்மையுள்ள இருந்தாராம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் மோசையோட முகமுகமா சிநேகிதனோடு பேசுறது போல மோசையோட என்ன எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? யோசித்து பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 33:11.
1: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட என்ன எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே என்கூட பேசுங்கப்பா, என்னை உண்மையுள்ளதா மாற்றும், என் வாழ்க்கையில உண்மை இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திர உபாகம் புஸ்தகம் 34:10-12.
1: மோசே
0: எகிப்து தேசத்திலே
1: பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும்
0: செய்யும்படி
1: கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும்
0: அவன்
1: இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த,
0: இஸ்ரேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த
1: சகல வல்லமையான கிரியைகளையும்
0: சகல வல்லமையான கிரியைகளையும்
1: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்,
0: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல,
0: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல
1: ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.
0: அதுக்கப்புறம் என்ன சொல்ல, இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி கூட அந்த மாதிரி தீர்க்கதரிசி எழும்பினதில்லைன்னு சொல்லி விளங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா கர்த்தர் என்ன மோசை என்ன செஞ்சார், கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாரு, நீங்கள் நான் உண்மையிலே இருக்க பிரயாசப்படுவோம், ஆண்டுட்டு உப்பு கொடுப்போம், ஒவ்வொரு நாள் கேட்கணும், நம்ம பிரயாசமாவது படணும், ஆண்டவரே நான் உண்மையிலா இருக்கணும் எல்லா காரியத்திலும், வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும், அவங்க பார்த்து சொல்லணும், இவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கிறிஸ்தவங்க வேலை செய்யறது கரெக்டா இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், ஒரு சின்ன பொய் கூட நமக்குள்ள வரக்கூடாது. குடும்பத்துல ஐயோ இவங்களா ரொம்ப உண்மையா இருப்பாங்க, அவங்க ஜபத்துக்கு போறாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்க, ஒரு சின்ன பொய் கூட அவங்கள்ட்ட இருக்காது, கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அதே போல நம்ம ஊழிஞ்சறவங்க, எங்களை போல ஊழிஞ்சறவங்களும் நாங்கள் சாட்சியா இருக்கணும், இயேசு கிறிஸ்து எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. உண்மையா இருக்க வேண்டும். மோசை உண்மையா இருந்தார், மொதல் யார் உண்மையா இருந்தார், ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசை உண்மையா இருந்தார். அதனால மோசை கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 11:3
1: மோசே என்பவன், எகிப்து தேசத்தில், பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும், ஜனங்களின் பார்வைக்கும், மிகவும் பெரியவனாயிருந்தான்,
0: ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு, பெரியவனாயிருந்தார். யார் அப்படி மாத்தினது, தேவன் மாத்தினார். அவர் உண்மையா இருந்ததுனால தேவன் அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சு அவர் மாற்றி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய பார்வைக்கும் ஊழியக்காரருடைய பார்வைக்கும் மாசம் எப்படி இருந்தாரு, பெரியவனா இருந்தார். காரணம் என்ன, ஆண்டருடைய பார்வை அவர் உண்மையா இருந்தார். என் வீடு எங்கும் உண்மையிலன்னு சொல்லி கர்த்தர் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையானவளே, நம்மளை பிரயாசப்படுவோம், ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்ப, ஆண்டவர் என்னை மாற்றும், மோசை எங்களை போல பாடுள்ள மனசுதான் ஆண்டவர், அப்பறகாம எங்களை போல பாடுள்ள மனசன், அவங்க உண்மையா இருந்தாங்கப்பா, எங்கள் வாழ்க்கை உண்மை இருக்க உதவி செய்யமாண்டவரை சொல்லி கேட்போம். யாத்ரா புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம், மந்திரவாதிகளும், மோசைக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசைக்கு முன்னால யார் நிக்க முடியல, மந்திரவாதிகள் நிக்க முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு முன்னால மந்திரவாதி என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது, ஓடி போயிடணும். நம்ம மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும், நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறேன் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கங்க ஏசப்பா, உங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீல மூடிக்கோங்க, என்ன பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, எந்த மந்திரம் செய்வனிகள் இருந்தாலும் உடைத்து போடுங்க ஆண்டவரே, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிஞ்சிக்கொள்ளணும், தேவனை தெரியாத மக்கள் தேவனை தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்பாவை துதிக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமும் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அன்னி பாசில பேசிமை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. தகப்பரே தகப்பரே, என்ன தடைகள் இருந்தாலும் குடும்பத்தில் தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க, தடையில் அகற்ற முன் சொல்றான்னு சொல்லி மீகா 2:13 சொன்னீரே, தடையில் அகற்றி போடுங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பரே, இறக்கம் பாராட்டுங்க, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, அப்பா ஆற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, அப்பா வயிற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. கர்த்தாவே மே ஸ்தோத்திரம், கற்பப்பை தொட்டு சுகமாக்கி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர, கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீர் ஆண்டவர, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தரணும் ஏசப்பா, சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும் ஆண்டவரே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க ஏசப்பா, கேஸ்ல இருக்க மக்களை வெட்டிட்டாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. லோன் கிடைச்சா வீடு கட்டலான்னு நினைக்கிற மக்கள் லோன் கிடைக்கணும், வீடும் கட்டணும். உங்க மகத்துமே நான் மகிழ்ப்படணும் ஆண்டவரே. பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க, பலத்த அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க கர்த்தாவே. மை நோக்கி கெஞ்சுகிறோம், கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணு சொன்னீரே. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டு பாதுகாத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுபா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவி, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரருடைய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தர் நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதல்ல நம்ம கர்த்தர் தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமே நம்ப வேண்டும். கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59:16.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி, காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழ்வேன், எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, நீர் எனக்கு தஞ்சமும், உயர்ந்த அடைக்கலமும் ஆனே,
0: பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கத்தர் நெருக்கமான நேரத்தில் கத்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கம் வந்தாலும் கத்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடி மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவரை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும் போது கத்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முதல் கத்தோடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக அவர் பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கத்த நமக்கு பிறந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்லை, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கத்த நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுறது எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: என்று
1: தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறதான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணுமா பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: அவரை
1: தொழுது கொள்கிறவர்கள்,
0: ஆவியோடும்
1: உண்மையோடும்
0: அவரை
1: தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவர் தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ளும் பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:4.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட
0: ஆராதித்து வரும் தேவனை
1: நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தூரம் ஆராதிக்கிற இல்லை. மனிதன் முகத்தை பார்க்கிற தேவை எங்க பாக்கிறாரு, நம்ம இருதயத்தை பாக்கிறாரு. இருதயத்துல சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 8:1.
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வோனிடத்திலே போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பி. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட ஆராதிக்க வேண்டும். 29 2:2.
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள்,
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்பட நமக்கு விடுதலையாக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்து அடைக்கலாம். முத பார்த்தோம் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலாம், ரெண்டாவது கர்த்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்க, மூன்றாவது கர்த்தரை சுத்த இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறிந்து கொண்டா போதும், தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவன தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்துல வைப்பார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும். பரிசுத்த பவுல் செபிக்கிற பாருங்க, கொலோசியர் 1:9 பாருங்க, அவர் எப்படி செபிக்கிற, நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: என்ன செய்ய சித்தத்தை எது அவர் சித்தம் சொல்லி என்ன செய்யணும், அறியற அறிவில் அம்மா நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதான் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிறீனால அவனை உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். அவர் சித்தம் என்ன, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான், ஆனா எப்படியே வாழ்ந்தாலும் கர்த்தர் போகும். அவர் சித்தத்தை அறியற அறிவை நமக்கு கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14 வசனம்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்ம செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் முழுமையா நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஆண்டவரே நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஆவி வைங்க, உயிர் அடைய வேண்டும். ஆண்டவரே நம்ம உயிர் அடையணும், என் ஆத்ம உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயம் புஸ்தகம் 11:2 வசனம்,
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, கர்த்தருடைய ஆவியானவர், அவர் மேல் தங்கியிருப்பார்,
0: ஞானத்தை உணர்வாவி பலத்தை ஆலோசனை அருளாவி அவர் அறியற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறியறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்க சொல்றாரு யோபான் சுவிசேஷம் 5:39 வசனம்,
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றே நாம அறிந்திருக்கப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தவன் நமக்குள்ள இருந்து அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல்ல, ஓசியான் புஸ்தகம் 6:6 வசனம்,
1: பழியை அல்ல இரக்கத்தையும்
0: தகன
1: பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தர் அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்த முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தமிழ் சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், மூன்றாவது அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான்காவது அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பினர் அவர் என்ன செய்யறாரா உயர்ந்த அடைக்கல் துறைப்பார். நம்மள அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கு. எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம், நம்ம கர்த்தர் வார்த்தை செவி கொடுத்தா அவர் சனமா மாற்றுவார் நம்மள. அது மாத்திர நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்த இருதயத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியறதுதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்புக்கொடு ஜெபம் பண்ணுமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். மூன்றாவதாக, யார் யாரெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேதவசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பனே, நீரே எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமா இருக்கிறீர். யார் யார் உம்முடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமா இருப்பார் என்று சொன்னீர் அப்பா. அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு உடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்கள் என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்னவென்றாலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த வாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும் ஆவியில் நிரம்பி நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தன் செய்தி நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்வொர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சனை சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாகத்தினாவி தாங்க முடிச்சு கேட்டாரேப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். முற்றுமுடைய ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறமையா, கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசு தாவேன் அபிஷேகம் எல்லாருமே நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னதாவே சம்பூர் நிரப்புங்க, நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமாண்டவரே. அப்பா, மாம்சமணி யாவர் மேலும் நாவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்றுமாண்டவரே. எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றி சொன்னீரே. எங்கள் வாலிபர் மேலே ஊற்றுமே பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, மூப்பர் மேல சபைய நாவி ஊற்றி சொப்பனை பாப்பாரு சொன்னீர் ஆண்டவரே. சொப்பனத்தில் வரங்களை கொடுக்க முடிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரி மேலே, ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் சொன்னீங்களே. அந்த அபிஷேகம் எல்லாருமே ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றும் ஆண்டவரே. அக்கினி போடுங்க ஆண்டவரே, அக்கினி போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தார் உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சு செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவரே. வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் நீங்கி போட்டு நீங்கி போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திரி. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்களை பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் இப்படி கெஞ்சுகிறையா கெஞ்சுகிறையா. தொழில் சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுறேன். சிறக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. யாவரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. யாவரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமாளம் தரும். வாலியர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேர சார்ந்து கொள்ள அண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பி ஊற்றுங்கப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே. செபிச்சவங்கதான் செபிக்கிறோம், செபிக்காதவங்களும் செபிக்க. அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்கடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்கடத்துல பேச போறோம் ஆண்டவரே? அப்பா எல்லாருக்கும் இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும், துதிக்கணும். என் தேவனோட பேசுற முந்திக் கொள்ற அந்த வாஞ்சை உள்ளத்துல வைக்க முடியாது செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருபி நாவி விண்ணப்பத்தை நாவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கணும், துதிக்கணும். தேவனோட பேசுன ஆண்டவரே, எங்களை படைத்தவரை பேசுன ஆண்டவரே. அப்பா எல்லாருக்கும் கிருபி நாவி விண்ணப்பத்தை ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அலட்சியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, செபிக்க, துதிக்க, உண்மை ஆராதிக்க, உண்மை அறிந்து கொள்ள வாஞ்சி உண்டாக்குங்க ஏசப்பா, வாஞ்சி உண்டாக்கு. இப்படியே இருப்போமானால் வரப்போறீங்களேப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க? என்னைக்குப்பா செபிப்பாங்க? செபிக்கக்கூடிய வாஞ்சி கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்வோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெப குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கிற பரலோக பரிசுத்தப்பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருக்குது தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. சிறு தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எசப்பா இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. சர்வ வல்ல உரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எசப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் காவலே பாரங்களை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பனே வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அவர்களுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி அன்றுவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுவது நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோ தூய பிதாவே. ஆமே.
0: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது. அது மாத்திர பழி விட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது. அதுக்காக நம்ம செய்யணும்.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக.
5: எங்கள் தேவனாக்கிய கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே, எங்க தேசத்துல அப்ப இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்ப சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவலை நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது ஆண்டவரே. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் அப்ப கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாது அப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே அப்பா, சொந்த தகப்பனே அப்பா, ஆண்டவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்க அப்பா. தங்கள் பிள்ளைகளை ஞானத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகள் அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. ஆண்டவரே, இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து ஆண்டவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். மகிமின் தேவனையுமே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியா கூட கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, இப்படி படிச்சு உள்ள எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கு ஆண்டவரே? நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க, விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்காக செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே, மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்களும் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதோடி தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் செவிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு அன்னியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே நேற்று யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்து வந்து கெஞ்சுகிறோம், யாருக்கும் அந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செவிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செவிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவர். எங்க தமிழகத்துக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் அப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராஜா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேரை குணமாக்கி இருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு நாள் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர், நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் அப்பா. எங்க தமிழக
3: உலக மக்களுக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவர். என் தேவனே, என் தேவனே, நீர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அறிந்து கொள்ள, வண்டிக்கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள மூடிற்கு கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நானே அவற்றை சிற கர்த்தனு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யாரு உயிர்ச்சியாத வரக்கூடாது ஆண்டவரை காப்பாத்துங்க, ஆண்டவரை காப்பாத்துங்க. உயிர்ச்சியாத யாருக்கும் வரக்கூடாதப்பா. அவங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கியும் செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே.
0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜெபங்களை, உங்க ஜெப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகணும். ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே நீ மாற்று ஆண்டவரின்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் ஆட்சி இது போன்னு சொன்னா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவதாக 1 பேதுரு 1:13
3: ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினரையை கட்டிக்கொண்டு,
1: நான் மனதினரையை கட்டிக்கொண்டு
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து,
1: தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து
3: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
1: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
3: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்,
1: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
3: பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள்.
1: பூரண நம்பிக்கையுள்ளவர்கள் மத என்ன செய்யணும்? மனதினரை கட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்களும். மூணாவது என்ன செய்யணும்? நமக்கு வெளிப்பட போற கிருபையின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மனது நிறைய கட்டணும். இங்கதான் உட்காந்துருக்கோம். சிந்தனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். போய் எப்பதான் பிரேயர் முடியும்? போய் சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், இது என்ன செய்யுது, அதை என்ன செய்யுது, இதுக்கு என்ன பண்றது அப்படி நம்ம உள்ளத்துல எங்கேயோ அலைஞ்சிருக்கோம். அத மனது நிறைய என்ன செய்யணும்? கட்டணும். மனதான் மனதுதான் நம்ம அங்கங்க அங்கங்க அடைஞ்சிட்டே இருக்குது. மனது நிறைய கட்டணும். மனது நிறைய கட்டணும். ஆண்டவரே எனக்கு மனது நிறைய கட்ட எனக்கு பலன் கொடுங்கப்பா. எனக்கு உதவிச்சுங்க. மனசு அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்குது. என் மனசு அடக்கும், எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இங்கே அதைத்தான் சொல்றாரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. லூக்கான் சுவிசேஷம் 12:35
3: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: நம்ம அறைகள்

0: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: நம் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
0: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்,
1: நம் அறைகள் கட்டப்பட்டு மனதின் அறை கட்டப்பட்டிருக்கணும் இல்ல சிந்தனை அப்படியே எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். நம் அறைகள் கட்டப்பட்டதாக ஆண்டவரே மனதின் அறையை கட்டு சுவாமி, என் சிந்தனையை காத்துக்கொள்ளும், எண்ணங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, எண்ணங்களையும் செய்திகளையும் கூட கடைசியில கத்துற என்ன செய்றாரா, ஞாயிற்றுக்கு நாள் வரப்போகுது. பிரசங்கி 3:17 பாருங்க.
0: சகல எண்ணங்களையும்,
1: சகல எண்ணங்களையும்,
0: சகல செய்கைகளையும்,
1: சகல செய்கைகளையும்
0: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா.
1: அதுதான், சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால். அதனாலதான் நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கனால அதெல்லாம் நம்ம மனது நிறைய நம்ம கட்டணும். எப்படி நம்ம கட்ட முடியும்? எபேசியர் புஸ்தகம் 6:14
0: சத்தியம் என்னும்,
1: சத்தியம் என்னும்
0: கச்சையை,
1: கச்சையை
0: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
1: சத்தியம் வசனத்தை தேவசனம் இல்ல, இது நம்ம சிந்திச்சா கத்து பிரியமில்லாத காரியம், இதை நம்ம செய்யக்கூடாது, இது இந்த பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம சத்தியத்துலதான் நம்ம காண்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சத்தியம்னா கச்சை என்ன செய்யணும், எங்க கட்டணுமா, நம்ம மனதுல கட்டணும். சத்தியத்தை சத்திய வசனத்தை கேட்டு கேட்டு நம்ம அதுபடி வாழணும். சத்தியத்தை கேட்கணும், அதுபடி நம்ம வாழணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா, சத்தியத்தை கேட்டு அதுபடி சத்தியத்தை மனசுல வச்சுக்கணும். சத்திய நம்ம கேட்டு ஒரு வசனத்தை கேட்கிறோம், இன்னொரு காலம் விட்டு போயிரும், அது பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டணும், மனசுல கட்டணும். சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது கத்துட்டு பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த வசனத்துபடி நடக்க எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சத்தியம்னு கச்சையை கட்டிக்கணும். உபாகம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உபாகம் புஸ்தகம் 11:19
0: நீங்கள் என் வார்த்தைகளை,
1: நீங்கள் என் வார்த்தைகளை
0: உங்கள் இருதயத்திலும்,
1: உங்கள் இருதயத்திலும்
0: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து,
1: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
0: அவைகளை,
1: அவைகளை
0: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி.
1: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை ஆண்டு வசனம் தெரிஞ்ச இருதயத்திலையும் நம்ம ஆத்மாத்திலையும் பதித்து வசனத்தை என்ன செய்யணுமா, நம்ம கைகளை அடையாளமாக கட்டி
0: உங்கள் கண்களின் நடுவே,
1: உங்கள் கண்கள் நடுவே
0: ஞாபக குறியாக வைத்து,
1: ஞாபக குறிய வைத்து வசனத்தை நம் இறுதியத்திலையும் நம் ஆத்மாத்திலையும் பதித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை இங்கு கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயக்கூடாது. வசனத்தை உள்ளத்துல போய் நம்ம பாருங்க, இந்த மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு என்ன செய்ய அசைபடுது, சாப்பிட்டுட்டு முதல் சாப்பிட்டுரும், பின்னால் எடுத்து எடுத்து அசைபாடி அசைபடி சாப்பிடும். அதே போல நம்ம வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விட்டுறக்கூடாது, திரும்ப வீட்டில் போய் யோசிக்கணும். இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதை அப்பத்தி ஆண்டவர் கூட பேசுறாரு, நான் எந்த வசனத்தை கேட்டு விட்டுட்டானா, வசனத்தை மறந்துட்டானா சொல்லி நம்ம என்ன செய்யணும், வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க வசனத்தை கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்க போறோம், அதுக்குள்ள நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கணும், அலம் போல விசாரிக்கிறோம், விசாரித்து அப்படியே நம்ம அந்த வசனத்தை விட்டுட்டு போயிடும். அப்படி போகாதபடிக்கு இந்த வசனத்தை நம்ம வீட்டில் போய் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வசனம் கத்திரி என் கூட என்ன பேசினாரு, இன்னைக்கு எதை பத்தி பேசினாங்க, என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தேவன் நம்மோட பேசுவார், இந்த வசனத்து மூலமா பேசுவார். இந்த மாடெல்லாம் என்ன சொல்லி சாப்பிட்டுட்டு அசைப்பாடு, அதே போல நம்ம வசனத்தை நம்ம அசைப்பாட்டு பார்க்கணும். கர்த்தர் இன்னைக்கு என் கூட என்ன பேசினார், இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாங்க, நான் அதுபடி நடக்கிறான்னு சொல்லி நம்ம தனிமையா இருக்கும்போது வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல தங்கும். ஏதோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போறதல்ல, அது நம்ம இதயத்துல போய் வீட்டுல போய் யோசிக்கணும். யோசித்து நம்ம நடக்கும், அதன்படி நடக்கிறோமா, இல்ல வசனத்தின்படி நம்ம செய்யறோமா, இல்ல அது விட்டுட்டு போயிடுறோமா, இங்க கேட்டு அப்படியே காத்திரே விட்டுட்டு போயிடுறோமா சொல்லி நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம சத்தியத்தை நம்ம அறையில கட்டணும். வசனத்தை நம்ம இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் நம்ம பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். கேட்டுட்டு இங்க போறதுனால இல்ல, அது இன்னொரு வாசிப்பா, உபாகம் புஸ்தகம் 11:19
0: நீங்கள் என் வார்த்தைகளை,
1: என் வார்த்தைகளை
0: உங்கள் இருதயத்திலும்,
1: உங்கள் இருதயத்திலும்
0: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து,
1: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
0: அவைகளை,
1: அவைகளை
0: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி,
1: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி
0: உங்கள் கண்களின் நடுவே,
1: உங்கள் கண்கள் நடுவே
0: ஞாபக குறியாக வைத்து,
1: உங்கள் கண்கள் நடுவில் ஞாபக குறியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்படிலாம் சொல்லித்தர பாருங்க, வசந்த மறந்துட்டு போயிடக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிருக்க

0: போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வாசனை கேட்டாங்க, என்னமோ சொன்னாங்க, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல பிசாசன வரான் நம்ம, அப்ப நமக்கு விழித்திருக்கணும். விழித்திருந்து தெளிந்தவர்களா இருந்தாதான் பிசாசன நம்மளை மேற்கொள்ள முடியாது. இங்க சொல்றாரு பாருங்க, ஒன்னு பேதின் புஸ்தகம் 5:8
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி. நம்ம மனசுல குழப்பம், சோர்வு, தெளிந்த புத்தி என்ன? மனசுல சோர்வு, குழப்பம், பிரச்சனை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது.
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள்.
1: ஏனெனில்
0: ஏனெனில்
1: உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
0: உங்கள் எதிராளியாக பிசாசானவன்
1: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்,
0: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்
1: எவனை விழுங்கலாமோ என்று,
0: எவனை விழுங்கலாமோ என்று
1: வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
0: பிசாஸ் என்ன செய்து வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ, என்ன செய்யலாம், அவனை எப்படி தள்ளலாம், அவன் எப்படி கர்த்தர் விட்டு பிரிக்கலான்னு சொல்லி என்ன செய்யற, வகை தேடி என்ன செய்யறானா, என்ன செய்யறான், சுற்றி திரிகிறான். ஒரு இடத்துல இல்ல, சுற்றி திரிகிறான். அப்ப நம்ம அதுக்கு எப்படி உள்ளவர்களா இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்கள். வாசிப்பான இருக்க,
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்,
0: தெளிந்த புத்தர்களா இருங்கள்.
1: விழித்திருங்கள்,
0: விழிப்பா இருக்கணும். நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம விழிப்பு இல்லாம நம்ம தூங்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க, நம்ம கையில இருந்தா கூட பொருள் என்ன சரி, யாராவது திருடிட்டு போயிருவாங்க. நம்ம விழித்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம விழிப்ப தூக்கத்தா தூங்காம விழிச்சிருந்தா எந்த பொருளும் திருட முடியாது. அதே போல நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருந்தா தான் பிசாசு நம்மள எந்த பொருளும் நம்மளை விட்டு திருட முடியாது. நம்ம விழிப்பு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட்டு திருடிட்டு போயிருவான். அதான் விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளீங்க.
1: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
0: உங்கள் எதிராளி, நமக்கு எதிராளி யாரு சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நமக்கு எதிராளி யாரு? பிசாசானவன்
1: கெச்சிக்கிற சிங்கம் போல்,
0: அவன் சிங்கம் கிடையாது, கெச்சிக்கிற சிங்கம் போல ஒரு மாய்மலம், கெச்சிக்கிற சிங்கம் போல்
1: எவனை விழுங்கலாமோ என்று,
0: எவனை விழுங்கலாமோ என்று
1: வகை தேடி சுற்றி திரி,
0: வகை தேடி சொல்லி எப்படி உங்களை விழுங்கலாம், எப்படி உங்களை கர்த்தருடைய பிரிக்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி கொடுங்க ஏசப்பா, என குழம்ப கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தெளிந்த புத்தி கர்த்தரை கேட்கணும். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, எங்க அப்பா சொல்லுவாரு, நீ வந்து உனக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாது, அது இல்லை இது இல்லை எல்லாம் வரக்கூடாது. கடவுள் கூட வந்துட்டாலும் உன்னை எல்லாம் பாத்துக்குவாரு. நான் கடவுள் கையில உன்னை ஒப்படைச்சிட்டேன்டா, நீ கவலைப்படாத, நீ தான் நல்லா ஆசீர்வாதமா இருக்க போற அப்படின்னு சொல்லுவாரு. அது போல தெளி, உன் மனசுல குழப்பம் இருந்தா ஒன்னும் செய்யாது, ஒன்னும் தெரியாது, கடவுள் உன்னை பார்க்க முடியாது, கடவுளை நீ அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. கிணத்துல ஒரு மோதிரம் போட்டா தண்ணி தெளிவா இருந்தாதான் அந்த மோதிரத்தை, ஏதாவது பொருள் கிணத்துக்குள்ள போட்டோம்னா வந்து என்ன தெளிவா, அந்த தண்ணி தெளிஞ்சிருந்தா தான் அதுக்குள்ள என்ன கிடக்குன்னு தெரியும். தண்ணி குழம்பி கலங்கிட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியும். அதே போல நீ கடவுளும் கூட வரணும்னு சொன்னா உனக்குள்ள என்ன வரக்கூடாது, எந்த எண்ணமும் உனக்கு பொருளாசை எந்த எண்ணமே வரக்கூடாது, அங்க அப்பா சொல்லுவாரு. அதே போல நமக்கு புத்தி தெளிந்தா இருந்தா தான் நம்ம கர்த்தர் அறிஞ்சு கொள்ள முடியும். பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள பாக்குறா எல்லாமே நம்ம தெரியும். அதனால கர்த்தர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க ஏசப்பா, கெச்சி உங்க எதிராளியாக, நமக்கு எதிராளி யாரு? பிசாசு தான். கெச்சிங்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமான்னு சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டி தீர்கிறான். அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் சொன்னா நமக்கு தெளிந்த புத்தி வேணும். ஆண்டோட கேட்கணும், முத நிச்சயம் ஆண்டு வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும் இல்லையா, மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம அறைய கட்டிக்கணும். அறை எதனால கட்டணும், தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டி இருக்கணும். அப்படித்தானே, அப்படித்தானே பார்த்தோம். ஆண்டோட வசனம் தம்மை என்ன செய்யணும், இதயத்திலயோ ஆத்மாத்திலயோ பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு ஏதோ பாசனம் வாசித்தோம், இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகாரம் வாசித்தேன் அது மறந்து போச்சு, அதுக்கு பிரயோஜனம் இல்லை, வாசிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வசனம் அவர் அதிகார வாசனை ரெண்டு வசனமாவது உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும். இன்னைக்கு என்ன வாசித்தீங்க, அந்த வசனம் உங்களோட பேசிச்சா, நான் இன்னைக்கு இத்தனை வசனம் வாசிச்சிட்டேன், இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன், அது முக்கியம் இல்லை. வசனத்து மூலமா கர்த்தர் உங்களோட பேசணும், அதுதான் முக்கியம். கர்த்தர் கூட பேசுறாரா, வசனம் என்ன வாசிங்க உங்களுக்கு யாவும் இருக்கா கேட்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு. அலையிலுயா சொல்லுங்க, அலையிலுயா கர்த்தர் வர போறாரு. அலையிலுயா வசனம் ஒன்னு கூட மறக்க கூடாது, முதல் நம்ம மனம் திரும்பணும், ரெண்டாவது என்ன செய்யணும், வசனம் உள்ளத்துல நம்ம உள்ளத்துல இதயத்தில் எழுதி வச்சுக்கணும். அல்லேலூயா. இல்லாட்டி நம்ம சிந்தனை அங்கங்க அலைபாயும். ஏன்னா எண்ணத்தையும் செய்யும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கும் காலம் இனி இருக்கிறபடி நம்ம என்ன எண்ணம் சிந்தனம் என்ன சிந்தனை பண்ணும் என்ன எண்ணம் மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணி இருக்கமான்னு சொல்லி அது ஒரு நாள் கற்று நாய்த்து இருப்பாரு. அதனால தான் உங்க மனது நிறைய ஏதாச்சும் கட்டணுமா சொல்லுங்க. சத்தியத்தை வச்சு மனது நிறைய கட்டணும். அல்லேலூயா. மூன்றாவதாக வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 11வது வசனம்.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
0: ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு.
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹலேலூயா. நம்ம கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுத்திருக்கார். தெரியுமா உங்களுக்கு? நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. அந்த கிரீடம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கிரீடம் யாராவது சொல்லுங்களேன் பாக்கலாம். என்ன கிரீடம்? பத்தாம் அதிகாரம் 10வது வசனம்.
1: திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
0: திருடவும்
1: கொள்ளவும்
0: கொள்ளவோ
1: அழிக்கவும்
0: அழிக்கவோ
1: வருகிறானே அன்றி
0: வேறொன்றுக்கும்
1: வரான்.
0: வேறொன்றுக்கு கொள்ளவும் திருடவும் கொள்ளவோ அழிக்கதான் வரான். திருடன் நம்ம திருடி போ வரான். அவன் தான் நமக்கு எதிராளியாகிய பிசாசு. வெளிப்படுத்தல் 3:11.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: இதோ சீக்கிரமா வருகிறேன். கத்து வரப்போறாரு. இதோ சீக்கிரமா வருகிறேன்.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத.
0: ஒருவனும் உன் கிரீடத்தை, உன்னோட கிரீடத்தை, மற்றவங்க கிரீடத்தை நீ பார்க்க வேண்டாம். உங்க மனைவி கிரீடத்தையோ உங்க பிள்ளைய கிரீடத்தை அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க அவங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதை வந்து அவங்கவுங்கதான் காத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு.
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு.
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டு. உனக்குள்ளதை பற்றி கொண்டு. மற்றவங்களதை நீ பார்க்க முடியாது. ஒன்னால முடியும். உன் கிரீடத்தை, உனக்கென்று கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை உனக்குள்ளதை பற்றி. திருட வந்து என்ன செய்ய? திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரான். வேறொன்றுக்கு வரான். பிசாசனுக்கு அந்த 3 காரியம் தான். கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. திருட பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொள்ளாதீங்க. அவன் சும்மா நம்ம உள்ளத்துல இருந்து திடீர்னு வரமாட்டான். இடம் கொடுத்தா வந்துருவான். கொஞ்சமாவது இடம் கொடுத்து வந்துருவான். பவுல் சொன்னாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கு. வாசிங்க எபேசியர் 4:27.
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கு.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாமல் இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருடன் வரப்போறான். திருடன் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தா உங்களுக்கு உங்க கிரீடத்தை திருப்பி திருடி போயிருவான். என்ன கிரீடன்னு பாப்போம். வாசிங்க லேவியராம் புஸ்தகம் 21:12.
1: அவனுடைய தேவனின் அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்.
0: அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: அவன் மேல் இருக்குது பாத்தீங்களா. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: ஒவ்வொருத்தர் மேல இருக்கிறது. யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் பண்ணும் கிரீடம் நம்ம தலையின் நம்ம மேல இருக்கிறது. அந்த கிரீடத்தை பிசா திருடத்தான் வருவான். குழப்பத்தை கொண்டு வருவான். சோறு கொண்டு வருவான். துக்கத்தை கொண்டு வர்றான். பாரத்தை கொண்டு வருவான். நமக்கு தேவையில்லாத குழப்பம் யோசனை சண்டை அதுதான் கத்தோடைய வேதம் சொல்லிடுது. அவருக்கு என்ன செய்ய? அவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4:29-30.
1: கெட்ட வார்த்தை ஒன்றும்
0: உங்கள்
1: வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: துக்கப்படுத்த நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாரெல்லாம் துக்கப்படுத்துறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை வாயில வருதா? வந்தா கர்த்தர் நம்ம வீட்டு விலகிடுவாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப சவம் பண்ண போறோம். சவம் பண்ணலாமா? எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் அப்பா, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமாய் செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவி செய்ய தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவீனாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் அப்பா. கால் வலியை குணமாக்குங்கப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்தெரிகிறோம் சுவாமி, உடைத்தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசு அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அக்கா தலைவலியை குணமாக்கி சப்பா, தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நான் மகிழ்படுத்துங்க சப்பா. ஆண்டு விரைய குழந்த பாய்க்கு எல்லா சகுலி குழந்த பாய்க்கத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்லா அப்பா ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படணும்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாதத்தை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. தகப்பனையும் வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்களும் சொல்றாங்கப்பா, வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த எந்தெந்த சகோதர சகோதரர்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரைய குழந்த பாய்க்கெல்லாம் சகோதரி குழந்தை பாய்க்க தாங்க. திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்தரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு வரைய திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களாம தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா. எண்டிக்கொள்ளணும் வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலேயே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து உன் பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. ஆண்டவரே இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க சப்பா. ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. அருமைய ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகி செய்யுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தானே அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீரே. ஆசீர்வித்தலும் ஐயா, நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பாமிடத்தில் பழகி அப்பாமல் சமாரம் இருக்கும் நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்களும் பழகணும், உங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாத்திருந்த அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா. எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவர் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரை. கத்தவர் நல்லவர் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா செய்யுங்க. ஆசீர்வங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மனம் தேவையான வல்லமை நிறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகான செலுத்துறோம் எங்களை அன்பு ரச்சரி ஆஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நாம செலுத்த கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தெய்வ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: அவனுடைய வாசம் பண்ணுவோம்.
1: அவனுடைய வாசம் வசனத்தை எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வாசனத்தை ஒவ்வொரு வாசனத்தையும் கை கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ சொல்லுங்க, இல்லாட்டா என்ன செய்யுது, அதெல்லாம் தீமைன்னு சொல்றாரு. இப்ப எத்தனையோ காரியங்கள் வாசனை இருக்கு, அந்த வாசனத்தெல்லாம் கை கொண்டாதான் பிதா நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். என் வசனத்தை கை கொடுங்கிறது நாங்களும் வந்து என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம்னு சொல்றாரு. எத்தனை வசனங்கள் நம்ம கை கொள்ளாம இருக்கோம், யோசிச்சு பாருங்க. வசனத்தை கை கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணவே கூடாது. கர்த்தர் கொடுத்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் கை கொண்டு வாழ வேண்டும். கை கொண்டு வாழலாம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது அருமையானவர்களே. அதனால இன்னைக்கு நம்ம மனசுல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நம்ம தீர்மானம் பண்ணலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. மனசுல ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்குள்ள வரணும். தாவி சொல்றாரு சங்கீதம் 17:3 வசனம், அவர் சொல்ற இறுதியில் ஒரு தீர்மானம் பண்ணாரு. நம்ம இறுதியில் தீர்மானம் பண்ணாம நம்ம என்னதான் வாழ்ந்தாலும் வாழவே முடியும். நமக்குள்ள ஒரு தீர்மானம் பிறக்கணும்.
0: என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்.
1: வாய் மீறாதபடிக்கு என்ன செஞ்சாரு, தீர்மானம் பண்ணினார். தானியல் என்ன செஞ்சாரு, தானியல் புத்தகம் 1:8
0: தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு.
1: எங்க தீர்மானம் பண்ணாரு, இதயத்தில். நம்ம தீர்மானமே பண்றது இல்ல, அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பரிசுத்தாவில் நிறையறது இல்ல, தேவனுடைய வசனத்தை கை கொள்றது இல்ல. நம்ம பரிசுத்தாவில் நிறைஞ்சாதான் கர்த்தராகிய தேவன் வரும்போது நம்ம போக முடியும். அதான் சொல்றாரு கர்த்தர் ஆரவாரத்தோடு இறுதியில் தீர்மானம் பண்ணுங்க. தானியில் இறுதியில் தீர்மானம் பண்ணினார், தாவீது தீர்மானம் பண்ணினார், நம்மளும் தீர்மானம் பண்ணலாம். மாத்திரம்தான் ஏதோ வசந்தம் கேட்டோம் போயிட்டோம் அதோட மறந்துட்டு அப்புறம் அடுத்த சார் ஞாயிற்றுக்கிழமை வரும், அதோட இல்ல. இறுதியத்தில் ஒரு தீர்மானம் பண்ணு, கர்த்தருக்காக வாழ்வு, கர்த்தருக்காக கர்த்தருக்கான்னு சொல்லிங்க. என்ன கோடி இந்த உலகத்தில் என்ன சேர்த்தாலும் பரலோகத்திற்கு ஒரு ஒரு சின்ன பைசா கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். உயிரோடு இருக்கும் நாமும் அவர் ராஜ்யத்துக்கு போய் அவரோடு எப்போதும் கூட இருப்போம். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், பரலோக ராஜ்யத்தில் தான் எவ்வளவு நேரம் வர போறோம், நீடிய காலமா வாழ போறோம். ஹலேலூயா, யுக யுகமா வாழ போறோம். ஹலேலூயா. அதற்கேற்ற நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தால் நிறைஞ்சிருக்கணும். தேவனுடைய வசனத்தை நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், கை கொள்ளணும். பிழைத்திருக்கணும். என்ன செய்யணுமா பாருங்க, 119:17 வசனம்,
0: உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும்
1: அப்பொழுது
0: நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன்.
1: நம்ம வசனத்தை கை கொண்டிருக்க என்ன செய்யணும், நாம் பிழைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்படி இருக்கணும், அனுகூலமாய் இருக்க வேண்டும். அப்பதான் தேவனுடைய வசனத்தை நம்ம கை கொள்ள முடியும். என்னால வசனத்தை கை கொள்ள முடியலையே, வசனத்தை கை கொள்ள முடியலையேன்னு சொல்லி காலங்குறோம். நம்ம ஆண்டவரோடு இருந்தோம் நமக்கு அனுகூலமா இருப்பாரு. அப்பொழுது வசனத்தை அப்புறம் பிழைத்து ஒரு வசனத்தை கை கொள்ளுன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் பிழைத்திருக்கணும் அப்பா, நீர் எனக்கு அனுகூலமாயிருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை அறிவியானவர்கள், இந்த வாழ்க்கை நம்ம யாரும் வீணாய் போயிட்டு இருக்கூடாது. அல்லேலூயா. மொத கர்த்தராக இயேசுக்கு பரிசுத்தவன்கள் வரும்போது நம்ம மொதல் எப்படி இருக்கணும், பரிசுத்தவனாக இருக்கணும். இப்ப நம்மளும் பரிசுத்தமா இருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். எப்படி பரிசுத்தம், பிழையற்ற பரிசுத்தான இருக்கணும். நம்ம ஆவிய ஆத்ம சரீரம் குற்றமற்றதா காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் வரும்போது எப்படி இருக்கணும், பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். அதான் தீத்து 3:7 வாசிக்கிறோம், பரிசுத்தாவில எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தார், நம்ம பரிசுத்தாவை சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம எப்படி இருக்கணும், உயிர்வுள்ளா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை இயேசுக்கு தரும நம்ம எப்படி இருக்கணும், உயிர்வுள்ளா இருக்கணும். ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே நீ எனக்கு அனுகூலமா இருப்பா, நான் பிழைத்திருந்து வசனத்தை கை கொள்ளுவேன். வசனத்தை பிழைத்திருந்து கை கொள்ளுவேன். ஆண்டவரே கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்காலத்தோடும் வரும்போது முதல்ல யார் எழுந்திருப்பா, கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க முதலாவது இருப்பாங்க. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும், உயிர்வுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப நமக்கு என்ன செய்யணும், கத்துடுறா அபிஷேகத்தை நம்ம முழுமையா பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திர நம்ம நம்ம கத்து நமக்கு அனுகூலமா இருந்தா தான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமார் நமக்குள்ள என்ன செய்யணும், பரிசுத்தாவின் வழியாதான் குமார் நமக்குள்ள வருவாரு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம யோசிச்சு பார்க்க கூடாது. கிறிஸ்தியானுக்குள் இருக்காரா, கிறிஸ்தியானுக்குள் இல்லையான்னு சொல்லி நம்ம எப்பயே நம்ம இந்த உள்ள தலைச்சி பார்க்கணும். எப்ப கர்த்தர் வருகிறதுன்னு தெரியாது. குமார் இல்லாதவன் சீவன் இல்லாத எப்ப நம்ம பாண்டோட வசனத்தை கை கொள்ளுவோம். வசனத்தை கை கொள்ளுறத என்ன கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கணும், அனுகூலமா இருந்தா பிழைத்திருந்த ஒரு வசனத்தை கை கொள்ளு. ஆண்டவர் வசனத்தை கை கொள்ளும் போதுதான் தேவனை சொல்லி நமக்குள்ள வந்து வாசம். நாங்க சொல்றாரு வசனத்தை கை கொள்ளுங்க, நான் என் பிதாவோ நாங்க உங்களுக்கு இருந்து வாசம் பண்ணுன்னு சொல்றாரு. எப்ப நமக்குள்ள வருவாரு, நம் பிழைத்திருந்து தேவனுடைய வசனத்தை கை கொள்ளணும். அப்பதான் தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாரு. அப்பதான் நம்ம உயிர்களவளா இருக்க முடியும். அல்லேலூயா. நம்ம உயிர்ல இருந்தா தான் பரலோக ராஜ்யத்தை நம்ம போக முடியும். அல்லேலூயா. கடைசியாக மார்க்கு சுவிசேஷம் 13:27
2: அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி
1: தாம் தெரிந்து கொண்டவர்களை
2: பூமியின் கடைமுனை முதற்கொண்டு
1: வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள
2: நான்கு திசையிலும் இருந்து
1: கூட்டி சேர்ப்பார். கர்த்தர் வரும்போது என்ன செய்வார், நாலு திசையிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார், தெரிந்து கொள்ளப்பட்டவர கூட்டி சேர்ப்பார். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவரா இருக்கிறோமா சொல்லி நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இருந்தா கூட வஞ்சிக்கப்படுவாங்களா பாருங்க. மார்க்கு 13:22
2: ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும்
1: கள்ள தீர்க்கதரிசிகளும்
2: எழும்பி
1: கூடுமானால்
2: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
1: அடையாளங்களையும்
2: அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: பாத்தீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா வஞ்சிக்கத்தக்க செய்வாங்களா அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்வாங்க. ஆமா, இல்ல அங்க நல்ல அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்குது. எத்தனை பேருக்கு போக போறோமோ அங்க நிறைய அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு முதலாவதுவே சொல்லி வச்சுட்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கறாங்க என்ன நடக்குமா, அடையாளங்களும் அற்புதங்கள் நடக்கும். இப்பயே கர்த்தர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கறாங்க அடையாளமும் அற்புதம் நடக்கும். அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏன் வந்து வஞ்சிக்கப்பட்டிடக்கூடாது. அல்லேலூயா. அற்புதத்தையும் அடையாளங்களையும் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டிடக்கூடாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். வாசிங்க 1 Peter 2:9
2: நீங்களோ
1: உங்களை
2: அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான
1: கர்த்தர் நம்ம ஒரு நாள் அந்தகாரத்தில் இருந்தோம், கர்த்தர் ஆச்சரியமான
2: ஒளிவினிடத்திற்கு வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
2: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்.
1: நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்னென்ன நன்மை செஞ்சாரோ அது எல்லாருக்கும் என்ன செய்யணும், அறிவிக்கணும். நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. முதல் கர்த்தர் வருமானம் எப்படி இருக்கணும், பசு. ரெண்டாவது நிறைஞ்சிருக்கணும். மூணாவது உயிர்களா இருக்கணும். உயிர்களா இருக்கணும், தேவனுடைய வசனத்தை நம்ம கை கொள்ளணும். கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருந்தா நம்ம எப்படி படைத்திருப்போம் இல்லையா, வசனத்தை அப்பதான் கை கொள்ள முடியும். பிழைத்திருந்த வசனத்தை கை கொள்ள முடியும். நான்காவதாக எப்படி இருக்கணும், தெரிந்து கொண்ட சந்ததி என்ன செய்யணும், கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மள என்ன செஞ்சிருக்காரு, கர்த்த அந்தகாரத்திலிருந்து நம்மள ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர். நம்ம அந்தகாரத்தில் இருந்தோம், இருளுக்குள்ள கடந்தோம், நம்மளை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க, அந்தகாரத்தில் நம்ம என்ன பண்ணிருக்காரு, ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை வரவழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரொம்ப அல்லேலூயா. மறந்து போக கூடாது. நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லணும். என்ன சொல்லணும், சங்கீத புஸ்தகம் 66:16
2: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
1: அவர் நமக்கு ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். என்ன செஞ்சிருக்காரு, நம்ம ஒரு நாள் இருள இருந்தோம், இருள இருந்த என்ன வெளிச்சத்து கலைச்சாரு, என் ஆத்மாவில் இதெல்லாம் செஞ்சாரு. அவர் நாள் பாவம் செஞ்சார், அவர் நாள் ஆண்டு தெரியாம மனம் போல வாழ்ந்த, அதுல இருந்தெல்லாம் கர்த்தரை மீட்டுக் கொண்டார். நீங்களே இயேசு நம்புங்க, உங்களை மீட்டுக் கொள்வார், உங்களுக்கு சமான் தருவார், உங்களை மீட்டுக் கொள்வார் சொல்லி நீங்க சொல்லணும். ஆத்மாவுக்கு செஞ்சது சொல்லணுமா, ஆத்மா நம்ம என்ன செஞ்சிருக்க, பாவத்திலிருந்து நம்ம தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நம்மள நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் பயங்கரமான குழியிலும் விளையாட சேற்றிலும் இருந்த நம்மளை என்ன செஞ்சாரு, தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி நம்ம அடிகளை உறுதிப்படுத்தி நமக்கு பெரிய காரியம் செஞ்சிருக்க. அதை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏசாயின் புஸ்தகம் 38 அதிகாரம் 17 வசனம்.
2: தேவரீரோ என்
1: ஆத்துமாவை
2: நேசித்து
1: நேசித்து
2: அழிவின் குழிக்கு விளக்கினீர்.
1: அழிவின் குழி, அழிவின் குழி எது? நரகம். நரகத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம ஆத்துமாவை அழிவின் குழிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, விளக்கி இருக்கிறாரு. அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு நாள பாவம் செஞ்ச கர்த்தரின் அழிவின் குழிக்கு என விளக்கி என் ஆத்துவ மீட்டுக் கொண்டாருன்னு சொல்லி அது எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அதைத்தான் சொல்லணும். கர்த்தர் எனக்கு ஆத்மாக்கு என்ன செஞ்சிருக்காரு அதை சொல்லுவேன் அப்படின்றாரு. அழிவின் குழிக்கு நம்மள என்ன செஞ்சிருக்காரு, விளக்கி மீட்டிருக்கிறாரு. அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. நம்ம ஆத்மா தான் வெளியேறப்பட்டது இல்லையா. நம்ம ஆத்மா பத்தி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். ஆரவரத்தோடு வரப்போற, பரிசுத்தவங்களோடு வரப்போற. நம்ம முதல்ல எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கு. ரெண்டாவது பரிசுத்தவையில நிறைஞ்சிருக்கு. மூணாவது ஆண்டோட வசனத்தை நம்ம கை கொள்ளணும். நான்காவது நம்ம காண்ட செய்து மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்காரு. எதை சொல்லணும், நம்ம ஆத்மா கர்த்தர் அழிவின் குழிக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டது எல்லாருக்கும் சொல்லணும். தேவன் வரும்போது நம்ம அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவரே இன்னும் கூட கர்த்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எனக்கு நான் உதவி செய்யப்பா. நான் மற்றவங்களுக்கு உண்மைப்படி சொல்லணும். எனக்கு பரிசுத்தவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. அபிஷேகம் எனக்கு அளவுலாம தாங்கப்பா. உங்க வசந்த கை கொள்ளப்படி கிருபை தாரு. எனக்கு அனுகூலமா இருக்கும். என பிழைத்திருந்து வசந்த கை கொள்ள உதவி செய்ய. அது மாத்திரல ஆண்டவரே, நான் எப்படியாவது என் ஆத்மா செய்தத மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரே. அழிவின் புலியிலிருந்து மீட்டு கொண்டீர். அந்த காலத்தில் இருந்தப்பா உங்களுடைய புண்ணியத்தை அறிவிக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்தீரே. அது எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஆண்டவரே சொல்லி இதயத்துல தானியில போல ஒரு தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணாட்டம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் இயேசுக்காக தான், இயேசுக்காக வாழ்வேன்னு சொல்லி இதயத்தில் தீர்மானம் பண்ணணும். தாவீது தீர்மானம் பண்ணிடார், தானியில் தீர்மானம் பண்ணிடார். நீங்கள் நான் தீர்மானம் உள்ளத்தில் எடுக்காதனால்தான் நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் வர போறாரு. நம்ம ஆண்டவர்ட்ட ஆண்டவரே நீ பரிசுத்தவங்களோடு வரும்போது நானும் ராஜ்யத்துக்கு வரணும், எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி இன்னைக்கு இதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினார் வேணவர்ல. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போமா. நம்ம இதயத்தில் தீர்மானம் பண்ணாட்டம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கேட்டுட்டு இருந்த வசந்த இந்த காலம் கேட்டு இந்த காலம் விட்டுறோம். அப்படி இல்லாத வழிக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு தீர்மானம் பண்ண உதவி செய்யுங்க. இவர் வரும்போது நம்ம ராஜ்யத்துக்கு வரணும். இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லப்பா. உலகத்துல எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் வரும்போது நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அப்ப ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம தீர்மானம் பண்ணாருமையான இல்லை. ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா.
2: நம்ம எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் வருகை சமீபம். ஆண்டவரை கர்த்தர் சகல பரிசுத்தமானோடு கூட எழுந்தருளி வருவார் என்று சொல்லி நாம் கேட்டோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமான்பானவர்களே, கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராய் கர்த்தர் பரிசுத்தவான்களோடு கூட அவர் எழுந்தருளி வரும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஆவியான நமக்கு திட்டமாய் வெளிப்படுத்தி காண்பித்தார். பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? கரைதிரை அற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? மற்ற ஜனங்களை விட்டு பிரிந்தெடுக்க வேண்டுமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். சொல்லமா, பா உங்க பரிசுத்தமான ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவர். வாய் திறந்து செபி, என்னை கழுவும் அப்பா. கரை திரை பிழை இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுங்கப்பா. ஆம், கர்த்தர் வரப்போகிறார். பரிசுத்தவன்லோடு கூட வரும்பொழுது ஒரு கண்கள் பரிசுத்தவன்ல தானே பார்க்கும். என்னை பரிசுத்தவனாய் மாற்றும், பரிசுத்தவதியாய் மாற்றும் என்று சொல்லி வாய் திறந்து செபிங்க பிரியமானவர்களே. தேங்க்யூ லார்ட். இரண்டாவதாக அவர் பரிசுத்தவன்லோடு கூட வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டுமா? பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாக இருக்க வேண்டுமா? அப்பா எந்த சூழ்நிலையிலும் என் விசுவாசம் பறிப்போய் விடக்கூடாது. நான் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. எப்பொழுதும் ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க நீர் எப்படியாய் பரிசுத்தாவில் நிரம்பி இருந்தீரோ நாங்களும் பரிசுத்தாவில் நிரம்பி இருக்க உதவி செய்யுங்கப்பா. எனக்குள்ள உங்கள் ஆவியானவரை ஊற்றும் ஆண்டவரே. அளவில்லாமல் உங்கள் ஆவியானவரை பெற்றிருக்கணும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்போமா. தேங்க்யூ. மூன்றாவதாக கர்த்தர் பரிசுத்தவான்களோடு கூட தூதர்களோடு கூட தேவகானத்தோடும் ஆரவாரத்தோடு கூட கடந்து வரும் பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் எந்த உயிர் உள்ளவரை குறித்து கர்த்தர் சொன்னார்? ஆத்மத்தில் உயிர் இருக்கிறவர்கள், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். இன்றைக்கு கேட்போமா, அந்த குமாரனின் ஆவியை எனக்குள்ளே வேங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. நான் உயிர் உள்ளவனாக இருக்கணும், வருகையில நான் செட்டலடித்து பறக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியம் தாரும், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், செத்தவனாக இருக்கிறாய் என்று சொன்னாரே. அந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு வெளியே கொண்டு வாங்க, உயிர் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் நம்மை கவனிக்கிறார். அதை திறந்து சொல்லாமா, வருகையில் நாங்கள் பங்கு பெறுவதற்காக. அப்பா அந்த கிருபை எங்களுக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க அப்பா. கேட்போமா, நான்காவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது அவர் வருகையில் அவரோடு கூட செல்ல முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும். கத்தரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எந்த அற்புத அடையாளங்களை பார்த்து நான் ஏமாந்து விடாதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் உடைய புண்ணியங்கள் எல்லாருக்கும் அறிவிக்க, என் ஆத்மாவுக்கு எங்களுக்கு நீ செய்ததை நான் மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு, எங்கள் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீரே, அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு எங்களுக்கு பாக்கியம் கொடுங்க. எல்லா வாய் திறந்து செப்பீங்க. தேங்க்யூ லார்ட். கேட்போம், கேட்போம், அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, தர்மியான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, எங்கள் ஆத்மாவை நேசித்து நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தேவரீர் பரிசுத்தமானோடு கூட வரப்போகிறீர் ஆண்டவரே. அந்த மகிமையான வருகில அடியார்களாகி நாங்கள் எல்லாரும் காணப்படுவதற்கு எங்களுக்கு உறவு கொடுங்கப்பா. நாங்கள் கரை திரை பிழையற்றவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானப்பா கல்வாரி சிலுவிலே உண்மைத்தாமே நீர் ஒப்பு கொடுத்தீரப்பா. தகப்பனே, அந்த பரிசுத்தமான ரத்தம் எங்களை முற்றிலும் கழுவி பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களா, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. விசுவாசத்தை ஒருபோது இழந்து விடாதபடிக்கு அப்பா எங்களின் தயவாய் கிருபையை பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் என்று சொன்னீரே அப்பா. தேவகுமாரனை எங்களுக்குள்ள எப்போதும் தங்கியிருக்கணும் அப்பா. அந்த குமாரனின் ஆவியை, தேவகுமாரனின் ஆவியை எங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கும் முடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன் வசனத்தை கை கொள்ளும் பொழுது நாங்கள் அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொன்னீரே அப்பா. அப்பா நாங்கள் வசனத்தை கை கொள்ளும்படிக்கு எங்களுக்கு அனுகூலமாயிரும் ஆண்டவரே. அப்பா எப்படியாவது உங்க மகிமின் வருகளை நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு அந்த குருவையும் பாக்கியத்தையும் அப்பா நீர் தருவீராக. உமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஒருபோது எந்த அற்புதத்தை பார்த்தோம், அடையாளங்களை பார்த்தோம், எதை பார்த்தோம் மயங்கி விடாதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உடைய புண்ணியங்களை நீர் எங்கள் ஆத்மாவுக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு அந்த குருபையைத்தான் எங்கள் உதடுகளை திறந்துவிடும். அப்பொழுது எங்கள் வாய் ஜனங்கள் மத்தியில் உன் புகழை அறிவிக்கும். எங்கள் உதடுகளை திறந்துவிடும் அப்பா. அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கும் ஆண்டவரே. வசந்தி கேட்ட ஒருவரையும் விட்டுறாதீங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. செய்தி கொடுத்தாக்க அவர் வல்லமையாக பயன்படுத்தும். இந்த வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையை போய்விடக்கூடாதப்பா. இந்த வார்த்தைகளை டிவியில கேட்கிற ஜனங்கள், ரேடியோல கேட்கிறவர்கள், எப்பம் ரேடியோல கேட்கிறவர்கள், இன்னும் பல்வேறு இடங்களில் வெப் டிவியில பார்க்கிறவர்கள் எல்லாரையுமே நீ தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வசனம் கூட வெறுமையை போய்விடாது, அதுபடி கர்த்தர் காப்பாற்றும். இப்படி செய்வதற்காக கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம். தேங்க்யூல்லா. நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்களை ஜெபிப்பார்கள். எல்லாரும் கர்த்தர் நோக்கி பாருங்க, என்ன தேவைக்காக வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்களோ கர்த்தர் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்முடைய வேண்டுதல்களை நமக்கு அருளுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆகவே கருத்தூன்றி இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். தகப்பனே, எனக்கு இரக்கத்தை காண்பீங்க, எனக்கு இரங்குங்க ஆண்டவரே. நீங்க பரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்க. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக எல்லாம் ஜெபிங்க. பலவீனமா சுகவீனமா எந்த கஷ்டமா எதுவாக இருந்தாலும் சொல்லி கத்தட்ட சொல்லி உங்க கண்ணீரை கொட்டுங்க. தேங்க்யூ லார்ட். கத்த நமக்கு இறங்குவார். உங்களுக்காக அக்கா அவர்களை ஜெபிப்பாங்க.
3: நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஒருத்தர் கூட நாங்கள் இறந்து போக கூடாது ஆண்டவரே. எல்லா மக்களும் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. பரிசுத்தவான்களை மாற்றும் ஐயா, பரலோகசியா மாற்றுங்க ஆண்டவரே. தேவனுடைய அபிஷேகத்தை அளவெல்லாம் பெற்றுக் கொள்ளணும். சபை மக்கள் மாத்திரல் ஆண்டவரே, டிவி வழிய பாக்குற மக்கள் கத்தாவே மே ஸ்தோத்திரம். வெப் டிவி வழிய பாக்குற மக்கள் அப்பாவே ஸ்தோத்திரிகள். டிவி எல்லா டிவிலையும் பாக்குற மக்களும் பரிசுத்தப்படுத்தணும் ஐயா. அப்பாவா ரேடியோ கேட்கிற மக்களும் பரிசுத்தம் நிறைக்கப்படும் ஆண்டவரே. ஐயா முடி வருகைக்கு யாரையும் விட்டாதீங்கப்பா, எல்லாரும் கூட வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகம் சொந்த இல்லப்பா, உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போகும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை நம்பி ஜீவிக்க எங்கள் பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தைகளை கத்தாவே நாங்கள் அப்பா நாங்கள் கை கொள்வோம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் அப்பா கடந்து செல்ல கிருபை தாரு சுவாமி. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல டிவியில பாக்குற இப்ப லைவ்ல பாக்குறவங்களும் அவங்க ஒவ்வொருத்தரும் இதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ண இறக்கம் பாராட்டுங்க. அன்பின் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதப்பா. வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. மந்திரம் சிவனையில உடைத்து போடுங்க சப்பா, பிசாசின்களை அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க சப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாயத்தை தாரும், சமாளம் இல்லாத மக்கள் சமான் தாரும். கடன் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளும், தேவனோடு இருக்கணும் அப்பா, எப்போதும் தேவனோடு இருக்கணும் ஆண்டவரே. மூத்த மாலை பார்த்து நீ சொன்னி, மகளே எப்போது என்னோடு இருக்கிறார், என்னோடையெல்லாம் உன்னுடையதான்னு சொன்னீரே. நாங்கள் எப்போது உம்மோடு இருக்கணும் ஐயா, உண்மை அறிந்து கொள்ளும் மோடு இருக்கும்போது உங்கள் வலது கருத்தை கொண்டு எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே. அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம். அப்பா தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா வாகனம் வச்சிரு மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீடு கட்டணும்னு சொல்லி லோனுக்காக அலைஞ்சிருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியத்தை வாக்கப்படி தர நம்மளை பார்த்து செபிக்கிறோம். வீடு கட்டித்தாங்க அவங்க, நாம் மகிப்பிடட்டும். அப்பா அம்மை ஸ்தோத்திரம். கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. தேவ கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்கப்பா. தகப்பனே தகப்பனே, நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கும் ஆண்டவரே. அற்புதங்களை பார்த்து அடையாளங்களை பார்த்து நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு பெறாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. என் இயேசு வரப்போகிறீர் ஆண்டவரே. நாங்களும் இந்த கரத்தை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீங்க எங்களை கையை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுமையா? அப்படி இல்லாட்டாலும் கிறிஸ்துக்குள்ள மறித்தாலும் நீர் வரும்போது முதலாவது நாங்கள் எழுந்திருக்க அந்த மேலான ஒரு அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய முடிக்காய் செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே எங்களை பயன்படுத்த, எங்களை பக்குவப்படுத்து, எங்களை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்கப்பா. நலமானதை கற்றுத்தாரும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமே நான் ஒன்று போதித்து நடக்க வேண்டிய ஒளி ஒன்று காட்டு, உண்மையிலே என் கண்ணை வைத்து ஒரு காலோசனை சொல்லி சொன்னீரே. ஒவ்வொருவருக்கு நீர் ஆலோசனை தந்து கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. உன்னது நிலைக்கு எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. யாருமே விட்டுறாதீங்கப்பா. டி பாக்குற மக்களை விட்டுறாதீங்க, சபை மக்களை விட்டுறாதீங்க ஆண்டவரே. எப்பம் ரேடியோ கேட்கிற மக்களை விட்டுறாதீங்கப்பா. வருகையில் நாங்கள் எல்லாரையும் பார்க்கணும் ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்ய முடியாது செய்யிக்கிறோம், ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செய்யிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பாடாமத்தில் தாழ்மையாக செஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
4: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1 0 4 1 0 1 0 0 0 0 0 2 2 2 9 என்ற எண்ணிக்கோ அண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1 3 3 1 0 1 0 0 0 0 2 6 2 4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
5: மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6 4 3 1 0 1, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9 4 4 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website and

0: வாசிக்க கேட்ட 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார்.
0: ஆமா மேனவர்களே, இந்த பொல்லாங் நிறைந்த உலகத்தில் வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி வரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நினைச்சு, கர்த்தர் தேடுறவங்களை நினைச்சிடறாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பிப்பார். இந்த உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் என்ன கொள்ளை நோய் உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு நினைச்சு வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மள என்ன செய்வாரா? தப்பிப்பார். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கர்த்தர் மாத்திர உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு, பிசாசு அமைக்கிற கண்ணிக்கு நம்மள விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லு, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன், நம்மளே தேவன், கலங்க வேண்டாம். அவர் உறுதியா பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம செவத்தில் உரிய தரித்திருக்கணும். வேத வாசிக்கலையும் குடும்பச்சம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சம் பண்ணணும். அப்ப கர்த்தர் வேலடிச்சு காத்து கொள்வார். அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சம் பண்றோமோ வேலடிச்சு கர்த்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சபத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு, பிசாசு வேடனைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும்
0: தேவன் என் ஆத்துமாவை
1: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார்? நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்பார். அவர் நம்மள ஏற்றுக்கொள்ள எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? பாதாள நம்மள என்ன செய்ய முடியும்? ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவித்து மீக்கிற தேவன். எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்கள் நமக்கு ரோதம் வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா. அப்படி வந்தாலும் நம்மள என்ன, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவித்து மீக்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணமின்றி பெயர். பாதாளம்
0: என்ன செஞ்சிச்சு? அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர்? நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம என்ன செய்றாரா? தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாட்டில நம்மள என்ன செய்வாரா? நம்மள அவரு ஏற்றுக்கொள்ளுவாரா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நம்ம எதை பார்த்தும் பயப்பட, பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சு தூசிட்டே இருந்தோம்னா எந்த பாதாளம் மேற்கொள்ள முடியாது. எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது. எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டு மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரம் வெள்ளம், நீங்களா பாத்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாரு? எல்லாத்தையும் தப்பு வித்து நம்மள என்ன செய்யறாரு? காக்கிற தேவன். எதை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் செபிக்கணும், அதிகமா செபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டு பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய கரத்துல நம்ம உப்பு கொடுத்து செபிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவனுடைய பாதுகள் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். நம்ம வெளியே எந்திரிச்சு சும்மா போயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் செபிச்சு பைபிள் வாசித்து ஆண்டோட வார்த்தையை நம்ம தியானித்து போகும்போது அந்த நாளெல்லாம் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பாரு. உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்ம

0: கூட இருப்பாரு, பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்ம தொடவே முடியாது, எல்லா தீங்குக்கு நம்மள விலக்கி காப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம தப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் தானியேல் புஸ்தகம் 6:16.
1: அப்பொழுது ராஜா
0: கட்டளையிட
1: அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார்.
0: அல்லேலூயா. ஒரு புரட்சியாதி ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிச்சுட்டே இருக்கப்பா, உன்னை என்ன, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எதுல இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. அல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி தவியார் அந்த ராஜா, ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா தான். அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அப்ப நம்ம இடைவிடாம ஆராதிச்ச போதும், அவர் நம்ம எந்த சிங்கமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்மள நினைச்சுவாரு, நம்மளை தப்புவிப்பார். இடைவிடாம தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத்துல பாட்டு பாடிட்டும் ஆண்டவரை ஆராதிச்சே இருந்தா நம்மளை தப்பிப்ப எந்த ஆபத்து மேற்கொள்ள முடியவே இல்லை. எந்த விபத்து வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த நிலைமையிலையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நீங்க இங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்ம உலோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். 2 Timothy 4:4.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: சித்திரத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒண்ணு பெரிய காரியம் இல்லையே. நம்ம இங்கிருந்து எருசலேம் போய் ஆராதிக்கணும் தான் நம்ம கஷ்டம். நம்ம எங்க இருந்தாலும் சித்திரத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டிருந்தா நம்மளை அவர் தப்பிப்பார். நம்ம ஆராதித்த போதும், அவர் நம்ம தப்பி வைக்கிற வல்லவராக இருக்க. சிங்கத்திலிருந்து தானியில தப்பி வைத்த தேவன் உங்களே கைவிட்டுவாரா? நிச்சயம் விட மாட்டார். நம்ம இடைவிடாமல் அவர் ஆராதித்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை அவர் தப்பி வைப்பார். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாம ஆராதிக்கணும். இங்க சொல்றாரு எப்ரையின் புஸ்தகம் 12:28.
1: ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
0: பெறப்படுற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி.
0: பயத்தோடும் பக்தியோடும் அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றி கொள்ள கடவும்.
0: பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அவரை தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? பற்றிக்கொள்ளணும். நம்ம ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தானியேல் இடைவிடாம ஆராதித்தார். சிங்கத்தின் கையிலிருந்து அவரை காத்தார். சிங்கங்கள் அப்படிதான் போட்டிருக்கு. சிங்கங்கள் அப்படி போட்டிருக்குது. அப்ப நம்மளையும் கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த புது வருஷத்துல பயங்கரமான கஷ்டங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலன் மறுபடியும் புஸ்தகம் 26:7.
1: இரவும் பகலும்
0: பாத்தீங்களா, இரவும் பகலும்
1: இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும்.
0: அந்த 12 கோத்திரத்தார் என்ன செஞ்சிருக்காங்க? இடைவிடாம இரவும் பகலும் இடைவிடாம ஆராதித்திருந்தாங்களா நம்ம முற்பிதாக்கள். அப்ப இது நம்ம அது மாதிரி தான். நம்ம என்ன செய்யணும்? இனிமேலும் இடைவிடாம துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அன்று ஓட்டு இருந்தோம்னா எந்த சிங்கமும் மாறிக்கொள்ளாது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல எலும்புற போல அந்த பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆபத்து பத்து நமக்கு வராது. இந்த உலகத்துல என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளும் தேவன் பாதுகாப்பாரு. அல்லேலூயா. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன சரி, இடைவிடாம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும், துதிச்சு கொண்டிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மளை தப்பிப்பார். 2வதாக நம்ம ஆஸ்கி கேட்டார்,

0: ரெண்டு குழந்தை புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எப்படி எப்ப தப்பி வைக்கிறார பாருங்க. ஒன்றாம் அதிகாரம் 10வது வசனம்.
1: அப்படிப்பட்ட
0: மரணத்தினின்றும்
1: அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்.
0: இன்னும் தப்பிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. கர்த்தரை நம்பி இருந்தாங்க. நம்மளும் அவரை நம்பி இருக்க வேண்டிய என்ன மரணம் வந்தாலும் நம்ம தப்புவிக்க ஒரு வல்லவர் இருக்கிற அவரை முழுமையா நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் அவரை முழுமையா நம்பி இருக்கணும். நம்மள போதும், வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கலாம். அவர் நம்பி அவங்க இன்னமும் தப்பிப்பார்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர்கள் அப்ப கர்த்தரை நம்பியிருந்தாங்க. அதே போல நம்மளும் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவரே நம்ப வேண்டும். கர்த்தரை தப்பிப்பார், எல்லா இக்கட்டையும் விடுவிப்பார் சொல்லி அவரை நம்ப வேண்டும். தாவீது ராஜா சொல்றாரு 62 சங்கீதம் 8வது வசனம்.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எந்த நேரத்திலே அவரை நம்புங்க. இவர் யாரை நம்ப வேண்டாம், அவரை நம்புங்க. எக்காலத்திலே அவரை நம்புங்கள். நிச்சயமா உங்களை கட்ட எல்லா இக்கட்டுக்கும் தப்பிப்பார். எந்த மரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்த நம்ம தப்பிப்பார். நம்ம கலங்க வேண்டாம். நம்ம அவர் முழுமையா நம்பினா போதும். ஆபிரகாம் பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனம்.
1: உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக சாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
0: ஆபிரகாமுக்கு 100 வயசாயிடுச்சு, சாராளுக்கும் வயசாயிடுச்சு, நம்பருக்கு என்ன செய்யல, ஏதுவே இல்லாம இருந்தோம்.
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
0: ஆபிரகாம் என்ன செஞ்சாரா? நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்னைக்கு அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. நம்பிக்கை பெரிய காரியம். நம்ம நம்பணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையோட விசுவாசிச்சாரான். ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது. குழந்தை கிடைக்குமுங்கிற நம்பிக்கை ஏதுவே கிடையாது. ஆனா அவங்க நம்பி இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நிமித்தாதான் இஸ்ரேல் சந்ததி உருவாயிருக்கு. அதனால நம்ம நம்புவோம். ஆபிரகாம் போல நம்புவோம். பரிசுத்த பவுல் அவங்கள நம்பினாங்க. தாவீது நம்பி இருந்தாங்க. நம்ம அவரை நம்புவோம். முதல்ல இடைவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை முழுமையா நம்பணும். நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரோமர்கள் நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனம்.
1: பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு.
0: எப்ப நமக்கு நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்தாவின் பலம் அவர் நமக்குள்ள வந்துட்டாருனா. அதங்க விதத்துல வச்சுக்கிறேன். பரிசுத்தாவினர் வரும்போது அப்போ சிலர் 1:8 பரிசுத்தாவினர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடீஸ்வரன் சாட்சியா இருக்கு. அந்த பலன் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை என்ன செய்தா? பெருகும்படிக்கு. பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்ம ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா தாங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாப்பா, சம்பூர்ணமா தாங்க கேட்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றும். கர்த்தர் சொன்னா இதோ மாம்சமணி யார் மேல ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்கணும். கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. தனியா என்னால வாழ முடியாது. அதனாலதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவி வந்து நமக்கு துணையாளரா. அந்த துணையாளர் நமக்குள்ள வந்துடணும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். முதல்ல நம்ம தப்புக்குன்னு என்ன செய்யணும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம தப்புக்குன்னா என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். எக்காலத்திலும் எந்த காலத்திலையும் அவர் நம்பி இருக்கணும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லா நாளும் எக்காலத்தில் அவர் நம்ப வேண்டும். நம்பியிருந்தா போதும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். நம்ம நம்பணும். வேற ஒண்ணு நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கல. அவர் நம்ப வேண்டும். மூன்றாவதாக எப்ப நம்மளை தப்பிப்பாரா? லூக்காவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
0: இனி சம்பவிக்க போற பூமி அதிர்ச்சி, இன்னும் ஆண்டவர் கொள்ளை நோய் பகல மீதமான இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது? பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சகலமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனா ஆண்டு சொல்லி வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு வீட்டுல வாசித்து பாருங்க, மத்தியில சுவிசேஷம் 24 மதியம் வாசித்து பாருங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஆண்டு சொல்லி வச்சிருக்கிறாரு. அதான் இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா, தப்பி இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு என்ன செய்யணுமா, வாசி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க,
0: இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்படும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு செவ்வாய் வைத்தாங்கப்பா, விண்ணப்பத்தினா வைத்தாங்க, எப்பொழுதும் செவ்வனும், இப்ப நடந்தாலும் உட்கார்ந்தாலும் இயேசுவோட பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்க இயேசுவோட பேசினவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்து கொண்டே இருப்பாரு. நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லா ஆலோசனையும் தருவாரு. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா எப்பொழுதும் செவ்வமணி விழித்திருக்கணும். செவந்தான் செவச்சி இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும். அது மாத்திரல, மனுஷக்கு வர வரப்போற அவருக்கு முன்பாக நம்ம பாத்திரம்னா என்னப்படணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய முடியாது, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இருதயம் கத்தரோடு இருந்து வேலை செஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் இருதயம் கத்தரோடு சேர்ந்திருக்கணும். அப்ப நமக்கு எந்த ஆபத்து விபத்து வராது. அதான் எப்பொழுதும் இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷக்கு வரன் முன்பாக நிற்க பாத்திரம்னா என்னப்படணும், எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். செவமான ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே என் கிருபி நான் போய் விண்ணப்பத்தை நான் தாங்கப்பா, நான் செபிக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். முதல்ல என்ன செய்யணும், இது தப்புனா என்ன செய்யணுமா, இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும், நம்பர் எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மட்டும் கத்தடி வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவம் பண்ணுவோம். எங்களான் பாரு இசித்து வழி நிறுத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லம்ல தேவனை கத்தாவே, மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அணுகிறோம் கத்தாவே. ஆண்டியா எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்கே குடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம், சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாது செபிக்கிறோம், பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம், எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே, கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியாது செபிக்கிறோம், கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க சப்பா மேக்கரன், வியாதியிலிருந்து விடுதலை தாங்க, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க சப்பா, குணமாக்கிருங்க சப்பா. அன்பின் ஆண்டவரே நீங்க தான் சுகமாக்கணுமே, டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்ய முடியாய் நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்ய சப்பா, வேண்டி குழுதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் எங்கள் பரம தகப்பனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். அன்றுவரே வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா, வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சுவிட முடியாம கஷ்டப்படுறாங்க சப்பா, குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க சப்பா, கெஞ்சி கேட்கறே சப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அன்றுவரே, இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீதம் 20 வசனத்துல சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா, குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே, குணமாக்குங்க, தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா ஆண்டவரே, தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க, நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா, லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே ஒரு வீசம் விட வல்லமே அவங்கள மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர, வேலையில பரமோசனாத மக்களுக்காக செபிக்கிறோம், வேலையில பரமோசன் கிடைக்கணும், வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிறோம், வேலை கன்ஃபார்மாக்கணுமே, கஷ்டப்படுற மக்களுக்காக செபிக்கிறோம், கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா, கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ளும்படியா செபிக்கிறோம் தகப்பனையுமே, நூக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை தாங்க, வேலை இல்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா, கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்யப்பா ஆண்டவரே, கடன் பிரச்சனை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்கப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளைய ஸ்கூல் போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும், தேவைக்கிருவை எல்லாரையும் சொல்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரண் அப்பாமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்துல வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றைய துணையோர் வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை செவிக்கிறோம். வேலையை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க சப்பா. எல்லா மக்களும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங் டென் பிரிட்ஜ், கூனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: உத்தரங்கள் பாடுகள் வந்தாதான் நம்ம என்ன செய்ய பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 14:22
1: சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
0: பிரவேசிக்க நினைச்சோம் அநேக உபத்திரத்தின் வழியா தான் போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம இந்த உபத்திரத்தை பார்த்து நம்ம என்ன செய்ய கூடாது, சோர்ந்து போக கூடாது. கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு அதைத்தான் சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, உபத்திரம் தான் நமக்கு பரீட்சை. இதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம இயேசுக்கு திரும்ப அதிகமா அவரோடு நெருங்கி செவிக்க அவர் சார்ந்து கொள்ள கத்தரி கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவரே இந்த உபத்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போக கூடாதுப்பா, உத்தரம் வந்தாலும் நான் நெருங்கி செவிக்க எனக்கு உதவி செய்ய. உத்தரவன் என்ன செய்யணுமா, திடன் கொள்ளணுமா, வாசித்து பாப்போமா. யோவான் சுவிசேஷம் 16:33
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
1: ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
0: நீ தைரியமா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க, திடன் கொள்ளுங்கள்,
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
0: நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால பயப்பட வேண்டாம். என்ன பொருளாதெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கிறது இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதை பார்த்து பயப்படவே வேண்டாம். நம்மளை குழப்பி ஒரு வழியை பண்ணிடுவாங்க, அதை பார்த்து சோர்ந்து நம்ம கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க, இத்தனை மக்களும் எப்போது இருக்கிறாரு அந்த திடமனது தரணும். அதில் ரோமர்கள் நிறுவம் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க.
0: உபத்திரமா நினைச்சிங்கணும், பொறுமையா இருக்கணும், கேள்வி கேட்க கூடாது. எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரம், எனக்கு வேண்ட கஷ்டம் சொல்லி ஒரு நாளும் கேள்வி கேட்க கூடாது. உபத்திரத்தை எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருங்கள்.
1: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, கர்த்தரை மறுமுறுத்தக்கூடாது, கர்த்தரை குறை சொல்லிடக்கூடாது. சரி, வேற நம்மளுக்கு நமக்கு விரோதம் எழும்புற மக்களையும் நம்ம திட்டக்கூடாது. அவங்களையும் நம்ம கர்த்தரை சொல்லி ஆசீர்வதி. ஆண்டவர் சத்துருக்கீங்க, நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்தி செவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம சோர்ந்து போக கூடாது, அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. நம்மள திட்டவங்களும் சரி, நமக்கு விரோதமா பேசுறவங்களும் சரி, நம்ம இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி நம்ம பேரையெல்லாம் கெடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கத்திட்டு நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். ராமர் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க.
0: உபத்திரத்துல என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். கத்திரையும் குறை சொல்லிடக்கூடாது, நமக்கு விரோதமா பேசுற மக்களையும் குறை சொல்லிடக்கூடாது. அவங்க கத்திர ஆசீர்வதிக்கட்டும், நல்லா ஆசீர்வதிச்சு அவங்களெல்லாம் உயர்த்திட்டோம். 2 Corinthians 4:17 நித்திய கடமைக்கு நமக்கு உண்டாக்கும். யாருமே சோர்ந்து போகுது, யாராலும் இந்த உபத்திரத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா, கலங்காதீங்க. கத்தர் நம்மள ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து எனக்கு மட்டுமா இந்த உபத்திரம்னு நினைக்காதீங்க. அது நமக்கு நித்திய கடமைக்குமே உண்டாக்கும், அதனால நமக்கு சோர்ந்து போக கூடாது. ரோமர்கள் நிறுவம் 8:18
1: ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்.
0: இந்த காலத்து பாடுகள் என்ன செய்யுது, இனியெல்லாம் நமக்கு வெளிப்படுகிற அந்த மகிமை ஒப்பிடத்தக்க அல்லவென்று எண்ணுகிறேன். அந்த அவ்வளவு பெரிய மகிமை நமக்கு கத்து நமக்கு வச்சிருக்கிறாரு, அந்த மகிமை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அதனால இந்த உலகத்துல பாடுகளை பார்த்து ஓத்துறத பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசுகிறது என்றைக்கும் சீருள்ள தேவனா இருக்கிறாரு. கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். சோர்ந்து போகாதீங்க, கத்தர் உங்களை நிச்சயமா உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 2 Timothy 2:12 வாசிக்கிறோம். இந்த உலகத்துல பாடுபாடாட்டா கத்திரத்துல என்ன செய்ய முடியாது, ஆளிகையும் செய்ய முடியாது. அதுக்குத்தான் கத்திர அவருக்கு இந்த சின்ன சின்ன பாடுகள் வழியாக நம்மளை எடுத்து செல்கிறாரு.
1: அவரோட கூட பாடுகளை சகித்தோமானா
0: அவரோட கூட
1: ஆளுகையும் செய்வோம்.
0: இந்த இடத்துல இந்த உலகத்துல அவரோட பாடுகளை சகித்தா நம்ம அவரோடு ஆளுகை செய்வோம். 1000 வருஷ ஆட்சியில நம்ம அவரோட ஆளுகை செய்வோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அப்ப நம்ம பரலோகத்துக்கு போன முதல் என்ன வேணும்? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். மூன்றாவது என்ன வேணும் நமக்கு? ஒருத்தரத்தை பார்த்து சோர்ந்து போக கூடாது. ஒருத்தரும் ஏன் நமக்கு இந்த ஒருத்தரும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக கூடாது. அந்த ஒருத்தரத்தில் கற்றையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம ஒருத்தரத்தை உண்டாக்குற மக்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம அந்த ஒருத்தரத்தின் வழியா நம்ம சோர்ந்து போகாம உற்சவத்தை உறுதியா தரித்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமா ராஜ்யத்தை நம்மளை சேர்த்துக் கொள்வார். நான்காவதாக எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட
0: வெட்கப்படுவதில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை என்ன செஞ்சாரா? ஆயத்தம் பண்ணினார். அவர்கள் என்னென்ன பாடுபட்டாங்கன்னு சொல்லி எபிரேயர் 11:16 முழுமையா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல அவ்வளவு பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் பட்டாங்க. ஏன்னா பரம தேசத்துல நம்ம குடியிருக்க போறோம், கர்த்தரோடு குடியிருக்க போறோம், கர்த்தருக்குள்ள நம்ம இருக்க போறோம் சொல்லி அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு இந்த பாடுகளை பார்த்து அவங்க சோர்ந்து போகல. எவ்வளவு பத்திரங்கள் வாழால அறுக்கப்பட்டாங்க, கல்லறி உண்டாங்க, எவ்வளவு பாடுகள் பட்டாங்க. எப்படியாலும் பரம தேசத்துக்கு அடைஞ்சிடணும். எப்படியாவது பரலோர் ராஜ்யத்துல அவரோடு அவரு எங்க இயேசுகிறிஸ்து எங்க இருக்கிறாரோ, பிதாவை தேவன் எங்க இருக்கு, அங்க நான் இருக்கணும். அதுதான் அவங்க வாஞ்ச தாகமா இருந்துச்சு. அருமையான சகோதரிய சகோதரிய, நம்ம இந்த உலகத்துல இந்த உலக காரியத்துக்கால உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போக போகுது. நம்ம பரலோகத்துக்கு போனா நமக்கு என்ன செய்யணும்? துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்குல வேணும். மூணாவது உபத்திரத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நாலாவது பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும், தேடணும், வாஞ்சோடு தேடணும். அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். மத்தேயு சுவிசேஷம் 6:9-10
1: நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது
0: பரமண்டலங்களில் இருக்கிற
1: எங்கள் பிதாவே
0: உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக
1: உம்முடைய ராஜ்யம் வருவதாக
0: நம்ம ஆண்டு கேட்கணும். ஆண்டு ராஜ்யம் வரணும், பச்சீக்கிரமா ராஜ்யம் வரணும். நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கணும், ஆண்டு விரையும் ராஜ்யம் வரணும்ப்பா, ராஜ்யம் வரணும். அந்த ராஜ்யத்துக்கு நான் வரணும். இப்ப நான் மக்களை நெருங்கி செவிக்கணும்ப்பா, உங்க ராஜ்யம் வரணும் ஏசப்பா, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும், ஆண்டவரையும் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் ஆண்டவர் நோக்கி நம்ம கதறி செவிக்கணும். ராஜ்யம் வரட்டும் ஏசப்பா, சீக்கிரமா ராஜ்யம் வரட்டும், பெரிய காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை. உலகத்தின் வேசம் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. பரம ராஜ்யத்தை நம்ம அடைஞ்சு கொள்ள வேண்டும். எதை எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரம ராஜ்யத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, யாருமே இழந்து போகக்கூடாது. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல. உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தை நம்பி வாழாதீங்க, இயேசுவை நம்பி வாழுங்க. நம்ம இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு நம்ம போகணும். அதுதான் பெரிய பாக்கியம். தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? மிகுந்த ஆவலோடு. எப்ப இயேசு வருவார், எப்ப வருவார்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்ப வருவாரு, எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்ப்போடு காத்திருக்கணும். காத்திருந்தா கத்து நம்மள ஒரு நாள் வரும்போது நம்மள ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல பாத்தீங்களா? உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகும். நம்ம ஏக்கம் தாகம் வாஞ்ச எல்லாம் கத்துருதான், என்னுடைய ஏக்கமெல்லாம் கத்துருதான்னு சொல்லி அவரை நோக்கி அவர் துதிச்சு அவர் மேல விசுவாசத்தோடு இருக்கணும். உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அவரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வலதுவரமும் இடதுவரையும் சாயவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, உண்மை பின்பற்றி வர உதவி செய்ய மாண்டவரே, உண்மை நான் பின்பற்றி வரேன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிறுவிடத்தை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசன் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த உபத்திரத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, மனுஷன் பரமராஜ்யத்தை காண வாஞ்சியோடு இருக்கணும். அப்படி காஞ்சிருக்கும் கத்த நினைச்ச நம்முடைய தேவன் சொல்ற அவர் என்ன செய்ய மாட்டாரா? வெக்கப்பட மாட்டாராம். பாருங்களா, அவரே நம்ம தேவன் சொல்ல வைக்கப்பட மாட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? இந்த சிலாக்கியத்தை நம்ம யாரும் கடந்து போக கூடாது. அவர் ராஜ்யம் வர்றதுக்காக நினைச்சுக்கணும், மிகுந்த அவரோடு காத்திருக்கணும். 2 பேதுரு புஸ்தகம் 3:16
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: ஆகையால் பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
1: கரையற்றவர்கள்.
0: நம்ம எப்படி இருக்கோம்? அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா திட்டத்தை கொடுத்திருக்காரு. நம்ம எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்.
0: கரை இருக்கக்கூடாது ஆட்கள், கொஞ்சம் கூட கரை இருக்கக்கூடாது. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
1: சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி,
0: அவர் சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையா இருங்கள்,
0: ஜாக்கிரதையா இருங்கள். சமாதானம் உள்ளத்துல குறையக்கூடாது. கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் பிழை இருக்கக்கூடாது. அவர் சமாதானத்து போனா மென்சினோம், நம்ம உள்ளத்துல குழப்பங்கள் சோர்வுகள் வராதோடிக்கு சமாதானத்தோடு இருக்கும்படி நம்ம என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. சமாதானத்தை இழந்து போக கூடாது. பிசாசு வேலை அதுதான். நம்ம சமாதானத்தை இழந்து போறது எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வருவான். நம்ம ஒவ்வொரு நாளும் கரை பழைய இல்லாம அவர் சன்னியாந்து போகணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கரை தேர உங்க ரத்தத்தால கழுவுங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டு சொன்னார், உலகம் கொடுக்கற சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். இல்லையா? யோவான் சுவிசேஷம் 14:27 பாருங்க.
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். போதும் பாத்தீங்களா? என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கற சமாதானத்துல என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதான் இங்க சொல்றாரு. கரையற்றவர்களும் பிழை இல்லாமலும் தேவன சன்னிதானத்தில் எப்படி இருக்குமா? சமாதானத்தோட காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அவர் சன்னிதில் காணப்படணும். என்ன செய்யணும்? சமாதானத்தோடு காணப்படணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆத்மாவை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணும், துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்கு வேணும். மூணாவது நமக்கு உபத்திரம் வந்தாலும் பாடுகள், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். மூணாவது உலகத்துல உபத்திரம் வந்தாலும் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அந்த உபத்திரத்தின் வழியே போகும்போது அவ கத்திர கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். கத்தாவே என் கரத்தை நீ பிடிச்சுக்கோங்கப்ப, இதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் அவர் சோர்ந்து போகக்கூடாது. அப்ப அவன் பின்பற்றி வர எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி அவர் கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். நாலாவது என்ன சொல்லணும்? பரமராஜ்யத்து மேல நமக்கு தாகம் வாஞ்ச விருப்பம் இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? அவர் ராஜ்யத்துக்கு போனா கடைசியா பார்த்தோம், சமாதானத்தோடு இருக்கும்படி நம்ம என்ன மிகுந்த சாக்கிரதையோடு இருக்கணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு கத்தை நமக்கு இந்த காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வர ஆண்டவர் கத்தில அர்ப்பணித்துச்சாம் போனுமா?
2: நாம் இந்த நேரத்திலும் நாம் யாவரும் எழுந்து நின்று கத்துடைய கரத்தில் இந்த கேட்ட கத்துடைய வசனங்களுக்காக நாம் அர்ப்பணித்து கத்தை நோக்கி பார்த்துச்சாம் பண்ணலாமா? எல்லாம் எழுந்திருப்போம்.

0: ஆம், மேகங்கள் மீது கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் நான்கு காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஆம், நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் உங்கள் உதரில் கனியாகி ஸ்தோத்திர பிள்ளையை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கர்த்தர் இயேசு நம் உள்ளத்திலே அசைவாடுவார். துதின் மத்திலே அவர் வீற்றிருக்கிறவர். நிச்சயம் அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஆகவே அந்த துதியினுடைய கர்த்தரிடத்தில் கேட்டு இன்றைக்கு பெற்றுக் கொள்வோமா? இரண்டாவதாக விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம், ஒரு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆம் கர்த்தாவே, நான் ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சீசர்களை பார்த்து கர்த்தர் கேட்டார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொன்னார். எந்த பிரச்சனையை பார்த்து, அப்பா நான் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு அப்பா எனக்கு விசுவாசத்தின் ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். மூன்றாவது உபத்திரத்தின் வழியாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள், பரலோக குடியிருப்புக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? என்ன உபத்திரம் வந்தாலும் நான் பொறுமையாயிருக்க சொல்லாமா? அந்த பொறுமையாயிருக்க எனக்கு உடைய கிருபை கொடுங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த உபத்திரத்தில் எனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் அதுல பொறுமையாயிருக்கணும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவையில் அல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரம் நமக்கு மிகவும் நித்திய அதிகமான கனமகி உண்டாக்குறதாம். அப்பா எனக்கு பொறுமையை தாங்க என்று சொல்லி வாய் தெரிஞ்சபிக்கு. நான்காவதாக எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும் சொல்லி நாம் கேட்டோம். நன்றி ராஜா, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார். கேட்கலாமா? பாம், ராஜ்யம் வரணும், அப்போ வருகைக்கு எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் அந்த பரலோகத்துக்குள்ள வரணும். ஆம், அந்த வாஞ்சியோடு கூட பரம ராஜ்யத்தை ஆதிகால பக்தர்கள் விரும்பினது போல நாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப வேண்டும். யார் யாரெல்லாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பேதுரு சொன்னார், இதோ தேவனின் நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு காத்திருங்கள். வெறுமனே காத்திருப்பதல்ல, கரை திரை பிள்ளை இல்லாதவர்களாய் அவர் சன்னிதி முன் நீங்கள் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க சொன்னார். அப்ப எங்க வாழ்க்கையில கரை திரைப்பிலை எதுவும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்து எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தோட மகிமின் பிரசனம் எங்களை முழுமையாக நிரப்பும்படிக்கு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்லப்பா, எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அப்பா அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் ஐயா. இந்த உலகத்தின் வேஷம் எல்லாம் கடந்து போகிறதப்பா. ஒரு போது அந்த பரலோக குடியிருப்பை எங்களுக்கென்று நீர் அப்பா கட்டி வைத்திருக்கிற நித்திய அந்த நாட்டை வீட்டை நாங்கள் இழந்துடாதபடிக்கு உம்மோடு கூட இருக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் அப்பா நாங்கள் துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் உட உறவாடி கொண்டே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை தாங்கப்பா. அதே போல என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் சொன்னீர் ஐயா. நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும், விசுவாசத்தை ஒருபோது விட்டுவிடக்கூடாதப்பா. விசுவாசத்திலே ஆதிகால சபைகள் எல்லாம் ஸ்திரப்பட்டு பெருகினதாம் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு பெருக எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. எந்த உபத்திரம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உபத்திரத்தின் உடையே தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று ஆதிகால அப்போஸ்தலர் மூலமா எங்களை சொல்லி வைத்திருக்கிறீங்கப்பா. உபத்திரத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு பொறுமையாயிருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. திடமாயிருக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா அது மாத்திரமல்ல, ஆதிகால பக்தர்கள் பரம ராஜ்யத்தையே விரும்பினார்லாமே, நாங்களும் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப எங்களுக்கு அது கிருபை கொடுங்கப்பா. ராஜ்யம் எங்களுக்குள்ளே வரட்டும், அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரணும்ப்பா. அப்பா உங்களோடு கூட நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா கர்த்தரா இயேசுவே, உன் வருகைக்கு நாங்கள் அப்பா ஆயத்தமா இருக்க அப்பா எங்களுக்கு அது கிருபை தாங்க. அப்போ உன் வருகை எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் அதற்கு இன்னும் எங்களுக்கு அந்த வாஞ்சி விருப்பத்தை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரை திரைப்பில இல்லாதவர்களாய் தேவனாலும் வர நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் ஆவலோடு காத்திருக்க எனக்கு குறிப்பை கொடுங்க. இந்த வார்த்தை கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கத்துடைய வல்லமை கரம் இறங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். பாந்தோ அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்க கிருபைத்தார் செய்வதற்காக நன்றி ராஜா நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது அருமையை சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?
1: உமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். டிவி பாக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. டிவி பார்க்க போற மக்களையும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. கத்துடி கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போட்டு ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் நீங்கி போட்டுமே, என்ன பலவீனம் இருந்தாலும் நீங்கி போட்டுமா ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தகப்பறையே இறங்குமப்பா. அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். முட்டு வலியை குணமாக்கப்பா. கைகள் முடியாம படுத்திருக்காங்களப்பா, அவங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க, சுகமாக்குங்க சப்பா. கைகள் முடியாம படுத்திருக்க ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அக்கினி மூடட்டும், தேவ பிரசனை மூடட்டும் ஐயா. தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொட்டு சுகமாக்க முடியல வல்லமை உண்டு ஆண்டவர். அப்பாமை சோத்திரம் மிகுந்த வல்லமை முடியல உண்ட பண்ணீர். வல்லமையில உயர்ந்தவர் ஆண்டவர். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவர. அற்புத செய்யுங்க, பதிசயங்களை செய்யுங்க. வயிறுவலினால கஷ்டப்படுற அந்த அருமையான சகோதரியை தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. இப்ப வயிறுவலி தொடுங்க. பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க ஏசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நீர் அதிகமாய் கிரியச்சிரு தேவன் அப்பா. ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அரிப்பை குணமாக்குங்க, அரிப்பை குணமாக்குங்க தகப்பனே. ஐயா மனிதனால முடியாது, தேவனால முடியும். இயேசுவே தொடுங்க, தொடுங்க, தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. குணமாக்கும் ஐயா, குணமாக்கும் ஆண்டவரை, குணமாக்கும் ஐயா. அறுப்பினால் கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்ல சகோதரி, குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீர் துடைக்க வேண்டுமா செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கத்தோடைய மகத்துவம்ல நாம் மையப்படுவதாக ஆண்டவர. வியாதியை சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க சப்பா. அப்பா குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்கப்பா. குடியை பார்க்கும் போது வெறுப்பை தாருமப்பா. குடிக்கிற மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. போதைப்பொருளுக்கு அடிமையா இருக்கிற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. அதுல இருந்து விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. இயேசுவே, இயேசுவே அப்பா. விட முடியாத மக்களுக்கு விடுதலை தர முடியாது செபிக்கிற. என் மகத்தான காரியத்தை செஞ்சேசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கிறாச்சா ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கருணை கடலே, கருணை சமுத்திரமே, மெய் துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. ஒவ்வொரு மாதிரி தேவையான வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி வளாந்து கத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கத்துடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு
2: அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்தராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவீர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்க பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் எழுதும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431-1 நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஏசாயின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரம் எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். நம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: ஆண்டவரே,
1: தேவரீர்,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக,
0: தலைமுறை தலைமுறையாக
1: எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசை என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கு. உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் நினைச்சு நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு நாளும் எந்த பிசாசு எந்த சாத்தாவளையும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம்.
1: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற,
0: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற
1: உன்னதமான கர்த்தரை,
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாபரமாக கொண்டாய்,
0: தாகரமாக கொண்டா
1: ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
0: ஆகியால் பொல்லாப்பு நேரிடாது,
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தர் ஒரு தாகரமா கொண்டு ஆக்கையில் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூட இருத்த அணுகாது. அவர் தான் அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன், எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனுமா இருக்கிறார், நீ ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கையிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வார். நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட எத்தனை மந்திரம் செய்வனும் எது வந்தாலும் நம்மளை தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கையிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கையிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய
1: கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்,
0: கர்த்தருடைய சட்டையின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு,
0: அடைக்கலமாய் வந்த உனக்கு
1: அவராலே,
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக,
0: நிறைவான பலன் கிடைப்பதாக. அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலும், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன செய்ய நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க, கடைசி நாட்கள் எவ்வளவு பிரச்சனைகள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனை கொண்டு வர பாக்குறான். நம்ம அது இருந்து சோர்ந்து போர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர் தானே அடைக்கலாம், நீர் தான் எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாய்நாள் அறிக்கையிட்டு சொல்லணும். யார் யாருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பாரு? முதலாவது பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறானா, தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோபியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமி அதிரும்,
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்துக்கு,
0: கர்த்தர் தமது ஜனத்துக்கு
1: அடைக்கலமும்,
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு,
0: இஸ்ரேல் புத்திரருக்கு
1: அரணான கோட்டையுமா இருப்பார்,
0: அரணான கோட்டையுமா இருப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய ஜனமா இருப்போமானால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்துல வந்தாலும் சரி, கர்த்தர் தமிழ் சேர்ந்ததுக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9 அதிகாரம் 24, 25, 26.
1: கல்மலையும்,
0: கண்மலையும்,
1: கல்மலையோட,
0: கண்மலையோட
1: கலந்த,
0: கலந்த
1: அக்கினியும்,
0: அக்கினியும்
1: மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம்,
0: எகிப்து தேசம்
1: குடியேற்றப்பட்ட நாள் முதல்,
0: நாள் முதல்
1: அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை,
0: அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
1: எகிப்து தேசம் எங்கும்,
0: எகிப்தேச எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது.
0: ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்ன கண்மலை ஆக்கி வந்து சனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாம எல்லாமே அழிச்சுப்பட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்தடி பேதும் சொல்லு தம் சனங்களுக்கு கத்திர எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிறார். எந்த பிரச்சனையும் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடி சனமா இருப்போமானா நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும் எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர் தானே என் அடைக்கலம், நீர் தானே என் பல்ல, நீர் தான் எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாருங்க. எகிப்து நாட்டுல எத்தனையோ அழி வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவங்கள் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருடைய சனம் யாரு வாசித்து பாருங்க, இறைமையின் புஸ்தகம் 7:23.
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்போது உங்களுக்கு தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்,
0: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டு வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கர்த்தருடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கர்த்தருடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோம் வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முதல் கர்த்தருடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம செவம் பண்ணி ரெண்டாவது அப்ப வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து இல்லாம தேவன் கட்டாயம் காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷனுக்கு வந்தாலும் டிவியில வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்மள அவருடைய சனமா மாத்துறாரு. அவருடைய சனத்துக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோசை நாட்டுல மட்டும் மழை இல்லாம தேவன் பாதுகாத்தாரோ அதே போல உங்களை என்னை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவரு வல்லவரா இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாமா இருக்கிறார். ரெண்டாவதாக யாருக்கு அடைக்கலமா இருக்கார் பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 29:25.
1: கர்த்தரை நம்புகிறவனோ
0: கர்த்தரோட நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: கர்த்தர் நம்புறவங்களே என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர் தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம மருமத்தில் கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்க முழுமையா அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் நினைச்சு உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையா நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லயும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்கா மாத்து நம்புறதில்லை. எல்லா சூழ்நிலையும் நீ தான் ஆண்டவருக்கு என்ன எல்லாமே நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ, முதல் கர்த்தருடைய சனத்துக்கு தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு, தேவனை நம்புறவங்க, நம்புறவங்களை உயரம் தலை துளைப்பாரு. அவர் முழுமையா நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையா நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயர்ந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 62:5-6.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமான
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அசைக்கப்படுவதில்லை பத்தி அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்னு.

0: உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால நினைச்சு அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கை மாட்டேன், உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என் கண்மலை, அவர்தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லினா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல உள்ளத்துல என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்துல நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்துல அது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயில் சொல்ற மாத்திரல இருதயத்துல விசுவாசிக்கணும், இருதயத்துல விசுவாசித்த கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்ப நம்ம நிச்சயம் ஆசிக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் ஆசிக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்ற பாருங்க, 52 சங்கீதம் 8 வசனம்,
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்.
0: நான் பச்சையாய் ஒளி மரத்தை போல இருக்கிறேன்,
1: தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: அவர் எப்படி இருக்கிறார், கர்த்தர் கிருபை நம்பினாலே எப்படி இருக்கிறாரா, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார் சொல்றாரு. நான் பச்சார் ஒளி மரத்தை போல இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கிருபையை நம்ம முழுமையாய் நம்ப வேண்டும். எல்லா சூழலும் அவர் கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும். எந்த உத்தரம் பாடுகள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 39 சங்கீதம் 7 வசனம்,
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. சொல்லி பாருங்க, நீராவே எனக்கு நம்பிக்கை, உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா, நீங்க தான் இருக்க நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயரம் தடை துளைப்பார், நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலாவது பார்த்தா கத்தர் தம்முடைய சரணத்தை அடைக்கலமா இருக்காரு, ரெண்டாவது கத்து நம்புறவங்களுக்கு கத்த அடைக்கலமா இருக்காரு, உயரம் தடைத்துல வைக்கிறார். அடைக்கலமாத்துல என்ன செய்யறாரா, உயரம் தடைத்துல வைக்கிறார். அது மாத்திர கத்து நம்புறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கத்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தர் தான் நம்பணும். மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், திரும்ப நம்ம என்னோடு சேர்ந்து இங்கே செவிப்பீங்களா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் செவத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை சந்தோஷத்தை தாரும். கத்துடைய கிருபை கத்துடைய பிரசனம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா, ஒவ்வொருக்குள்ளேயும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கத்து பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்கிறேன் எங்கள் பரம தகப்பனே. நாங்களும் பயந்து கீழ்ப்படிந்து சித்தத்தை செய்கிறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரே, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும். உங்க நான் மகிழ்ப்பிடட்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்களையும் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரையும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுறாங்களோ ஒவ்வொரு வரைக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே மே ஸ்தோத்து நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமன வேண்டும்படி செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும்படி செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஆண்டவர ஐயாமே துதிக்கிறோம். எத்தனையோ சனங்களப்பா எத்தனையோ இதில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவர அப்பா, சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியா செபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா, கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே அப்பா மே துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ஐயா. இறங்கி அவங்க பணத்தை சந்திக்க முடியா கொடுக்க எஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. சிக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நீர் இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா, ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்தலும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனா இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மே நோக்கி கெஞ்சிரோ, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி சேரு, ஒரு இருதயத்தில் வேண்டிலும் ஒரு கருளிச்சவே ஒரு வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, மக்களும் மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா எங்கள் வழி இல்லாம இடத்துல எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பைக்கு இல்லாத மக்கள் குழந்தை பைத்து தரணேசப்பா, கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகம்.

0: ரெண்டு சொன்னீரே கற்பத்தை தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே அப்பா குழந்தை பாக்கியத்தை தாங்கே சப்பா தாங்க. வேலைக்காரன் கண்களை சமானி நோக்கி பார்க்கும் போலும் வேலைக்காரருடைய கண்களை சமாட்டி நோக்கி பார்க்கும் போலும் தேவனை கத்தாவே முடிவிறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா கெஞ்சுகிறோம். நீங்க தாப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டுமாப்பா குணமாக்க வேண்டுமாண்டவரே. அப்பா பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து பத்து வரக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் பத்துக்கள் எங்க பார்த்தாலும் அப்பா வித்துக்களும் சாவும் மரகந்தாங்களும் கேள்விப்படுறோம். இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதிகா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரம் செலுத்த கேட்டாரு கலங்காதீங்க.
1: கத்துடி பரிசுத்த நாமம் மகிமையாக கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரர்கள் ஜபக்குறிப்பு சொல்வார்கள், அவரோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: சென்னை மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நிறைய சென்னை மக்கள் நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக எல்லாரும் போராடி ஜெபிக்கணும். நீங்களும் எங்களோட எல்லாம் ஜெபிக்கணுங்க.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்துல வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையில கூட எங்க சென்னை பகுதிக்காக ஆண்டவரே முடி திரு சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்துக் கொண்டிருக்கிறாங்களப்பா. என் தகப்ப இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பா. தகப்பனே நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்கவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே, எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே, நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக. என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாத ஆண்டவர், எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குருமருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா எங்களுக்காய் சிந்தின இந்த பரிசுத்த ரத்தம் சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வியாதி முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா. வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க, எங்க தேசத்துக்கு இறங்கும்படிக்காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே. ஆமே.
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அத்தியாரத்தில் அவருக்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவனே எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க பிரதமரை ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே, எங்க உள்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க ராணுவத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்கா ஜெபிக்கிற இணை அமைச்சர்களுக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனோட உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும், தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
3: இங்க மாநில முதலமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருமேலும் தேவனோட திவ்யக்கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக. ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராகப்பா. பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக. ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனே எசப்பா கவுன்சிலர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக. தேவனோட கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும், பாதுகாக்கணும் ஆண்டவரே. உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும், எப்படி கொண்டு வரணும், எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்க மேல தேவனோட கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும். நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும். நிறைய நம்ம திருச்சபையெல்லாம் திறந்து கற்று நாம் வைக்கப்படணும், அதுக்காக சாப்பிடணும்.
4: ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரையும். ஏசப்பா எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றையும் ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரே, கோடி நன்றி ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. இதனால திருச்சபைகள் திறக்கப்படாம இருக்குது ஆண்டவரே. பரலோக தேவனே எவ்வளவு மக்கள் ஏசப்பா தவிக்கிறாங்க, எவ்வளவு சபைகள் தவிக்குது ஆண்டவரே. என் தேவனே மனம் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு போதகர் மார்களின் தேவனை கர்த்தர் வல்லமெடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியக்காரர்களை வல்லமெடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்க திருச்சபை வளர்ந்து பெருகும் ஏசப்பா. எங்க திருச்சபையில ஒரு அக்னி பற்றி எரியும் ஆண்டவரே. எங்க திருச்சபையில ஒரு எழுப்பல் உண்டாகும் ஏசப்பா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்து மக்களை கூட்ட ஒவ்வொரு திருச்சபையின் தேவனை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. மனம் இறங்குங்க ஏசப்பா. நாங்க யார்ட்ட ஏசப்பா போவோம் ஆண்டவரே? என் தேவனே மனம் இறங்குங்க ஆண்டவரே. எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும். மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. போது ஆண்டவரே மனம் இறங்குங்க ஏசப்பா. என் தேவனே என் தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபையில திறந்து. இதற்கு பின்னாக நின்றுக்கிறீர் சிற பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுதுன்னு கொடானுக்குடி நன்றி ஆண்டவரே. அப்ப எல்லா துதிகன மகிமமைக்கு செலுத்துகிறோம். இயேசுமல் ஜெபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே, ஆமென்.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
5: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசை வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லாமா? அல்லேலூயா.
6: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: asmkaram@gmail.com. Our website.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 வசனம்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: சொன்னார். கர்த்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ளப்போறாரு. அதாங்க பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பற்று பாவல் எழுதியிருக்கிறாரு. பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும் வர்றதுக்காக, எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் பாடுகள்லாம் நம்மளால் சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மளை அறியாமல் இந்த வார்த்தை நமக்குள்ளே வருது, கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இந்த உலகத்தில் நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டடம், ஒன்று பரலோகம், என்ன நரகம். அதனால் நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்று இருக்குது. கர்த்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்கே போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்கே போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்குறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போன நம்ம என்ன செய்யணுமா பாருங்கள், கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்கள். எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ண விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ அந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம நினைச்ச மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய தேவைன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்துப்படுது. அந்த நான் எங்கே இருக்கேன், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிற பார்த்தீங்க, நம்ம எங்கே விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நான் எங்கே இருக்குன்னு அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்தில் 1 கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தால் 95 லெட்டர் 100 வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும்போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலாளையுடைய பூமிக்குரிய காரியத்தை நீங்க தேட வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்க தேட வேண்டியது என்னதுக்கு தேடணும், மேலானவர்களை தேடுங்க. மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருகை சமீபம், அது அதுக்கு முன்னால் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் மடியில் நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம். நான்லாம் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்தில் அவருடைய மடியில் உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்தில் போய் அவர் மடியில் உட்காரணும். ஹலேலூயா. அதுக்கு தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்லை, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவார், அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான். கர்த்தர் எப்போ வருவாரு தெரிஞ்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேலே மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா, முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவனை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்குறோம். எல்லாம் நினச்சிக்கிறாங்க என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்குறாங்க, பணம் பலர் அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏன் பணத்தை கேட்குறேன்னு சொன்னால் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாமல் இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்போ நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம எப்போ எழுந்துக்கலாம் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்போ பாருங்க இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்போ எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில் என்ன எப்படி பார்க்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. ஹலேலூயா, ஹலேலூயா. அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்கள் எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்குவோம், நாங்கள் இயேசு அறிஞ்சிக்கணும், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வாஞ்சி கூட கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சி இல்லை, தாகம் இல்லை, யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சியில். ஆனால் பார்வை இல்லாதவங்க அவ்வளோ வாஞ்சியாக இப்போ கேட்குறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய் சிவர் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுக்கு தான் பணத்தை கேட்குறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கத்தர் போதுமான அளவு கொடுத்துருக்குறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிவசேஷத்தை எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால்
0: கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: ஏனெனில்
1: இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்சை தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தில் நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தரை எப்போ போகலாம், எப்போ கர்த்தரை பற்றி பேச மாட்டாங்களா, எங்கே கர்த்தரை பற்றி பேசுவாங்க, எங்கே ஆண்டவரை பற்றி பேசுவாங்க, எப்போ கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம். சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது ஆசனம்,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து
0: நம்முடைய
1: பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவளவலா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவளவலா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன், கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் இந்த பூலாகத்தையும் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன செய்யும்? பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன் சொல்லியிருக்கிற அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க? தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்துல தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்லை. அன்று அன்பு தேவனத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பாத்தீங்களா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ள என்ன வாக்குத்தத்தம் சொன்னார்? என் பிதா வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத உங்களுக்கு சொல்லியிருப்பேன். திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன்? என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொன்னார். அந்த வாக்குத்தத்தில அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலக வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: என்ன செய்யப்போது? கடந்து போறீங்க. உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடியும் வந்து உங்களை இறைச்சுவேன், என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறார். யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும். அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும். அந்த அன்பு கொடுக்கும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய ஒரு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்கே ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்போ பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்லை. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. அலையிலுயா, அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தர் உங்களை என்ன பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அலையிலுயா, எப்படி அன்புகிறன்னு சொல்கிறார் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37.
1: இயேசு அவனை நோக்கி,
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன்
1: முழு இருதயத்தோடும்,
0: உன்
1: முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், அன்பு கூறுவாயாக,
0: முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கத்துக்கும் இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், மனதோடும் அவற்றில் அன்பு கூறுவான் சொன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடமட மடமடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உயிரியத்தோடு உங்கள் ஆத்மத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு, அவர் அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய, ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறா. அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்தினேன். பிதா எப்படி இயேசுக்கிறதுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னார். சீசர்கள் என்ன செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கர்த்தருடைய ஊழியில் யாருமே பணக்காராக இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதான ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5.
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது,
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்து தான் போக போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகிய கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களும் அரசாழ்வார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்படுறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும், நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்திர வருக சமீபாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களானு போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சி வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சி வேண்டுவதில்ல, கத்திரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கத்திர தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தன்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கத்திர எது கூப்பிட்டு இருக்காரு, புல்லு கூப்பிட்டு இருக்காரு, புல்லின் பூவி கூப்பிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்குள்ள போனோம் நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கத்துடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கத்துடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்துடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அவர் யாருக்கு செய்யணுமா, கர்த்தருக்கென்று சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்கே அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம், அவரு தான் நமக்கு ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் இருக்காங்க எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மரப்பூர்வமா செய்ய வேண்டும். அவரு தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு, யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திருக்கின்ற மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்கிறார், மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் உங்களை பார்க்கிறார். அதை தான் நம்ம அது கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானால் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்க, கத்தர் எங்க பார்க்கிறாரு, இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். கொலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும், கவனமா. யாரும் நமக்கு தூளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒளிஞ்சு செஞ்சாலும் யார் பார்க்கிறார், நம்மளை யார் பார்க்கிறா, ஆண்டவரே இயேசுக்கு பார்க்கிறார். அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா, கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், அன்று வருக ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த உலகத்தில் ஒளிஞ்சு செஞ்சால் அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும், நம்ம கையில கொடுத்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா, கவனமாக இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், கவனமாக செய்யணும். எதை செய்யலை எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமாக செய்யணும். அப்போ கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்தில் அன்பு வரும். மூணாவது மூணா என்ன செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாக இருக்கணும். மந்திக்கு நம்ம மாதிரியாக இருக்கணும், மந்தை மற்றவங்களுக்கு நம்ம ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். 4 லூக்கான் சுவிசேஷம் 12:31-32
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாதே சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு வாஞ்சியோடு இருக்கிறார். பிரியமா இருக்காரு நம்ம ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு. கத்துடையெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டு ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கத்துற என்ன செய்கிறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து வேதனையோடு சொல்றாரு, கடைசி நாளுக்கு வந்துட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்துக்கு கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
0: நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா? 35
1: பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா? கடன் கொடுக்கிற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்.
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார்.
1: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்க, கர்த்தர் என்ன செஞ்சிருவார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி அடையான்
1: தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறை வராது. தாழ்ச்சியில் என்ன குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கர்த்துள்ளவனாயிருந்தேன்.
0: யார் சொல்ற இது? பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய மூலிகாரலா? அது சொல்ற, நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்ச, கருத்துக்குள்ள இருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்ய, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா, ஆண்டு வரையும் என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை ஊழியத்தை செய்யணும், ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு கொடுத்ததை நீங்கள் எனக்கு கொடுத்ததை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பெரிய ஏழை எழுதி இருப்பாங்க, நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கத்து நம்ம கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கத்திற்கு கடன் கொடுக்குறா, கத்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளிங்களை பார்க்கும்போது உதவி செய்யணும். நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கத்தடி ஊழியத்தை செய்யணும், கர்த்தருக்கு அன்பு கொள்ளணும். உயிரித்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் முழு மனதோடும் கர்த்தருக்கு அன்பு கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்குது. பெற்றுக்குள்ள நம்மளை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம் உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளக்கூட நமக்கு தெரியாது. நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது. நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ற, கர்த்தர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க. திடீர்னு நம்ம ஆயத்தப்பட முடியாது. இன்னைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: எல்லாம் எழுத நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா.

வேணும். கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என் இடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போனோம் என்று சொன்ன நரகத்துக்கு தான் போனோம், நரக படுகொலிக்கு தான் போனோம், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீங்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலையை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனோம், ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவில் விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடத்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்புக்குரியோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், மற்றவர்களுக்கு தரித்திரருக்கு ஏழை எளியவர்களுக்கு யார் எல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினெல்லாம் சிதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவே தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில் வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்பா, அந்த வாஞ்சையை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவே நாடுகள் சொன்னீரே, உன் மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்க எங்களுக்கு உருப்பை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோரி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்க அப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சையை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சை எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே, ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திரம் நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும், அந்த அன்பை என் உள்ளத்துல ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சையோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர். வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர். கபரி கபரி கபரி கபரி கபரி கபா ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் அபாலபார் ரக்கலபார் சீச சீச சீச சீச சீச சீச. வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் சீச சீச சீச. வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக, தே பிரசுரத்தால் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக. அண்மை கண்கள் திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உமக்கு அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், அணுகிறமையா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜ்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்கள் திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துடலும். அண்மை கண்கள் திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்களை கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலோகாசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி கூட வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும் அப்பா, நோயை குணமாக்கும், பலையிட்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்துப்படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளுமே, அண்டிக்கொள்ளுமே, சார்ந்து கொள்ளுங்க ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலருக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாய மந்திர சக்தி எல்லாம் அழித்து படுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவன் உள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தோல்வி சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞான சக்தியை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மகிப்படட்டுமே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்க பரிசுத்த நாம மகிப்படுவதாக கர்த்தாவே. எங்க பிள்ளைகள் யார் பெயிலா கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம் மகிப்படணும். யாருமே பயிலா கூடாது ராஜா, உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கி செலுத்துறோம், ஏஸ்பாநாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படி கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்று

0: இப்பெல்லாம் இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் asmankaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்ட்

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது,
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து,
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு, எப்ப வருவாரு, எப்ப நம்ம கூட்டிட்டு போவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த குலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 நல்லா வசதியா இருக்கிறவங்க 100 வயசு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகம்தான். அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. இந்த உலகம் இன்னைக்கு எல்லாருக்கும் செழிப்பா இருக்கும், நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: அதை தகாத விதமாய்,
0: அதை தகாத விதமாய்
1: அனுபவியர்கள் போலவும் இருக்க வேண்டும்,
0: அனுபவியர்களும் இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்யறது, கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த கூட இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும், அனுபவியாது போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டு சொன்ன உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. உலகத்துல பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும், அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திர நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க கேட்டோம் இல்லையா, 6:7 வாசிக்க கேட்போமா.
1: உலகத்திலே,
0: உலகத்திலே
1: நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: உலகத்துல என்ன சொல்லலாம், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல,
1: இதிலிருந்து,
0: இதிலிருந்து
1: நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து என்ன செய்வது, ஒன்னும் கொண்டு போவது என்பதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒன்னும் கொண்டு வந்ததில்ல, உலகத்துல ஒன்னும் கொண்டு போறதில்ல. அதனால நம்ம பரலோகத்துல நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்துல இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்காக, பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதைதான் நம்ம நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்துற அதைதான் 2-3 வருஷமா தொடர்ந்து அதை தியானிக்க கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார். ரட்சிக்கப்படுற ஜனங்கள் அது எங்க, எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க, பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது ரட்சித்திரும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும். நம்ம பலத்தினால பராக்கிறது ரட்சிக்கு வர முடியாது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்திரும் அப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்ட ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும், எனக்கு ரட்சியும் சொல்லி ஒவ்வொரு நாள் ஏஸ் பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா ரசிக்க மாட்டாரா, கட்டாய ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துல தான் இருக்கு. 3 சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க, 3 சங்கீதம் பார், கடைசி வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம கேட்கணும், கேட்டா ரட்சிப்பார். யாரா இருந்தாலும் சரி, கேட்டா ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும், பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியுமாப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியம், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12.
1: அதிக பயத்தோடும்,
0: அதிக பயத்தோடும்,
1: நடுக்கத்தோடும்,
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்க ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு. அதான் குதிரை யுத்த நாள் காய்த்தப்படும் ஜெயமோ கத்துருவோம். அதான் நம்ம பிரயாசப்படணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன நான் ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்க, என்னை இன்னைக்கு ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடையது, ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாவீதுராஜா சொல்ற ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம், உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். அவர் பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறார் பாருங்க,
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்ட ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
1: உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவிய என்ன செய்யுங்க, தாங்க முடிச்சீங்க, ரட்சிப்ப குடுத்தீங்க, நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ரட்சணிய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவிய என்னை தாங்க முடிய செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. அது பெரிய மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம். நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா. முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. ரட்சணிய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆவி என்ன தாங்கபடி செய்யும் சொல்லி கேக்குறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குறது என்ன, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்க முடி செய்யும். நம்ம அப்படி கேக்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு, கேக்கணும். அவர் ரட்சிப்பு கத்துறாள் வரும், நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும் அப்பா, ரட்சணிய சந்தோஷம் தாரும், ரட்சிக்கப்பட்டார் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம ரட்சிப்ப நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்துல இல்ல, என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனா இந்த வருஷப்பர் போறதுதான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய, வேற யாரும் இதில் இல்லை. மற்ற மனிதர்ச்சிருந்து வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அண்ணால் சொல்றாங்க பாருங்க, ஒன்னு சாமியல் புஸ்தகம் 2:1
1: அப்பொழுது அண்ணால்,
0: ஜெபம்
1: பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது.
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
0: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
1: என் பகைஞர் மேல்
0: என் வாய் திறந்திருக்கிறது.
1: உம்முடைய ரட்சிப்பினாலே, சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினால என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தை சாமியில கர்த்தர் கொடுத்தாரு, அது கூட சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு. எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரிய சகோதரிய, அந்த ரட்சிப்ப நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்ன கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவரே. இழந்துட்ட ஆண்டவரே, என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பை இழந்துட்டப்பா, ரட்சனைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா, எல்லா இஸ்ரேல 40.5 வாழ்ந்தவர், அரசாண்டவர். ஆனால் அவர் என்ன கேட்கிறார், ஆண்டவரே ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்ய, தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்காண்டவரே, நீ என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால தான் களி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9
1: அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவர்
1: நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர்,
0: இவருக்காக
1: காத்திருந்தோம்,
0: இவருடைய
1: ரட்சிப்பினால்,
0: களி
1: கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்யறோம், மகிழ்வோம், ரட்சிப்பினால் தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன, லூக்கா 1:77 நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம்.
1: அவருடைய ஜனத்திற்கு
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்,
0: ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளணும். ரச்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கத்தொடையும் சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் என்னை தாங்க முடிச்சுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்துக்கு போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27
1: தீட்டுள்ளதும்
0: அருவருப்பையும்
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை
0: ஆட்டுக்குட்டியானவரே
1: ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
0: யார பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டு கேட்கணும், ஆண்டவர் என் பேரை சீவ புஸ்தர் எழுதிருங்கப்பா, என் சீவ புஸ்தர் என் பேர் எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். சீவ புஸ்தர் பேர் எழுதப்படணும், ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை சீவ புஸ்தர் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரன்னு சொல்லி நம்ம கேட்கணும். எனக்கு கடைசி வினாடியில் இருக்கும், அல்லேலூயா. ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் பேரை சீவ புஸ்தர் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் சீவ புஸ்தர் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியன் புஸ்தகம் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகம். கர்த்தரின் ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு அவரை பாருங்க, ஒரு வேலைக்கு ஊழியம் செய்யலாம், இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம், ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை சீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் சீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன, நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவரே சீவ புஸ்தகம் எழுதி வச்சிடுறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணா ஆகாது, கத்தை பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு வேலைக்கு நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க, நம்ம அலைச்சல கூட கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம், கணக்கில் வச்சிருக்கிறாராம். என் அலைச்சல்களை
1: தேவரீர் எண்ணி இருக்கிறேன்.
0: பாத்தீங்க, நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்கிறா, தேவரீர் எண்ணி இருக்கிறீ. நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவிச்சுறத கத்தர் மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க, சீவப்பூசத்துல எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எபிரேயர் புஸ்தகம் 6:10
1: ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்
0: செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக
0: காண்பித்த
1: அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: தேவன் என்ன செய்வது, எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்லவே. கட்டளை பரிசுத்தவன்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன, தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அணிதுள்ள அல்ல. உங்க பேர் கட்டாயம் சீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. சீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறாத எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். சீவ புஸ்தகத்துல பேர் எழுதாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. யார் பேர் சீவ புஸ்தகத்துல எழுதுவாரு? ஊழியத்துக்காக பிரயாசப்படுவா, மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பியர், இன்னொரு வாசிப்பா, பிலிப்பியர் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே,
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னை வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்,
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது? ஊழியர்க்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுற பேர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கிறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:20.
1: ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக,
0: ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக
1: நீங்கள் சந்தோஷப்படாமல்,
0: நீங்கள் சந்தோஷப்படாமல்
1: உங்கள் நாமங்கள்,
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நினைச்சீங்க சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம், எங்க ஆண்டவருக்குரியனால ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு பிசாஸ் ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா? நம்ம பேர் எங்க எழுதியிருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும்போது நம்ம பேர் எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? ஜீவபுஸ்தகத்தில் எழுதிடுற பரலோகத்துல பேர் எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு வாசிப்பெல்லாம் தயசை எல்லாம் வாசிங்க, உச்சாம இருங்க. அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல ஆண்டவர் நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும். அப்பதான் நம்ம பரலோகம் போக முடியும். வசனத்தை நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டோட பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே, வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க. சகல நோயும் குணமாக்குங்க. சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செவினும் உடைத்து போடுங்க. பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சுகப்பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசவம் தரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா, மந்திரம் செய்வனே எல்லாம் உடைத்து போடுங்க. கரம் பிடித்து நடத்துங்க. அந்தகர சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா. நீங்க தான் செய்யணும். உங்க நாமந்தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதாவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க. உன்னத பல தர இடக்கட்டுங்க. அக்கீழே மூடிக்கோங்க ஏசப்பா. நானே லவ்டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க. நீங்க தான் செய்யணும். உங்க நாம மக்கிப்படுமையா? தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணுமையா? ஆண்டு வரையும் அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும். நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. சிறு பிள்ளைகளா நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே லவ் டீச்சரை கத்தனை சொன்னீங்க. கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராஜா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதி உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தர் நமச்சவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதி உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை 2 தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்து செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431-1, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443-0780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 வசனம்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து
0: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொன்னார். கர்த்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ள போறாரு. அதாங்க பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பேதுரு பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற
0: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு. அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்து போகணும். இந்த உலகத்தில் பாடுகள்லாம் நம்மளால் சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மளை அறியாமையில இந்த வார்த்தை நமக்குள்ளே வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்து போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்று இருக்கு. கத்திர பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்திர பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம் தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனால் நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர் அவங்களை வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோகம் தான் நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம நினைச்ச மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவர்களுடைய தேவைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுது. அந்த நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். பார்த்தீங்க, நம்ம எங்கே விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குலத்தில் கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தால் 95 லட்சம் 100 வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும்போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் பொறிப்பட. அதை சொல்றேன், மேலாளையில தேடுங்க. பூமிக்குரிய காரியத்தை நீங்க தேட வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்க தேட வேண்டியது என்னதுக்கு தேடணும்? மேலானவங்களை தேடுங்க, மேலானவைகள். அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம், அது அதுக்கு முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் மடியில் நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம். நான்லாம் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்தில் அவருடைய மடியில் உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்தில் போய் அவர் மடியில் உட்காரணும். ஹலேலூயா. அதுக்கு தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்லை, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்கே இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவார், அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான். கர்த்தர் எப்போ வருவாரு தெரிஞ்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேலே மாடி கட்டினாலும், என்னதான் நம்ம செஞ்சாலும், நம்ம எல்லாம் பண தேவைகள், நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா, சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்குறோம், எல்லாம் நினச்சிக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்குறாங்க, பணம் பணம் அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏன் பணத்தை கேட்குறேன்னு சொன்னால், சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாமல் இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்போ நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம இப்போ எழுந்துக்கலாம், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்போ பாருங்க, இந்த டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்னை மாதிரி பார்வையில்லாதவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க, எப்பம் இப்போ எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில் என்ன எப்படி பார்க்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. ஹலேலூயா. ஹலேலூயா. அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்கள் எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்குவோம், நாங்கள் இயேசு அறிஞ்சிக்கணும், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வாஞ்சியோடு கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, யாருக்கா சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில். ஆனால் பார்வை இல்லாதவங்க அவ்வளோ வாஞ்சியை இப்போ கேட்குறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு? ஆண்டவர் ஐயா, இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இது தான் பணத்தை கேட்குறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கர்த்தர் போதுமானாலும் கொடுத்துருக்குறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படியா அதை அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால
0: கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு? கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில்
0: இந்த கூடாரத்திலே
1: நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்சை தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தரை எப்போ போகலாம், எப்போ கர்த்தரை பற்றி பேச மாட்டாங்களா, எங்கே கர்த்தரை பற்றி பேசுவாங்க, எங்கே ஆண்டவர் பற்றி பேசுவாங்க, எப்போ கேட்கலாம், நமக்குள்ளே அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம். இந்த சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது சுனாசிமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து
0: நம்முடைய
1: பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் இந்த பூலோகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன செய்யும்? பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்து போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னாரு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்க. அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இது வரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்போ அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரையே எத்தனையோ குடும்பங்களில் வேலை கிடைக்காத ஒடிக்கி போட்டி போடாமல் இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். அண்டு உரையே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிழ்ப்பிடட்டும் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் அப்பா, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவீனத்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்பா. ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்ய, மகிமையான காரியம் செய்ய. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு, உயர் வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றியை தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமையை அணைக்கிடுமையா, டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெல்லாம் பாஸ் பண்ணணும். உங்கள் மகத்துவம்ல நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான வாய்க்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமப்பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1-409-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று

0: உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-99 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: அப்ப பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட்டு? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசத்தினாலே ஈனோக்கு என்ன மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம விசுவாசம் தான் மிக மிக அவசியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் தாங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்க போடுங்கப்பா. நான் விசுவாசனால அடிக்கடி சோர்ந்துடுற ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இன்னொரு தர வாசிக்கு கேட்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11:5.
3: விசுவாசத்தினாலே
2: ஏனோக்கு
3: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
2: விசுவாசத்தினால மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நமக்கு விசுவாசம் வேணும். எபிரேயர் புஸ்தகம் 12:1.
3: ஆகையால்
2: மேகம் போன்ற
3: இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
2: பாரமான யாவற்றையும்
3: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
2: விசுவாசத்தை துவங்குகிறவரும்
3: முடிக்கிறவருமாயிருக்கிற
2: இயேசுவை நோக்கி பாத்தீங்க. விசுவாசம் தொடங்குற அவர் தான், முடிக்கிறவர் தான். நம்ம இயேசுவா நோட்டு கேட்கணும், இயேசுவே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு அடிக்கடி விசுவாசம் குறைஞ்சிருதாண்டவர், எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும். அந்த பிள்ளையோட தகப்பன் கேட்டார்ல, எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சுன்னு கண்ணீரோடு கேட்டாரு. நம்மளும் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும், எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ஈனோக்கு விசுவாசித்ததுனால தான் மரணத்தை காணாத விடிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நம்மளும் கத்துட்டு கேட்போம் விசுவாசத்துக்காக. நான் பரலோகத்துக்கு போட முத என்ன நமக்கு விசுவாசம் வேணும். ரெண்டாவதாக நம்ம பாக்குறோம் பரலோகத்துக்கு போகணும்னு என்ன வேணுமா நமக்கு? ஏசாயின் புஸ்தகம் 59:20.
3: மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: மீறுதலை விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். நம்ம மீறி மீறி செய்யற காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும். நம்ம செஞ்சிட்டு செஞ்சு திரும்ப திரும்ப மன்னிப்பிருக்கிற அந்த காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். அவங்களுக்கு தான் கர்த்தர் வருவார். முதல் விசுவாசம் இருக்கணும், அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவராய் இயேசுக்கு திரும்ப நம்மளை எடுத்துக்குவாரு, அவர் ராஜ்யத்துக்கு நம்மளுக்கு சேர்த்துக்குவாரு. ரெண்டாவது என்ன வேணும், மீறுதல் விட்டு திரும்பவர்களுக்கு அவர் வருவார். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அப்ப நம்ம கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு போவார், அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 2:5.
3: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து
2: விழுந்தாய் என்பதை நினைத்து
3: மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக
2: இல்லாவிட்டால்
3: நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
2: உன் விளக்குத்தண்டை
3: அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன்
2: சொல்றாரு. மனம் திரும்ப வேண்டும். எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல கத்திருக்கும், நமக்கும் பிரிவு வந்துச்சு. நான் நல்லா தானே ஓடிட்டு இருந்தேன், நல்லா தானே இயேசுக்காக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படி எனக்கும் கத்திருக்கும் பிரிவு வந்துச்சு? கத்துட்டு நீ செபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, என்னால உள்ளத்தை ஒருமைப்படுத்த முடியல, சிந்தனை செதறுது. கத்திர செபிக்கிறான்னு வாய் செபிக்கிற வாய் தான் செபிக்குது, துதிக்க முடியல, வாய் தான் துதிக்குது. ஆனா ஆண்டவருக்கு எனக்கு ஒரு இணைப்பு இல்லாம இருக்கிறேனே, என்ன செஞ்சேன்னு சொல்லி அதான் சொல்லி, இந்த எந்த இடத்துல விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்பு. எந்த இடத்துல கத்திருக்கோம் உங்களுக்கு பிரிவு வந்துச்சு, அது யோசித்து பாருங்க. அதை விட்டு நான் பார்த்து மனம் திரும்ப துதிக்க முடியும், செவிப்போம், சும்மா வாய் செவிக்கும், வாய் துதிக்கும். கத்திருக்கும் நமக்கு இணைப்பு இருக்கா, இல்ல ஆண்டு விட்டு ஆண்டு கூட ஒன்றரை கலந்துருக்கிறோமா, ஆண்டுக்கும் நமக்கு பிரிவினை இருக்கா, பார்த்து நினைத்து மனம் திரும்பு. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். செய்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, செஞ்ச பாவத்தை செய்வோமானால் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன, ஆமா ஆண்டவரே செய்து தப்புதான்ப்பா, மனம் செய்யாத காத்துக்கொள்ளும், இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். தாவீதை கேட்கிறார் பாருங்க, 39:8.
3: என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்து
2: என்னை விடுதலையாக்கும். நம்ம ஆண்டவரே கேட்கணும், என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். அவர் நம்மளுக்கு போல பாடுள்ள மனுஷன்தான், கேட்கிறாரு என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். அப்பதான் நமக்கு ஆண்டவருக்கு ஒரு இணைப்பு இருக்கும், ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும், ஆண்டு கூட ஐக்கியமா இருக்க முடியும். மீறுதல் செய்து பாவத்தை திரும்பி திரும்பி நம்ம செய்வோமானால் கத்திற்கு நமக்கு ஐக்கியம் இருக்க முடியாது. சொல்றாரு மீறுதல் எல்லாவற்றையும் இந்த விடுதலையாக்கும். ஆண்டு கேட்கணும், நம்ம மன்னிப்பார், நிச்சயமா கேட்ட மன்னிப்பார். அவற்றை நம்ம கேட்கணும். அதான் இளையகுமாரரை பார்க்கிறோம், எல்லாம் சொத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாரு, மனம் போல வாழ்ந்து பார்த்தாரு, நிம்மதி இல்லை. சொத்தை செலவு பண்ணி பார்த்தாரு, மனம் போல ஃப்ரெண்ட்ஸோட என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. அவங்க தகப்புன்னு என்ன பண்ற, நீந்தா அவங்க கொஞ்சம் உனக்கு பேர கொடுக்குற சொத்தனை கொடுத்துறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ பண்ணப்பல. ஆனா அங்க என்ன இல்லை, நிம்மதி இல்லை, மனதுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாமே இல்லை. அது பிறகு அவர் நினைக்கிறாரு. லூக்கான் சுவிசேஷம் 15:20.
3: எழுந்து புறப்பட்டு
2: அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, இவ்வளவோ செஞ்ச எல்லாம் செஞ்சாலும் நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, எழுந்து புறப்பட்டு அந்த இடத்தை விட்டு. அதுதான் இங்க மனம் திரும்புதல புரிக்குது. எழுந்து புறப்பட்டு
3: தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன்
2: அவனை கண்டு மனதுருகி ஓடி
3: அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
2: அவன் என்ன சரி எழுந்து புறப்பட்டாரு அந்த இடத்துல வந்து மன திரும்பல. அதான் மன திரும்பல குறிக்குது. எழுந்து பிறப்பினார். 17 பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15:17.
3: அவனுக்கு புத்தி தெளிந்த போது,
2: அந்த புத்தி தெளியணும், நம்ம இவ்வளவுலாம் செஞ்சோம் என்ன நிம்மதி இருக்குது ஒண்ணுமே இல்லை, புத்தி தெளிஞ்ச போது
3: அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்,
2: என் தகப்பனுடைய கூலிக்காரர்
3: எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன்,
2: அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருச்சு, புத்தி தெளிஞ்சிச்சு, எல்லா சொத்தையும் வேசித்தனமும் வேசித்தனம் பச்சரம் பாவம் எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டான், அவனுக்குள்ள என்ன நிம்மதி இல்லை. அப்ப சொல்றேன், இது நான் எத்தனையோ கூலிக்கார் அங்க சாப்பிடுறாங்க, நானும் தகப்பனத போவேன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு என்ன செஞ்சார், எழுந்தாரு. 23 வசனம்,
3: கொழுத்த கன்றை கொண்டு வந்து
2: அடியுங்கள்,
3: நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம்,
2: புசித்து சந்தோஷமா இருப்பீங்களா. அதனால அந்த மனம் திரும்ப வேண்டும் அருமையானவர்களே, என்ன பாவமோ அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். எதுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம், எதுக்காக தேவையில்லாத காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், அதுலேருந்து நம்ம மனம் திரும்பிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், ஆண்டுகிட்டு வந்துடலாம். தாவீதுராஜ் கேட்டது போல, கர்த்தாவே எல்லா மீறலும் எனக்கு விடுதலை தாரும், கேட்போம், ஆண்டவரே எல்லா மீறலும் எனக்கு விடுதலை தாங்க, ஆண்டவரே எல்லா மீறலும் எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை விடுவிப்பார், அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். இதுதாங்க சொல்றாரு, 2 பேதுரு 3:9 வசனம்,
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
2: தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடி,
3: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
2: கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து
3: தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல்
2: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
3: நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்
2: ஒருத்தர் கெட்டு போக கூடாது சொல்றாரு, விரும்பி நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். என் மக மனம் திரும்பமாட்டாளா, என் மக மனம் திரும்பமாட்டாளா, அவருக்கார ரத்தத்தை என்ன சிந்தினேனே, அவருக்கு அடிக்கப்பட்டனே, நொறுக்கப்பட்ட அந்த கேடு அடைந்தனே, கைகளா நீ கால்களா நீ அடிக்கப்பட்டனே, நொறுக்கப்பட்டனே, விழால குத்தப்பட்டனே, முள்ளு முடிச்சு விட்டப்பட்ட முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு எவ்வளோ பாடுகள் பட்டிருக்க, இன்னும் என் மகன் திரும்பலையே, இன்னும் மக திரும்பலையே அப்படின்னு சொல்லி கத்து நமக்காக ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒருவரும் கெட்டுப்போகூடாதுன்னு சொல்லிதான் விரும்பி இன்னும் நீடி பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுகிட்ட வருமா, உங்க பாவ வழியெல்லாம் விட்டு கத்துட்டு வருவோமா, கத்துறவங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மக எப்போ வருவா, என் மக எப்போ வருவா, அவளுக்கெல்லாம் பட வேண்டி பாடெல்லாம் பட்ட எல்லாம் நம்ம செய்து முடிச்சுட்ட, இன்னும் வரலையேன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா, இன்னொரு காய்ச்சிக்கலாமா, 2 பேதுரு 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
2: தாமதமாயிராமல்
3: ஒருவரும் கெட்டு போகாமல்
2: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
3: நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்.
2: இன்னைக்கு ஆண்டுகிட்ட மனம் திரும்புமா, ஆண்டுகிட்ட வருமா, பழைய காரியத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஏசு போகுதுன்னு சொல்லி வருமா, கத்திரவங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மேனவர்களே, நீங்களா மனம் திரும்பணும் தான், நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டு கத்துல ஒப்பு கொடுப்போம்மா. முதல்ல நமக்கு விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவது மனம் திரும்பினா தான் பரலோகத்துக்கு போக முடியும், பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் 13:33
3: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
2: காலத்தை நீங்க எப்ப எந்த காலம் இயேசுக்கு எப்ப வருவாருன்னு சொல்லி நீங்க அந்த காலத்தை அறியாதபடியால்
3: எச்சரிக்கையாயிருங்கள்.
2: என்ன அறியாது, நீங்க உங்களுக்கு தெரியாது எப்ப வருவாருன்னு தெரியாது, பிதாவை தவிர அவர் யாருக்கு குமாரனு கூட அறியாருன்னு சொல்லி இருக்கு கர்த்தருவேன் சொல்லுது. ஆனா அவர் எப்ப வருவார் நமக்கு தெரியாது, அந்த காலத்தை அறியாதபடியா நீங்க எச்சரிக்கையா இருங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்
2: விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கிறாண்ட விழிப்பை தவிர விழிப்புணம் தூங்காம முடிச்சிருக்கிறது இல்ல, விழிப்புணம் நம்ம ஆத்துமத்திர விழிப்பா இருக்கணும். அதனால தாவீதுராஜ சொல்றார் பாருங்க, 13:3
3: என் தேவனாகிய கர்த்தாவே,
2: தேவனாய் கர்த்தாவே,
3: நீர் நோக்கி பார்த்து
2: எனக்கு
3: செவி கொடுத்தருளும்,
2: செவி கொடுக்கணும்,
3: மரண நித்திரை அடையாதபடிக்கு,
2: மரண நித்திரை அடையாதபடிக்கு
3: என் கண்களை தெளிவாக்கும்,
2: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம விழித்திருக்கணும். நம்ம அப்படி என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம தப்பு பண்றோமா ரைட் பண்ணுமா தெரியாது. அதெல்லாம் தாவி வச்சு கேட்கிறேன், அண்டவரே நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். செவம் பண்ணி விழித்திருந்து செவம் பண்ணுங்க. எப்படி விழித்திருந்து? நம்ம ஆத்மாத்த காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்ற உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். ஐந்தாம் அதிகாரம், உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம்.
3: நான் நித்திரை பண்ணினேன்,
2: நான் நித்திரை பண்ணினேன்,
3: என் இருதயமோ விழித்திருந்தது.
2: இருதயமோ விழித்திருந்து ஆண்டவராக இயேசுகிட்ட சொல்லுகிறார், விழித்திருந்து செவம் பண்ணுங்க. வாசிக்க கேட்கலாமா? மார்க்கு 13:33.
3: அக்காலத்திலே நீங்கள் அறியாதபடியால், எச்சரிக்கையாயிருங்கள்,
2: எச்சரிக்கையாயிருங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்,
2: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல விழித்திருந்து ஜபிச்சுட்டே இருக்கணும். அந்த விழிப்பை தாங்க ஏசப்பா, எனக்கு அந்த விழிப்பை தரணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜபம் பண்ண எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு விழிப்பை தாரு. கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, கொரோனால கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க, குணமாக்குங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க குணமாக்கமால முடியுமையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், தேவ பிரசனம் மூடட்டுமையா, நரம்பு மண்டலத்துல சுகமா இல்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், கழுத்தோலியை குணமாக்குங்கப்பா, கழுத்துல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஏசப்பா, கை கால் வலியை குணமாக்குங்கப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, மஞ்சக்காமல வியாதியை சுகமாக்குங்க ஏசப்பா, மஞ்சக்காமல வியாதியை சுகமாக்குங்கப்பா, மஞ்சக்காமல வியாதி இருக்குது நீ செபிக்க சொல்றீங்க ஆண்டவர், மஞ்சக்காமல கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கர்த்தர் குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாம ஒன்றே மகிப்பிடட்டும் ஐயா, பலத்த காரியத்தை செய்யுங்க ஏசப்பா, கர்த்தருடைய கரம் தாங்கட்டும் அப்பா, அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க, துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா, பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம், பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தகப்பனே தகப்பனே, என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கேசப்பா, சாக்கியத்தை கொடுங்கேசப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கேசப்பா, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியும். பாத்துல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம், என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா, ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். உண்மை அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் கெஞ்சுகிறப்பா, நம் நன்மையினால நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா, அப்பா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவில் தன் இறங்கி வருகிறது, மாறுதல் வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா, நல்ல இல்லைன்னு சொல்ல தெய்வநாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய, எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா, பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா, வேலையில எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா, வேலையில பிரச்சனையெல்லாம் மாட்டி போடுங்க, வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருவை செய்ய, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா, ஐயாமை துதிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சமான் இல்லாத மக்கள் சமானத்தை தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடனை தாரும், குடும்பத்துல சமான சந்தோஷத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே, எல்லா குடும்பத்திற்கும் பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, ஆத்மா நேசரையும் அண்டிக்குள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் படி செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, சிறு பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க, போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தர் வீடு கட்டாவிட்டால் கட்டங்கள் பிரயாசங்கள் விருதா, கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்க விருதான்னு சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணுமே, எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூட இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா. எங்களை ஆண்டவராக இயேசுவே எங்க வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா, பராமரிக்கணும் ஐயா, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. குழந்தை பாய்க்கலாம் சகுல, குழந்தை பாய்த்த தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதிசயங்களை செய்யுங்க சப்பா, ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம், கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வரிய தருணு சென்னீரை ஆசீர்வத்தை உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரட்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் நம் சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்துல எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
4: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் ஆயிரம் மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0 COONOO. அக்கவுண்ட் நம்பர் 10409100000229. மே காட் பிளஸ் யூ.
6: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: லூக்கான் சுவிசேஷம் 22 அதிகாரம் 29 வசனம்.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தினாரோ அதே போல நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த அல்ல, உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். நமக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அதை நோக்கித்தான் நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கித்தான் நம்ம ஒரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக தான் நம்ம ஒரு நாளும் கத்திர அதிகமா நேசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும் சொல்லி நாங்க நம்ம எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன சொல்றது, ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:2.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்ம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கத்திற்காக நம்ம கிரியை செய்யறோமோ, எந்த அளவுக்கு கத்திற்காக எதை செய்யறோமோ, கத்திற்காக எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறோமோ, கத்திற்காக நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ, கத்திரத்துக்காக நம்ம என்ன செய்யறோமோ, அதுதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். கத்திற்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலத்துக்கு போகிற நாம என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம கத்திற்காக ஊழியம் செய்யணும், கத்திற்காக எதையா செய்யணும். அதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதுலாட்டில் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 145:13 வசனம்.
1: உம்முடைய ராஜ்யம்
0: சதா
1: காலங்களிலும் உள்ள ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் நம்ம ஊரும் போகிறதுக்காகத்தான் நம்ம ஒரு நாளும் கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், செபிக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம எல்லாரும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் போனா போதாது, நம்ம கூட சேர்ந்த நம்ம உறவினர், உற்றார் உறவினர், நம்ம வாசம் பண்ற இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். அதனால நம்ம மேல உடந்த கடமை, சுவிசேஷத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கும்போது நம்ம நமக்கு என்ன செய்யும், உனக்கு எனக்கும் ஐயோன்னு கத்துரு எதுன்னு சொல்லுது. அந்த ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நம்மளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டா மாத்திரம் போதாது, எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அந்த இப்படி கத்தர் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் வரணும். அந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஆண்டை பெற்றி நம்ம சொல்லணும். சரி, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்கிறோம் மத்தியான சுவிசேஷம் 4:17.
1: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
0: மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்ன, என்னமோ பெரிய நம்ம ஏதோ செய்யும் போல அப்படிலாம் இல்ல. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கத்திர பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு நம்ம சிந்தித்து பார்த்து முழுமையா கத்திரதை திரும்ப வேண்டும். அதுதான் அதான் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். முதல் எடுத்தோன்னு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். நம்ம முதல்ல கோவப்பட்டிருப்போம், ஒரு உதாரணத்துக்கு முதல்ல கோவப்பட்டிருப்போம். இப்ப நம்ம கோவப்படாம நம்மளால இருக்க முடியல. ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, எனக்கு எப்படியாவது மாத்திருங்கப்பா, என் தாயின் வயிற்றுல பிறந்த இந்த சென்ம சுபாவை என்னை விட்டு மாற வேண்டும். ஆண்டவரே தாயின் வயிற்றுல பிறந்த நம்ம சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்க அம்மா மாதிரி, அவங்க குடும்பத்துல அவங்க இப்படிதான் கோவப்படுவாங்க, இப்படித்தான் பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல இருந்து நான் மனம் திரும்பணும். ஆண்டவரேன் இந்த காரியம் எனக்குள்ள வரவே கூடாதப்பா, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், சென்மசுவா எனக்கு நீக்கப்பட வேண்டும். ஆண்டவரேன் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு. அப்ப நமக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். வாசித்து பாருங்க 2 Corinthians 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின
0: எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். நம்ம கோபப்பட்டிருப்போம், பொறாம் போட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கர்த்தர் பிரியமில்லாத காரியம் எவ்வளவு காரியம் நமக்குள்ள இருக்கலாம். அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கிற ஆண்டவரே என்னுடைய சன்ம சுபாபம் என்னுடைய தாயின் வயிற்றுல பிறந்த சுபாபம் எனக்குள்ள நீக்கிப்படணும் ஆண்டவர அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் யாஸ்பாட்ட கேட்கணும். அப்ப நமக்கு என்ன சொல்லுங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ள தான் புது சிருஷ்டி, ஆண்டவர் தான் மாற்றம். நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க அவரு கிறிஸ்துக்குள்ள அந்த புது சிருஷ்டியா இருக்கிற பழையெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதான் சொன்னீரே, அந்த புதிதான சுபாவத்தை எனக்கு கொடுங்கப்பா, நீங்க என்னை மாத்துக்குன்னு கேட்டா ஆண்டவர் மாத்துவார். சைக்கிள் புஸ்தகம் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லாம் மீறிட்டு மீறி மீறி நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது பாவம்னு தெரியும், அதை தான் நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நேரம் பாக்குறது, நாக்கில் பாக்குறது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இது தப்பு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நம்ம தெரியும், அதவே நம்ம செய்வோம். அது அந்த காரியம் நம்ம என்ன செய்யறோம், கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், விடுதலை போறோம். சரி போறாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தர் படைத்த நாள், எல்லா நாளுமே கர்த்தருக்கு பிரியமான நாள். அந்த காரியத்துல நம்ம வந்து விடுதலை பெறணும். எத்தனை பேர் பாருங்க பழைய சுபாவத்திலே இருப்பாங்க, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன், இந்த கிழமை செய்யக்கூடாது, அந்த கிழமை செய்யக்கூடாது, இந்த மாசம், அந்த மாசம், இந்த நாள் பார்க்கறதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். வாசித்து பாருங்களேன், இந்த கல்லாத்தியர் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா 9:10 நிறைய பேர் அந்த காரியத்தில் இருக்கிறோம். அதுல எல்லாம் நம்ம என்ன செய்ய, விட்டு மனம் திரும்பணும்.
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
0: நீங்க தேவனை அறிந்திருக்க,
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
0: நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க இல்லாட்ட தேவன் உங்களை அறியப்பட்டு இருக்க,
1: பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி,
0: அடிமைப்பட விரும்புவது எப்படி,
1: நாட்களையும்
0: நாட்களையும்,
1: மாதங்களையும்
0: மாதங்களையும்,
1: காலங்களையும்
0: காலங்களையும்,
1: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே,
0: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வருஷம் 8 வருஷங்க, இந்த வருஷம் திருமணம் நடக்கூடாது, 8 வருஷம் இது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் மாசம் பாக்குறோம், மாசங்களை பாக்குறோம், வருஷங்களை பாக்குறோம், நாட்களை பாக்குறோம், மறுபடியும் அந்த காரியத்துக்கு நம்ம அடிமையிறோம். அதுதான் கட்டடி வேதம் சொல்லி, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன செய்யணும், புது சிட்டியா இருக்கணும், பழையவில என்ன செய்யணும், ஒழிஞ்சு போற எல்லாம் புதிதாகணும். இந்த காரியத்துல தான் மனம் திரும்பணும். நிறைய பேர் மனம் திரும்புறது இல்ல, நிறைய பேர் நாள் பாக்குறதும் நேரம் பாக்குறதும். நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், கத்துடி வேதம் சொல்றது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. பழையபடி நம்ம அந்த காலங்களை நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகணும். நிறைய பேர் அதை தான் நம்ம செய்யறோம், நிறைய காரியங்கள் இதுல இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டு நிறைய பேர் இந்த காரியத்துல மனம் திரும்பாம இருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நம்ம பழைய காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், இதுக்கு நம்ம செய்யவே கூடாது. கத்துடி வேதம் சொல்லுது இறைமையில பழைய மனுஷருக்கு மற்றவங்களுக்கு காரியங்களை மனுஷிக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. இறைமையில சொல்றாரு பாருங்க, இறைமை 10:2
1: புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள்.
0: கற்றுக்கொள்ளாதி நம்ம இருந்தோம், இப்ப அந்த காரியத்தில் மனுஷர்கள் கற்றுக்கொள்ள கூடாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சுற்றியா இருக்கணும், நாள் பார்க்க கூடாது, மாசம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, அப்புறம் என்ன வருஷம் பார்க்க கூடாது. இது இல்ல, இது இது 2 வருஷம், இது 1 வருஷம், ஒத்த வருஷத்துல மேரேஜ் ஆகலாம் நல்லது, 2 வருஷம் இருக்கக்கூடாது. இப்படி எத்தனை பேர் இருந்தா பழைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதுல இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா இன்னும் பழைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகிறதுக்கு கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பலன் கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த போயிட்டு காரியம் எனக்குள்ள இருக்கப்பா, அதான் எல்லாம் மீறல் விட்டு மனம் திரும்புங்கள். வாசிப்பா எசேக்கியேல் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லா மீறுதல் விட்டு திரும்புங்கள். எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், இந்த காரியத்தை விட்டு நம்ம திரும்ப வேண்டும். திரும்பிட்டா போதும், அந்த ஆண்டவர் சொல்றாரு மன்னிக்கிறதுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்து இருக்கிறாரா. ஏசாயின் புஸ்தகம் 55:7
1: துன்மார்க்கன் தன் வழியையும்,
0: துன்மார்க்கன் தன் வழியையும்,
1: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு,
0: இன்னும் அந்த நினைவுகள் பழைய பாரம்பரிய நினைவுகளை விட்டு,
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
0: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
1: அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
0: அவர் அவன் மேல் என்ன செஞ்சிருக்காரு, மனதுருகுவார்,
1: நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
0: தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
1: அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார்.
0: மன்னிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறார். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் சொல்றோம். இன்னும் பழைய சுபாவத்தில் தான் இருக்கிறோம், பழைய எண்ணங்கள் இருக்கிறோம், பழைய சாஸ்திரத்துல இருக்கிறோம். சாஸ்திரம் எத்தனை பேர் நான் சாஸ்திரம் பார்த்துக்கொண்டு இருக்கீங்க? இந்த பல விதமான சாஸ்திரத்துல நம்ம விடுதலை பெற வேண்டும். கத்திரிக்கு வந்துட்டு உண்மைதான், ஆனா சாஸ்திர காரியங்கள் இந்த சாஸ்திரமா பார்க்கவே கூடாது. நம்ம பழைய பழைய காரியங்கள் அடிமை ஆகவே கூடாது. நம்ம இப்படி இருக்கிறோமா? யாரால அப்படி இருக்கிறோமா? என்னைக்கு நம்ம மறந்துட வேண்டும்? இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவர், என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டார். மன்னிக்க தாய் பொறுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், கர்த்தர் திரும்ப வேண்டும். தன் நம்ம நினைவு, நம்ம சிந்தனைகள், நம்ம நினைவுகளை சாஸ்திரம், அந்த காரியம், இந்த காரியம், அந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, சாதகம் எழுதுறது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் எந்த செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும், முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் வர போறாரு, அதுதாங்க சொல்றாரு. புலம்பல் 3:40,
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
0: நம்ம தான் நம்முடைய வழிகளை என்ன செய்கிறோம்? சோதித்து ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் நம்மளே, நானே, நீங்க ஒவ்வொருத்தரும், அப்ப அவங்க மற்ற வழி இல்ல, நம்ம வழிய சோதித்து என்ன செய்யற? ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப, என்னென்ன குறை இருக்கு அந்தவர, என்ன காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து நம்ம கர்த்தரிடத்தில் திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யணும்? பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோகராட்சியம் சமயமாயிருச்சு. இன்னும் சாஸ்திரத்துக்கும் ஆட்களுக்கும் இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தால் பரலோக போக முடியும். எல்லாமே செஞ்சு இதெல்லாம் மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்க இந்த ஒண்ணுதானங்க தப்பு, அது ஒன்னும் பிரச்சனையிலும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 2:10.
1: எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்த,
0: ஒருவன் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டுட்டோம், கை கொண்டிருந்தோம்,
1: ஒன்றிலே தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான்.
0: ஒன்றிலே தவறிட்டா என்ன செய்யுமா? எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். எங்க சொல்லியிருக்காரு? யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம உள்ள தெளிச்சு ஆராய்ந்து, நம்ம வழிகளை ஆராய்ந்து, நம்ம சோதித்து கர்த்தருதல் திரும்ப வேண்டும். இன்றைக்கே ரச்சினாலும், இன்றைக்கு அனுக்கிறாலும், இந்த சின்ன சின்ன காரியம் யாராருக்குள்ள இருக்கோ இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதை நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்த்து, நம்ம சோதித்து பார்த்து, எதிலெல்லாம் நான் மாற வேண்டும், எதில் இருந்தாலும் விடுதலை பெற வேண்டவர எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். இந்த மாதிரி காரியத்தில் தான் நம்ம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தர் ராஜ்யத்துக்கு, நம்ம முதல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன எத்தனை இருக்கு? அநேக பாசங்கள் உண்டு. ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனேன், என்ன செய்யணும், என்ன செய்யணும் பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: ஆண்டு அன்பு குருமா நமக்கு என்ன கொடுக்கறது? தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம சமம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கத்தாவையுமே போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் ஐயா. கத்துடி கிருப, கத்துடைய பிரசனம், கத்துடி மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்களுடைய ஜீவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தம் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள எண்டிக்கொள்ள மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியா செபிக்கிறோம். அப்பா மோசை போல நாங்களும் உங்களுக்கு முகமுகமாய் பேசுன ஆண்டவர கத்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோவை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரையும் நல்லவரையும் துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக ஆண்டவரை, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியா செபிக்கிறோம். ஆன்மீ கண்கள் திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். இறுதித்துல கத்தாவே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையும் முடி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளும். சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடு நல்ல கஷ்டப்படுற மக்கள் மேல விடு வல்லம் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிற ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமைய ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம் ஜெய்வனிகள் பெலிசனிகள் எல்லா கிரியிலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லம்ல ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிற வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனையா மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கு சுகந்தரடி செய்யே. எத்தனை மக்கள் கண்ணீர் படிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாம. நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிற, தர வேண்டும் அப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கர்த்தரால கிடைக்கும் சுகந்தரடி சொன்னீரே. மலடிய சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்துல சமான சந்தோஷத்தை தாரும். கண்டன் பிரச்சனை மாற வேண்டும். கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாத்தி வேலை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்ய கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யேசப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஏசப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க. வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனே குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கா நம் மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81
3: 8144192192 8144192192 8144192192.
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 8144192192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா.

0: பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் பிஏஆர்பி 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1 0 4 9 0 1 0 0 0 0 2 2 2 9. மே காட் பிளஸ் யூ.
1: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asmkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: கர்த்தரின் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 13 வசனம்.
1: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள்,
0: கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். விழித்திருந்தா தூங்காம விழிச்சிருக்கதில்ல, தூங்கினாலும் ஆத்துவ என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம ஆத்துமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம ஆத்துமா ஒரு நாளும் விழிப்பா இருக்கிறோம். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கெல்லாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பா தான் இருக்கு, அப்படி இல்ல. அந்த விழிப்பான்ற சொல்ல ஆண்டு என்ன சொல்றாரு, நம்ம வாசிக்கு கேட்டோம் சங்கி.

0: இந்த புஸ்தகம் 13:3
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும்.
0: என் கண்களை தெளிவாக்கும், நம்ம கண்களை தெளிவா இருக்கணும், நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும், நம்ம ஆத்மா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பணப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம், என்ன செய்யணும்? நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணெல்லாம் எங்கதான் இருக்கும், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன், ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா மீட்க எப்படி இது மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும், கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்
0: மிகுந்த ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
0: பண்ணும்
1: வேண்டுதலோடும்
0: விழித்துக்
1: கொண்டிருங்கள்.
0: பாத்தீங்களா, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தவன் நிறைஞ்சி செவிக்கணும். அது மாத்திரம் என்ன வேணும், மன உறுதி வேணும். மன உறுதி இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாவே ஆண்டவர் நம்ம பரிசுத்தவன்களுக்காக நம்ம செவிக்க முடியும். மன உறுதி இல்லாம இருந்தா ஒரு நாள் செவிப்பா, ரெண்டாவது நாள் விட்டுருவோம். நம்ம கத்துடி வேதம் திட்டமும் தெளிமச்சு மன உறுதி வேணும், இல்ல ரெண்டு நாள் செய்வோம் போனாலும் விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பரிசுத்தவன்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம செவிக்கும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செவித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவன்களுக்காக செவித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்ப நம்ம எப்பவுமே செவமன்றில் விழிப்பா இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாம இருந்தாச்சு ரெண்டு நாள் செய்வோம், நிறைய பேர் சொல்றாங்களே ரெண்டு நாள் தான் ஆண்டவருக்குள்ள இருக்க முடியுது, மூணாம் நாள் நான் எப்படி என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன், பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு உற்சாகப்படுத்தேன், ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிருக்கேன். காரணம் என்னன்னா, மனதுல என்ன இல்ல, உறுதி இல்ல. கத்திற்காக வாழணும், கத்திற்காக ஜீவிக்கணும், இந்த மனதுல ஒரு உறுதி இல்ல. ரெண்டு நாள் உற்சாகமா செய்வோம், மூணாவது நம்ம என்ன செய்வோம், பாலை வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்ல. விழிப்போடு பரிசுத்தவான்களுக்கு செவித்தனம் எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பில்லாட்ட நம்ம அப்படியே பிசாசை நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு முதல் செவிக்கு, ரெண்டாவது 1 Timothy 2:1-3.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும்
0: என்ன செய்யணும், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும்
1: ஜபங்களையும்
0: வேண்டுதல்களையும்
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும்
0: நல் ஒழுக்கத்தோடும்
1: கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
0: அப்படியே செய்ய வேண்டும். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தவான்களுக்காக செவிக்கணும், ரெண்டாவது யாருக்கெல்லாம் பண்ணும், எல்லா மனிதருக்காகவும் செவிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? எங்கே போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்கே என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோனு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா மனிதருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், நம்ம இந்திய தேசம் அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கும் முதல்ல பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும், அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், அது எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும், எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் இல்லை யாவருக்கும் ஜெபிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அமைதியுடைய ஜீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனையும் வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியாக இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும், எங்கே போனாலும் பயம், பஸ்ஸில் போனாலும் பயம், ட்ரெயினில் போனாலும் பயம், அங்கே குண்டை போடுற அங்கே குறை போடுற, நம்மளை அமைதியில் வாழ முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவன்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா, யோசித்து பாருங்க. இல்லாட்டா இந்த புதிய ஆண்டில் ஒரு முடிவு பண்ண வேண்டும், ஆண்டவரே நான் செபிப்பேன், ஆண்டவரே எல்லாருக்கும் அவனை செபிக்க ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நான் இதுவரைக்கும் செவல் செய்வி அதிகமா குறைவுதான்டவர எனக்கு செவிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில இருக்கு? கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. வாஸ்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
1: ராஜாவின் இருதயம்,
0: ராஜாவின் இருதயம்
1: கர்த்தரின் கையில்,
0: கர்த்தருடைய கையில்
1: நீர்கால்களை போல் இருக்கிறது,
0: நீர்கால்களை போல் இருக்கிறது.
1: அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் அதை என்ன செய்கிறாரா? சித்தத்தின்படி திருப்புறார். நீர்கால என்னன்னா, இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த இன்னொரு வாரத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன், எங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பாத்திருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வரணும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சி அடைச்சி விட்டுட்டு, மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில் தான் நீ ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்காலை போல எப்படி வேணாலும் திருப்ப அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்ம எல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதிய கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். தானியேல் புத்தகம் 2:21.
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
1: ராஜாக்களை தள்ளி,
0: ராஜாக்களை தள்ளி,
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்,
0: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்ம கத்துட்டு கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார், நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது, எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம், வேண்டுதல், செவ்வோ போய் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது? நமக்கு நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரம்பேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். ஹலேலூயா, செபிக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்துட்டு நம்மளா இருக்கவே முடியாதுன்னு எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும். ஊழியர்களுக்காக செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ஹலேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க. நம்ம முதல் என்ன, பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும். மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க. நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா? 1 Corinthians 15 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
0: நீதி கேட்ப விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள்,
0: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாம இருக்குன்னு சொல்லி நீதி கேட்க விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டே இருக்கிறோம் வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேச நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு என்ன செய்யுங்கம்மா? தெளிந்தவரா இருக்கும். நமக்கு தெளிவில்லாம குழப்பம் யோசனை அப்படியே இருக்குமா? நம்ம யாரை பத்தி என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வீதி நமக்கு சொல்லுகிறது. பாவஞ்சு யாருக்கு நினைச்சினோம் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. நம்ம முத்தி நம்ம உள்ளத்துல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேசுறோம், நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவஞ்சு வச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்ப மற்றவங்களையும் பாவஞ்சு வச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுது. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா? தெளிந்தவர்களா இருங்க. அப்ப நம்ம ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவரே தாவீது ராஜாவுக்கு செவிச்சார் பத்தி, என் கண்கள் மரண நித்திராடியாதபடிக்கு என்ன எனக்கு என்ன செய்யும் தெளிவாக்கும். 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கும், மனதை தெளிவாக்கும். அப்பா நான் என்ன பேசுறேன், என்ன சரி எனக்கே தெரியுது இல்ல. பரிசு பவுல் இடத்துல சொல்றாரு, என்ன சரி எனக்கே சம்மதம் இல்ல, நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேனே சொல்லி நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதடிக்க இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாதடிக்க என்னை காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாள் என் ஆத்தம் முழுமையா பொறுப்படுத்துக்கோங்க. உங்க பிரிவில்லாத காரியத்தை எதையுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க, நீங்க தான் என்ன காத்துக்கணும் சொல்லி ஒப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்யணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்வன் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கோம். அதுதான் கர்த்தர் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுகிறது. நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க, பாவம் செய்தாதுடைய மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் விழிப்பல்லவரா இருக்க வேண்டும். முதல் செவம் பண்றதுக்கு விழித்திருக்கணும், ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யக்கு தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவஞ்சேரம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிற அதை கர்த்தர் வேதம் சொல்லுது. மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற பாவத்தை என்ன செஞ்சிருமா, தள்ளீரு. அப்படித்தான் சொல்லுது எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம்
1: போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்,
0: இத்தனை திரளான சாட்சி பேரத்துல பாருங்க, எத்தனை சாட்சிகள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன ஒரு சாட்சி இருக்குது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
1: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
0: பாரமான யாவற்றையும்
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
0: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுல நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும், எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பாவம் செய்யாத விடுக்கி நீதி கேட்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதி கேட்க விழித்திருக்க முடியுது தாருங்கப்பா, நான் பாவம் செய்யாத விட என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புத்தகம் 18:20.
1: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்ற உயிருள்ளு பேர் கொண்டிருந்து வெளிப்படத்துல சொல்றாரு பாத்தீங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1.
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
0: ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல என்ன சொல்ல, பாவம் செய்யற ஆத்மா சாவும். அதனால பாவம் செய்யாத அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, ஆத்த பாவம் செய்யாவடி காத்துக்கொள்ளும், எனக்கு மாமா என் கண்கள் மரண நித்திரையாவடி என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவடி என்னை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பாவஞ்சரம் பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவர. உடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாவம் செய்யாவுடைய என் ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைஞ்சி செவிக்கும் போதுதான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் எப்படி இப்ப இப்ப என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புத்தகம் 37:14 கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்தம் பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியாவது உயிரோட வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்.
0: இப்ப கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே ஆவியன் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவஞ்சு ஆத்தம் மறித்து போன்னு செத்து போன்னு சொன்னீங்களே, என் ஆத்தவனை எத்தனையோ இதை செஞ்சுட்டு ஆண்டவரை இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கேட்கல, ஆண்டவரை உடைய ஆவியன் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடை ஆண்டவரே. 1 Cor 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி
1: கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள்.
0: நீதி கேட்க விழித்துக் கொள்ள வேண்டும், நீதிக்காக வாழணும். நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களா இருக்கணும். பாவம் செய்ய நீதி கேட்க விழித்திருக்கணும், அந்த விழிப்பு எனக்கு தாங்காண்டவரே. நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துட்டு கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்யும், பசுத்தவன்களுக்கு செபத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தி தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 16:15.
1: இதோ திருடனை போல வருகிறேன், தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
0: விழித்துக்கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு, நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்திர கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பீசா திருடுறதுக்கு தான் பாத்துட்டே இருப்பான். எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை இவங்களை விட்டு எடுக்கலாம்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை வெனிச்சைக்குள்ள பிசா திருடாது பிடிக்கிற வெனிச்சல் விழித்து கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவள்.
2: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான குடி ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. இப்படி வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராக இருக்க கிருபை தரும்படியா செவிக்கிறோம். கத்துடி கிருவை நானும் தாங்கட்டும்ப்பா, நன்மையான காரியத்தை செய்யப்பா. நாங்கள் உங்களோடு பழகி உங்களுக்கு சமாதானமா இருக்கணும்ப்பா, இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்கள் உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உங்க அண்டிக் கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருவை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா, சமாதி பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரே. பசு தாவியானவரே, நாங்கள் உங்க வீட்டு வளதுரமும் இளவரையும் சாயாது விடுக்கி முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படும் சொன்னீரே. நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருவை செய்யா செவிக்கிறோம் ஆண்டவரே. மீ துதிக்கிற வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள. எத்தனையோ சனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள்லாம் விடுதலை செய்ய, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியாது செவிக்கிறோம், பிரச்சனை மாத்த முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமா சீர்வைத்து உயர்த்துங்கப்பா, பிசாசுல கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், சாமான் இல்லாத மக்களுக்கு சாமான் தரணும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும், தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அபாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. எத்தனையோ பேர் பண கஷ்டத்தினால கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும், பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுமப்பா, கத்தாவே எங்களை பொறுப்படுத்திக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. அமை துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும், உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செஞ்சா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோட கோபம் பச்சேரியும் அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவன்னு சொன்னீரப்பா. ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செவிக்கிறோம். ஆசிரியத்து உயர்த்துங்க, எல்லா துதிகானமாக செலுத்துறோம், தேசபாலத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே கத்த நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
3: ஜபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். நமது இணைந்து ஜெபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜெபிக்கலாமா?
0: சபை திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரது ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக சாப்பிடணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க மத்தியில் இருப்பதற்காயும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களில் தேவனை கருத்து அங்கீகரித்து எங்க ஜபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காயும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனாய கருத்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலின் தேவனை கருத்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒவ்வொருத்தரின் தேவனை கருத்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கருத்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க என் தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை அண்டிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஊழியக்காரர்கள் வளமேடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, மனம் இறங்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஏசப்பா. இதற்கு பின்னாடி நின்று கிரீசர பொல்லாத சாத்தன் அசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமா கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். நாம மகிமை பண்ணு ஏசப்பா. அப்படி செய்ய போற தேவன் கூட ஆணக்குடி நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா துதிக்க நமக்கு செலுத்துகிறோம். ஏசுமோன் ஜெபிக்கிறோம். ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமே.
0: அரசியல் தலைவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக, நம் ராஜாக்களுக்காக நம்ம சேப்பிடலாம்.
5: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நர்மையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களை நீர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா, தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரை மாத்தி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமாயிருப்பதினால் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் ஏசப்பா. நீங்க தான் ஞானத்தை ஞானமானவர் ஆண்டவரே, நீரே ஞானம் ஆண்டவரே. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்க தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. எங்கள் தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும், ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்கள் நீலகிரி கலெக்டர் அம்மாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா தாலுக்கா ஆபீஸில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மாநகராட்சி பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்துக் கொண்டிருக்காங்கப்பா, அவர்களை நீங்கள் பாதுகாத்தரலும் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா, எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க, எல்லா எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
6: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
7: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாம போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜெபங்களை உங்க ஜெப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
8: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
9: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
10: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள்
11: 9443708019 மற்றும் 7598112435 in English Hand of Jesus Ministries 12/80 Ambedkar Nagar Darlington Bridge Kurnool 643101 Nilgiri South India Cell phone numbers 9443078019 and 7598112435 Our email address aslinkaram@gmail.com Our website

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறது உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதி உன்னை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகணும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் ஆட்சி இது போன்னு சொன்னா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவதாக 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 13 வசனம்.
3: ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
1: மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து,
1: தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து,
3: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
1: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
3: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்,
1: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
3: பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள்.
1: பூரண நம்பிக்கை உள்ளவர்கள் முதல் என்ன செய்யணும்? மனதின் அறை கட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்கள். மூணாவது என்ன செய்யணும்? நமக்கு வெளிப்பட போறாங்க, கிருபையின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மனது நிறைய கட்டணும். இங்கதான் உட்கார்ந்துருக்கோம், சிந்தனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். போய் எப்பதான் பிரேயர் முடியும்? போய் சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், இது என்ன செய்யுது, அதை என்ன செய்யுது, இதுக்கு என்ன பண்றது, அப்படி நம்ம உள்ளத்துல எங்கேயோ அலைஞ்சிருக்கோம். அத மனது நிறைய என்ன செய்யணும்? கட்டணும். மனதா மனதுதான் நம்ம அங்கங்க அங்கங்க அழிஞ்சிட்டே இருக்குது. மனது நிறைய கட்டணும். ஆண்டவரே எனக்கு மனது நிறைய கட்ட எனக்கு பலன் கொடுங்கப்பா, எனக்கு உதவி செய்ய. மனசு அங்க இங்க அழிஞ்சிட்டு இருக்குது, என் மனசு அடக்கம், எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இங்கே அதைத்தான் சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. லூக்கான் சுவிசேஷம் 12:35.
3: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
3: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்.
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டு, மனது நிறைய கட்டப்பட்டிருக்கணும். இல்ல சிந்தனை அப்படியே எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அறைகள் கட்டப்பட்டதாக ஆண்டவரே மனது நிறைய கட்டு சுவாமி. என் சிந்தனை காத்துக்கொள்ளும், எண்ணங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, எண்ணங்களையும் செய்திகளையும் கூட கடைசியில கத்துற என்ன செய்ய பாருறா, நாயந்திற்கு நாள் வரப்போகுது. 3:17 பாருங்க.
3: சகல எண்ணங்களையும்,
1: சகல எண்ணங்களையும்,
3: சகல செய்கைகளையும்,
1: சகல செய்கைகளையும்
3: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா.
1: அதுதான், சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால். அதனாலதான் நம்ம எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கனால அதெல்லாம் மனது நிறைய நம்ம கட்டணும். எப்படி நம்ம கட்ட முடியும்? எபேசியர் புத்தகம் 6:14 வசனம்.
3: சத்தியம் என்னும்
1: கச்சையை
3: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
1: சத்தியம் வசனத்தை தேவசனம் இல்ல, இதை நம்ம சிந்திச்சா கர்த்தர் பிரியமில்லாத காரியம், இதை நம்ம செய்யக்கூடாது, இது இந்த பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, இதெல்லாம் நம்ம சத்தியத்துல தான் நம்ம காண்டி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சத்தியம்னு கச்சை என்ன செய்யணும், எங்க கட்டணுமா, நம்ம அழுதுல கட்டணும். சத்தியத்தை சத்திய வசனத்தை கேட்டு கேட்டு நம்ம அதுபடி வாழணும், சத்தியத்தை கேட்கணும், அதுபடி நம்ம வாழணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா, சத்தியத்தை கேட்டு அதுபடி சத்தியத்தை மனசுல வச்சுக்கணும். சத்திய நம்ம கேட்டு ஒரு வசனத்தை கேட்கிறோம், இன்னொரு காலம் விட்டு போயிரும், அது பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டணும், மனசுல கட்டணும். சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது கத்துட்டு பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த வசனத்தபடி நடக்க எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சத்தியம்னு கச்சையை கட்டிக்கணும். உபாகம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உபாகம் புஸ்தகம் 11:19.
3: நீங்கள் என் வார்த்தைகளை
1: உங்கள்
3: இருதயத்திலும்
1: உங்கள்
3: ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி.
1: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை ஆண்டோட வசனம் தெரிஞ்சு இருதயத்திலையும் நம்ம ஆத்மாத்திலையும் பதித்து வசனத்தை என்ன செய்யணுமா, நம்ம கைகளை அடையாளமாக கட்டி
3: உங்கள் கண்களின் நடுவே
1: ஞாபக
3: குறியாக வைத்து
1: உங்க வசனத்தை நம் இதயத்திலும் நம் ஆத்மாத்திலும் பதித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை இங்க கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயக்கூடாது. வசனத்தை உள்ளத்துல போய் நம்ம பாருங்க, இந்த மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு என்ன செய்ய அசைபடுது, சாப்பிட்டுட்டு முதல் சாப்பிட்டுரும், பின்னால் எடுத்து எடுத்து அசைபாடி அசைபடி சாப்பிடும். அதே போல நம்ம வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விட்டுறக்கூடாது, திரும்ப வீட்டுல போய் யோசிக்கணும், இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதை அப்பத்தி ஆண்டவர் கூட பேசுறாரு, நான் எந்த வசனத்தை கேட்டு விட்டுட்டானா, வசனத்தை மறந்துட்டானா சொல்லி நம்ம என்ன செய்யணும், வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க வசனத்தை கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்க போறோம், அதுக்குள்ள நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கணும், அலம் போல விசாரிக்கிறோம், விசாரித்து அப்படியே நம்ம அந்த வசனத்தை விட்டுட்டு போயிரும். அப்படி போகாதபடிக்கு இந்த வசனத்தை நம்ம வீட்டுல போய் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வசன கத்திரி என் கூட என்ன பேசினாரு, இன்னைக்கு எதை பத்தி பேசினாங்க, என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தேவன் நம்மோட பேசுவார், இந்த வசனத்து மூலமா பேசுவார். இந்த மாடெல்லாம் என்ன சாப்பிட்டுட்டு அசைப்பாடு, அதே போல நம்ம வசனத்தை நம்ம அசைப்பாட்டு பாக்கணும். கர்த்தனுக்கு என் கூட என்ன பேசினார், இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாங்க, நான் அதுபடி நடக்கிறான்னு சொல்லி நம்ம தனிமையா இருக்கும்போது வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல தங்கும். ஏதோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போறதல்ல, அது நம்ம இதயத்துல போய் வீட்டுல போய் யோசிக்கணும், யோசித்து நம்ம நடக்கும் அதன்படி நடக்கிறோமா, இல்ல வசனத்தின்படி நம்ம செய்யறோமா, இல்ல அது விட்டுட்டு போயிடுறோமா, இங்க கேட்டு அப்படியே காத்திரே விட்டுட்டு போயிடுறோமா சொல்லி நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம சத்தியத்தை நம்ம அறையில கட்டணும். வசனத்தை நம்ம இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் நம்ம பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். கேட்டுட்டு இங்க போறதுனால இல்ல, அது இன்னொரு வாசிப்பா, உபாகம் புஸ்தகம் 11:19.
3: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும்
1: உங்கள்
3: ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து
1: வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படிலாம் சொல்லி தர்றார் பாருங்க, வசனத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வசனம் கேட்டாங்க, என்னமோ சொன்னாங்க, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல பிசாசன வர்றான் நம்ம, அப்ப நமக்கு விழித்திருக்கணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருந்தா தான் பிசாசன நம்மளை மேற்கொள்ள முடியாது. இங்க சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 5:8.
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்தா
1: எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தி, நம்ம மனசுல குழப்பம் சோர்வு தெளிந்த புத்தி என்ன, மனசுல சோர்வு குழப்பம் பிரச்சனை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது.
3: விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
1: பிசாசு என்ன செய்து வகை தேடி சுற்றிட்டீங்க, எவனை விழுங்கலாமோ, என்ன செய்யலாம், அவனை எப்படி தள்ளலாம், அவன் எப்படி கர்த்தர் வீட்டு பிரிக்கலான்னு சொல்லி என்ன செய்யற வகை தேடி என்ன செய்யறானா என்ன செய்யறான்
4: சுற்றி திரிகிறான்
1: சுட்டி திரி ஒரு இடத்துல இல்ல சுட்டி திரிகிறான். அப்ப நம்ம அதுக்கு எப்படி உள்ளவர்களா இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்கள். வாசிப்பா இருக்க
4: தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள்.
1: தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள்.
4: விழித்திருங்கள்.
1: விழிப்பா இருக்கணும். நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம விழிப்பு இல்லாம நம்ம தூங்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க, நம்ம கையில இருந்தா கூட பொருள் என்ன சரி யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. நம்ம விழித்திருந்தா நம்ம நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம விழிப்ப தூக்கத்தா தூங்காம விழிச்சிருந்தா எந்த பொருளும் திருட முடியாது. அதே போல நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருந்தாதான் விசுவாசம் நம்மள எந்த பொருளும் நம்மளை விட்டு திருட முடியாது. நம்ம விழிப்பு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட்டு திருடிட்டு போயிருவான். அதான் விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளீங்க.
4: ஏனெனில்
1: உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர். உங்கள் எதிராளி நமக்கு எதிராளி யாரு சொல்லுங்க? சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. நமக்கு எதிராளி யாரு? பிசாசானவன்
4: கெச்சிக்கிற சிங்கம் போல்.
1: அவன் சிங்கம் கிடையாது, கெச்சிக்கிற சிங்கம் போல ஒரு மாய்மலம். கெச்சிக்கிற சிங்கம் போல்
4: எவனை விழுங்கலாமோ என்று.
1: எவனை விழுங்கலாமோ என்று
4: வகை தேடி சுற்றி திரிகிறான்.
1: வகை தேடி சுற்றி எப்படி உங்களை விழுங்கலாம், எப்படி உங்களை கர்த்தரை விட்டு பிரிக்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி கொடுங்க ஏசப்பா, என குழம்ப கூடாது யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தெளிந்த புத்தி கர்த்தரை கேட்கணும். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. எங்க அப்பா சொல்லுவாரு, நீ வந்து உனக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாது, அது இல்லை இது இல்லை எல்லாம் வரக்கூடாது. கடவுளும் கூட வந்துட்டாலும் உன்னை எல்லாம் பாத்துக்குவாரு. நான் கடவுள் கையில உன்னை ஒப்படைச்சிட்டேன்டா, நீ கவலைப்படாத, நீ தான் நல்லா ஆசீர்வாதமா இருக்க போற அப்படின்னு சொல்லுவாரு. அது போல தெளி மனசுல குழப்பம் இருந்தா ஒன்னும் செய்யாது, ஒன்னும் தெரியாது, கடவுள் உன்னை பார்க்க முடியாது, கடவுளை நீ அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. கிணத்துல ஒரு மோதிரம் போட்டா தண்ணி தெளிவா இருந்தாதான் அந்த மோதிரத்தை ஏதாவது பொருள் கிணத்துக்குள்ள போட்டோம்னா வந்து என்ன செய்யணும், தெளிவா அந்த தண்ணி தெளிஞ்சு இருந்தாதான் அதுக்குள்ள என்ன கிடக்குன்னு தெரியும். தண்ணி குழம்பி கலங்கிட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியும். அதே போல நீ கடவுளும் கூட வரணும்னு சொன்னா உனக்குள்ள என்ன வரக்கூடாது, எந்த எண்ணமும் உனக்கு பொருளாசை எந்த எண்ணமே வரக்கூடாது அங்க அப்பா சொல்லுவாரு. அதே போல நமக்கு புத்தி தெளிந்தா இருந்தாதான் நம்ம கர்த்தர் அறிஞ்சு கொள்ள முடியும். பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள பாக்குறா எல்லாமே நம்ம தெரியும். அதனால கர்த்தர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க சப்பா, கெச்சி உங்களுக்கு எதிராளியாக. நமக்கு எதிராளி யாரு? பிசாசு தான். கெச்சிங்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமான்னு சொல்லி என்ன செய்யறானா வகை தேடி சுட்டி தீர்கிறான். அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் சொன்னா நமக்கு தெளிந்த புத்தி வேணும். ஆண்டு கேட்கணும் முதல் என்ன, ஆண்டு வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும் இல்லையா, மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம அறைய கட்டிக்கணும். அறைய எதனால கட்டணும்? தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டி இருக்கணும். அப்படித்தானே, அப்படித்தானே பார்த்தோம். ஆண்டோட வசனம் தம்மை என்ன செய்யணும், இதயத்திலயும் ஆத்மாத்திலயும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு ஏதோ பாசனம் வாசித்தோம், இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகாரம் வாசித்தேன் மறந்து போச்சு, அதுக்கு பிரயோஜனம் இல்லை, வாசித்தும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வசனம் அவங்க அதிகார வாசித்தா ரெண்டு வசனமாவது உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும். இன்னைக்கு என்ன வாசித்தீங்க, அந்த வசனம் உங்களோட பேசிச்சா? நான் இன்னைக்கு இத்தனை வசனம் வாசித்தேன், இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன், அது முக்கியம் இல்ல. வசனத்து மூலமா கர்த்தர் உங்களோட பேசணும், அதுதான் முக்கியம். கர்த்தர் கூட பேசுறாரா? வசனம் என்ன வாசிங்க உங்களுக்கு யாவும் இருக்கா கேட்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு. அலையிலுயா சொல்லுங்க. அலையிலுயா கர்த்தர் வர போறாரு. அலையிலுயா வசனம் ஒன்னோட மறக்க கூடாது. முத நம்ம மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், வசனம் உள்ளத்துல நம்ம உள்ளத்துல இதயத்தில் எழுதி வச்சுக்கணும். அலையிலுயா இல்லாட்ட நம்ம சிந்தனை அங்கங்க அலைபாயும். ஏன்னா எண்ணத்தையும் செய்யும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கும் காலம் இனி இருக்கிறபடி நம்ம என்ன எண்ணம் சிந்தனம் என்ன சிந்தனை பண்ணும் என்ன எண்ணம் மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணி இருக்கமான்னு சொல்லி அது ஒரு நாள் கர்த்தர் ஞாயிற்று இருப்பாரு. அதனாலதான் உங்க மனது நிறைய என்ன எதாச்சும் கட்டணுமா சொல்லுங்க. சத்தியத்தை வச்சு மனது நிறைய கட்டணும். அலையிலுயா மூன்றாவதாக வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம்.
4: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
4: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
1: ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு
4: உனக்குள்ளதை பற்றி கொண்டு.
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நமக்கு நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரீடம் என்ன உங்களுக்கு தெரியுமா? என்ன கிரீடம் யாராவது சொல்லுங்களேன் பாக்கல. என்ன கிரீடம்? யோவான் சுவிசேஷம் 10:10.
4: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
1: திருடவோ
4: கொல்லவும்
1: கொல்லவோ
4: அழிக்கவும்
1: அழிக்கவோ
4: வருகிறானே அன்றி
1: வேறொன்றுக்கும்
4: வரான்.
1: வேறொன்று கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கதான் வரான். திருட நம்ம திருடிப்போ வரான். அவன் தான் நமக்கு எதிராளியாகிய பிசாசு. வெளிப்படுத்தல் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கத்து வரப்போறாரு. இதோ சீக்கிரமா வருகிறேன்.
4: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை, உன்னோட கிரீடத்தை, மற்றவங்க கிரீடத்தை நீ பார்க்க வேண்டாம். உங்க மனைவி கிரீடத்தையோ உங்க பிள்ளைய கிரீடத்தை அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க அவங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதை வந்து அவங்கவுங்க தான் காத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத விடிக்கு.
4: உனக்குள்ளதை பற்றி கொண்டு,
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்குள்ளதை பற்றி கொண்டு. மற்றவங்களை நீ பார்க்க முடியாது, உன்னால முடியும். உன் கிரீடத்தை, உனக்கென்று கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை, உனக்குள்ளதை பற்றி. திருட வந்து என்ன செய்ய? திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரா. வேறொன்றுக்கு வரான் பிசாசனுக்கு. அந்த 3 காரியம் தான், கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. திருட பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கூடாதுங்க. அவன் சும்மா நம்ம உள்ளத்துல இருந்து திடீர்னு வரமாட்டான். இடம் கொடுத்தா வந்துருவான். கொஞ்சமாவது இடம் கொடுத்தா வந்துருவான். பவுல் சொன்னாரு, பிசாசுக்கு இடம் படாமல் இருக்கு. வாசிங்க, எபேசியர் 4:27.
4: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கு.
1: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாமல் இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
4: ஹல்லேலூயா.
1: திருடன் வரப்போறான். திருடன் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கூடாது. இடம் கொடுத்தா உங்களுக்கு உங்க கிரீடத்தை திருப்பி திருடி போயிருவான். என்ன கிரீடன் பாப்போம். வாசிங்க, எபிரேயர் லேபியரா புஸ்தகம் 21:12.
4: அவனுடைய தேவனின் அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்,
1: அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்
4: அவன் மேல் இருக்கிறது.
1: அவன் மேல் இருக்குது பாத்தீங்களா. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம்
4: அவன் மேல் இருக்கிறது.
1: நமக்கு ஒருத்தர் மேல இருக்கிறது. யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் பண்ணும் கிரீடம் நம்ம தலை நம்ம மேல இருக்கிறது. அந்த கிரீடத்தை பிசா திருடத்தான் வருவான். குழப்பத்தை கொண்டு வருவான், சோறு கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வர்றான், பாரத்தை கொண்டு வருவான், நமக்கு தேவையில்லாத குழப்பம், யோசனை, சண்டை. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. அவருக்கு என்ன செய்ய? அவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வாசிங்க, எபிசேர் புஸ்தகம் 4:29.
4: கெட்ட வார்த்தை ஒன்றும்,
1: கெட்ட வார்த்தை ஒன்றும்
4: உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
1: உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
4: பக்தி விருத்திக்கு ஏதுவான,
1: பக்தி விருத்திக்கு ஏதுவான
4: நல்ல வார்த்தை உண்டானால்,
1: நல்ல வார்த்தை உண்டானால்
4: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
1: அதை கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
4: அன்றியும்,
1: அன்றியும்
4: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று,
1: நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று
4: முத்திரையாக பெற்ற,
1: முத்திரையாக பெற்ற
4: தேவனுடைய பரிசுத்த ஆவியை,
1: தேவனுடைய பரிசுத்த ஆவியை
4: துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: துக்கப்படுத்த நம்மளை நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாராலும் துக்கப்படுத்துறோம். கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை வாயில வருதா? வந்தா கர்த்தர் நம்ம வீட்டு விலகிடுவாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப சவம் பண்ண போறோம். சவம் பண்ணலாமா? எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ்அப்பா மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவிச்சிங்க. தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசரம் ஓடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவிருந்தாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும், இறங்கும் அப்பா. கால் வெளியை குணமாக்குங்கப்பா. முட்டி வெளியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுகுத்து நாமத்தில் உடைத்தெரிகிறோம் சுவாமி, உடைத்தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுகுத்து நாமத்தில் பல்லாத பிசாசு அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பாக்க தலைவலியை குணமாக்கு, ஏசுப்பா தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, நெஞ்சோலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா, கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நம்ம மகிப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டு விரைவு குழந்தை பாய்க்கு இல்லா சகுலி குழந்தை பாய்க்கத்தை தாரும், குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும், சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படுவேன் சொன்னீரே, குணமாக்குங்கப்பா, பரிபூர்ண சமாந்தை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஐயா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, தகப்பனையே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, வேலையில எத்தனை குடும்பங்களும் சொல்றாங்கப்பா வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா, எந்தெந்த எந்தெந்த சகோதர சார்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, வியாதியை குணமாக்குங்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, அண்டு விரை குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்த்த தாங்க, திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க, அண்டு விரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா, இந்த காரியம் கர்த்தரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா, அண்டு விரை திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா, கடன் பிரச்சனால தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, கண்ணீரை தொடுங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம், எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா, அவர்களாம தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா, எண்டிக்கொள்ளணும் வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம், அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, கண்கண்ட காட்சியிலேயே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா, ஆண்டவரே வேதத்தை வாசித்து உன் பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா, அண்டு விரையை இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க சப்பா, அண்டு விரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பா, அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க, ஒவ்வொரு மேலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா, பலத்த காரியத்தை செய்யப்பா, அருமைய ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகி செய்யப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, நாங்கள் யார் இடத்துல போவோம், நீர் தானே அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா, கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை திறந்து சொன்னீரே, ஆசீர்வித்தலும் ஐயா நன்மை செய்யுங்கப்பா, அப்பா அம்மை துதிக்கிறோம் தேடி அப்பா மனத்துல பழகி அப்பா அவளுக்கு சமாரம் இருக்கும் நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு மக்கள் மனத்தில் பழகணும் அவளுக்கு சமாரம் இருக்கணும் நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாற்றுங்க அப்பா, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா, எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா, எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை, ஒவ்வொருவர் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவர், கத்தவர் நல்லவர் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க, ஆசீர்வங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மாதிரி தேவையான வல்லமை நிறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கோங்க, எல்லா துதிக்கான செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே ஆமே, கத்த நாம செலுத்த கேட்டாரு கலங்காதீங்க,
5: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
5: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும், உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு, எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
5: இது முற்றிலும் இலவசம், எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம், அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணையில் இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
6: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
7: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
8: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆமா, அன்று இருக்கிற அநேக விருப்பம்.

0: இருக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு அநேக விருப்பம் உண்டு. நம்ம கருத்து சொல்ற பூமி மேல அக்கறிய போடுங்க, இப்பொழுதே பற்றியற விரும்புறேன் அப்படி நிறைய காரியத்துல விரும்புறலாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா கருத்து இன்னொரு விருப்பம் என்ன, நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கருத்தர் விரும்புகிறார். உள்ளத்தினோட உதட்டிலோட நம்ம பேசக்கூடாது, எதை செய்தாலும் என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் தருவார். நம்ம உள்ளத்துல உண்மை இல்லாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமே இல்லை. நம்ம உள்ளத்துல உண்மையா இருக்கம்மா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் எழுதுவாங்க, எதையோ சொல்லுவாங்க, ஆனா உண்மையும் உண்மையா இருக்காது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன விரும்புறாரா, உள்ளத்துல உண்மை இருக்கணும். உண்மை இருக்க விரும்பலன்னு சொன்ன பரவாயில்ல, உள்ளத்துல உண்மை இருக்கணுமா. நம்ம பேச்சுல வார்த்தையில செய்கையில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். ஒன்னு குறைந்தர் 1 Corinthians 9 வசனம் வாசித்து பாருங்க.
1: உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
0: நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்கேயோ இருந்த எல்லாரும் இருந்த நம்ம சேற்றில உளையான சேற்றில கிடந்தோம், நம்ம அங்கிருந்து அழைத்து வந்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மளும் ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி புஸ்தகம் 20:6 வசனம்.
1: மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாலத்தை பிரசித்தப்படுத்துவார்கள்,
0: தயாலத்தை பிரசித்தப்படுத்துவார்கள்.
1: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்,
0: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார். உண்மையா இருக்க நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருக்கான்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா பேசுறலாம் பொய்யெல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க நான் இப்படி இருந்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி தங்களையே பிரஸ்தா பண்றாங்க. உண்மை அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னு சொல்லி நம்ம எத்தனையோ ஜனங்கள் நம்மளை பார்ப்பாங்க. அது மாத்திர ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து பாப்பார், ஒரு பக்கம் என்ன இருப்பு, இன்னொருத்தர் என்ன, இன்னொருத்தர் யாரு பாப்பா, பிசாசு நம்மளை பாப்பா. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பான். அவங்க பேசுறலாம் எதவோ பேசுறாங்க, உண்மை மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும். ஏன் உண்மையா இருக்குன்னு தெரியுமா, வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 வசனம்.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரோட இருக்கணும்னு சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், உண்மை. அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இருக்க முடியும். அழைக்கப்பட்டவர் ரெண்டாவது யாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர் மூணாவது யாரு, உண்மையுள்ளதான் கர்த்தரோட. உண்மையா இருந்தா தான் கர்த்தரோட இருக்க முடியும். கர்த்தர் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கர்த்தரோட இருப்பேன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், பேச்சுல உண்மையா இருக்கணும், செய்கையில உண்மையா இருக்கணும், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறோம் அதுல உண்மையா இருக்கணும். நிறைய பேர் கர்த்தர் சமூகத்துல எதையோ ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனா கரெக்டா கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன, தான் யூதா சொல்றாரு, ஒப்பு கொடுத்துல என்ன செய்யணுமா. யூதா 1:4 தான், 4:3 ஆச்சுங்க.
1: பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட,
0: ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட
1: விசுவாசத்திற்காக,
0: விசுவாசத்திற்காக
1: நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று.
0: நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன செய்யணும், விசுவாசத்தோடு தைரியமா
1: போராட.
0: ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஏதோ நம்ம யார்ட்ட சொல்றேன், நம்ம வந்து இது இப்படி செய்வான் அப்படி சொல்லி எங்க சொல்ற, தேவடைய சமூகத்துலதான் பிரசிங்ல ஒரு வசனம் இருக்கு, மனம் புதிரி தேவல சமூகத்துல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி. நம்ம ஒப்பு கொடுத்தனா கட்டாயம் அதுல என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்த உண்மையா இருக்க வேண்டும். கர்த்துடைய கர்த்த நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும், எல்லாத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அதான் உள்ளத்துல உள்ளத்துல உண்மை, வெளியே நம்ம உண்மை மாதிரி இருந்துடலாம், ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும், உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் அங்க இருப்பாங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம உண்மை இருந்தா தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்கதான் பாக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் நெகேமியான் புஸ்தகம் 9:7-8.
1: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு,
0: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு
1: அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி,
0: ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி
1: அவனுக்கு ஆபிர

0: ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு.
1: அல்லேலூயா. யாருடைய இருதயம் உண்மையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக? ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? முடிச்சளவுக்குறையும் எப்படியாவது உண்மையா இருக்க நம்ம பேசப்பட வேண்டும். உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க பிரேசப்பட வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்ததுதான். அதனால கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதிகமா தேவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலும் தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாஸ்து பாருங்க, யாத்தியம் புஸ்தகம் 24:1.
0: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
1: பாத்தீங்களா, ஆபிரகாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா? சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இருந்தவங்க நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேட்க, நம்மளால முடியாது ஆண்டவர, உண்மையுள்ளா மாறன ஆண்டவர், எனக்கு உதவிச்சேங்க, என்னால முடியல, நீங்க தான் என்ன மாத்தணும், உண்மையா இருக்கணும் சுவாமி, ஒப்பு கொடுத்துல உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், நான் செய்கையில உண்மையா இருக்கணும். கத்திர என்னை எதற்காக பிடித்தீரோ அதை ஆசையா பின்தொடர்லயும் உண்மையா இருக்கணும் ஆண்டவர. உண்மையா இருக்க மாதிரி நினைச்சிட்டு உண்மையெல்லாம் போனா கத்தர் உண்மையா இருக்கிற அழைத்தவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால நீங்கள் நானும் உண்மையுள்ள இருக்கணும்னு சொல்லி கத்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமணி புஸ்தகம் 28:20.
0: உண்மையுள்ள மனுஷன்,
1: உண்மையுள்ள மனுஷன்
0: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
1: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் எப்படி எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுவாங்களா? பரிபூர்ண ஆசீர்வங்களை பெறுவான். நம்ம உண்மையுள்ள இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நம்ம கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் நம்ம உண்மையில்லாம வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. இனிமேலாத நாட்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறியுது. ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஆவலோடு ஒரு அறிவிக்கை வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவர் சகல காரியத்தை ஆசீர்வித்தார். உண்மையில மனுஷன் எப்படி ஆசீர்வப்படுறாங்களா? பரிபூர்ண ஆசீர்வப்படுறாங்களா? கர்த்தவே கர்த்தாவே என்னையும் மாற்றும் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவது ஒரு பக்தரை பார்க்கிறோம். 8:12.
0: என் தாசனாகிய மோசேயோ,
1: என் தாசனாகிய மோசேயோ
0: அப்படிப்பட்டவன் அல்ல,
1: அப்படிப்பட்டவன் அல்ல.
0: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
1: மோசே வீடெங்கும் உண்மையுள்ள இருந்தாராம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் மோசையோட முகமுகமா சிநேகிதனோடு பேசுறது போல மோசையோட என்ன எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? யோசித்து பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 33:11.
0: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல,
1: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல
0: கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
1: கர்த்தர் மோசையோட என்ன எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே என்கூட பேசுங்கப்பா, என்னை உண்மையுள்ளா மாற்றும், என் வாழ்க்கையில உண்மை இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திர விவாகம் புஸ்தகம் 34:10-12.
0: மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும்
1: செய்யும்படி
0: கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த
1: இஸ்ரேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த
0: சகல வல்லமையான கிரியைகளையும்
1: சகல வல்லமையான கிரிகளையும்
0: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்,
1: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்,
0: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல,
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல
0: ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.
1: அதுபறை என்ன சொல்ல, இஸ்ரேல் ஒரு தீர்க்கதரிசி கூட அந்த மாதிரி தீர்க்கதரிசி எழும்பினதில்லைன்னு சொல்லி விளங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா கர்த்தர் என்ன மோசை என்ன செஞ்சார், கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாரு, உண்மையில இருந்தார். நீங்கள் நான் உண்மையிலே இருக்க பிரயாசப்படுவோம், ஆண்டுட்டு உப்பு கொடுப்போம், ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம பிரயாசமாவது படணும். ஆண்டவரே நான் உண்மையிலா இருக்கணும் எல்லா காரியத்திலும், வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும், அவங்க பார்த்து சொல்லணும். இப்ப இவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கிறிஸ்தவங்க வேலை செய்யறது கரெக்டா இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். ஒரு சின்ன பொய் கூட நமக்குள்ள வரக்கூடாது. குடும்பத்துல ஐயோ இவங்களா ரொம்ப உண்மையா இருப்பாங்க, அவங்க ஜபத்துக்கு போறாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்க, ஒரு சின்ன பொய் கூட அவங்கள்ட்ட இருக்காது, கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அதே போல நம்ம ஊழிஞ்சறவங்க, எங்களை போல ஊழிஞ்சறவங்களும் நாங்க சாட்சியா இருக்கணும், இயேசு கிறிஸ்து எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. உண்மையா இருக்க வேண்டும். மோசை உண்மையா இருந்தார், மொதல் யார் உண்மையா இருந்தார், ஆபரகம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசை உண்மையா இருந்தார். பாருங்க, அதனால மோசை கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 11:3
0: மோசே என்பவன்,
1: எகிப்து
0: தேசத்தில், பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும், ஜனங்களின் பார்வைக்கும், மிகவும் பெரியவனாயிருந்தான்,
1: ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்கார பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு, பெரியவனாயிருந்தார். யார் அப்படி மாத்தினது, தேவன் மாத்தினார். அவர் உண்மையா இருந்ததுனால தேவன் அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சு அவர் மாற்றி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய பார்வைக்கும் ஊழியக்காரருடைய பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு, பெரியவன். அந்த காரணம் என்ன, ஆண்டருடைய பார்வையில் அவர் உண்மையா இருந்தார். என் வீடு எங்கும் உண்மையிலும் சரி, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்மளே பிரயாசப்படுவோம், ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை என்னை மாற்றும். மோசே எங்களை போல பாடுள்ள மனசுதான் ஆண்டவரே, அப்புறகாம எங்களை போல பாடுள்ள மனசன், அவங்க உண்மையா இருந்தாங்கப்பா, எங்கள் வாழ்க்கை உண்மை இருக்க உதவி செய்யமாண்டவரை சொல்லி கேட்போம். யாத்ரா புஸ்தகம் 9:11
0: அந்த கொப்பளங்கள் நிமித்தம், மந்திரவாதிகளும், மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
1: மோசேக்கு முன்னால யார் நிக்க முடியல, மந்திரவாதிகள் நிக்க முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு முன்னால மந்திரவாதி என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது, ஓடி போயிடணும். நம்ம மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும், நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். நாங்கள் ஒரு நாள் பஞ்சாபுக்கு ஊழியத்து போயிருந்தப்போ மந்திரவாதி நைட்லாம் நாங்களும் செய்ய முடியாம செய்தி கொடுக்கல, ஒன்றும் தெரியாது. நாங்களும் ஒவ்வொருத்தரா உட்கார்ந்து, நாங்கள் 3-4 போயிருந்தோம், உட்கார்ந்து செவிச்சுட்டே இருந்தோம். மந்திரவாதி வந்து எங்க செபத்தை தடுக்கிறதுக்காக மந்திரவாதி வந்து மந்திரம் பண்ணிட்டே இருந்தான், மந்திரம் பண்ணிட்டே இருக்கிறா. எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், மந்திரம் பண்ணிட்டே இருக்கிறா, நீங்க ஊக்கமா சேவம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இப்ப நாங்க ஊக்கமா சேவம் பண்ணிட்டே இருந்தோம். கடைசியில சொல்லிட்டு அந்த மந்திரவாதி சொன்ன, நீங்க வணங்குற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கடைசியை சொல்லிட்டு போனார், நீங்க வணங்குற தேவன் உண்மை உள்ள தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மள, சின்ன கர்த்தர் உண்மையா இருந்தாலும் கர்த்தர் பெரிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். காலையில இருந்துச்சு எல்லாம் பயந்துட்டே இருந்தாங்க. அங்க போறவங்க தான் இங்க செபத்துக்கு வந்திருந்தாங்க, மந்திரவாதிட்ட போறவங்க தான் செபத்துக்கு வந்திருந்தாங்க, பயந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியில மந்திரவாதி பயந்து சொல்லிட்டு போயிட்டா, நீங்க வணங்குற தெய்வம் தான் உண்மையானது, எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, எவ்வளவோ செஞ்சோம் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமா அருமையானவர்களே, மோசை பார்த்து மந்திரவாதி என்ன செய்ய முடியல, மோசைக்கு முன்பாக நிக்க முடியல. வாசிங்கினருக்கு யாத்திரா புஸ்தகம் 9:11
0: அந்த கொப்பளங்கள் நிமித்தம்
1: மந்திரவாதிகளும்
0: மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
1: மோசேக்கு முன்பாக என்ன செய்ய முடியல, நிற்க கூடாது இருந்தது. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரை இயேசுக்கு முன்பாக உண்மையா இருந்தோம்னா மந்திரவாதி நம்ம பக்கத்தில் நிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புறேன் சொன்னிருப்ப, என் உள்ளத்தை மாற்றும், என்னால முடியலப்ப, எனக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். பேச்சில, வார்த்தையில, நடக்கையில, நம்ம குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல நம்ம பார்க்கும்போது இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றணும். அல்லேலூயா. மொதல் யார் உண்மையில இருந்தாங்க? ரெண்டாவது மோசே. மூணாவது பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4.
0: அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால்,
1: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்
0: அவன் மேல் சுமத்த
1: யாதொரு
0: குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
1: யாதொரு குற்றமும் குறைவும் என்ன செய்யல, காணப்படவே இல்லை. யார் உண்மையில இருந்தா? தானியேல். தானியேல் உண்மையா இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, ஏதாவது குற்றம் குற்றப்படுத்தி அவரை வந்து ஏதாவது செய்யலாம், அவங்கள அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தலாம் நினைச்சாங்க. அவர் உண்மை இருந்த முடியும், யாரு குற்றமும் குறைய என்ன செய்ய முடியல, காணப்படவே இல்லை. தானியேல் உண்மையா இருந்தார், முதல் ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார், மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். அவர் குரமை என்னெல்லாமா செஞ்சு பார்த்தாங்க, அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:27.
0: தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே,
1: சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே,
0: தப்புவிக்கிறவரும்
1: ரட்சிக்கிறவரும்
0: வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார்.
1: அவர் எப்படி இருக்கிறாரு? அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளுக்கு தப்பு சிங்கங்களுக்கு, நம்ம பிசாசு ஆகிய சிங்கங்களுக்கு தப்புகிற தேவன் மத்தியில் நம்மளை கொண்டு நினைச்சிரு, அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். சிங்கங்கள் வாயிலிருந்து தானியேலை தப்புவித்தார். வாழ்க்கையிலும் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரு. அவன் கைக்கு நான் தப்பு வைக்கணும்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில் உண்மை இருந்தா எந்த பிசாசை நம்மளை தொடவே முடியாது. அல்லேலூயா. நம்ம உண்மையா இருந்தா போதும், பிசாசை நம்ம பக்கம் கூட வராது, நம்மளை பார்த்து பயந்து போடிடும். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 6:28.
0: தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது.
1: தானியல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா. ஒரு காரியத்திலும் அவர் தோத்து போனதே இல்லை, அவர் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் என்ன செஞ்சாரு? உண்மையில இருந்தது. அதனால காரியம் முழுவதும் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் உண்மையா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நம்ம பொய், கோபம், தப்பு தப்பா பேசும்போதுதான் அங்க என்ன ஆயிருது, நம்ம வாழ்க்கையில தோல்வியா மாறிடுது. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா கரெக்டா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயமா மாற்றுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன் சொல்லி சாட்சி கொடுத்தார். வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 9:23.
0: நீ மிகவும் பிரியமானவன்.
1: தானியேல கொடுத்த தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு?
0: நீ மிகவும் பிரியமானவன்.
1: ஆதலால்
0: நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது.
1: நிறைய பேர் சொல்றேன், ஏன் என் ஜெபத்தை கேட்கல, நான் எவ்வளவு நாள் ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஏன் ஜெபத்தை கேட்கல அப்படி சொல்றோம். தானியேல் பாருங்க, கர்த்தர் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமான, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என்ன செஞ்சது, கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்ம செவத்தை கேட்கலாம், உள்ளத்தை அலசி பார்க்கணும். யாரு நம்ம செவத்தை கேட்கட்ட, யார் மேல தப்பு இருக்கு? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன செஞ்சது, வெளிப்பட்டது. உண்மையுள்ளரா இருக்குமானா, நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு உடனே நம்ம செவத்தை கருத்தர் கேட்பார். ஒரு சின்ன செவம் பண்ணா போதும், கர்த்தர் செவத்தை கேட்பார். அதை நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை அவனுக்கு என்ன செஞ்சது, வெளிப்பட்டது அப்படி சொல்றாரு. ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார், மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். கடைசியாக ஒன்னு தீமேத்தியின் புஸ்தகம் 1:12 வசனம்,
0: என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
1: என்னை பலப்படுத்துகிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
0: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி,
1: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி
0: இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
1: பாருங்க, பவுல் உண்மை உள்ளதுனாலதான் கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருந்தாரா. பவுல் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் கூட இருந்து, அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி அவரை கொண்டு பெரிய காரியத்தை அவன் செய்தார். உளிது போல் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா பவுல் எப்படி இருந்தாரு, உண்மை உள்ளவரா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உண்மை இருந்தா கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 18:10
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
1: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
0: உனக்கு தீங்கு செய்யும்படி,
1: உனக்கு தீங்கு செய்யும்படி
0: ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை.
1: உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல் என்ன செய்ய முடியாது, கை போடவே இல்லை. அவர் கர்த்தர், அவரு பரிசுத்த பவுல் எப்படி இருந்தாரு, எப்படி இருந்தாரு சொல்லுங்க, உண்மை உள்ளவரா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உண்மை உள்ளவராய் மாற்றி என் உள்ள உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். அப்பா, என் வாழ்க்கை எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிருச்சு. ஆண்டவரே, பொய்யிலும் கோபத்திலும் எரிச்சலும் பொறுப்பு இல்லாம எந்த காரியத்தை கொடுத்தாலும் பொறுப்பு இல்லாம வாழ்ந்த ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம். அல்லேலூயா. நம்ம எது வரைக்கும் உண்மையா இருக்கோம், மரண பறிந்த உண்மையா இருக்கணுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 கடைசி,
0: ஆகிலும்
1: ஆகிலும்
0: நீ மரண பறிந்தும் உண்மையாயிரு.
1: எவ்வளவு நாளைக்கு உண்மையா இருக்கணும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எவ்வளவு நாள் உண்மையா இருக்கணும், மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டு கேக்கு, ஆண்டவரே, மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். மனிதனை சாட்சி கொடுக்கறது அல்ல ஆண்டவரே, நீர் என்னை குறிச்சி சாட்சி கொடுக்கணும். உண்மை உள்ளவளாய் என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு உண்மை உள்ளவளாய் மாற்றும், உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என் இறுதி உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்ம மாற்றுவார். மத்தேயு சுவிசேஷம் 25:21
0: அவனுடைய எஜமான் அவனை நோக்கி,
1: அவருடைய எஜமான் அவனை நோக்கி,
0: நல்லது
1: நல்லது,
0: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
1: உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே,
0: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா,
1: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா
0: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
1: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
1: உன் எஜமான சந்தோஷத்துல என்ன செய்ய பிரவேசி, கொஞ்சத்துல நம்ம கையில கொடுத்த பொறுப்புல, நம்ம கையில கொடுத்த வேலை சிரத்துல, நம்ம கையில கொடுத்த குடும்பத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கண்கள் என்ன செய்து பூமி எங்கோ உள்ளாகி கொண்டிருக்கிறது. நம்ம நம்ம உண்மையா இருக்குமா இல்லையான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். உண்மையா இருக்க வேண்டும். கொஞ்ச காரியத்துல உண்மையா இருந்தா உன்ன என்ன செய்வேன், அதிகத்துல நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நம்ம தெரியும். இன்னைக்கு கண்ணீரோடு கேட்பான், ஆண்டவரே, என்னை உண்மை உள்ளலாய் மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு உண்மை உள்ளலா இருக்கணும். ஆண்டவரே, மற்றவங்களுக்கு உம்முடைய பார்வைக்கு உண்மையா இருக்கணும் சொல்லி நம்ம கத்துட்டு கேட்கணும். ஆண்டவர் தான் நம்மளை மாற்ற முடியும். ஆபிரகாம் உண்மை உள்ளவராக இருந்தாரு. ரெண்டாவது மோசே உண்மை உள்ளவராக இருந்தாரு. மூணாவது தானியேல் உண்மை உள்ளவராக இருந்தார். நான்காவது பவுல் உண்மையில் வந்தாரு. அதனாலதான் பவுல் கையிலால கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19:12
0: பவுலின் கைகளினாலே,
1: பவுலின் கைகளினாலே
0: தேவன் விசேஷித்து அற்புதங்களை செய்தார்.
1: தேவன் என்ன செஞ்சாரா, விசேஷித்த அற்புதங்களை செய்தார்.
0: அவனுடைய சரீரத்திலிருந்து,
1: அவருடைய சரீரத்திலிருந்து
0: உருமாள்களையும்,
1: உருமாள்களையும்
0: கச்சைகளையும்,
1: கச்சைகளையும்
0: கொண்டு வந்து,
1: கொண்டு வந்து
0: வியாதிக்காரர் மேல் போட,
1: வியாதிக்காரிகள் மேல் போட,
0: வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின,
1: வியாதிகள் அவரை விட்டு நீங்கி போயின,
0: பொல்லாத ஆவிகளும்,
1: பொல்லாத ஆவிகளும்
0: அவர்களை விட்டு புறப்பட்டன.
1: அப்ப பாத்தீங்களா, பரிசுத்த பவுலுடைய அந்த உருமா கொண்டு மேல போட்டோன்னு பொல்லாத ஆவிகளோட என்ன செஞ்சு புறப்பட்டு போயிடுச்சு. அவர் கையினால தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தார். அருமையானவர்களே, நம்மளும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கோம், நம்மளும் ஊழியம் செய்யறோம். நம்ம உண்மையா இருக்கா, நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பரிசுத்த பவுல் உண்மை உள்ளதான் கர்த்தர் ஊழியத்து கலைச்சார். நம்ம ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே நீ உண்மை உள்ளதாய் மாற்றும், ஆண்டவரே என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புறேன்னு சொன்னீரே, என் உண்மை உள்ளதாய் மாற்றும்னு கேட்போம். ஆண்டவரே ஆபிரகாமை போல என்னை மாற்றும், மோசையை போல என்னை மாற்றுவப்பா, தானியலை போல உண்மை உள்ளதாய் மாற்றும், பரிசுத்த பவுளை போல உண்மை உள்ள மாற்றும், என் வாழ்க்கை உண்மை இருக்கட்டும் ஐயா, என் வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கண்ணீரோடு கேட்போம். ஆண்டவரே நீங்க தான் என்னை மாற்ற முடியும், என் உள்ளங்களை நீங்க தான் மாற்ற முடியும் அப்பா. நான் கொடுத்த பொறுப்பை உண்மையா இருக்கணும், வீட்டுல உண்மையா இருக்கணும், வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கணும், மற்றவங்கிட்ட கொடுக்கற வாங்குறதுல உண்மையா இருக்கணும். மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கா, அதை கொண்டு கொடுத்துடணும். 10 பைசானால் நாளை கத்துட்டு கணக்கு சொல்லணும். நம்ம உண்மை இல்லைன்னு இருக்குமா, நான் பல்லூர் ராஜ்யத்துக்கு நான் போக முடியாது. கர்த்தர்கிட்ட யார் கர்த்தர் ராஜ்யத்துல யார் இருக்க முடியும்? அழைத்தவரோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ உண்மையில் தான் கர்த்தர் ராஜ்யத்துல இருக்க முடியும். உண்மையில் அந்த உலகத்துல வாழலாம், பல்லூர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. கர்த்தாவே என்ன உண்மை உள்ளவராக மாற்றும், என்னோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம்.
0: உண்மையுள்ளவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு என்று பேசி இருக்கிறார் அப்பா. என் வாழ்க்கையில உண்மையை தாரும் ஆண்டவரே, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறவரே, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

ஆபிரகாம் உண்மையுள்ளவராக இருந்தபடியினார் தேவன் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் கேட்போமா, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் ஆண்டவரே, என் கையில கொடுத்த பொறுப்புகளிலே உண்மையை தாரும் ஆண்டவரே, வாயை திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? மோசே தேவனுடைய வீடெங்கும் ஒரு உண்மையுள்ளவராக இருந்தார், எனவே தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். மோசைக்கு முன்பதாய் எந்த மந்திரவாதியும் நிற்க முடியவில்லை. மோசே என்பவன் பெரியவனாக இருந்தார், அவரை கொண்டு தேவன் நடப்பித்த அற்புதங்கள் அடையாளங்களை யாராலும் செய்ய முடியவில்லை. கேட்போமா, என் உள்ளத்திலும் உண்மையை தாரும் ஆண்டவரே. தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாய்களுக்கு தேவன் தானியேலை தப்புவித்தார், தானியேலை உயர்த்தினார். தானியேல் செய்கிற காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது. நாம் சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில தோல்விக்கு காரணம், என் வாழ்க்கையில் இருக்கின்ற பொய்யும் பொருட்டுதான் காரணம். ஆண்டவரே என் வாழ்க்கையில உண்மையை தாரும் அப்பா, உண்மையுள்ளவளாக உண்மையுள்ளவனாக என்னை மாற்றம் என்று சொல்லி கேட்போமா? பவுலடியார் வாழ்க்கையில் உண்மை இருந்தபடியினால் தேவன் அவருடைய கைகளினாலே விசேஷ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தளினார். பவுலுடைய டிரெஸ் கொண்டு போய் போடும் பொழுது, அவருடைய ஆடையை கொண்டு போய் போடும் பொழுது, கச்சைகளை கொண்டு போய் போடும் பொழுது நோய்கள் குணமாயின, பிசாசுகளும் அலறி ஓடியன. ஆண்டவரே என்னையும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ளவனாக மாற்றும். ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் சொன்னீரே, எனக்கு அந்த உண்மையை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணி அர்ப்பணம் செய்வோமா? வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, எங்களை ஓடிப்பு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கையில் எடுப்பீராக, பொறுப்பெடுப்பீராக. எங்கள் வாழ்க்கையில உண்மையை தாரும், உள்ளத்தில் உண்மையை தாரும், எங்கள் வாழ்க்கையில உண்மை தாரும், அன்பிலே உண்மை தாரும், நடக்கையிலே உண்மை தாரும், பேச்சிலே உண்மையை தாரும், எங்கள் பார்வையில உண்மையை தாரும், எங்கள் கையில கொடுத்த பொறுப்புகளில் உண்மை தாரும், வேலை செய்யங்களிலே, ஊழியங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அன்பிலே, ஐக்கியத்திலே, சபையிலே, பரிசுத்தத்திலே உண்மையை எங்களுக்கு தயவாய் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் உண்மையிலவராய் இருந்தபடியால் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர். மோசே உண்மையிலவராய் இருந்தபடியினாலே அவர் உண்மை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தீர். எந்த மந்திரவாதிகளும் மோசைக்கு உண்பதை நிற்க கூடாதபடிக்கு ஒரு பலத்தையும் வல்லமையை கொடுத்தீரே. மோசை கொண்டு பெரிய காரியம் செய்தீரே. ஆண்டவரே தானியேல் உண்மையிலவராய் இருந்தபடியால் எந்த சிங்கங்களும் அவரை கடித்து குதிராதபடிக்கு அப்பா சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவித்தீரே. தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்க உதவி செய்தீரே. ஆண்டவரே பவுலடியார் உண்மையிலவராய் இருந்தபடி அவர் மூன்றாம் வானம் வரைக்கும் கொண்டு சென்றீர் ஐயா. பவுலுடைய உண்மையில் இருந்தபடினார் அவர் கைகளின் மூலமா விசேஷ அற்புத அடையாளங்களை செய்தே. ஆண்டவரே அப்பா அவருடைய அப்பா ஆடைகளை கொண்டு சென்று நோயாளிகள் மேல் போடும் பொழுதும், பிசாசு பிடித்தவர்கள் மேல் போடும் பொழுதும் அவர்கள் சுகமடைந்தார்களே. ஆண்டவரே எங்களையும் இப்படி மாற்றும் உண்மையிலவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த சத்தியத்தின் ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க முடிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி ஆமாப்பா கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவேன்னு சொன்ன வாக்கின்படியே உன் எஜமான சந்தோஷக்குள் பிரவேசி என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்க கேட்டோமே அப்பா. அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று கேட்டோமே. பரலோகத்தில் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் தாரும் என்று செபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து அப்பா என் வாழ்க்கை எத்தனையோ பொய்யும் பொருட்டுக்கு இடம் கொடுத்து விட்டேன், மன்னியும், என்னை உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவளாக மாற்றும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேர் மீது கர்த்தருடைய அப்பா வல்லமையின் ஆவியானவர், அந்த உண்மையை அருளும் சத்தியத்தின் ஆவியானவர் கடந்து வரும்படிக்கு செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு சொன்னார், சத்திய ஆவியானவர் வரும் பொழுது உங்களை இந்த சத்தியத்துக்குள் நடத்துவார். சத்திய ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? உண்மையின் ஆவியானவர். வேதம் சொல்கிறது அப்படி என்றால் உண்மையின் ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது சகல உண்மைக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கேட்கலாமா அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது உண்மையிலுமே நாம் மெய்யாகவே அந்த உண்மையின் பாதையில் நடக்க முடியும். வாய் திறந்து கேட்போமா, ஹல்லேலூயா. அந்த உண்மையின் ஆவியன் எனக்குள் வரட்டும் என்று சொல்லி கேட்போம். கேட்போமா, வாய் திறந்து ஆவியன் ஒரு வரவேற்போமா.

0: வழங்குகிறோம்.
1: அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ஊச்சிமான்றரே, பூமி மேல அக்கினை போட வந்த இப்படியே பற்றி விரும்புறே சொன்னீரே, சீவுள்ள சாட்சிகளாய் எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. அப்பா மேய்ச்சாட்சி சொல்றேன், ஆத்மா ரட்சிக்கிறான்னு சொன்னீரு. மேய்ச்சாட்சி சொல்லக்கூடிய மக்களை எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ராம மாத்திரம் ஐக்கியப்படட்டும். கடந்து வருவீராக, கடந்து வருவீராக, கடந்து வருவீராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கண்ணை தொடு மாண்டவரே, கண்ணை தொடு மாண்டவரே, கண்ணை தொடு மாண்டவரே. கண் பார்வை தாரும், காது வைக்காது காது வைக்கணும், வாய் பேசல் வாய் பேசணும் ஆண்டவரே. நல்ல பைபிள் கண் பார்வை தாரும் ஆண்டவரே, வாய் பேசல் வாய் தொடுங்க ஆண்டவரே. நல்ல பேசக்கூடிய கிருவைகளை தாரும், காதுகளை தொடு மாண்டவரே, காதுகளை தொடுங்கப்பா. உங்களுடைய சிவுள்ள வார்த்தை கேட்கட்டும் ஆண்டவரே. கத்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு உண்மையாய் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. அபிஷேகம், அபிஷேகம், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேப அபிஷேகம், பரலோக அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். அளவுலாம் ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். தொடும், தொடும், தொடுங்க ஆண்டவரு. இப்படி இறங்கி வரட்டும் தேவ வல்லம், இறங்கி வரட்டும் இயேசுவை, இப்படி வல்லம் இறங்கி வரட்டும். தேவ கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும். நீ தொடுகிறதை உணரட்டும் ஐயா, பரலோக அக்கினி மூடட்டும் ஐயா. உடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரு, பலப்படுத்துங்க. சம்மானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், பக்தி வராயத்தை தாரும். ஜெபிக்க, துதிக்க உதவி செய்ய, உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க. உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து வாழ கிருபை தரும்படியா செபிக்கிறேன். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் ஜனங்கள் முழுமையா ரட்சிக்கப்படணும். என் பாவை ஸ்தோத்திரம், பரலோக அக்கறி மூடணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வியாதியை குணமாக்குங்க சப்பா, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வரைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஆண்டவரே, உடைத்து போடுங்க. கட்டுகள் அழிக்கப்பட்டு போட்டு, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தாங்கப்பா. கடன் கஷ்டங்களை எல்லாம் மாற்றுங்க. குடும்பத்துல சமாந்தை தாங்க, உள்ளத்துல சமாந்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்து நீக்கி போடுங்க ஆண்டவரே. தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, சாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க அப்பா. நல்ல பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எங்க வாலிபர்கள் செவிக்கணும், எங்கள் சிறு பிள்ளைகள் செவிப்பேன், மூப்பர்கள் செவிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொடுத்திருக்கோம், நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையில பொறுப்படுங்க ஆண்டவரு. என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரு. கொஞ்சம் காரியம் சொல்லி இருப்பாங்க, சொல்லாத காரியம் எவ்வளவோ இருக்க ஆண்டவரு. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க, அறியக்கூடிய அறிவியல் நிரப்புங்க ஆண்டவர. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம் எங்கள் அன்புரை தெரியாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is linkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மள ஏமாத்துவான். ஆனா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யாசுவா நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை செய்யும். அந்த விசுவாசத்தோட இருந்து அதன் கருப்புள்ள கண்ணியாக உங்களுக்காக வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு பார்த்த பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவரே இந்த வைராக்கியத்தை தாங்க சப்பா. இங்க சொல்றாரு பரிசுத்த பவுல் சொல்றாரு ராமர்கள் நிறுவம் 8:36-37.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு,
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு
1: நம்மை பிரிப்பவன் யார்,
0: நம்மை பிரிப்பவன் யார்,
1: உபத்திரவமோ,
0: என்ன உபத்திரவம் இருந்தாலும் கத்துருவிட்டு நம்ம பிரிக்க முடியாது, உபத்திரமோ,
1: வியாகுலமோ,
0: வியாகுலமோ,
1: துன்பமோ,
0: துன்பமோ,
1: பசியோ,
0: பசியோ,
1: நிர்வாணமோ,
0: நிர்வாணமோ,
1: நாசமோசமோ,
0: நாசமோசமோ,
1: பட்டயமோ,
0: பட்டயமோ,
1: இவை எல்லாவற்றிலேயும்,
0: இவை எல்லாவற்றிலும், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும்
1: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே,
0: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே
1: முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம்,
0: முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி ஒரு அன்பு கர்த்தர் மேல் நமக்கு வாய்ராக்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. எலியாவுக்கு இருந்துச்சு. எலியாவுக்கு முதல் என்ன செஞ்சாரு, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான், என்ன செஞ்சாரு, கருத்தா ஜெபிச்சாரு. நம்மளும் எல்லாருக்கும் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்கு ஜெபிக்கணும், ஊழியக்காருக்கா ஜெபிக்கணும், பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும். ரெண்டாவது எலியாவுக்கு என்ன இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே. நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். மூன்றாவது எலியாட்ட என்ன இருந்தது, பத்தி வைராக்கியம் இருந்துச்சு. நமக்கும் கத்தி வைராக்கியம் வேணும். அப்பதான் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேணும். இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன், இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன். எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார், எனக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார், நம்மளுக்காக மரணத்தே ருசி பார்த்தாரு, நமக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டு. வாசித்து பாருங்க மார்க்கு சுவிசேஷம் 10:33. நமக்காக மரணாக்கினே ஏற்றுக்கொண்டார். அவருக்கான நம்ம வைராக்கியமா வாழ வேண்டும்.
1: அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து
0: பாத்தீங்களா, அவர் என்ன செஞ்சார், அவர்கள் அவரை இயேசு கிறிஸ்து மரண ஆக்கணிக்குள்ளால் தீர்த்து பாத்தீங்களா. எனக்காக உங்களுக்காக நம்ம ஒருவருக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார். அவருக்கான வைராக்கியமான பற்றி வைராக்கியமான வைராக்கியத்தை எளியே போல எனக்கு தாங்காண்டவரை சொல்லி கேட்போம். ஒரே ஒரு வாழ்க்கை மாணவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், கத்திற்காக வாழ்வோம். கத்தர் நம்மளுக்கு மரண ஆக்கி ஏற்றுக்கொண்டுதான் உங்களை என்னையும் சொந்த ரத்தத்தினால் நம்ம மீட்டுக்கொண்டார். எங்கேயோ இருந்தோ, எங்கேயோ வழி தப்பி அலைஞ்சோ, நம்மளை மீட்டுக்கொண்டவர் அவர் தான். ரத்தத்தை சிந்தி மீட்டுக்கொண்டார். நம்ம இன்னைக்கு அவருக்காக வைராக்கியம் பற்றி வைராக்கியமான வைராக்கியத்தை எளியே போல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம். நாலாவதாக எலியாட்ட என்ன இருந்து பாருங்க, ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் 18:36.
1: அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே,
0: அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே
1: தீர்க்க தரிசியாகிய எலியா வந்து,
0: தீர்க்க தரிசியாகிய எலியா வந்து
1: ஆபிரகாமுக்கும்
0: ஈசாக்குக்கும்
1: யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்,
0: நான் இந்த காரியங்களை எல்லாம்
1: உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும்.
0: அப்ப எல்லையா நாளாவது என்ன காரியம் செய்யிருக்காரு, ஊழியமா செஞ்சிருக்காரு. கர்த்தருக்காக என்ன செஞ்சாரு, ஊழியம் செஞ்சிருக்காங்க. எஸ்ஐபிஎல் இந்த ராஜாத்தி அவங்களை கொள்றதுக்காக எல்லையாவை தேடினார், எவ்வளவோ தேடினாங்க. அதெல்லாம் அவர் பார்க்காதபடிக்கு கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருக்காங்க. நம்மளும் கூட இந்த உலகத்துல பயங்கரமான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். பக்தி வைராக்கியமான ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். கர்த்தருக்காக எளியே போல ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா, சின்ன ஊழியமா அது செய்ய வேண்டும். கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் வரும்போது வெறுங்கையா கர்த்தர் ராஜ்யத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. ஏத்தரம் புத்தகம் 34:20 கடைசி,
1: வெறுங்கையோட என் சன்னிதியில் ஒருவனும் வரக்கூடாது.
0: வெறுங்கையோட கர்த்தருடைய சன்னிதிக்கு யாரும் ஒருவரும் வரக்கூடாது. ஒரு ஆத்மாவது நம்ம ஆதாயப்படுத்தணும். ஒரு நாளைக்காவது, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவது ஆதாயப்படுத்தணும். உனக்காக மாறி தெரியும், எனக்காக என்ன செய்தான்னு உன்னால ஆண்டவர் நம்ம கேட்பாரு. எளிய ஊழியம் செஞ்சாரு, கத்திரிக்கு முன்பு நின்னார் ஜெபம் பண்ணாரு, ரெண்டாவது கத்திரி வார்த்தின்படியே செஞ்சாரு, மூன்றாவது அவர் பத்தி வைராக்க பத்தி வைராக்கியத்தை அவருக்கு இருந்துச்சு, நான்காவது கத்தோடைய ஊழியத்தை செய்தார், ஊழிக்கரிய நாகன்னு சொல்றாரு. சின்ன ஊழியமா செய்யணும், நம்ம குடும்பத்துக்காக வேலை செய்யற அது உண்மை, அது வேற, அது இல்ல கத்திற்காக ஒளிஞ்ச வேண்டும். அதான் கத்தோடைய வேதம் சொல்லுது, கத்திற்காக நம்ம ஒளிஞ்சு செய்யணுமா. ரோமர் கிளியம் 12:11,
1: அசதியாயிராமல் ஜாக்கிரதையா,
0: அசதியாயிராமல் சாக்கிரதை, அசதியோட ஒளிஞ்சு செய்யக்கூடாது, அசதியாராமல் சாக்கிரதை இருங்கள்,
1: ஆவியிலே அனலா இருங்கள்,
0: ஆவியில அனலா இருங்கள்,
1: கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். 2 தீமோத்தேயு 4:5
1: நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு,
0: மன தெளிவுள்ளவனாயிரு,
1: தீங்கு அனுபவி,
0: தீங்க மன தெளிவா இருக்கு நமக்கு, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக தீங்க அணிவி,
1: சுவிசேஷகனுடைய வேலையை செய்,
0: சுவிசேஷனுடைய வேலையை செய்,
1: உன் ஊழியத்தை நிறைவேற்ற,
0: உன் ஊழியம் கத்திரிட்ட நீங்க பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். கத்திர நமக்காட்சி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று, கத்திரிக்காக நம்ம கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும். ஏனாதான அசதியராத சாக்கரேறு கத்திரிக்கு ஊழியம் செய்ய, கத்திரத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, கொலோசியர் புத்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு,
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி
1: கவனமா இருப்பாக என்று சொல்லுங்கள்.
0: பாத்துங்களா, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கும் நம்ம? கவனமா இருக்கு. ஏனா தான் ஊழியம் செய்யக்கூடாது, அசதியா ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கும் நம்ம? கவனமா இருக்கணும். எலியா ஊழியம் செஞ்சாரு, கத்திரிக்கு முன்னா நின்னாரு, கத்திரி வார்த்தையின்படியே செய்தாரு, கத்திரிக்காக வைராக்கியம் கொண்டிருந்தாரு, கத்திரிக்காக ஊழியம் செஞ்சாரு. அதனாலதான் அவர் பரலோகத்துல சொல் கத்திர எடுக்கப்பட்டு பரலோகத்துல உயிரோடு இருக்கிறாரு. ஹலேலூயா. நம்மளும் உயிரோடு எடுத்துக்கொள்ள போறாரு. ஹலேலூயா. அப்ப நம்ம ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கத்திரிக்கு முன்பாக நிற்கணும், செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டு வார்த்தையின்படி நடக்கணும். அது மாத்திரல, கத்திற்காக பத்தி வைராக்கி நமக்கு வரணும், கத்திற்காக ஊழியத்தை செய்யணும். கத்திர ராஜ்யத்துக்கு நம்ம அப்பதான் போக முடியும். ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, என்னை பொருட்படுத்திக்கோங்க ஏசப்பா, எப்படியாவது ஆண்டவரே ஊழியத்துக்கு நான் வரணும், ஆண்டவரை ஊழியத்தை செய்யணும் அம்மாப்பா, எளிய போல என்னை மாற்றும் ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்தை செய்யணும், உமக்கு முன்பாடு இருக்கணும், உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்கணும் ஐயா, எனக்கு வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கத்துக்கிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஊழியத்தை செய்யணும், அர்ப்பணிக்கிறாண்டவரை. சின்ன சின்ன வெறுங்கையா கத்திர ராஜ்யத்துக்கு யாரும் வர முடியாது, ஏதாவது சின்ன சின்ன ஊழியமாவது செய்யணும், கத்திரத்துல ஒப்பு கொடுப்போம்.

0: உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆம், எலியா சுழல் காற்றிலே அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். நமக்கு ஒரு காற்று இருக்குது, அது தான் பரிசுத்தாவியானவராகிய காற்று. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் நம்மை கர்த்தன் வருகையிலே அவர் பரலோகம் கொண்டு செல்வார். பிரைஸ் அல்லாஹ். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, வாங்க ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே. ஆமென். எலியா கர்த்தர் முன்பாக நின்று எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். எலியா கருத்தாங்க ஜெபித்தாராம், ஊக்கமாக ஜெபித்தாராம், கருத்தாங்க ஜெபித்தாராம். நாமும் அர்ப்பணிக்கலாமா? தேசத்திற்காக ஜெபிக்க, தலைவர்களுக்காக ஜெபிக்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க. அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கணும், எலியாவை போல ஜெபிக்கணும். ஆகவே எலியா உயிரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டார். எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்து கொண்டார். கர்த்தரை மீறி கேட்கவில்லை, கர்த்தர் சொன்னதை கேட்டார். இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே கர்த்தாவே நீ என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்ய அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. எல்லாம் வாங்கி திறந்து சொல்லுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. அப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்க என்று சொன்னாரே. தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி வாய் திறந்து கேள்ப்போமா? தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி. எலியாக்குள் மூன்று வைராக்கியம் இருந்தது. எனக்குள்ள இந்த பக்தி வைராக்கியம், நேச வைராக்கியம், எனக்குள்ள தேவ வைராக்கியமான வைராக்கியம். தயவாய்த்தார் ஆவியானவரே, வைராக்கிய வாஞ்ச இருக்கிறவரே, எங்களுக்குள்ள இந்த வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுகாய் நிற்பது வைராக்கியத்தை தாரும். எந்த நிலையில் நாங்கள் பின்வாங்க கூடாது, எல்லாம் கேட்கலாமா? பிரைஸ் அல்லாஹ். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நான்காவது எலியா சொன்னார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன். பிரியமானவர்களே, நான் பிசாசின் ஊழியக்காரர்கள் அல்ல, பிசாசின் ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கும்படி அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே உலக பொருளுக்கு நான் ஊழியக்காரன் அல்ல, இயேசுவுக்கு ஊழியக்காரன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். திமேத்தை பார்த்து போல் சொன்னார், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அர்க்கியத்தை பார்த்து சொன்னார், கர்த்தருடைய பெற்ற ஊழியத்தை நிறைவேற்று. ரோமர் சபையை பார்த்து சொன்னார், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நாம் சொல்லாமா? ஆண்டவரே உமக்கான தொடர்ந்து ஊழியம் செய்ய என் கிருபை கொடுங்க. இப்படிலாம் செய்த எலியா சுழல் காற்றிலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாராம். நாம் இவ்விதமாய் நடக்கும் பொழுது அவர் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அர்ப்பணம் செய்வங்க பார்க்கலாம். பரிசுத்தாவியானவரே நீர் கொடுத்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். சுழல் காற்றிலே எலியா பரலோகத்திற்கு ஏறி போனது போல எங்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த காற்று, அந்த ஜீவ காற்று நீர்தானே ஆவியானவரே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நீர்தானப்பா அந்த காற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆவியானவரே. எலியாவை போல நாங்கள் உமக்கு உண்மை எப்பொழுது நின்று ஜெபிக்க, எலியாவை போல உமக்கு கீழ்ப்படிய, கர்த்தாவே எலியாவை போல பக்தி வைராக்கியம், வெகு வைராக்கியம் சொன்ன வைராக்கியம் நிறைந்தவர்களாக கர்த்தரின் ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருந்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய எங்கள் ஊழியத்தை நிறைவேற்று பாக்கியம் கொடுங்க. அர்ப்பணிக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும்.
1: கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தரை வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரே நாங்கள் உம்மிடத்தில் பழகி உம்மிடத்தில் சமாதமா இருக்கணுமே, அதனால அன்பாருன்னு சொன்னீரே கர்த்தாவே. அப்பா எல்லா மக்களும் இடத்துல பழகணும், எவ்வளவு பழக உதவிச்சிங்க, உம்மிடத்தில் சமாதமா இருக்க உதவிச்சிங்க கர்த்தாவே. அதனால நன்மாருன்னு சொன்னீர், அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம், இடுப்பலிய குணமாக்குங்க சப்பா, இடுப்பலிய குணமாக்குங்க சப்பா, இடுப்பலியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, குணமாக்க குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கை கால் வழிய குணமாக்கிறோங்க குணமாக்கிறோங்கப்பா, தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போடுமேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில கர்த்தாவே ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா, ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. என் பிள்ளைகளுக்கு படிக்கு வர மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செலவு பண்றேன்னு கலங்குற சாயுதாப்பர் மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா பணத்தை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா, நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க,

0: தாங்க அற்புதத்தை செய்ய செய்ய செய்ய சப்பா, மகத்தான காரியத்தை செய்ய கர்த்தருடைய கரம் தாங்கி வழி நடத்தமுடைய பாத்துல கெஞ்சுகிறோங்க தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இரக்கத்தை கட்டிலடுங்க, கிருவை கட்டிலடுங்க, பிபி கொலஸ்ட்ரால் டைராய்டு சுகர்னால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா குணமாக்குங்க ஆண்டவரை, குணமாக்குங்க. உங்களுடைய வல்லம் அனுப்பி குணமாக்க வியாதியை நீக்கி போடுங்க ஆண்டவரை, நீக்கி போடுங்க ஆண்டவரை. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை நீக்கிருங்க. மந்திர கட்டுகள் சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுகிறிஸ்து நாமத்தில் நிர்மலமாக்குறோம் ஆண்டவரே. ஐயா, மீ துதிக்கிறோம் தகப்பரே, மீ துதிக்கிறோம். சீக்கிரமா சர்ச்சி திறக்க கிருபை தாரு, சர்ச்சி திறக்கணும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுமே, அதிசயங்களை செய்யணும். நாம மாத்திரம் வங்கிப்படட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. வேலையில பிரச்சனை இருக்க மக்களுக்கு வேலையில பிரச்சனை மாற்றித்தாங்க. ஐயாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. அந்த உரையமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குழந்தை பாக்கியில சகோதரில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவங்க கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சர் தேவன் ஆசிரியங்க. கடன் கஷ்டத்தினால தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க. கண்ணீரை துடைங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சர் தேவன் நீங்க ஆண்டவர. அப்பா, குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கே சப்பா. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் என்று சொன்னீரே. அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா. வியாபாரஞ்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பிரேமை சோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. ஐயாமை துதிக்கிற உங்க மகத்துவம்ல நான் மகிழ்படட்டுமையா. அண்டு விரையும் துதிக்கிறோம். தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க. வியாபாரம் நல்ல தலைக்கணும் செழிக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும். நான் மகிழ்படட்டும் காத்துக்கொள்ளுங்க சப்பா. வாலிபர்களா ரட்சிக்கப்படும், சிறுப்பிள்ளைகளா ரட்சிக்கப்படும் அண்டவரே. அப்பா, வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க. நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேலை உயிர் வைத்தாங்க, வேலை கன்ஃபார்மாக உதவிச்சிங்க சப்பா. ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா ஆ மக்களும் செபிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க. உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, உண்மை ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க. எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கவே பிரகாசிப்பியும் கரையே பிரகாசிப்பியும். எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்க உமால முடியுமா ஆண்டவரே? செபிக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவரே, மாற்றுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி கெஞ்சுகிறோம் பாருங்க பிதாவே. ஆமே. கத்திரம் சேர்த்து கேட்டிருக்காரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
1: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராகிய

0: யுத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையார் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்து செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, andarjesus.in. God bless you.

0: சக்ரியன் புஸ்தகம் வாசிக்க கேட்ட புஸ்தகம் சக்ரியன் புஸ்தகம் 14:5.
1: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
0: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
1: தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். பாருங்க, ஆண்டவரை இயேசுக்கு வரும்போது யாரா கூட்டிட்டாரு? எல்லா பரிசுத்தவான்களும். அதுதான் ஆண்டவர் சொல்ற, நீங்க எல்லாரும் பரிசுத்தமா இருங்க, அப்பதான் என்ன ஆண்டு வரும்போது நம்ம அவரோட கூட வர முடியும். எல்லாரும் வருவாங்க, யாரு வருவாங்க சொல்றாரு? எல்லா பரிசுத்தவங்க. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, நம்ம எல்லாரும் நினைச்சுக்கணும், பரிசுத்தமா அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில ஜீவிச்சாதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது வர முடியும். இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வரல, என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நம்ம பரலோகத்தில் தேவனாய் கர்த்தரோடு வரணும்னு சொன்ன நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும். அப்ப இந்த உலகத்திலேயே பரிசுத்தமா இருக்கும் இருந்தா தான் ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது வர முடியும். அப்ப இந்த உலகத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தானா மாற்றும், ஆண்டவரே நீர் வரும்போது நமக்கு கூட வரணும், அதுக்கு வேண்டிய தகுதி படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். உபாகம் புஸ்தகம் 33:2. 33:2.
1: கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி, செய்யிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார்,
0: செய்யிரிலிருந்து அவருக்கு உதயமானார்,
1: பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து, 10,000களான
0: பரிசுத்தவான்களோடே
1: பிரசன்னமானார்.
0: இது இங்கே என்ன சொல்றாரு? யாரோட பிரசன்னமானார்? பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அதுதான் இந்த உலகத்துல நம்ம சொல்றது, நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தலாட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம நினைச்சு முடியாது, வரவே முடியாது. பரிசுத்தவான்களோடு தான் தேவன் பிரசன்னானார். நம்ம ஒவ்வொரு இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்காரா, அந்த வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டு ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம கேட்கணும். லூக்கான் சுவிசேஷம் 17:24.
1: மின்னல்
0: வானத்தின்
1: ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும்
0: பிரகாசிக்கிறது போல
1: மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலேயே தோன்றுவார்.
0: அவர் வந்து ஒரு திசையில் தோன்றா கூட எல்லா இடத்துலயும் இருந்து கர்த்தர் செய்வாங்க, கர்த்தர் பிள்ளைகள கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அதுபோல நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி அவர் வரும்போது நம்மளும் போகணும்னு சொன்னா நம்மள எப்படி இருக்கணும், அதை நம்ம பார்க்க போறோம். 1 Thessalonians 3:13.
1: இவ்விதமாய்
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
1: தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது
0: நீங்கள்
1: நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக.
0: நம்ம எப்படி இருக்கணுமா? பிழையற்ற பரிசுத்தவான்களா இருக்கணுமா? அப்ப இந்த உலகத்துல நம்ம ஆண்டவரை இயேசுக்கு வரும்போது அவரோடு நம்ம போகணும்னு சொன்னா நம்ம அழிக்கிற பரிசுத்தம் கூட போடலைங்க. என்ன போட்டிருக்குது? பிழையற்ற பரிசுத்தம். கொஞ்சம் கூட ஆண்டவர் வரும்போது நமக்குள்ள பாவம் இருந்தா அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. பிழையற்ற பரிசுத்தம் இருந்தாதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதனால நம்ம இந்த உலகத்திலேயே என்ன செய்யணும்? பிழையற்ற பரிசுல வாழ ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனிடத்துல கேட்க வேண்டும். இல்லாட்டி ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னு சொன்னா பிழையற்ற பரிசுத்தவங்களா இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தராகிய தேவன் நமக்காக அவரை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் புத்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்,
0: கர்த்தராகிய தேவன் நமக்காக எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு பாருங்க, கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல்
0: பரிசுத்தமும்
1: பிழையற்றதுமான
0: மகிமையுள்ள
1: சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பிழையில்லாத வாழணும், ஒரே ஒரு வாழ்க்கையில பிழை இல்லாம வாழணும். அதுக்குத்தான் ஆண்டவராக இயேசுக்கு இந்த உலகத்துல நம்மளை அனுப்பியிருக்கிறாரு. ஏதோ ஒரு வாழ்க்கையில வாழக்கூடாது. கர்த்தரை கேட்கிற ஒவ்வொரு நாள், ஆண்டவரே என்னை பிழை இல்லாம பரிசுத்தவனா வாழ எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே, அதுக்காகத்தான உண்மை எனக்காக ஒப்பு கொடுத்தீங்களா ஆண்டவரே, எனக்கு பிழை இல்லாம வாழ எனக்கு உதவிச்சிங்க, பிழை இல்லாத பரிசுத்தவனா வாழ எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல என்ன வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போனதும் இல்ல, ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நம்ம கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே பிழையற்ற பரிசுத்தாலே எனக்கு வாழை எனக்கு உதவிச்சிங்க, சின்ன குற்றம் கூட இராதபடிக்கு எனக்கு வாழை உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல. நல்லா வாழும்போது குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தரை கேட்கணும். ஒன்னு தேசலின் புஸ்தகம் 5:23
2: சமாதானத்தின் தேவன் தாமே,
0: சமாதானத்தின் தேவன் தாமே
2: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்,
0: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்,
2: உங்கள் ஆவி,
0: உங்கள் ஆவி,
2: ஆத்மா,
0: ஆத்மா,
2: சரீரம்,
0: சரீரம்
2: முழுவதும்,
0: முழுவதும்
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
2: குற்றமற்றதா இருக்கும்படி,
0: குற்றமற்றதா இருக்கும்படி
2: காக்கப்படுவதாக,
0: காக்கப்படுவதாக, குற்றமற்றதா இருக்கும்படி கர்த்தர் நினைச்சு ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்வாரு. ஆண்டவர் கருத்துல ஒவ்வொரு நாள் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை மாற்றும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன் ஆண்டவர் வர்றதுக்கு தாமதமா இருக்கான்னு சொல்லி அதான் சொல்லி வெளிப்படுத்துற விஷயத்துல 22 வாசிக்கிறோம். 11 அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சாரு, தாமதமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறத கர்த்தர் பாக்குறதுக்கு தான் ஆண்டவர் தாழ்மையா இருக்கார். வாசிக்க கேக்குமா, வெளிப்படுத்தும் விசேஷம் 22:11
2: அநியாயம் செய்கிறவன்
0: அநியாயம் செய்ய
2: இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
0: இன்னும் செய்யிட்டு செஞ்சிருக்கிற இன்னும் செஞ்சிட்டே இருக்கட்டும்,
2: அசுத்தமா இருக்கிறவன்
0: அசுத்தமா இருக்க
2: இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்,
0: இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்,
2: நீதி உள்ளவன்
0: நீதி உள்ளவன்
2: இன்னும் நீதி செய்யட்டும்,
0: இன்னும் நீதி செய்யட்டும்,
2: பரிசுத்தம் உள்ளவன்
0: பரிசுத்தம்
2: இன்னும் பரிசுத்தமாகட்டும்,
0: பரிசுத்தமாகட்டும். நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அதான் ஒருத்தர் கூட கெட்டு போறது பிதாவினுடைய சித்தம் அல்ல, யாருமே கெட்டு போறது பிதாவின் சித்தம் இல்ல. அதனால எனக்கு தாமதமா இருக்கு, இன்னும் எப்படியாவது என் பிள்ளைகள் பரிசுத்தமாயிட மாட்டாங்களா, என் பிள்ளைகள் நீதி செய்திட மாட்டாங்களான்னு சொல்லி கத்த நம்மளை பார்த்து இன்னும் தாமதமா இருக்கிறாரு. ஒருத்தர் கூட கெட்டு போற பிதாவினுடைய சித்தமே அல்ல. கத்தர் வருக தாமதம் நினைச்சு நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்க, பல விதமான பாவத்துல சிபிக்க ஆரம்பிச்சாங்க. கத்தர் சொல்லி அநியாயம் இன்னும் நீதி செய்யும், இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமா இருக்க இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கிறார். அதான் கர்த்தர் தாமதமா இருக்கிறாரு. நம்ம இந்த கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணி இராதபடிக்கு கர்த்தருக்காக நம்ம ஜீவிக்க ஆண்டு கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை நமக்கு இல்ல, ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில உலகத்துல வந்து உலகத்தின் வழியா பிரவேசித்து பரலோகத்துக்கு போறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. அலசி பார்த்து நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன கடைசி நாட்கள் கெட்டு போறது பிதாவின் சித்தமே அல்ல. ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் பரிசுத்தமான இன்னும் பரிசுத்தமானு தான் கர்த்தர் நீடி பொறுமையா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒன்னு புஸ்தகம் 4:3
2: நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே,
0: வேண்டும் என்பதே
2: தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
0: தேவனுடைய சித்தமா இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமா இருக்கிறது தேவனுடைய சித்தம். நம்ம வந்து ஏதோ ஒன்று வாழ்க்கை வாழ்றது தேவனுடைய சித்தம் இல்ல. நம்மளாம் எப்படி இருக்கணும்னு தேவனுடைய சித்தம், பரிசுத்தமா இருக்கிறது தேவனுடைய சித்தம். இந்த வாழ்க்கையை நம்ம வந்து செஞ்சிருக்கூடாது, வீண் பண்ணிடவே கூடாது. அல்லேலூயா. வீண் பண்ணிட்டா இன்னொரு வாழ்க்கை நமக்கு இல்ல. பரிசுத்தமா இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. லேவியரம் புஸ்தகம் 20:26
2: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
2: பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே,
0: நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
2: நீங்களும்,
0: நீங்களும்
2: எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக.
0: ஏதோ ஒரு பரிசுத்தம் இல்ல, கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்கள். ஏதோ ஒரு பரிசுத்தம் அப்படி இல்ல. கர்த்தர் வரும்போது எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கேற்ற
2: பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக.
0: அதுக்கு பரிசுத்தவான்களை இருப்பீர்களாக.
2: நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு,
0: நீங்க என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு
2: உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்.
0: மற்ற ஜனங்களை விட்டு நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு, பிரித்தெடுக்க. நம்ம நினைக்கலாம் என்னடா நம்மள பார்த்தா ரொம்ப வெறுப்பா இருக்கிறாங்க, நம்மள பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கலாம், நம்மள பார்த்தா எல்லாருமே வெறுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யறாரு, மற்ற ஜனங்களை விட்டு நம்மள எல்லாம் பிரித்தெடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க, நம்மள எல்லா சனத்தை விட்டு எப்படி எடுத்திருக்கிறாரு, பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாகிறதுக்காக என் சனங்களை எல்லா சனத்தை விட்டு பிரித்து எடுத்தேன்னு சொல்றாரு. இப்ப இந்த உலகத்துல நம்ம கஷ்டமா இருக்கும், பரலோகத்துல தேவன் வரும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. பெரிய சந்தோஷம். ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக பரிசுத்தம் வாழ வேண்டும். ஏன்னா அவர் யாரு கூட வர்றாரு சொல்லுங்க, யாரு கூட வர்றாரு, பரிசுத்தவான்களோடு தான் வரப்போறாரு. நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவர் கூட்டிட்டு போவாரு. நம்ம எப்படியோ ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம கத்திருக்கு போலே பரிசுத்தம் வாழணும். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும், ஆண்டவர் என் கண்ணை காத்துக்கோங்க, காதை காத்துக்கோங்க, வாயை காத்துக்கோங்க, உன் பிரியமில்லாத காரியம் எதையும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவதாக யூதா 15 வசனம், யூதா ஒரே அதிகாரம் 15 வசனம்.
2: ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட,
0: தம்முடைய பரிசுத்தவான்களும் கூட
2: கர்த்தர் வருகிறார்,
0: கர்த்தர் வருகிறார்
2: என்று முன்னறிவித்தார்.
0: அவரு ஈனோக்கு அறிவிச்சிருக்கிறார். ஈனோக்கு எப்படி இருந்தார்? தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். பரிசுத்தவான்களோடு தேவன் வந்த வர்றது அறிவிச்சிருக்கிறார். அந்த கர்த்தரை தீர்க்க தரிசியா ஈனோக்கு இருந்திருக்கிறார். அல்லேலூயா. யூதா 1:17,
2: நீங்களோ பிரியமானவர்களே,
0: நம்முடைய
2: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
0: அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட
2: வார்த்தைகளை நினைவு கூறுங்கள்.
0: வார்த்தைகளை என்ன செய்யணும்? நினைவு கூறுங்கள். அப்போஸ்தலர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்க. அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? யூதா 1:18-19
2: கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற,
0: கடைசி காலத்துல துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற
2: பரியாசக்காரர் தோன்றுவார்கள்.
0: பரியாசக்காரர் இப்ப எங்க பாருங்க, பரியாசம் அரட்டை அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, பரியாசக்காரர் தோன்றுவார்கள்
2: என்று உங்களுக்கு சொன்னார்களே இவர்கள் பிரிந்து போகிறவர்களும்
0: ஜென்ம சுபாவத்தாரும்
2: ஆவி இல்லாதவர்களுமே,
0: பரிசுத்தாவினர் இல்லாதவருமே.
2: நீங்களே பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
0: இல்ல இயேசுதான் சொல்லும் விசுவாசத்துல உறுதிப்படுத்திக் கொண்டு
2: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? பரிசுத்தாவிக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவரை இயேசுக்கு பரிசுத்தாவியில நிறைஞ்சிருந்த 4:1,
2: இயேசு பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவராய்.
0: ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாரு? பரிசுத்தாவியில நிறைந்தவராய். நம்மளும் பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவிக்குள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். என் கூட சேர்ந்து ஜெயிப்பீங்களா? எங்கள் அன்பாடி இயேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, மெய் நன்றியோடு மெய் துதிக்கிறோம், சௌத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை இந்த மக்களை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல புது கிருபை புது பலனின் புதிய ஆசீர்வாதத்தை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க தகப்பனே. எஸ்அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வருஷத்தை நன்மையினால முடிச்சு விட்டுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ பிரசனை அவங்கள மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கத்தாவே நன்மையான காரியத்தை செய்ய, கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. நன்மையான தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாக்கி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமலை எந்த நிலையில் சொன்னீரே, நீதிமான படை போல செழிக்க பண்ணுகிறவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் சமாந்தியும் சந்தோஷத்தை தாருமாண்டவரே. கர்த்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமாந்தி அள்ளி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னீங்க. கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க எஸ்அப்பா. கிட்னி பலவீனத்தால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க எஸ்அப்பா. அப்பா ஹார்ட் பலவீனத்தால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க எஸ்அப்பா. என் தேவனே இறங்குமப்பா. தலைவலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க எஸ்அப்பா. வயிறுவலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள, அண்டிக்கொள்ள, மை சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தானப்பா சொன்னீங்க, ஆராய்ந்தமுடைய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்வேன்னு சொன்னீங்களே, செய்யுங்கப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கத்துடைய கரம் தாங்கட்டும். கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. கடனால கஷ்டப்படுற மக்கள் ஒவ்வொருவரையும் கடலை அடைக்க கிருபை தாரு. குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபார சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க எசப்பா. கேசில் இருக்கிற மக்களை வெட்டி தாங்க எசப்பா. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் எசப்பா. வாகன வச்சிரு மக்களை ஆசீர்வதிங்க எசப்பா. தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க எசப்பா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்குது எசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாய் தாங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. சப்பா நேசுடிக்காரன் தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா யாரும் தற்கொலை பண்ணக்கூடாதுப்பா, தற்கொலை என்ன யாருக்கு வரவே கூடாது ஏசப்பா. தற்கொலை எண்ணத்தை உண்டாக்குற பொல்ல சாத்தானி இயேசுக்கு நாமத்தில் செபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். தற்கொலை எண்ணத்தை உண்டாக்குற சாத்தானி முறியெடுத்து போடுங்க ஆண்டவரே. உள்ளத்துல கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் விடுதலை தாருங்கப்பா. அன்றைய எத்தனையோ குடும்பங்கள் இப்ப வேதனையினாலும் துக்கத்தினாலும் கண்ணீர்னாலும் இருக்காங்கப்பா. அவங்களாம் விடுதலை செய்து அவங்க கண்ணீர்லாம் துடைத்து சமாந்தி சந்தோஷத்தை தாரும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, சோர்ந்து போகாதீங்க.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா, கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address: aslinkaram@gmail.com. Our website:

0: இந்த வயசு வரைக்கும் செய்த பாவங்கள் யாருமே நம்ம பாவம் செய்யலன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பாவம் இருக்கு, என்னிடத்துல நிறைய பாவம் இருக்குது. அதான் பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். இறக்கத்துக்காக தான் அவங்க எடுத்திருக்காங்க. நீங்கள் இறக்கத்துக்காக ஆண்டை நோக்கி கெஞ்சிங்கன்னு தான் இந்த வசனம் உங்களை சொல்றேன். அல்லேலூயா. மூணாவது, நம்ம இருக்கிற வீடு எப்படிப்பட்ட வீடு? அசவி இல்லாத வீடு. அல்லேலூயா. மூணாவது, அசவி இல்லாத வீடு போக போறோம். இந்த வீடு நமக்கு என்ன இல்லை, சொந்தமே கிடையாது. இந்த வீடு அசைவு இல்லாத வீடு இல்லை. இந்த வீடு உலக ஒண்ணுமே இல்லை. இது நமக்கு என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் செஞ்சாலும் எப்ப நம்ம ஆத்துமை எடுத்துக்கொள்ளப்படுவோம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் கர்த்தர் நோக்கி நம்ம ஆத்மா செஞ்சிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும்போதே கர்த்தர் நோக்கி நம்ம ஆத்மா கதறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே நீ மன்னிமப்பா மன்னிமப்பா மன்னிமப்பா சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 16:9
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது
0: உங்களை
1: நித்தியமான வீடுகளிலே
0: ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி
1: அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள்.
0: என்னத்தை சம்பாதிக்கணுமா? சிநேகிதரை சம்பாதிக்கணும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல, கத்திர பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. சொல்லிட்டே இருக்கணும். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவர் வாசிங்க, நீதிமொழி புஸ்தகம் 11:30
1: ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன்.
0: ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வது என்ன, எப்படிப்பட்டவங்க? ஞானம் உள்ளங்கள். நம்ம இந்த உலகத்துல என்ன இருக்கோ இல்லையோ, நேரம் இருக்கோ நேரம் இல்லையோ, நாலு ஆத்மாக்களாவது கத்திர பத்தி சொல்லணும். ஒரு ஆத்மாக்களுக்காக ஆண்டர் பத்தி சொல்லணும். அல்லேலூயா. எவரே புஸ்தகம் 10:19
1: ஆகையால் சகோதரரே,
0: நாம்
1: பரிசுத்தலத்திலே
0: பிரவேசிப்பதற்கு
1: இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும்
0: யூதா 22 ஒரே அதிகாரம் தான், 22
1: அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்துவிட்டு
0: அக்கினி எதை குறிக்குது? நரகத்துக்குரிய வாசி பாருங்க, மார்க்கு 9:44
1: இங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும்.
0: அக்கினி அங்க என்ன இருக்குமா? புழு சாவாமலும் அக்கினியா அழுவாம இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் என்ன செய்யணும்? அக்கினி இழுத்து விட்டு இறக்கம் பாராட்டி நம்ம மனத்துல இறக்க வரணும். ஐயோ அந்த ஆத்மா நரகத்து போக கூடாது அப்படின்னா கட்டா நம்மளால சொல்லாம இருக்கவே முடியாது. ஆண்டவரே அந்த ஆத்மா நரகத்து போக கூடாது, ஆண்டவரே அந்த ஆத்மா இப்படி பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி உங்க உள்ளத்துல இருந்துச்சுன்னா அதான் சொல்லி இறக்கம் பாராட்டி
1: சிலரை அக்கையிலிருந்து இழுத்து விட்டு
0: பயத்தோடய ரட்சித்து அக்கில் இழுத்து விட்டு ஆண்டவர் பத்தி சொல்லணும். ஆண்டவர் இங்க ரச்சிங்க, எப்படி ஆதரிச்சிங்க ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையா மாத்திக்கோங்க. என்னை மாத்தினீங்களே, நான் எங்கேயோ இருந்தேனப்பா, என்னை தூக்கி எடுத்தீங்களே, இவங்களுக்கு தூக்கி எடுத்து செவிச்சே இருந்தீங்க. ஆண்டவர் எப்படி சொல்லணுங்களும் உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. நான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவன் ஞானவன். ஞானவனுக்கு எப்படி இருப்பாங்களாம்? தானியல் புஸ்தகம் 12:3
1: ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை
0: நீதிக்குட்படுத்துகிறவர்கள்
1: நட்சத்திரங்களைப் போலவும்
0: என்றென்றைக்கும் உள்ள
1: சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள்.
0: என்றென்றைக்குள்ள சதா காலங்களும் பிரவேசிப்பார்கள். அதுக்குத்தான் மேனவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் சொல்லணும். இந்த உலகத்துல வாழும் போதே விசுவாசம் நமக்கு வேணும். ரெண்டா நம்ம பாவத்தை முழுமையா அறிக்கிட்டுனும். சின்ன வயசு பாவம், வாலி வயசு பாவம், நம்ம இந்த வயசுல செய்யற பாவம் கோபப்பட்டாலும் ஒரு பாவம் தான். மூணாவது, அசைவில்லா ராஜ்யத்தை பெற நம்ம எப்படி இருக்கணும்? பாடும்போது கருத்தா பாடணும். அல்லேலூயா. கிருபை பற்றிக் கொள்ளணும், கரெக்டாய் பாடணும். பாடும்போது ஏதோ ஏனோ தானே பாடக்கூடாது, ஐயோ பாடணுமே நினைச்சும் பாடக்கூடாது. என் தேவனை பாடக்கூடிய எனக்கு தெரிய பாக்கியத்தை குடித்தீரே. ஹலிலூயா. தேவன் ராஜ்யத்து பாட எத்தனையோ பேருக்கு இடமும் கிடைக்கல. நம்மளுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற பாட்டை பாடும்போது மகிழ்ச்சியோடு பாடணும். இன்னும் பாடுவேன், இன்னும் பாடுவேன், என் ஜீவன நாளெல்லாம் பாடுவேன். அப்படித்தான சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீதத்துல 146 சங்கீதத்துல சரி, உயிருள்ள நாளெல்லாம் என் கத்தர பாடுவேன். அந்த வசன வாசிங்க, அப்படி வாஞ்சியோடு பாடுவேன்னா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: நான் உயிரோடு இருக்க மட்டும்,
0: நான் உயிரோடு இருக்க மட்டும்
1: கர்த்தரை துதிப்பேன்,
0: கர்த்தரை துதிப்பேன்.
1: நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: அது நம்ம வாயில பாடுறதில்ல, உள்ளத்தில இருந்து பாடணும். என் உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்வேன், கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஞானவான் எப்படி இருப்பாங்களா? ஆகாய மண்டலத்தில் ஒளி போலவும் அதிக நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள்
1: நட்சத்திரங்களைப் போலவும்,
0: நட்சத்திரங்களைப் போலவும்
1: என்றென்றைக்கும் உள்ள,
0: என்றென்றைக்கும் உள்ள
1: சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள்.
0: அல்லேலூயா. அநேக மக்களை நீதிக்கு உட்படுத்துறவங்க பிரகாசிப்பாங்க, பிரகாசிப்பாங்க. அதுக்குத்தான் அருமையானவர்களே, யாருமே கத்துவிட்டு தூரம் போயிடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் ராஜ்யத்தில் போறதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதானே சொன்னார், இங்க சொல்றாரு இல்லையா, ஆமோஸ் 4:12 அதிகாரம் கடைசி, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நம்ம ஒரே நாள் ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும்.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அதுக்குத்தான் உங்க மேல வச்சு அன்புனால தான் சொல்லி இருக்கிறேன். யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க, என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க. உங்க மேல வச்ச அன்பு, நீங்க கர்த்தர் சந்திக்க ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.
1: நாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம், கைகளால் கட்டப்படாத ஒரு நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு இருக்கிறது. அந்த பரலோகமாகிய வீட்டிற்கு செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் கேட்டோம். முதலாவது விசுவாசத்தோடு இருக்க வேண்டிய சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். காரணம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை போல் சொன்னார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கு தான். கர்த்தர் சொல்கிறார், விசுவாசமாயிருங்கள், அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் வர முடியும். விசுவாசமாயிருங்கள், பரலோகத்தில் என் பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ஆம், தேவ சமூகத்தில் கேட்போமா, எனக்கு விசுவாசத்தை அதிகமாய் தாரும் ஐயா. மனிதகுமார் வரும்பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி கேட்டமே, அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இரண்டாவதாக, அந்த தேவனுடைய வீட்டுக்கு செல்ல என்ன செய்ய வேண்டுமா, நாம் கழுவப்பட வேண்டும். பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முற்றிலும் கழுவப்படுவோம் என்று சொன்னால் அந்த தேவனுடைய வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வீட்டிற்கு அதிகாரியான ஒரு பிரதான ஆசாரியர் இயேசு இருக்கிறார். அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சுத்த மனசாட்சி, துன் மனசாட்சி நீங்க நாம் கழுவப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த நீரினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் நாம் அவரிடத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். பரிசுத்தம் அடைய வேண்டும். மூன்றாவதாக, அந்த தேவனுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கருத்துடன் பயபக்தியுடன் கர்த்தரை பாடி ஆராதிக்க வேண்டும். கருத்துடன் பயபக்தியுடன் கர்த்தரை பாடி ஆராதித்து அவர் கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். குருபையை எழுந்து போய்விடக் கூடாது. கசப்பு இடம் கொடுக்கும் பொழுது குருபை எழுந்து போய்விடும் என்று சொல்லி கேட்டோம். ஆகவே ஆண்டவரே குருபை எனக்கு தாரும், பயபக்தியோடு பாடி துதிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். நான்காவதாக, உங்களுடைய அந்த தேவனுடைய வீட்டிலே, நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு உங்களுடைய உலக பொருள்களினாலே அநேக நண்பர்களே சிநேகரை சம்பாதிகள் என்று சொன்னார். ஆம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். நரக அக்னிக்கு யாரும் மக்கள் போய்விடாதபடிக்கு அவர்களை அந்த அக்னி நின்று நாம் இழுத்து விட வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். அழிந்து போற மக்கள் குறித்து ஒரு பாரம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஊழியம் செய்ய வேண்டும், ஒன்று கொடுக்க வேண்டும். உலக பொருளினால் நாம் ஆத்துமக்களுக்கு செலவு செய்து பல உதவிகளை செய்து அவர்கள் ரட்சிப்புகள் நடத்த வேண்டும், அல்லது ஊழியம் செய்ய வேண்டும், அல்லது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவரே? அப்படியானால் எங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு குருவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா நாங்களும் கூட இந்த தேவனுடைய வீட்டிற்கு சங்கீதக்காரன் தாவீது சொன்ன போல சொன்னது போல கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நாங்கள் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு பாக்கியத்தை கொடும் ஆண்டவரே. தாவீது எப்படியாய் தன்னுடைய இள வயதின் பாவம், தன் முதிர் வயதின் பாவம், தன் வாலிபின் பாவம், ஒவ்வொரு பாவத்தை அறிக்கைட்டது போல அப்பா எங்கள் பாவம் எங்களோடு கூட படுத்துக் கொள்ளக் கூடாது, பத்திரப்படுத்தப்பட்டு வைக்க கூடாது, எங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஐயா, உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவும் என்று சொல்லுவோமா. இயேசுவின் எங்கள் பாவங்களை மன்னிக்கட்டும் ஐயா. என் குழந்தை வயதின் பாவம், சிறு வயதின் பாவம், இளம் வயதின் பாவம், வாலிய வயதின் பாவம், பெரிய வயதின் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. சவுலும் பாவத்தை அறிக்கை செய்தார், ஆனால் சாமியிடமே சொன்னார் என்னை மன்னியும் என்று சொன்னார். தாவீது கர்த்தரிடம் கேட்டார் என்னை மன்னியும் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவோமா? என்னை மன்னிய மாட்டவரே, ஒரு சின்ன குறை கூட வராதபடிக்கு என்னை மாற்ற மாட்டவரே என்று சொல்லி எல்லாம் வாய் திறந்து சொல்லாமா? தகப்பனே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் அந்த கர்த்தருடைய வீட்டிற்கு வரணும். இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு வேலை சொந்த வீடு இருக்கலாம், வாடகை வீடு இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் இந்த வீடு எங்கள் நிலையானது அல்ல. எங்கள் வீடு எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அந்த பரலோக வீட்டிற்கு வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படிக்கு, எங்களை அதற்கு மாற்றும்படிக்கு, எங்களை உருவாக்கும்படிக்கு உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை மாற்றுவீராக அப்பா, அப்பா, அப்பா. எங்களை விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. எந்த நிலையில எங்கள் விசுவாசத்தை விட்டு நாங்கள் வழிவி விலகி போய்விடாதபடிக்கு எங்களுக்குள்ள விசுவாசத்தை கர்த்த தயவாய் தருமடிக்கு இயேசுவின் நாமத்தில் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். உங்க ரத்தத்தினால் முற்றிலும் கழுவி சிறு வயதின், குழந்தை வயதின் பாவங்கள், வாலிப வயதின், இள வயதின் பாவங்கள், முதிர் வயதின் பாவம் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. எங்கள் இருதயம் பரிசுத்தம் அடைய வேண்டுமே. எங்கள் சரீரமும் அப்பா சுத்த ஜலத்தால் கழுவப்பட வேண்டுமே. அப்பா உண்மையில இருதயங்களுக்கு வேண்டுமே, விசுவாசத்தின் போர் நிச்சயம் எங்களுக்கு வேண்டுமே ஆண்டவரே. பாக்கியம் தரது மாத்திரம் அல்ல, கருத்தோடு பக்தியுடனும் பாடணும். உங்க கிருபை பற்றிக்கொள்ள எங்களுக்கு பாக்கியம் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த, ஆத்துமக்களை உமக்கென்று சம்பாதிக்க ஆண்டவரே எங்களுக்கு பாக்கியத்தை தாரும். இந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, ஜபிக்கிற குடும்பங்கள் மீது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய கிருபை இயேசுவின் நாமத்தில் கடந்து வரும்படிக்கு ஜபிக்கிறோம். அப்ப செய்தி கொடுத்த அக்காவின் வல்லமையாக பயன்படுத்தும். பெரிய காரியம் செய்யும் செய்தி கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்க மக்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கும் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. எல்லாரும் ஆவியானவரை வரவேற்று, ஆவியானவரே என்னை இதற்கு நீர் அப்பா மாற்ற வேண்டுமே. அப்பா நானும் தேவனுடைய வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க எங்களுக்கு பாக்கியம் தாரும் என்று சொல்லி எல்லாம் வாங்கி திறந்து கேட்போமா? தேங்க்யூ லார்ட்.

0: மகிபின் தேவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவங்களா மாற்றும் ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒத்துருக்காது உங்க பேச்சு சொல்லணும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, பலப்படுத்துங்க, காத்துக்குங்க, உன்னதாவி நிரப்புங்க, உன்னதாக்கி நிரப்புங்க, உன்னத பலத்தலை எடக்கட்டுங்க, அக்கிரி நிரப்புங்கப்பா. எங்கள் உள்ளத்துல வாஞ்ச வேணும் ஆண்டவரே. தாக இருந்தா தப்பா நாங்கள் சொல்ல முடியும். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரின்னு சொன்னீரே. ஒவ்வொருத்தரும் உங்களத்துல பாவத்தை அறிக்கிடட்டும் ஐயா. ஹீ கலபா ரபலபா ஷபலபா ஆண்டவரே, நான் செபிக்காம போனேன், நான் வந்து இன்னைக்கு இப்ப பைபிள் வாசிக்காம போனேன், அந்த பாவம் இல்ல ஆண்டவரே. நாங்கள் செய்த சின்ன வயது பாலி வயசு, நாங்கள் இந்த வயசு செய்த எங்களுடைய குறைகள், குற்றங்கள், எங்களுடைய என்னென்ன பாவம் எங்களுக்குள்ள இருக்கோ உமக்கு தெரியும் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், எங்கள் இருத்தி ஆராய்ந்து அறிகிற தேவனை இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது மனப்பூர்வமாய் நாங்கள் பாவத்தை அறிக்கிட்டு உமோடு ஒப்புராக்கி கொள்ள கிருபை செய்யப்பா ஆண்டவரே. சிலுவில ரத்தத்தை சிந்தி ஆண்டவராக இயேசுக்கு உங்களோடு சமானமாக்கி உங்களை ஒப்புராக்கி இரு தரத்தாரே ஒப்புராக்குனீர். நான் வேதத்துல வாசிக்கிறோமே, எங்களை ஒப்புராக்கிக்கோங்க ஏசப்பா. பிச்சை கேட்கிறோம், பிச்சை கேட்கிறோம், மனப்பூர்வமான நாங்கள் அறிக்கைட்டு ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் பாடும்போது மனப்பூர்வமாய் பாடணும்ப்பா. என் உள்ளளவும் கத்திரை கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லி போல நாங்கள் உள்ளளவும் சொல்லணும் ஆண்டவரே, கீர்த்தனம் பண்ணணும் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கப்பட்ட வாய்ஸ் வச்சு நாங்கள் பாடணும், மகிமைப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா எங்களை ஞானவன்களாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, ஞானவன்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர நீதிக்கு உட்படுத்தவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, உள்ளத்துல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுங்க. கர்த்தருடைய கரங்களை தாங்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டுமாய் செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ரட்சணையை சந்தோஷம் தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்க. உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கொள்ளுங்க, வியாதியை குணமாக்கும் ஏசப்பா, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க ஏசப்பா, மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க, பிசாசன்கள் அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சம்மதம் இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும், கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும், கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும், ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க, ஸ்தோத்திரம் அறியாத மக்களும் அறிந்து கொள்ளணும், பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய கண்களை தாரும் அப்பா. இயேசுவே இயேசுவே, நான் யார், நான் எங்கிருக்கிறேன், எங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை தாங்கேசப்பா, தாங்கேசப்பா, தாங்கேசப்பா, தாங்கேசப்பா. எங்களை நாங்கள் பார்க்கணும், உங்களையும் நாங்கள் பார்க்கணும் ஐயா, தரிசனம் பார்க்கணும் ஆண்டவரே. பாமி ஸ்தோத்து, நான் யார், நாங்கள் எங்கிருக்கிறோம், கர்த்தர் யார், கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் மகத்துமுள்ள ராஜா ஆண்டவரே. நாங்களே பார்க்கணும் ஐயா, மகிமுள்ள கரம் தொட வேண்டும் ஆண்டவரே. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரிலும் வேதனையிலும் துன்பத்திலும் தொல்லையில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும், நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டும், தரிசனம் பார்க்கணும் ஆண்டவரே. பார்த்ததே சொல்லக்கூடாப்பா, புது புது தரிசனங்களை பார்க்கணும், புது புது வார்த்தைகளை கேட்கணும். உமக்குள்ள நாங்கள் நெருங்கி ஜீவிக்கணுமே, கிட்டி சேர்மனியா அதிகமாய் அறிந்து கொள்ளணும், இயேசுவோடு இணைந்து வாழணும். அந்த உன்னதமான பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்காண்டவரே, தாங்காண்டவரே, தாங்காண்டவரே, பெரிய காரியத்தை செய்ய பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்து மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.

0: ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: வஸ்திரத்தை மெனிச்சைக்குள்ள பிசா திருடாது பிடிக்க மெனிச்சை விழித்துக் கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன். அப்பதானே அன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன். நம்ம வஸ்திரத்தை கத்தர் கொடுத்திருக்காரு, ரட்சிப்பின் வஸ்திரம் வாசித்து கூட பாருங்க. ஏசாயா 61:10
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கும்,
1: மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி தன் நகையினால் சிங்காரித்துக் கொள்வதற்கும்
1: ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்தி
1: நீதியின் சால்வை எனக்கு தரித்தார்.
0: எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உடுத்தி என்ன கொடுத்திருக்கிறாரு? நீதியின் சாலுவே கொடுத்திருக்கிறார். அதை தான் திருட பாப்பான் பிசாசு. அதான் சொல்லு, தன் மானம் காணப்படாத பிடிக்கி தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கிவான். திருடா திருட எப்பா எப்படா இவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வி எப்படா திருடான்னு தான் பிசாசானவன் வளைஞ்சிட்டே இருக்கான். நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதான் கத்துடைய வேதஞ்சல், பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் படாமல் இருங்க. பிசாசு எதுக்கு வர வாசித்து பாருங்க. லூக்கால் சுவிசேஷம் 10:30
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில்,
0: எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: அவன் உடனே எதை விரிஞ்சிட்டா? வஸ்திரங்களை உரிந்து கொண்டு
1: அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனான்.
0: அந்த குற்றுயிரை சொல்றாங்களே பாரு, என்னங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன், குத்துயிரா இருக்கிற, நிம்மதியில்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏன்டா எதா இருக்கிறேன், எப்பா வெந்தது தின்ட்டு விதி வந்து எனக்கு எதா பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அதான் சொல்லுங்க, என்ன செய்ய, இவங்க என்ன பண்ணாங்க? எருசலேம்ல எங்க பண்ணாங்க? எரியோக்கு பண்ணாங்க. நம்ம கூட இந்த ஒரு நாளைக்கு உள்ள காரியங்கள் உள்ள காரியங்கள்லாம் போகினாலும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? வஸ்திரத்தை நம்ம கத்திர கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சாலையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுத்த வஸ்திரத்து மேல நம்ம கண்ணா இருக்கணும். நம்ம ஏதோ உலக மக்கள் மாதிரி உலக காரியத்துக்குலாம் போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசு வேலை. அதான் பரிசுத்த பவுல் எழுதுற, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? எபேசியன் புத்தகம் 4:27
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னு நம்ம பார்த்துட்டே இருப்பான். நமக்கு ஒரு நாள் அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ரட்சிப்பு வஸ்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. நீதின் சாலுவை நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம அதைத்தான் சொல்லுங்க. தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணம நடவடிக்கை தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வஸ்திரம், கர்த்தர் என்ன கொடுத்த வஸ்திரம், தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிற மனுஷன் அப்படித்தானே சொல்லுவாரு. மற்றவங்க வஸ்திரத்தை பார்க்க சொன்னாரா? இல்ல. என்ன சொல்றாரு? தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியம். எங்க போனாலும் நம்ம கையில அப்படியே இயேசு கிறிஸ்துவோடே நம்ம இறுதி இருக்குமானா நம்ம வஸ்திரத்தை தொலைக்கவே மாட்டோம். நம்ம அப்படி கொஞ்சம் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா? இவங்க ஏதாவது அவங்க வழியில் நம்ம செய்யாட்டா அவங்க ஏதாவது கோவிச்சுக்குவாங்க? அவங்களை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும் நினைச்சோம் நம்ம வஸ்திரத்தை விளந்துருவோம். அதன் தன்மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திர கத்து நம்ம கொடுத்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரமோ நீதியின் சால்வை. அது காதல் எனக்காது பிடிக்கிறேன் போக வேண்டியவர் உலக நம்ம நம்ம ஆண்டவர் அறியாத மக்களுடைய கல்யாணத்துக்கு போகணும், நம்ம சொந்தக்கார வீடு போகணும். உலக மக்களோட நம்ம ஒத்து போகக்கூடாது. அல்லேலூயா. உலக மக்களோட என்ன செஞ்சிருக்க ஒத்து போகக்கூடாது. இப்படி செய்யணுவாங்க, அப்படி செய்யணுவாங்க, ஒண்ணுமே செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம சிலுவையில் ஒரு கை, நம்ம கையை சிலுவையில் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 Peter 5:8
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: நம்ம எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. நம்ம ஆண்டு கேட்டே இருக்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்கள் இருங்கள்.
1: விழித்திருங்கள்.
0: விழித்திருக்க எப்போ ஆத்மத்து விழிப்பு சரீரத்தில் சொல்லலாம். எனக்கா பாருங்க, நிறைய நாள் தூக்கமே வரல, நான் விழிச்சுதான் இருக்கிறேன். அந்த விழிப்பு ஆண்டு சொல்ல ஆண்டு என்ன சொல்லுறது? நம்ம ஆத்மத்து விழிப்பா இருக்கிற அதான் சொல்லு. தெளிந்த புத்தி உள்ள இருங்க,
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்
1: உங்கள் எதிரானியாகிய பிசாசானவன்,
0: எதிரானியான பிசாசானவன்
1: கர்ஜிக்கிற சிங்கம் போல,
0: சிங்கம் கிடையாது, அவன் என்ன செய்ய, சிங்கம் போல என்ன செய்யறானா, எவனை
1: விழுங்கலாம
0: என்று
1: வகை தேடி சுற்றி திரிகிறான்.
0: வகை தேடி சுற்றிக்கிறான். எங்கெல்லாம் இங்கதான் இருப்பா, அங்கதான் இருப்பா. நாங்களாம் இது சின்ன பிள்ளைகள் என்ன செய்வோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டா இங்க பிசாசு இருக்குன்னு கத்திட்டே போடுவோம். பிசாசு இங்க இருக்குது, பிசாசு கத்திட்டே போய் சின்ன பிள்ளைங்கல்ல அப்படி இல்ல. பிசாசு என்ன செய்யறானா, எவன் எங்களுக்கு விழுங்கலாமா என்று சொல்லி என்ன செய்யறா, சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்தாதான் வருவான். நம்ம அவனுக்கு நம்ம உள்ளத்துல அவனுக்கு இடம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தா நமக்குள்ள வருவான். இருதயத்துல இடம் கொடுக்கல நினைச்சு வரவே முடியாது. அதான் சொல்றாரு, விழித்திருங்க. நினைச்சிங்க தெளிந்தவர்களா இருங்க, விழித்திருங்க. எதிராளி பிசாசு எப்படி இருக்காரா, கெச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் இல்ல அவன், சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டிட்டு. அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நம்ம தொடவே முடியாது. ஆத்மாத்திர விழிப்பு, நம்ம தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உத்தியில நம்ம குழப்பம் சோர்வு வரும்போதுதான் அவர் நம்மளை மேற்கொள்ள பாக்குறான். நம்ம எப்பவுமே நம்ம விழிப்புள்ளவர்களா சவம் பண்ணி தூச்சிட்டே இருந்து வச்சுக்கோங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் குழம்பிட்டேன்னா புல்லாக குழப்பிடுறான். அதுதான் முத என்ன செய்யணும், சவம் பண்ணி. யாருக்கெல்லாம் சவம் பண்ணும், பரிசுத்தவன்களுக்கு சவம் பண்ணும், எல்லா மனிதருக்கும் சவம் பண்ணும், ராஜாக்களுக்கு சவம் பண்ணும், அதிகாரிகளுக்கு சவம் பண்ணும். ரெண்டாவதாக பாவம் செய்ய அப்படிங்கிற ஆத்மாவ நம்ம என்ன செய்யணும், நீதிக்கே இருக்க விழித்திருந்து தெளிந்தலா இருக்க வேண்டும். மூன்றாவதாக தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன வஸ்திரம் கொடுத்திருக்க, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சாலையை கொடுத்திருக்காரு. அது வந்து அவன் திருடிட்டு போகாதபடிக்கு நம்ம வஸ்திரத்தை என்ன செஞ்சணும், காத்துக்கணும். அதான் சொல் பிசாசுக்கு இடம் கூடாது. இடம் கொடுத்தா தான் உள்ளத்துல வருவான், இடம் கொடுக்கல வரவே முடியாது. ஹல்லேலூயா. கடைசியாக நான்காவது நம்ம என்ன செய்யணும் பாருங்க, 119வது சங்கீதம் 148வது வசனம்.
1: உமது வசனத்தை தியானிக்கும்படி,
0: உமது வசனத்தை தியானிக்கும்படி
1: குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும்.
0: என் கண்கள் விழித்துக் கொள்ளு. பாத்தீங்களா, நடு ஜாமத்துல எந்திரிச்சு என்ன தேவனுடைய வசனத்தை தியானிக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் வசனத்தை தியானிக்க என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, அவரு கண்ணை பாத்தீங்களா, தியானிக்கிறதுக்காக அவர் கண்ணு என்ன செஞ்சிடலாம், விழித்துக் கொண்டிருக்கு. நம்ம மொத்தத்துல பகலையாவது தியானிக்கிற வசனத்தை, வசனத்தை தியானிக்கிறதுக்கு அவர் கண்ணு விழி, நான் விழிச்சிட்டேன்னு சொல்ல என்ன சொல்றாரு, என் கண்ணு விழித்து. அப்ப அந்த கண்ணு தாவித, அந்த சங்கீதக்காரருடைய கண்ணு எப்படி இருக்க, விழிப்பா இருந்திருக்குது. எப்ப தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், எப்ப ஆண்டவரோடு இருக்கணும், அந்த வாஞ்ச தாகம் விருப்பம். அதனாலதான் குறித்த சாமங்களுக்குள்ள தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. அந்த கண்ணு நம்ம இருக்குதா, யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணு எதுக்கா விழித்திருக்கோம் அருமையானவர்களே. நம்மளும் ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே சங்கீதக்காரனை போல என் கண்ணும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க விழிக்கணும். ஆண்டவர் பைபிள் வாசிக்க விழிக்கணும், செவிக்க விழிக்கணும். 1 சங்கீதம் 1:2-3 வசனம்.
1: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
0: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
1: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்,
0: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்,
1: பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமலும்,
0: பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும்,
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து.
0: கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கும், நமக்கு பிரியம் வேணும். பிரியம்னா தான் நம்ம தியானிக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் இருக்கணும். உலகத்துல எத்தனையோ காரியத்தில் உபத்திரி கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு இதுதாங்க பிரியம், எனக்கு இதுதான் பிடிக்கும். எத்தனையோ காரியங்கள் பட்டியல் போட்டு சொல்லுவோம், எனக்கு இது பிடிக்குங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். ஆனா கர்த்தர் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்தர் வேதத்தை மேல என்ன செய்யணுமா, பிரியமா இருந்து
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் வேதத்தை மேல பிரிய வேணும். பிரிய இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தின் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்கால உடம்பு நடப்பட்டு தம் காலத்துல
1: தம்
0: கை வந்து இலைவதா இருக்கு மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நம்ம செய்வது வாய்க்கல, நம்ம ஏன் செய்வது வாய்க்கல, நம்ம எது மேல பிரியமா இருக்கிறோம். எனக்கு அவங்க பிரியம், இவங்க பிரியம், எனக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க தான், அவங்க எனக்கு இந்த காரியம் தர பிரியம். பட்டியல் போட சொன்னா ஒவ்வொருத்தரும் பட்டியல் நிறைய போடுவோம் இல்லையா. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்கால ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடி தந்து இலைபுதராது மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும், அது தடையே இல்லை. அதை தடைச்ச எந்த பிசாசுக்கும் அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்ட வாஞ்ச நம்ம அதுக்கு அப்படி சொல்ல, அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசினாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, அவங்க தான் பிடிக்கும், இப்படி எத்தனை பட்டியல் போடுவோம். ஆனா சங்கீதக்காரர் சொல்றாங்க, கர்த்தருடைய வேதத்தினால் பிரியமா பிரியமா இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடி தந்து இலைபுதராத மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம வாழ்க்கையில செய்வதில் வாய்க்கலையா, எனக்கு எந்த எடுத்தாலும் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா. அருமையான சங்கீதக்காரர் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். எப்போதும் அவர் தியானமா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அதான் 119வது சங்கீதம் 97வது வசனம்.
1: உமது வேதத்தில்,
0: உமது வேதத்தில்
1: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்
0: பாத்தீங்களா, சொல்றாரு பாத்தீங்களா, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்.
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: நாள் முழுதும் எனக்கு எது தியானம், வேதம் தான் தியானம். நான் வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், பிரியமா இருக்கீங்களா, வேதத்துல வாஞ்சா இருக்கீங்களா, தாகமா இருக்கீங்களா? நிறைய பேர் டிவியில வசனம் சத்தி வந்தா கூட அதை மாத்திடுவாங்க. மாத்திட்டு பாட்டு கேட்பாங்க, அவங்க என்ன படம் கட்டிருக்காங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க, அதை பாடுவாங்க. இவங்க எப்படி கையாசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதை பாடிய பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, வேதத்துல நானே எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுது அதுதான் என்னுடைய தியானம். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில என்ன தியானமா இருக்கிறோம், நமக்கு எது பிரியமா இருக்குது, யோசித்து பாருங்க. நம்ம பிரியமா இருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க, நம்ம கண்கள் பிரித்த சாமத்துல நம்ம கண்கள் விழித்துக் கொள்ளுகிறதா, இல்லை எது மேல நம்ம பிரியமா இருக்கிறோம், எதுதான வாஞ்சா இருக்கிறோம். அவருக்கு வேதத்துல அவ்வளோ ஒரு வாஞ்சா, அவ்வளோ ஒரு பிரியம். அதனாலதான் சொல்லி குறித்த சாமத்துல என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வசனத்தை கேட்காட்டா, வசனத்தை வாசிக்காட்டா, மனசுல ஒரு உள்ளத்துல ஒரு பாரமா இருக்கும். உங்களுக்கு அந்த பாரம் இருக்குதா, யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா ஆண்டு கேளுங்க. வேதத்தை வாசிக்கிறது அவர் கண்கள் விழித்துக் கொள்ளுகிறான். நடுச்சாமத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, யோசித்து பாருங்க. கத்திரி உப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மாத்து ஆண்டவரே, செபிக்கிறதுக்காக என் கண்கள் நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுக்கு, ராஜாக்களுக்கு, அதிகாரம் யாவருக்கு, எல்லா சனங்களுக்காக செபிக்கிறதுக்காக நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த விழிப்பை தாரும். பாவஞ்சேவடி நான் ஆத்மா காத்துக்கொடுறதுக்கு நீதிக்கேற்க என் கண்கள் தெளிவா இருக்கிற ஆண்டவரே, என்னை மாற்றும். நீர் பிடித்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும், நீர் பிடித்த நீதியின் சாழ்வியின் காத்துக்கொள்ள எனக்கு விழிப்பை தாரும். 119:92
1: உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்,
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்
1: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே அழிந்து போயிருவேன். பாத்தீங்களா, கத்திரி வேதம் தாங்க மன மகிழ்ச்சி. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில் எந்த குறைவே வராது. உங்க வாழ்க்கையில் சகல ஆசிரியர் தேவர் சம்பூர்ணமா கொடுப்பார். வேதத்தின் பிரியமா இருந்தா அதுதான் மன மகிழ்ச்சி ஆக்கி கொள்வோமானால் கத்த நிச்சயமா உங்களுக்கு எந்த குறை இல்லாதபடிக்கு கத்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வல்லவராக இருக்கிறார். முதல்ல நம்ம என்ன பரிசுத்தவான்களுக்கு செபிக்கணும், எல்லா சடங்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரிகளுக்கு செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும், நம்ம பாவஞ்சேவடிக்கு நம்ம என்ன செய்யணும், ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், நீதிக்கேற்க விழிப்பா இருக்கணும். மூன்றாவதாக வஸ்திரத்தை கத்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள விழிப்பா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை தியானிக்க நம்ம குறிப்பிட்ட சாமத்துல நம்ம விழித்துக் கொள்ளணும். நாள் முழுது அதுதான் என்னுடைய தியானம். நம்மளுடைய வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்கேன், அந்த மாதிரி இருந்தா நம்ம வாழ்க்கையில கத்தர் எந்த குறையுமே இல்லாதபடிக்கு நிச்சயமா கத்தர் ஆசீர்வதிப்பது உறுதி.
1: நாம் எழுந்து நின்று இந்த கடைசி நேரத்தில் கத்தருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கத்தர் நல்லவர், பெரியவர், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விழித்தெழு சபையே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிறார். மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். அல்லேலூயா. நோக்கி பார்த்து நம் ஜெபங்களை ஏறெடுப்போமா? நான் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். எல்லா மனிதர்களுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு நான் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு கேட்போமா? ஆண்டவரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த ஜெபத்தின் ஆவியை, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தயவாய் கிருபையாய் தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. அதை திறந்து சொல்லுங்க, அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருக்க விழித்திருக்க வேண்டுமாம். ஆம், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப, நீதியாம் இயேசுக்கு ஏற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவளா என்று சொன்னார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று சொன்னாரே. அதை நோக்கி கேட்போமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே ஆவியானவர் நமக்குள் வைக்கப்படும் பொழுது நாம் உயிரடைவோம் என்று கேட்டோம். சொல்லாம, ஆண்டவரே, நாம் பாவத்தில் ஒழுபோதும் நாம் மடிந்து போயிடக்கூடாது, மறித்து போயிடக்கூடாது, எனக்குள்ள ஆவியானவரை வைத்தரலும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் கேட்போம். பாவம் செய்யாம நான் விழித்திருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய வஸ்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், துதியின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. வஸ்திரம் என்னை விட்டு எடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை எப்படியாவது நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்ப கள்ளர் கையில் அகப்படக்கூடாது ஆண்டவரே. எந்த உலகத்தினுடைய கடந்து சென்றாலும் கூட ஐயா நான் கண்ணும் கருத்துமா என் வஸ்திரத்தை நான் கவனித்துக் கொள்ள எனக்கு அந்த கிருபை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாம் கேட்போமா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தயவாய் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, சாத்தானுக்கு இடம் கிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கேட்போமா, எல்லாரும் கேட்போமா. அடுத்தபடியாக கடைசியாக நாம் கேட்டோம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொள்வதற்கு நம் கண்கள் விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஆம், தாவீதின் கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். தியானம் செய்வதற்கு தூங்கிக் கொண்டிருந்தாலும் தானாக கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும். அப்பா என் கண்ணை திறக்க முடியாதபடி தூக்கம் வந்து விடுகிறதே. ஐயா என் கண்கள் திறந்து வசனத்தை தியானிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். நாள் முழுதும் வேத வசன தியானமா இருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா. தேங்க்யூ லார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே, இப்படி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவு கொண்டு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள், டிவியில பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள், வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவர் எஃப்எம் ரேடியோவில் கேட்கிற ஜனங்கள், தொலைக்காட்சியில் இந்த நேரத்திலே அப்பா இதை கவனித்து பார்த்து தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எசேக்கியேல் 37:14 சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இப்பொழுது எனக்குள் எங்களுக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்க, கேட்டுக் கொண்டிருக்க, இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லாருக்குள் வைக்கப்படுவாராக. ஆவியான உள்ளத்தில் வைக்கப்படுவாராக. ஆவியான விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவாராக. விழிப்புள்ள கண்களை தருவாராக. விழிப்புள்ள சிந்தை எங்களுக்குள் உருவாக்குவாராக. இதை எப்பொழுதுமே விழித்திருக்க எங்களுக்கு அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபம் பண்ண விழித்திருக்க, பாவம் செய்யாமல் விழித்திருக்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நாங்கள் விழித்திருக்க, வசனத்தை தியானம் செய்ய விழித்திருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசனம் எல்லார் மீது இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஆவியானவர் இப்பொழுது தயவுக்கு வந்து இறங்கி வருவாராக. இப்பொழுது தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களை, இதயங்களை அப்பா நீர் தூய்மையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு மனதை தொடும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை தொடுங்க, நரம்புகள் எலும்புகளை தொடும் ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு அருளணும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. செய்வதற்காக கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து நாம் பிரார்த்தனை ஏறெடுக்க போகின்றோம். உங்கள் கரங்களை பரலோகத்து நேராய் உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபங்களை ஏறெடுப்போமா.
0: எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, மை துதிக்கிறோமே. நேர அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டா இருக்கட்டும் ஐயா. வருஷத்தை நன்மையினாலே முடிச்சுட்டு பாதையெல்லாம் நெய்யாய் பொழி முடிய கிருப தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்தக நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரு. தடையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரு. புதிய ஆண்டுல புது கிருப, புது பலன், புதிய சீவனை கொடுத்து ஆட்சி தேற்றி ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களோடு இணைத்துக் கொள்ள முடியும். பாத்திரம் அன்றாடி செபிக்கிற ஐயா, கத்துடி வல்லக்கரம் தாங்க வேண்டுமா செபிக்கிறோம். கத்தாவே, உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆசிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, கத்தாவே உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரை ஆசிரித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உமை போல மாற்ற வேண்டும் செபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த உலக எங்களுக்கு சொந்த உலகத்தின் வேசுவரால் கடந்து போகும் ஆண்டவரே. உண்மை அறிந்து விசுவாசத்தில் நிலைச்சிருக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். பசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பக்தி வராயத்தை தர முடியாது செபிக்கிறோம். தேவனுக்குள்ள நெருங்கி ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை தர முடியாது செபிக்கிறோம். உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக தேவனை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும் அப்பா. வியாதிகள், நோய்கள், பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை உடைத்து போடு. யார் பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருக்க கிருபை தாரும் அப்பா. பலப்படுத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க அப்பா. பரலோக தேவனே, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தர முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரனி சென்னீரான் ஆண்டவர, நீங்க தான் குழந்தை பயத்தை தர முடியும் ஆண்டவர, உள்ளத்தில் வெளியரங்கமா அற்புத செய்யுங்க ஆண்டவரே, சமாளத்தை கொடுங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவர, எந்தெந்த குடும்பத்தில் குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விடுதலை பெற்று உங்க நாம் மகிமைக்கென்று ஜீவிக்க இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா, தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளை முடியாது செவிக்கிறோம், பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற சிறுப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அப்பா சிறுப்பிலை நல்ல படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை கொடுத்தவர்களும் கர்த்தாவை அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும், வாலிபர்கள் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும், தேவக்கிருவே சூழ்ந்து குலட்டும் ஆண்டவர், எல்லார் பேரும் நீங்க சீஃப் பர்சன் எழுதிக்கோங்க, எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம், 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19 மணி ஆர்டர் அல்லது செக் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-409-100-0002-229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-3-3-1-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: கண்ணீரோடு அவங்களை நினைச்சு அழுது புலம்பி நம்ம செவிக்க வேண்டும். அப்படி செவிச்சா நிச்சயமா நம்ம வேண்டுதல் கேட்டு கர்த்தர் என்ன செய்வாரு, பாதைய நிப்பாட்டுவாரு. அல்லேலூயா. முதல் ஆபிரகாம் செவிச்சதை பார்த்தோம், நின்றுட்டே இருக்காரு. 40 பேர் இருந்தா அழிப்பீங்களா ஆண்டவர், 50 பேர் இருந்தா அழிப்பீங்களா? மனம் திரும்பவே ஏசப்பா, என் ஜனம் மனம் திரும்பணுமே, என் ஜனம் எங்க பார்த்தாலும் கொல்லப்படுறாங்க, வேண்டாண்டவர் நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டும். மூன்றாவதாக எஸ்தர் ராஜ்யத்தை செவிக்கிறாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 3:13
1: ஆதார் மாதமான,
0: ஆதார் மாதம் மாதமான
1: 12
0: பனிரெண்டாம் மாதம்
1: 13 தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள்
0: ஸ்திரீகள் ஆகிய
1: சகல யூதரையும் அழித்து கொன்று
0: நிர்மூலமாக்கவும்
1: அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே
0: ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம்
1: கட்டளைகள் அனுப்பப்பட்டது.
0: பார்த்தீங்களா, யூதரை என்ன செய்யணுமா, கொன்னு அழிக்கணும் சொல்லி எல்லா நாடுகளிலையும் கட்டளை விட்டார் ராஜா. அது எல்லாம் அஞ்சலக்காரங்கன்னா இப்ப தபால்காரங்க, தபால் போஸ்ட்மேன் எல்லா இடத்தையும் எடுத்து போய் கொண்டிருக்காங்க, எவ்வளவு வேதனையா இருக்கும் நம்ம வாழ்க்கையிலும் கூட பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு இத்தனை வேதனைகள். எஸ்தர் புத்தகம் 4:3
1: ராஜாவின் உத்தரவும்
0: அவனுடைய கட்டளையும்
1: போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும்
0: ஸ்தலத்திலுள்ள
1: யூதருக்குள்ளே
0: மகா துக்கமும்
1: உபவாசமும்
0: அழுகையும்
1: புலம்பலும்
0: உண்டாய்
1: அநேகர்
0: ரட்டுடுத்தி
1: சாம்பலில் கிடந்தார்கள்.
0: அழுகுறாங்க, புலம்புறாங்க, ஐயோ ராஜாவுடைய கட்டளை இப்படி வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு சொல்லி. இனி நம்ம காலத்தில் உள்ள கிறிஸ்தவங்களுக்கு எத்தனையோ கட்டளை வரப்போகுது, அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம அழுது புலம்ப வேண்டும், இப்பயே அழுது புலம்ப வேண்டும். அன்னைக்கு இப்பயே நம்ம அழுக வேண்டும் பிரியமானங்களே. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நீங்க தான் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். எஸ்தர் புஸ்தகம் 4:14-17
1: நீ இந்த காலத்திலே
0: மௌனமாயிருந்தால், நம்ம இந்த காலத்துல என்ன செஞ்ச கூடாது, மௌனமாய் இருந்தால்
1: யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும்
0: பாத்தீங்களா, நமக்குள்ள மௌனமா இருந்த ரட்சிப்பு எங்க இருந்து வரும், வேற இடத்திலிருந்து வந்துடும். யாராவது செவிச்சா விடுதலை வாங்கிடுவாங்க. அப்ப நம்ம கிறிஸ்தவங்களுக்கா நம்ம செவிக்காம நம்ம உண்டு, வேலை உண்டு, ஜோலி உண்டு இருந்தா ரட்சிப்பு எப்படியாவது வேற இடத்துல வந்துடும். அங்க சொல்ற பாருங்க,
1: அப்பொழுது நீயும்
0: உன் தகப்பன் குடும்பத்தாரும்
1: அழிவீர்கள்.
0: நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு
1: உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: யாருக்கு தெரியும்
1: என்று சொல்ல சொன்னார்.
0: நம்ம கூட கர்த்தர் ரத்தத்தினாலும் எப்படி மாத்திருக்காரு, வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
0: தமது ரத்தத்தினாலே
1: நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி
0: நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
1: நம்மை ராஜாக்களும்
0: ஆசாரியமாக்கின
1: அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக.
0: ஆமா பிரியமானவர், நம்மளை பாண்டர் எப்படி மாத்திருக்காரு, ராஜாத்தியா ராஜாக்களா மாத்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு யாரோ கஷ்டப்பட்டு போறோம், எங்கயோ எந்த ஊரிலேயே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம இருந்துமானால் கத்தை நம்ம ஒரு நாளைக்கு என்ன செய்வாரு, கட்டாயம் கேட்பார், என் பிள்ளைகள் இப்படி அழிந்து போறாங்களே, நீ அமைதியா இருந்தியே, உனக்கு இவ்வளவு நன்மை கொடுத்தன, இவ்வளவு நல்லதெல்லாம் கொடுத்திருந்தானே, நீ என்ன செஞ்சனும் எடுத்து கேட்பார். வாசி.
1: அப்பொழுது
0: எஸ்தர் மொர்தெகாய்க்கு
1: மறுபடியும் சொல்ல சொன்னது
0: நீ போய்
1: சூசானில் இருக்கிற
0: யூதரையெல்லாம் கூடி வர செய்து
1: மூன்று நாள்
0: அல்லும் பகலும்
1: குடியாமலும் இருந்து
0: எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்.
1: நானும் என் தாதிமாரும்
0: உபவாசம் பண்ணுவோம்
1: இவ்விதமாய்
0: இவ்விதமாய்
1: சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பே நான் செத்தாலும் சாகிறேன்
0: என்று சொல்ல சொன்னால்
1: அப்பொழுது மொர்தகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார்.
0: எஸ்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். என்ன செய்ய எப்படி என்ன செய்ய மூணு நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து வாசம். நம்ம தேசத்துல எத்தனை பேர் பாசிங்க இருக்கிறீங்க? கட்டாயம் நம்ம கண்ணீரோடு செவிக்கும் சபைக்காக மிக மிக அவசியம். நீங்க பாசிட்டிங் இருந்து செவிக்கணும் எல்லாரும், சரியா? சபையில நல்ல சபையில ஊழிக்கெல்லாம் நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். ஊழிக்கெல்லாம் நல்ல சுகத்தோட பலத்தோட இருக்குன்னு சொன்னா நீங்க செவிக்கணும். நாங்க உங்களுக்காக செவிப்போம். ஏன்னா கத்தர் எங்கிட்ட ஒரு நாள் உங்ககிட்ட உங்களை குறிச்ச உத்தரவாதத்தை கத்தர் எங்கிட்ட கேட்பாரு. அதே மாதிரி உங்ககிட்டயும் எங்களை பற்றி நீங்க என்ன செஞ்சீங்க, சபைக்காக என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கத்தர் உங்களையும் கேட்பார். அல்லேலூயா. கட்டாயம் பாசிட்டிங் இருக்கணும். எஸ்தர் சொல்றாங்க, எல்லா யூதிட்டையும் போய் சொல்லுங்க, அல்லும் பகலும் புசிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம் சொல்லி நானும் செவிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் ராஜாட போய் போறேன், கட்டளை மீறி போறேன்னு சொல்லி போனாங்க. அந்த யூதர்களை காப்பாத்துறதுக்காக. அல்லேலூயா. எதுக்காக போனாங்க? யூதர்களா அழிக்க கூடாது, காப்பாத்தணும் சொல்லி எஸ்தர் போய் ராஜாட கேக்குறாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 8:16
1: இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும்
0: மகிழ்ச்சியும்
1: களிப்பும்
0: கனமும்
1: உண்டாயிற்று.
0: பாருங்க, யூதருக்கு என்ன ஆச்சு? மகிழ்ச்சி, கனம்,
1: களிப்பு,
0: வெளிச்சம் உண்டாயிச்சு. பாத்தீங்களா, யூதர் அழிக்கணும்னு சொல்லி ராஜா கட்டளை போட்டாரு. அதை அறிஞ்ச மொதாகி தான் வந்து சொல்றாரு, இவங்களாம் காப்பாத்துறது அவனுக்கு ராஜமாரிமை கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னேன்னு எஸ்தர் சொல்றாங்க. நீங்க எல்லாம் கண்ணீர் ஓடி ஜெபம் பண்ணணும். நம்ம தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும், நம்முடைய சபைக்காகவும் ஜெபம் பண்ணணும். உங்களுடைய கடமை, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னாதான் உங்களை குறித்து எங்களுக்கு ஆண்டு உத்தரவாதம் கேட்பாரு. நீங்க செவிக்காம தான் உங்க சபை குறித்து உங்களுக்கு ஆண்டு கட்டாயம் கேட்பாரு. சபைக்காக உத்தரவாதம் பண்ணி நீங்க செவிக்கணும். ஒவ்வொரு ஊழியரையும் பேர சொல்லி செவிக்கணும். ஒவ்வொருத்தருக்காக நீங்க செவிக்க வேண்டிய உங்களுடைய கடமை. தேசத்துக்காக நம்ம செவிக்க வேண்டும். ஒரு நாளாவது பாசிட்டிங் இருந்து செவிக்கணும். தேசத்து மக்கள் காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு நாளாவது செவிக்கணும். அதே போல நம்ம சபைக்காக ஒரு வாரத்துக்கு ஒரு நாளா ரெண்டு நாளா பாசிட்டிங் இருந்து செவிக்கணும். இது வரைக்கும் ஒருத்தர் தான் ஜெபிச்சிருக்கீங்க. அருமையான சகோதரி சௌரிய, கத்திர உங்கத்துல ஒரு நாள் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும் காலம் பக்கத்துல வந்துருச்சு. எஸ்தர் செவிச்சாங்க. எஸ்தர் எதை செஞ்சாங்க? யூதர்களுக்காக செவிச்சாங்க. நம்மளும் செவிக்கணும். முதல்ல பார்த்தோம் ஆபரகாம் சோதா பட்டணத்துக்காக செவித்தார். அதனால அவர் கத்தர் நினைச்சு அவர் ஆபரகாம் நினைச்சு அவங்க சொந்த லூத்தையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்தினார். ரெண்டாவது பார்த்தா தாவீது செவித்தார். கொள்ளை நோய் தேசத்துல முழுதும் கொள்ளை நோய். அவள் வேண்டுதல் செய்ததுனால வாதம் என்ன செய்து நிறுத்தப்பட்டது. மூன்றாவதாக எஸ்தர் செவித்தாங்க. யூதர்கள் வர வேண்டிய ஆபத்து நிறுத்தப்பட்டது. நம்ம தேசத்துக்காக நம்ம செவிக்கணும். நம்ம கிறிஸ்தவ மக்களுக்காக செவிக்கணும். நம்ம சபைக்காக செவிக்கணும். நீங்க செவிச்சீங்கன்னா தான் சபை வளரும். சபையில நல்லா நிறைய மக்கள் வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாருக்கும் செவிக்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. சபைக்கு காணிக்கை கொடுக்கவும் செய்யணும், செவிக்கவும் செய்யணும். காணிக்கை கொடுத்தா அதோட முடிச்சிடக்கூடாது. சபையை நீங்க செவிச்சாதான் சபை வளரும், சபை கட்டப்படும், கிறிஸ்துக்களை வளரும். நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க இருந்திருந்தா தன்னலமான ஜெபம் அது இருக்கவே கூடாது. அம்மா எல்லாருக்கா மற்றவங்களுக்காக போராடி நம்ம செவிக்க வேண்டும். நான்காவதாக யாக்கோபின் புஸ்தகம் 5:17-18
1: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்,
0: பாத்தீங்களா எலியா எப்படி இருந்தார? நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்
1: மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது
0: மூன்று வருஷமும்
1: ஆறு மாதமும்
0: பூமியின் மேல்
1: மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது.
0: எலியா எப்படி ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க? எப்படி ஜெபம் பண்ணாரு? கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எலியா வந்து மழை வேண்டானா மழை நின்னுது, திரும்ப மழை பெய்யறதுக்காக ஜெபம் பண்ணி மழை பெஞ்சது, பலனே தந்தது. கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அவர் நம்மளை போல பாடுகள் மனுஷன் தான். அல்லேலூயா. அவருக்கு பசி பசி எடுத்துச்சு. அதான் தாண்டி நினைச்சிங்காரு காகத்தை கட்டிட்டாரு இல்லையா, அவர் நம்ம பசி எடுத்தது எல்லாமே இருந்துச்சு. காரணம் என்னன்னா எப்போது அவர் என்ன செய்ய தேவனுக்கு முன்பாக நிக்கிற ஒரு மனசுல வாசித்து பாருங்க. ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் 17:1
1: இஸ்ரவேலின் தேவனாகிய
0: கர்த்தருக்கு
1: முன்பாக நிற்கிற நான்
0: பாத்தீங்களா, எப்போது என்ன செஞ்ச இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். அவர் செபிக்கிற மனசனாக இருந்தார், எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். அருமையானவர்களே, இந்த வருங்காலங்களெல்லாம் செபிச்சா நம்ம காப்பாற்றப்படுவோம். மற்றவங்களுக்காக செபிக்கும் போது மற்றவங்க காப்பாற்றுறவங்க இல்லையோ, செபிக்கிற ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவோம். எலியா பாருங்க, எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிக்கிற மனுஷன் நான். அவங்க எப்போதும் செபித்தனால்தான் அவரால் கருத்தா செபிக்க முடிஞ்சிச்சு. அது மாத்திரல்ல, அவர் செபிச்சவனே மானம் மழை வேண்டான மழை நின்றுச்சு, மழை பெய்யும் சொல்லி சொன்னி மழை வான வானிச்சு மழை பொழிந்தது, பூமி பலனை கொடுத்தது. அருமையானவர்களே, நம்ம கருத்திற்கு முன்பாக எப்படி நிக்கிற ஒரு குணம் இருக்குதா? நம்ம கருத்திற்கு முன்பாக எவ்வளவு நாள் நிக்கிறோம்? ஆண்டவர் பாதத்தில் எவ்வளவு நாள் காத்திருக்கிறோம்? உங்க உள்ளத்தை நீங்க அலசி பாருங்க, அலசி பாருங்க. கடைசி நாள் வந்துட்டோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17:5
1: அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற
0: யோர்தானுக்கு மேலே இருக்கிற
1: கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான்.
0: பாத்தீங்களா, அவர் கர்த்தருக்கு முன்பா நின்றாரு. கர்த்தர் சொன்னது என்ன செய்ய உடனே கீழ்படிந்தாரு. அருமையானவர்களே, நம்ம செபிக்கிறோமா? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன பாத்திரம் கீழ்படிந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லமுள்ள தேவனே, கர்த்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம், பராமரிக்கும் செபிக்கிறோம். ஆண்டவரே, வெட்டிக்குள்ளி எங்க தேசத்துல வந்துருச்சுப்பா, வெட்டிக்குள்ளிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. கொரோனா வைரஸ்லேருந்து விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்துல ஒரு எழுப்புற தாரு, உயிர்மீச்சை தாரு, ரட்சிப்பை தாரும், பசுதேன அபிஷை தாரும், அக்கினி தாருமே தேவல்ல மேல் நிரப்புங்கப்பா. மந்திரம் சேவனைகளை உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யணும், வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். அண்டவரே, கடன் பிரச்சனால கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களும் கடன்ல இருந்தா விடுதலை தாங்க, கண்டியிலிருந்து விடுதலை தாங்க. தேவக்கிரு வச்சு உண்டுகளட்டும் ஐயா. அப்பா அமை துதிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை தாங்கி வழி நடத்த முடிய பார்த்துல செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க. ஆசீர்வதிங்க. தகப்பறைய எத்தனையோ குடும்பங்களை, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க, திருமணமாக்காத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லா சகோதரி குழந்தை பாய்த்தை தாரு ஆண்டவரே. நீ குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சப்பா. ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லையே சப்பா. தாங்கப்பா தாங்கப்பா. அப்பா தகப்பனே, கடன் கஷ்டங்களை மாற்றுங்க. குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் கண்ணீர் துடைச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்க மக்களை வெட்டி தாங்க, பிரிந்து கொடுங்க. நினைக்கிறோம் ஐயா, கர்த்தாவே மே துதிக்கிறோம். மே அறியக்கூடிய அறிவை தாரு சுவாமி. மகத்தான காரியத்தை செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. தகப்பனே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. தகப்பனே மே துதிக்கிறோம். சிறு பிள்ளைலாம் செபிக்கணும், பெரியவங்க செபிக்கணும், வாலிபர்கள்லாம் செபிக்கணும். உண்மை தேடணும், அறிந்து கொள்ளணும், எண்ணிக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம்

0: எனக்கு உடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தரலும், சம்பூர்ணமா இந்த மேல் பொழிந்தரலும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. அது விருப்பம் இல்லவன் இங்க சொல்றாரு. ஏசாயின் புத்தகம் 44:3
1: தாகம் உள்ளவன் மேல்,
0: தாகம் உள்ளவன் மேல்
1: தண்ணீரையும்,
0: தண்ணீரையும்
1: வறண்ட நிலத்தின் மேல்,
0: வறண்ட நிலத்தின் மேல்
1: ஆறுகளையும் ஊற்றுவேன்,
0: ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாரு, சீப தண்ணீர் இலவசமா கொடுப்பாரு. உங்களுக்கு தாகம் இருக்க பரிசு தேவையா மேல, தாகம் இருந்தா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாரு. காசுல ஒண்ணு இல்ல, இலவசமா கொடுப்பாரு. அப்பதான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும், அப்பதான் நம்ம சீப நாளெல்லாம் நன்மையும் கிருபி நம்ம தொடர முடியும். சும்மா நன்மையும் கிருவியும் தொடரும் சொல்லி நம்ம ஜெபம் பண்றது இல்ல. நன்மையும் கிருவியும் தொடரும்னா பரிசுத்தாவே நமக்குள்ள சம்பூர்மா இருக்கணும். அப்ப நமக்கு கர்த்தருடைய வீட்டுல நம்ம நீடித்த நாட்களில் இழுத்திருப்போம். முதல்ல மனம் திரும்பது கர்த்தருடைய வீட்டை நீடித்த நாட்களில் இழுத்திருக்கிறோம். ரெண்டாவது கர்த்தருடைய அன்பு வரும்போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படி இருப்போம், நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு நம்ம கொண்டு வந்து இல்ல, ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவி யாருக்கு தராராம் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 11:13
1: பொல்லாதவர்களாகிய நீங்கள்,
0: பொல்லாதவர்களாகிய நீங்கள்
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
0: பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
1: பரம பிதாவானவர்,
0: பரம பிதாவானவர்
1: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு
1: பரிசுத்தாவியை கொடுப்பது,
0: பரிசுத்தாவியை கொடுப்பது
1: அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
0: அதிக நிச்சயம் அல்லவா என்றார் பாத்தீங்களா, பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுப்பார். கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, பரிசுத்தன் அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க யேசுப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேளுங்கள், உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. பரிசுத்தனை கொடுப்பார், நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்,
0: உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
0: உங்கள் குமாரர்கள் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
1: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்,
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்,
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: உங்கள் மூப்பர் என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பாங்க. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கப்பா, இதோ மாம்சமணி யாரும் ஆவி ஊற்றின்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்க சப்பான்னு சொல்லி நீங்க விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா கத்தவங்களுக்கு சீப தண்ணீரை இலவசமாய் தருவார். அல்லேலூயா. அது மாத்திர பரிசுத்தன் எதற்கு தேவை அழைத்து பாருங்க, 2 Corinthians 3:18
1: நாம் எல்லாரும்,
0: நாங்கள் எல்லாரும்
1: திறந்த முகமாய்,
0: திறந்த முகமாய்
1: கர்த்தருடைய மகிமையை,
0: கர்த்தருடைய மகிமையை
1: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு,
0: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
1: ஆவியாயிருக்கிற கர்த்தரால்,
0: ஆவியாயிருக்கிற கர்த்தரால்
1: அந்த சாயலாகத்தானே,
0: அந்த சாயலாகத்தானே
1: மகிமையின் மேல் மகிமை அடைந்து,
0: மகிமை மேல் மகிமை அடைந்து
1: மறுரூபப்படுகிறோம்.
0: வந்தாதான் நம்ம மகிமை மேல் மகிமை அடைந்து நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவார். அதுக்குத்தான் பசு தேவையானவர். நம்ம நமக்குள்ள கற்று வந்துட்டார், நம்ம மகிமையுமே மகிழ்ந்து மருவமாக்குவார். நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மருவமாக்கப்படுவோம். அதுக்கு தான் பரிசு தேவையினர். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துல நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல் நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது நம்ம கர்த்தருடைய அன்பு வரும்போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது பரிசுத்தன் அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அந்த ராஜ்யம் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்துக்கு போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரே நாள் ஆயத்தம் முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு விசேஷம் 7:21
1: பரலோகத்தில் இருக்கிற,
0: பரலோகத்தில் இருக்கிற
1: என் பிதாவின் சித்தத்தின்படி,
0: என் பிதாவின் சித்தத்தின்படி
1: செய்கிறவனே,
0: செய்கிறவனே
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
1: என்னை நோக்கி,
0: என்னை நோக்கி
1: கர்த்தாவே கர்த்தாவே என்று,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று
1: சொல்லுகிறவன்,
0: சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை,
0: அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே

0: கர்த்தர் சொல்ற அதுல பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே ஒரு சித்தத்தின்படி செய்யணும்ப்பா என் வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா, உங்களுடைய சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதப்பா. உங்களுடைய சித்தத்தை செய்யற கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவரே, போதியமாண்டவர் சொல்லி கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:17
1: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம்
0: இன்னதென்று
1: உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தர் சித்தம் இன்னதென்று சொல்லி நம்ம கர்த்தரை கேட்டு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் சித்தம் என்ன? 1 Thessalonians 4:3
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்க, பரிசுத்தமா வாழ்றதா சித்தன்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டுகிட்ட கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தமா வாழவேன் ஆண்டவரே எனக்கு உதவிச்சேன்னு கேளுங்க, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திர புஸ்தகம் 4:7
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல,
0: தேவன் நம்மளை அசுத்தத்துக்கு அல்ல
1: பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: பரிசுத்தம் தான் நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தமா தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ஞ்சி உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்திக்கணும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது கர்த்தர் சித்தம் என்ன? 1 Timothy 2:4
1: எல்லா மனுஷரும்
0: ரட்சிக்கப்படவும்
1: சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனசுக்காக செபிக்கணும். எல்லா மனசு ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவு தான் கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கூட சத்தியத்தை அறியாம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தருடைய சத்தியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனசு ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிதான் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை பத்தி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறாரு. முதல்ல மனம் திரும்பின பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு குறவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது அவர் பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும். கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எழுத்திருப்பது. நான்காவதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து சோமனும், ஆண்டவரே பரிசுத்தமா இருக்கணும், சித்தமுள்ளவர்களா இருக்கிறப்பா என பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமா இருக்குன்னு அழைச்சிருக்கீங்க ஆண்டவர், என பரிசுத்தமாக்குங்க, நான் ரட்சிக்கப்படவும், நான் மட்டும் இல்ல இந்த சனம் உலகத்திற்கு அத்தனை சனமும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைகிற தான் கர்த்தர் சித்தமுள்ளவர் சொன்னீரப்பா. நம்மளுடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் கருத்தில் கண்ணீரோடு கேட்போமா? கர்த்தர் தம்மை நம்மளை ஆசீர்வதிப்பாராக.

0: கற்பனைக்கலாம் ஆண்டவரே, அவங்களை பார்க்கணும் ஆண்டவரே, அப்பகலா நான் துதிக்கணும் ஆண்டவரே, அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்து எல்லாம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி. இயேசு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இதோ நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆ, அந்த ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுவதற்கு நான்கு விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அறிவுறுத்தினார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுலடிகள் மூலம் நம்மை பார்த்து கேட்டார். இன்னும் பழைய வழிபாடுகள், பழைய காரியங்கள், நாள் பார்ப்பதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அவற்றை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணம் செய்யலாமா? இன்னும் அதில் மூழ்கி இருக்கிறோமா? தகப்பனே, இன்றைக்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். பழைய சடங்காச்சாரத்துக்கு சாஸ்திரங்கள் நான் செல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றிவிடும் ராஜா. மீறதை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியத்தை நம் அறிவுறுத்துகிறாரோ அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பாவம் இந்த காரியம் இடத்துல இருக்கிறது, என்னை மாற்றும், அர்ப்பணம் செய்யுங்க. மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். இரண்டாவது, முழு இதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். முழு பலத்தோடும் ஒரு சிந்தையோடும் ஒரு மனதோடும் ஒரு ஆத்மாவோடும் ஒரு அன்பு கூறுகிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா, உண்மையே நேசிக்க அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா, உண்மையே நேசிக்க, உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் மூழ்கி விடக்கூடாது, உலகத்துக்கு நான் சிநேகத்தை மாறிவிடக்கூடாது. ஆண்டவரேன், உண்மை நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா வாய் திறந்து ஜெபிங்க. ராஜா உன்னை பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும். ஆண்டவரே, அப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், அடுத்த அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தாரும். மூன்றாவதாய், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவர், அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுரூபப்படுத்துவார். கத்தோடி வீட்டிலே நீடித்த நாட்களாக நினைத்திருக்க முடியும். அப்பா எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமா? ஒருவேளை லாக்டவுன் பீரியட்ல வீட்டில இருந்து அப்படியே சபைக்கு வராம துதிக்காம ஜெபிக்காம அங்கே போயிட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்து விட்டீங்களா? இன்னைக்கு மீண்டும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. அப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்க, குறைந்து போயிட்டேனே, விட்டுட்டேனே, என்னை இன்றைக்கு நிரப்பும், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு தாரும். வயத்திறன் எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூப்பா, நன்றி ராஜா. அந்த அபிஷேகம் எனக்கு நிரம்பி வழியினோ. கடைசியாக சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எதுவரை சித்தம்? பரிசுத்தமாய் வாழ்வது சித்தம். அப்பா என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்துட்டேனேப்பா, இவ்வளவு பரிசுத்தத்தில் குறைந்து போயிட்டேனேப்பா, என்னை மீண்டும் புதுப்பித்து என்னை ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவனாய் பரிசுத்தபதியாய் மாற்றுமாண்டு வரே. அப்பா சத்தியத்தை அறிந்துக்கணும், நாங்கள் ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கும் பெற்று அறிவிக்கணும். அந்த பாக்கியம் தாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பரலோகத்துக்குள் நுழைவான் என்று கேட்டோம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னேரு. இந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம், அந்த ராஜ்யத்திற்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாட்களை பார்ப்பது, வருஷங்களை பார்ப்பது, பழைய வழிபாடுகளுக்கு செல்வது, அப்ப சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மூழ்கி இருப்பது, இந்த காரியத்தில் நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களை நீர் அப்பா அப்பா அறிவுறுத்தினீரே, ஏதோ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மீறுதற்குள் போகக்கூடாது அப்பா, என் வழிகளை பார்த்து சோதித்து பார்த்து திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே, எங்கள் நினைவுகளை அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறேன்னு சொன்னீரே, எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உங்களிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு நாங்கள் எப்போது அன்பு கூறணும் ஆண்டவரே. உங்க மீது எங்களுக்கு அன்பு கொடுங்கப்பா. பரிசுத்தான் அபிஷேகத்தை நிரம்ப நாங்க பெற்றிருக்கணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை அடியார்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை மறுரூபப்படுத்துகிறவர் என்று நான் கேட்டோம். வாங்க ஆவியானவரே, மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்க சித்தத்தை உணர்ந்து சித்தத்தின் மீது நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆம் ராஜா, என் பிதாவின் சித்தம் செய்வனே பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான்னு சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், அப்பா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பில வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மீது கத்துடைய அந்த ஜீவன் இறங்குவதாக, கிறிஸ்தேசம் ஜீவன் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடி நன்றிகள், நன்றிகள், தேங்க்யூப்பா. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க.
1: உண்மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்கப்பா. தேவ கிருவங்களை சூழ்ந்துகளட்டும், தேவ பிரசனங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க உமால முடியுமையா, ஆத்து பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே சுகமாக்க உமால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா கிட்னி பலவீனமா இருந்தாலும் கத்தாமே அப்பா, கருப்பப்பை பலவீனமா இருந்தாலும் குணமாக்கம்மால முடியுமையா. கை கால் வலி, உடம்பலி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாத்தையும் குணமாக்கம்மால முடியுமையா. எஸ்வி பிபியில இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்க. கண் பார்வை பலவீனப்பட்ட மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. உங்களை தவிர நாங்க யார்கிட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும் ராஜா? உங்களத்துல மட்டும்தான் எங்களை உரிமையோடு கேட்குங்க, உரிமை உண்டு ராஜா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியா செபிக்கிறோம் ஐயா. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க, இப்ப தொடுங்கான்றவரை. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும் ஏசு சுவாமி. பரலோக பிதாவே ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். மகிமுள்ள கரங்களை தொட வேண்டுமா செபிக்கிறோமையா. மந்திரம், செய்வனை, பெல்லிசனிகள் எல்லாவற்றையும் நாஸ்திரையனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டுகிறோம் ஐயா. பொல்லாத ஆவிகளை நாஸ்திரையனாக இயேசுக்கு திரும்பத்துல துரத்துகிற, துரத்துகிற, துரத்துகிற, துரத்துகிறோம் ஐயா. கட்டுகளெல்லாம் ஏசுகிறது உடனே தெரியுற ஏசுகிறது நாமத்தினால. நோய் குணமாக்கிருங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. அண்டு மந்திரம் செவனிகள் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கத்தை தரணும். சமா இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சினால் தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் அப்ப விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டு வரையும் துதிக்கிறோம். குடுக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையுமே ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பப்பா. தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செழிக்கணும், தலைக்கணும் அப்பாமே ஸ்தோத்திரம். தொழில் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யப்பா. குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கட்டிடுங்கப்பா ஐயா. பிரிந்து குடும்பத்தை ஆசீர்வித்து இணைத்து தர முடியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பாமே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப சகோதர சார் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. தகப்பரே, தகப்பரே, மழைனால எந்த வீட்டுக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ராச்சா ஆண்டவரே. இயேசுவே, மழைனால பொருள் சேதமா உயிர் சேதமா வரக்கூடாது ராச்சா. அப்பாமே துதிக்கிறோம். எந்த ஆபத்து பத்தி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அப்பா அப்பா கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. மழைனால உயிர் சேதமா பொருள் சேதமா எந்த சேதம் உண்டாகாது. தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. பல தற்பதுகளை அடையாளங்களை செய்யுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலும் யாருக்கு எந்த ஆபத்து வித்து வராத விடிக்கு, யாரையும் கொள்ளை நோய் தொடாத விடிக்கு தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க எழும்ப வேண்டும் அப்பா, எழும்ப வேண்டும் ஐயா. சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்பா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. நான் மகிப்படட்டும். எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்புரட்சர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புநேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நெல்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409100000229.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதல்லயே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமையை நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: காலையிலே
1: உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோட புகழ்வேன்,
0: உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோட புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, நீர் எனக்கு தஞ்சமும், உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர்,
0: பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கத்த நெருக்கமான நேரத்தில் கத்த நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கர்த்தருக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடி மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவளை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும் போது கர்த்தருக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முதல் கர்த்தருடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்லை, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுறது எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: என்று
1: தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தேவன் உரைத்திருக்கிறார். தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறதான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4:24 வசனம்.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவருக்கு தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். தொழுது கொள்ற தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ள பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:4 வசனம்.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறாரு, நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தில் சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நம்ம அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 8:1 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வோனிடத்திலே போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய என் ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். எனது மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட ஆராதிக்க வேண்டும். 29 சங்கீதம் 2 வசனம்.
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்படுற நமக்கு விடுதலையாக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சடத்துக்கு அடைக்கலம், ரெண்டாவது கத்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலம் இருக்கார், மூன்றாவது கத்தரை சுத்த இருதயத்தோடு பசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொண்டா போதும், தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவன தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது, அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும். பசுத்த பவுல் செபிக்கிற பாருங்க, குலோசியர் 1:9 வசனம் பாருங்க, அவர் எப்படி செபிக்கிற, நம்ம அப்படி செபிக்கணும். குலோசியர் 1:9 பாருங்க,
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: அறியற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதான் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிறீனால அவன உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும், அவர் சித்தம் என்ன. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான், ஆனா எப்படியே வாழ்ந்தாலும் கத்துட்டு ராசி போக முடியும். அவர் சித்தத்தை அறியற அறிவை நமக்கு கத்துட்டு கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14 வசனம்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்ம செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் முழுமையா நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தவன் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஆண்டவரே நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஆவி வைங்க, உயிர் அடை வேண்டும். ஆண்டவரே நம்ம உயிர் அடையணும், என் ஆத்ம உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயம் புஸ்தகம் 11:2
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, கர்த்தருடைய ஆவியானவர், அவர் மேல் தங்கியிருப்பார்,
0: ஞானத்தை உணர்வாவி பலத்தை ஆலோசனை அருளாவி அவர் அறியற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறியறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்க சொல்றாரு யோபான சுவிசேஷம் 5:39
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றேன், நாமத்தை அறிந்திருக்க இப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல் தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தம் நமக்குள்ள இருந்து அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல்ல, ஓசியான் புஸ்தகம் 6:6
1: பழியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும், தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தர் அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தமிழ் சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான்காவது அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பதில் அவர் என்ன செய்யறாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நம்மள அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கும். எதை பார்த்து கவலைப்பட வேண்டாம், நம்ம கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுத்தா அவர் சடமா மாற்றுவார் நம்மள. அது மாத்திரல்ல, நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்த இருதயத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல, நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியறதுதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்புக்குறிச்சு அவனுமா
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தத்தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். மூன்றாவதாக, யார் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் எல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பனே, நீரே எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறீர். யார் யார் உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீர் அப்பா. அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உங்களுடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உண்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்ன வந்தாலும் உண்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உண்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த வாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும் உடைய ஆவியில் நிரம்பி நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தன் செய்தி நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்வொர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சணையை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தினாவி தாங்க முடிச்சு கேட்டாரேப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். முற்றுமுடியை ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறமையா, கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசு தாவேன் அபிஷேகம் எல்லாரும் நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னத ஆவி சம்பூர்ண நிரப்புங்க, நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்று மாண்டவரே. அப்பா, மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்று மாண்டவரே. எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றுவேன் சொன்னீரே. எங்கள் வாலிபர் மேலே ஊற்றுவேன் பார்க்கட்டும் ஆண்டவர். அப்பா, மூப்பர் மேலே சபையை நாவி ஊற்றுவேன் சொப்பனம் பாப்பாரு சொன்னீர் ஆண்டவர். சொப்பனத்தின் வரங்களை கொடுக்க முடிக்காய் செவிக்கிற ஆண்டவர். ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு சொன்னீங்களே, அந்த அபிஷேகம் எல்லாரும் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றும் ஆண்டவர். அக்கினி போடுங்க ஆண்டவர், அக்கினி போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தாரு உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவர். வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் நீங்கி போட்டு போட்டு நீங்கி போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவர. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திரம், எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்களை பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவர. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் இப்படி கெஞ்சுகிறையா கெஞ்சுகிறையா. தொழில் செய்கிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறேன், சிறக்கத்தக்கதாக உதவி செய்ய. யாவரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, யாவரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும், கேசில மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும், பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமாளம் தரும், காலியர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவர, பெரியவங்களை தொடுங்க, உண்மைக்குள்ள கிட்டி சேரமை சார்ந்து கொள்ள அண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலுக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவர. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர், நீ வரப்போறீங்களா ஆண்டவர. அப்பா எங்க போவாங்க, எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா, கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்ப நாவி ஊற்றுங்க அப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே, செபிச்சவங்க தான் செபிக்கிறோம், செபிக்காதவங்களை செபிக்க அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்களிடத்துல நாங்க பேச பயப்படுமானா, பரலோகத்துல எப்படி உங்களிடத்துல பேச போறோம் ஆண்டவர. அப்பா எல்லாருக்கும் இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும் துதிக்கணும், என் தேவனோட பேசுற முந்திக் கொண்டு அந்த வாஞ்சி உள்ளத்துல வைக்க முடியாது செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தை நாவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க, செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவர. எல்லாரும் செபிக்கணும் துதிக்கணும், தேவனோட பேசணும் ஆண்டவர், எங்க படைத்தவரை பேசணும் ஆண்டவர். அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தை ஊற்றும் ஐயா, நீங்க வரப்போறீங்க ஆண்டவர. அப்பா அப்பா இறங்குங்க அப்பா இறங்குங்க, எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவர், ஒவ்வொரு பேசுங்க ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே பேசுங்க ஆண்டவர், பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அலட்சியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள செபிக்க துதிக்க உண்மை ஆராதிக்க அறிந்து கொள்ள வாஞ்சி உண்டாக்குங்க ஏசப்பா, வாஞ்சி உண்டாக்கு. இப்படியே இருப்போமானால் நீ வரப்போறீங்களே அப்பா, என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க, என்னைக்குப்பா செபிப்பாங்க, செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்கிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள், அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவையை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம், பரலோக பரிசுத்தப்பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருக்குது தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா, பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே, சிறு தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எசப்பா இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க, சர்வ வல்ல உரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எசப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் காவலை பாரங்களை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பனே வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பனே, அவர்களுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுவது நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக, முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோ தூய பிதாவே, ஆமே. இந்த சிறு பிள்ளைகள வாலி பிள்ளைகள கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க, வாலி பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க, அந்த சூழ்நிலை நடக்கூடாது, அது மாத்திர பழிவிட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது, அதுக்காக நம்ம செய்யணும்.
3: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. எங்கள் தேவனாக்கி கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே, எங்க தேசத்துல அப்பா இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்பா சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது. ஆண்டவரே, இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாது அப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே அப்பா, சொந்த தகப்பனே அப்பா, ஆண்டவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்க அப்பா. தங்கள் பிள்ளைகளை ஞானத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகள் அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. ஆண்டவரே, இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து ஆண்டவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேணுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: ஸ்தோத்திர ஆண்டவரே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம். மகத்துள்ள ராஜாவை மே துதிக்கிறோம். மகிமையின் தேவனை மே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுறோம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியாது கூட கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, இப்படி படிச்சு உள்ள எங்க தேசத்துக்கு இங்கதான் வராம பாதுகாக்கணும். ஆண்டவரே, உண்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கு? ஆண்டவரே, நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க, விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்காக செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே, மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்கள் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதோடிக்கு தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் செவிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே என்ன யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவட பார்த்துருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செவிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செவிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்க தமிழகத்துக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் அப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராஜா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேரை குணமாக்கிருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு நாள் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர், நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் அப்பா. எங்க தமிழ கழக மக்களுக்கு இறங்குமப்பா இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களா நீர் குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா. 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவர். என் தேவனே என் தேவனே நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டும் அறிந்து கொள்ளும் எண்டிக் கொள்ள உண்மை சார்ந்து கொள்ளும் மூடிற்கு கிருபை தர முடியா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா. நானே இல்ல அவற்றை சிற கத்தனு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க குணமாக்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யார் உயிர் சேதம் வரக்கூடாது ஆண்டவரை காப்பாத்துங்க. ஆண்டவரை காப்பாத்துங்க. உயிர் சேதம் யாருக்கு வரக்கூடாதப்பா. அவங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கியும் செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்கிறோம் பரம பிதாவே. ஆமே.
4: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவாங்க. சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜெபங்களை உங்க ஜெப குறிப்புல நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றிக் கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லை, நீங்க தான் சொல்லி அவளுக்கு உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். ஆனால் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம் 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்கள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தர் கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்தில் வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் பார்த்து பற்றி கொள்ளுங்க. அவர் ஒரு நாள் மேலே புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? வாசி பண்ண மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறம்பான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படிங்கிற காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்மளுடைய நாளை என்ன நடக்கணும் தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசுவை நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாராருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை தாங்குகிறது. பாத்தீங்களா, ஆண்டோட வலதுகரம் நம்மள தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளும் என்ன சங்கீதக்கார சொல்ற, ஆண்டோட வலதுகரம் என்ன தாங்குறது? கத்தடி வலதுகரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திரம் என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியா அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலதுகரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில்லை நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கத்தரோடு இருந்தா அவர் வலதுகரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நழித்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13
1: நினைக்கிறேன்.
0: முடிவு பரியந்தம்
1: நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்து நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா, பயப்படாத, உன்னோடு இருக்கின்ற திகையார் உன் தேவனை பலப்படுத்துவார். நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்பட நினைக்கிறா? அதை சொல்ற இருப்பேன், தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்ற, உதவி செய்றவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்துவை போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13,
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து,
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தருடைய துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாங்குகிறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை அன்று சொல்கிறார். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்கிற கர்த்தர் என்ன சொல்கிறார், முடிவிருந்த நிலை நிலை போனோம் நிலைக்கணும், முடிவிருந்து அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, வீட்டு கடந்துறையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் நம்ம ஆதரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்குறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்ணுறாரு, வலது கருத்துறால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நம்ம வலது தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும். தீப்தியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டா என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 மணி, இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது எங்கள் வீட்டுக்கும், நான் தீப்தியாசம் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோட வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் கர்த்தரையில் 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி கொள்ள, ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்துக்கொள்வீர்னு சொல்லி ஏசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டான்.

0: கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இளைச்சர் அவரை நம்பி இருக்கிற என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமானத்தை கொடுக்கிறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்யும் கவலை வந்தாலும் யாசப்பாடு சொல்லு, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வரதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிகிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வாஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வாஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வாஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துக்கணும். ஒவ்வொரு உதவிக்கும் கர்த்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம். கர்த்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கர்த்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா? கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசை கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போனால் செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது. நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே? பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்துக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார். சந்தோஷம் சமாதத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா? சமாதான வாழ முடியுமா? வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமானத்தோட கத்தர் தந்திருக்கிறார். நீ பூர்ண சமானம் எப்பயும் பலவீனப்பட்டு எப்படியோ மறிச்சிருப்பேன், ஆனால் கத்தர் பூர்ண சமானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன். ஆண்டவர் எத்தனையோ தொடச்சு, நானும் அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படின்லாம் ஆண்டவர் எத்தனையோ ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி என்னை தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சூழல் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரோ பாருங்க, யேசாயின் புத்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும்,
0: ஒரு நதியை போலவும்
1: ஜாதிகளின் மகிமையை,
0: ஜாதிகளின் மகிமையை
1: புரண்டு ஓடுகிற,
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும்,
0: ஆற்றை போலவும்
1: அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எது எப்படி கொடுக்கிறாரா? நதியை போல, ஆறை போல, அவ்வளவு சமாதானத்தை கொடுக்கிறார். லட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். நீங்களும் அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க. அவர் உறுதியை பற்றி கொள்ளணும், அவரையே நம்பி இருக்கிற விட நமக்கு என்ன கொடுக்குறாரு? பூர்ண சமானத்தை கொடுக்குறாரு. அந்த சமானம் எப்படி இருக்குமா? நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல நமக்கு சமானத்தை கொடுக்குறார். நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 2 Thessalonians 3:16.
1: சமாதானத்தின் கர்த்தர் தாமே,
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும்,
0: எப்பொழுதும்
1: சகல விதத்திலும்,
0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்ய, என்ன செய்யறா? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும், இன்னைக்கு மாத்திர, நாளைக்கு மாத்திர, எப்போதும் என்ன செய்யறா? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிறது. அதன் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா? நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல் நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகரை நம்ம தாங்கிறது. அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கறாரு? நமக்கு என்ன கொடுக்கறாரு? சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா? பூர்ண சமாதானம். சமாதானம் எப்படி இருக்க? நதி போல இருக்குதான். இங்கே சொல்றாரு எல்லா விதத்துலேயும் என்ன செய்யறாரு? எல்லா விதமான சமாதானத்தை தாரர். வாசிப்பா இருக்க 2 Thessalonians 3:16.
1: சமாதானத்தின் கர்த்தர் தாமே,
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும்,
0: எப்பொழுதும்
1: சகல விதத்திலும்,
0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு? சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால் அவர் உறுதியாக நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கத்தர் கத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் தாவீது ராஜா சொல்ற

0: சங்கீதம் 31:15 சங்கீதம் 31:15.
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: உமது கரத்தில் இருக்குது பாத்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழலும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. மூணாவதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்
0: பாத்தீங்களா. கர்த்தரை பற்றி கொண்ட என்ன செய்வார் நமக்கு? உயிரோடு காப்பாத்தர். அல்லேலூயா. முத கர்த்தர் பற்றி கொண்டது என்ன தர்றாரு? நம்மள வலது கருத்தை பிடிச்சு நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா? ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்ள. ரெண்டாவது சமானத்தை எப்படி, எவ்வளவு கொடுக்கிறாரு? பூர்ண சமானத்துக்குள்ள சமானம் எப்படி இருக்கா? நதி போல அவ்வளவு சமானத்தை நம்ம கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு? அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா? உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்
0: பாத்தீங்களா. கர்த்தரை பற்றிக்கொள்ள என்ன செய்யறாரு? நம்மள எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனை பலவீனம் வரட்டுமே, எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தர் பற்றிக்கொள்ள என்ன செய்யறாரு? உயிரோடு வைக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் நல்ல அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5 வாசிக்கிறோம். 32 வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5:32.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு கற்பித்தபடியே
1: செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டன எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றிக்கொண்டா போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118:17.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: பார்த்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையில பெரியப்பேன். எத்தனை பேர் சொல்றோம்? ஆண்டவரே நீ எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவரே அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாவாம பிழைத்திருந்து என்ன செய்யணும்? அவருடைய செய்கையில எல்லாருக்கும் போய் சொல்லணும். பெரியப்பன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர்தான் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 சங்கீதம் நினைக்கிறேன், அதை செவிக்கிறார். 102 சங்கீதம் 24 வசனமா பாருங்க. 102 சங்கீதத்துல சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான்
0: என் தேவனே
1: பாதி வயதில்
0: என்னை எடுத்துக்கொள்ளாதீனோ அப்படித்தான் செபிக்கணும். ஆண்டவரே பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் என்ன வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும். இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒண்ணு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல, ஏதோ சாப்பிட்டோ, ஏதோ வேலை செஞ்சோ, சாப்பிட்டோ உண்டோ உறங்கணும் அந்த மாதிரிக்கு அனுப்பல. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கர்த்தருக்கு ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோ ஒரு நோக்கம். கர்த்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதுல என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு? சாகாம பழைத்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறதுக்கு நோக்கம் உண்டு அருமையானவர்களே. எதாவது வேலை செஞ்சோம், வீட்டை கட்டினோம், காட்டை வாங்கினோம், அதை வாங்கணும், இதை வாங்கினோம், நம்ம வீட்டுல நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம். அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல, நம்மளை எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்கிற எல்லாருக்கும் என்ன செய்யணும்? விவரிச்சு சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146 சங்கீதம் 2 வசனம்.
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முதல் கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மள முதல்ல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கர்த்தர் நம்மளை தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யற சகாயம் பண்றாரு. அல்லேலூயா. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சம்மந்த தர்றாரு. எவ்வளவு சம்மந்தனம்? நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாதத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறார், பற்றி கொள்ளும் போது நம்மள உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கர்த்தருடைய செய்கிகள் எல்லாருக்கும் வெறிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறாரு பாருங்க, உபாகம் புஸ்தகம் 30:20 வசனம்.
1: கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்
0: ஈசாக்குக்கும்
1: யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று
0: அவர்களுக்கு
1: ஆணையிட்ட
0: கொடுத்த
1: தேசத்திலே
0: குடியிருக்கும்படி
1: உன் தேவனாகிய கர்த்தரே அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்.
0: தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். 5:12 வசனம்.
1: குமாரனை உடையவன் ஜீவனுடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன். அவரே நமக்கு என்ன செய்யறான், ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்காக நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரும் இல்லையா, ஜீவன் இல்லை. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும் போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ளும் ஜீவனும் தீர்க்காயுசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயுசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிச்சிக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசு உடையவர். 1 Yohane 5:20 வசனம்.
1: இவரே
0: மெய்யான தேவனும்
1: நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார்.
0: நித்திய ஜீவனமா இருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர்தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர்தான் மெய்யான தேவன். அவர்தான் நித்திய ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. இயேசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே. அவர்களே அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோகி சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பு. ஆசு பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15 வசனம்.
1: அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன்.
0: சின்ன பிரச்சனை கர்த்தர் போட்டு சொல்லலாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கர்த்தர் சேவமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையாயிருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடித்துக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறார். அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் அவர் தான். நித்திய ஜீவன் நமக்குள்ளே இல்லைன்னா பரலோகத்து போக முடியாது. ராமருக்கு நிறுவோம் 5:17.
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனால தான் என்ன ஜீவன் அடைந்து என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம்? 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்குங்களா? ஹல்லேலூயா சொல்லமா? நம்ம அதுல ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள், என்ன நிலை வந்தாலும் சரி அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அது பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கறாரு? முதல்ல பார்த்தா என்ன கொடுக்கறாரு? வலது கருத்தில் நம்மள தாங்குறாரு, அப்புறம் நம்ம சகாயம் பண்றாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திரல எனக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்யறாரு? மகிமில் சேர்த்துக்கொள்றாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமாக கொடுக்கறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்யறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவதா என்ன கொடுக்கிறாரு? ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசுவினால தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன செய்ய போறோம்? 1000 வருஷம் ஆட்சியில் ஆளிகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27. வானத்தின் கீழெங்கும் உள்ள
1: ராஜ்யங்களின்
0: ராஜரீகமும்
1: ஆளுகையும்
0: மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்
0: அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான். அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கருத்து பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மள என்ன செய்யறாரு? நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு? மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கறாரு? பரிபூர்ண பூர்ண சமானத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு? உயிரோடு வைக்கிறாரு. நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுமா. அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கும். அப்புறம் அவரோட நம்ம ஆளிகை செய்ய போறோம். பசுத்தவன்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்போறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னா கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்க தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்க தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு தீர்க்க ஆயுசு தர. நம்ம ஒரு நாள் 1000 வருஷம் அரசாச்சில் அவரோட அரசாழ்வோம். நித்திய ஜீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பாரு. அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது. முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது. நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைப்படி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ. நான்காவதாக, நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாராம். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார். நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவரே? இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உங்களிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூர்ண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்ட தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ அல்லாஹ், நமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, ஏசப்பா பலவீனத்தை குணமாக்க, மந்திர கட்டு செவனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தை சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்த ஆவியான அபிஷேக அளவெல்லாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாய்த்தை தாங்க. கடன், கண்ணீர், வேதனைகள் இருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீக்க முடியாத மக்களுக்கு வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பெற்றோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளந்து தர வேண்டும் ஆண்டவர. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் இணைக்கணுமே, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவர. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவர. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனம் ஆகியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மை ஆக்கிய ஜீவரவும் பரமபிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரங்களின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரியுடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது எப்படின்னா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்சை. ஹல்லேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோகத்துக்கு போகணும்னு சொல்ல நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. ஒண்ணு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி
0: தேவன்
1: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்துல தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. ஆண்டவர் அன்பு தேவனிடத்துல முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீட தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பாத்தீங்களா, கர்த்தரத்தில் அன்பு கூறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின
0: கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தத்தை தான் சொன்னார். என் பிதா வீட்டுல அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தில அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறோங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: வேஷம் என்ன செய்வது? கடந்து போகிறீங்க. உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடியும் வந்து உங்களை இறைச்சுவேன், என்னோட சேர்த்துக் கொள்வேன் சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறார். யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும். அழியாத அன்பு. பணம் கொடுத்தா அன்றுட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத அன்புடனே அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போது, என் இயேசு போது. அந்த அன்பு கூடும் போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய ஒரு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறும் சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 2:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
0: அன்பு கூறுவாயாக. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுகிறத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் அவருக்கு அன்பு குருமன் சொன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் வேஷம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மட மட மட மடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உயிரியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்குறா. அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவனி ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்த ஆயத்தப்படுறது போல நான் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னார். சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கத்துடி ஊழியில் யாருமே பணக்காராக இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது,
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போவோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களும் அரசாழ்வார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும் நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கத்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்தர் வருக சமீபமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, கத்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தன்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவார்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டிருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டிருக்காரு, புல்லின் பூவிக்கு ஒப்பிட்டிருக்கிறார். நம்ம ஆத்தம எப்ப எடுத்துக்கொள்ள போனோம் நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கத்திருக்கேன் சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவருதான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போடா செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் இருக்காங்க எத்தனை பேர். அதான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம், எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்றி மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்க நானும் போகணும். அப்படியெல்லாம் நமது ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பாக்குறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்க கத்தை எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதர்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிக்கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றிருக்க நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா. யாரு நமக்கு தூளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒளி செஞ்சாலும் யார் பார்க்கிறார் நம்மள? யார் பார்க்கிறா? ஆண்டவரே இயேசுக்கு பார்க்கிறார். அந்த ஊழியத்தை செருக நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். அன்று வருக ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்தில் ஊழி செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கத்தர் ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். அன்றைய கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்.
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்.
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்கள் அன்பாய் நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்கள குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்றுல பலவீன அல்சரை குணமாக்குங்க ஏசப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே லவ் டீச்சரை கத்தன்னு சொன்னீங்களாமே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கணும், காணாரோ காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நஸ்ரேனாகி இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டிட்டு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க ஏசப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய ஏசப்பா. அற்புதத்தை செய்ய ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க ஏசப்பா. முது தண்டில வழியை குணமாக்குப்பா. முது தண்டு வழியை குணமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களை செய்யப்பா. ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும். தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துடுங்க. அவங்க பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ. இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடல்களால் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி ஒவ்வொருவரும் பார்க்கவும் அறிந்து கொள்ள நன்றி கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்கள் எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலும் உள்ள கஷ்டப்படுற மக்கள் பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. ஆத்தும கண்களை திறந்து விடுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க. நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மாய்க்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஜிகிறோம் பரமபிதாவே. ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுங்கர் உள்ளத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா.
8: செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our users.com. God bless you.

0: உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும்
1: விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா பூர்ண நிச்சயத்தோடும்
0: சேரக்கடவோம்
1: ஆண்டு ராஜ்யத்தில் போனோம்னா பூர்ண நிச்சயம் வேணும் துருமாசாட்சி நீங்க கழுவணும் அது மாதிரி சுத்த சலத்தால் கழுவப்படணும் உலக ஆசை பாசத்திலையும் சிநேகத்திலையும் சிற்றின்பத்திலையும் இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை கைவிடும் கர்த்தர் ஒரு நாள் மட்டும்தான் கைவிடாம வருவேன் நம்ம ஒரு நாள் ஆண்டு கேட்கணும் அவர் தான் கர்த்தர் வீட்டுக்கு அதிகாரி அப்ப நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரு நாள் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும் இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும் ஒன்னியாவான் ஒன்றா அதிகாரம் 7வது வசனம்
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை
0: சுத்திகரிக்கும்
1: நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும் நம்ம ஒவ்வொரு நாளும் இதயத்தை சரிப்படுத்தணும் நம்ம இதயத்தில் எங்க இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்ன செய்யறோன்னு சொல்லி இதயத்தை சரிப்படுத்தணும் சரிப்படுத்தாவிட்டா பரலோகத்துக்கு போகவே முடியாது நம்ம எத்தனை குறை உண்டு கோவப்படுறோம் அறியாம என்னென்னமோ நம்ம செய்யறோம் அதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு அதை கருத்துட்டு ஆண்டவரே உங்க ரத்தத்தில் கழுவுங்க இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே அன்னைக்கு பாவம் செஞ்சிட்டேன் கோவப்பட்டேன் குறை சொல்லிட்டேன் சொல்லி இயேசுக்கு ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும் இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மள சுத்திகரிக்கும் அதுதாங்க சொல்றாரு ஒன்னு பேதின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம்
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்
1: தெரிந்து கொள்ளப்பட்ட
0: பரதேசிகளுக்கும் எழுதுகிறது
1: எழுது அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளால தெளிக்கணும் ஆண்டவரே எம்மால் தெளிங்கப்பா என்னுடைய குறைகளை மன்னியும் எனக்குள்ள இருக்கப்பட்ட எல்லா பாவங்களிலும் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது பரலோகத்தில் இருக்குது அவங்க இரட்சகராக இயேசுக்கு வர எது செய்யற ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லேலூயா அப்படி சொன்னார் கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன் இங்க சொன்ன தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரி யாரு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு நம்ம நீங்கள் நானும் நம்ம போகணும் அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சாபக்கூடியது விட்டுறக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கவும் அவரை வார்த்தை கேட்கவும் அவரோடு நம்ம செபிக்கவும் அவரோடு நம்ம இருக்கவும் வாஞ்சிக்கணும் அதோட நின்றக்கூடாது ஒவ்வொரு வினாடியுமே நம்ம கர்த்தரோடு இருக்க வாஞ்சிக்கணும் அல்லேலூயா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம்
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
1: கர்த்தருடைய தேவனுடைய ஆவியினாலும்
0: கழுவப்பட்டீர்கள்
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
0: நீதிமானாக்கப்பட்டீர்கள்
1: அப்ப என்ன செய்யணும் ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவிலும் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கணும் இயேசு கிறிஸ்து நாமத்துல கழுவுன ஆண்டவரே நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் என்னை மன்னியும் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கணும் எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மள விடுதலை தருவார் விட தரமாட்டாரா கட்டாயம் தருவார் அல்லேலூயா கட்டாயம் நமக்கு விடுதலை தருவார் ஆனா நம்ம கேட்கணும் கெஞ்சி கேட்கணும் ஆண்டவரே நான் அறிக்கைடுற ஆண்டவரே திரும்ப இதே செய்யறேனே எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே என்னை எப்படியாவது மாற்றுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவின் கழுவுங்கப்பா பரிசுத்தமாக்கு நீதிமான மாற்றுங்க இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை நீங்க தான் என்ன மாற்ற முடியும் நம்மளால மாற முடியுமா நிச்சயமா முடியாது முடிவா சொல்லுங்க பலத்தினால அல்ல யாரால முடியும் தேவாவினால முடியும் நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்துல ஆண்டவருடைய கருத்துல நம்மள அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே நீங்க தான் என்ன மாற்றணும் நீங்க தான் எப்பா என்ன மாற்றணும் உங்களுடைய நாமத்தினால மாத்திரம் விடுதல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் கருத்துல கேட்டா நிச்சயமா நம்மள விடுதலை ஆக்குவார் அல்லேலூயா அதை உன்னத பாட்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் நாம ஊற்றுண்ட பரிமள தைலம் அவர் நாமத்துல நம்ம கழுவப்படணும் பரிசுத்தவனை சொல்ல சீப தண்ணீர் அவர் ரத்த அவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தோட தேவாவினால் நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும் அல்லேலூயா நம்ம சென்னைக்கோ நிறையிறோம் போதும் பரிசுத்தவன் நிறைஞ்சா அப்படியே நம்ம விட்டுறோம் அப்படியே குறைஞ்சி அப்படியே அபிஷேகத்தை நம்ம விட்டுறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நாமத்துல கழுவப்படணும் பரிசுத்தவினால் நம்ம கழுவப்படணும் பரிசுத்தமாக்குவார் நீதிமான ஆக்குவார் அல்லேலூயா மத பரலோகத்துக்கு போன என்ன செய்யணும் தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கணும் அவர் ஏற்ற காலத்துல உயர்த்த வரைக்கும் என்ன செய்யணும் கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் அவர் விட்டு வலுவரும் இடவரையும் என்ன செய்யக்கூடாது சாயக்கூடாது அவர் கீழ்படிஞ்சிருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் ரெண்டாவது பார்த்தோம் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவில் நம்ம கழுவப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும் நீதிமானமாக்கப்படணும் அல்லேலூயா அப்பதான் பரலோக ராஜ்யத்தை நம்ம போக முடியும். மூன்றாவது பாருங்க, எபிரேயன் புஸ்தகம் 13:14-15.
0: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
1: நிலையான நகரம் நமக்கு
0: இங்கே இல்லை.
1: இல்லை,
0: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்.
1: வரப்போகிறதை நாடி தேடுகிறோம்.
0: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும்,
1: அவர் நாமத்தை துதிக்கும்
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பலியை,
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பலியை
0: அவர் மூலமாய்,
1: அவர் மூலமாய்
0: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
1: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நிலையான நகரங்க இல்ல, வரப்போறதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது போன என்ன செய்யணும், எப்போது உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலிய எப்போது என்ன செய்யணும், அவருக்கு செலுத்திட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அலையலூயா அலையலூயா, சோத்திரம் பண்ணணும். சோத்திரம் பண்றதுக்கு யாரும் மறக்கவே கூடாது, சோத்திரம் பண்ணணும். அன்று வேற ஒண்ணு நம்ம இடத்துல கேட்கல, இந்த சனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என்னுடைய துதிய சொல்லி அதுக்கு தான் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுங்க வேதத்தில் வாசிக்கிறோம் எபிரேயன் புஸ்தகம் 12:28.
0: அதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை,
1: அசைவில்லாத ராஜ்யத்தை
0: பெறுகிறவர்களாகிய நாம்,
1: பெறுகிறவர்கள் நாம்
0: பயத்தோடும்,
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்,
1: பக்தியோடும்
0: தேவனுக்கு பிரியமாய்,
1: தேவனுக்கு பிரியமாய்
0: ஆராதனை செய்யும்படி,
1: ஆராதனை செய்யும்படி
0: கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
1: கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவன் ராஜ்யத்தை பய, தேவன் ராஜ்யத்தை பெறுகிற நம்ம எப்படி இருக்கும், பயத்தோடும் பக்தியோடும். நம்ம பெறப்பற ராஜ்யம் என்ன ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்பற நம்ம என்ன செய்யணும், பயத்தோடும் பக்தியோடும் தேவன் கிருபைய பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்ம ஆராதித்துக் கொண்டே இருக்கணும் தேவனை. மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் நம்ம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும். இங்க இருந்தாலும் பயத்தோடு பக்தியோடு அவரை ஆராதிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 2:11.
0: பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்,
1: பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்,
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்,
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை எப்படி செய்விக்கணுமா, பயத்துடனே செய்விக்கணும், நடுக்கத்துடனே கர்த்தர்ட்ட களி கூறணும். கர்த்தரை எப்போதும் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் களி கூறுவோமானால் இந்த உலகத்தில் நம்ம கண்ணம் ஒன்னா பரலோக ராஜ்யத்தில் அவர் மடியில இருப்போம். ஹலேலூயா. நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹலேலூயா. நம்ம கலங்கவே வேண்டாம், பெரிய இடத்த நமக்கு அங்க வச்சிருக்கோம். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வீட்டுல இருந்தாலும் கவலை இல்ல, பல்லவத்துல நமக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கான ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே சொந்தமே இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே என்ன இல்ல, சொந்தமே கிடையாது. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:21.
0: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
1: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ
0: அவன் ரட்சிக்கப்படுவான்,
1: அவன் ரட்சிக்கப்படுவான்
0: என்று தேவன் உரைத்திருக்கிறார்,
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார். தேவன் என்ன செய்யணும், எப்பொழுதும் தொழுது கொள்ளும் போது என்ன செய்வான், நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர் என்ன செய்யற, ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்தில் நம்ம நடப்போம். நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் நீ எப்படியாவது ரட்சியும் ஆண்டவர், என்னை ரட்சிக்கணும் ஐயா, மாற்றும் ஆண்டவரின் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. அதாவது நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தானே வெளிப்படுத்தல் 21:24.
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஹலேலூயா. நம்ம எங்க நடக்க போறோம், எங்க நடப்போம், பரலோக வெளிச்சத்துல நடப்போம். யாருக்கும் தெரியாதா, அமைதியா இருக்கீங்க. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. ஒரு நாள் இந்த உலகத்துல நம்ம இந்த ஓட்டத்தை முடிச்சு ஒரு நாள் பரலோக வெளிச்சத்துல நடப்போம். அல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். முதல்ல தாவீது சொல்லணும், கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்கள நிலைத்திருப்போம். அப்படின்னா என்ன செய்யணும், கர்த்தர் கீழ்ப்படிந்திருக்கணும், கர்த்தருடைய கரத்துல நம்ம அடங்கியிருக்கணும், அவர் நம்ம மெய்ப்பராய் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு பரலோக வீட்டுக்கு அவர் அதிகாரியா இருக்கிறாரு. அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். அது மாத்திர என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தெளிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாலயம் நம்ம கழுவப்பட்டிருக்கணும். நம்மளை நீதிமானம் மாற்றுவார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போவோம். மூன்றாவதாக, ஆண்டு அசைலாம் ராஜ்யத்தை பெறுனா பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் தொழுது கொள்வோமானால் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தை நம்ம நடப்போம். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம்.
0: அதையல்ல அதிலும் மேன்மையான,
1: அதிலும் மேன்மையான
0: பரம தேசத்தையே விரும்பினார்கள்,
1: பரம தேசத்தை விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: ஆகையால்
0: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வேட்கப்படுகிறதில்லை.
1: பரமராஜ்யத்தை நம்ம விரும்பும் போது கர்த்தர் என்ன செய்யறார்? நம்முடைய தேவன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படவே மாட்டார். பார்த்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே நன்றியோடுமே துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம். தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை வரைத்து செய்வீங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்ய, அற்புதத்தை அதிசயங்களை செய்ய, ஆராய்ந்த பெரிய காரியத்தையும் எண்ணிமுடைய அதிசயங்களை செய்ய. ஆண்டவர், செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோயை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, மந்திரம் சிவன் எல்லாம் உடைத்து போடுங்க. எல்லா அசுத்தவின் கிரிகளையும் என் தேவனை அழித்து நிர்மலமாக்க முடியாது வைக்கிறோம் ஐயா. அப்பா மிஸ்தோத்திரம், வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க சப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பயத்தாங்க, குடிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா, கடனோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்கப்பா. நீயோ கடன் வாங்குவதிலே அநேக சாதிகள் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையன்னு சொன்னீங்களே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனை, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா, கத்தருடைய கரங்களை தாங்கணும் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திர, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்கப்பா. அன்பின் தகப்பனை, ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவிலையும் சிறந்தோளங்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கத்துடைய காரம் தாங்கணும், நன்மையான காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாக்கிறீ செய்ய. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் சிறந்து வழங்கணும் அப்பா. இப்படி பிள்ளைகள் சிறு பிள்ளைகளே தேடணும், பக்தி உள்ள பிள்ளைகளா மாற்றணும், தரிசனம் பார்க்கணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும் ஏசப்பா. பெரியவங்களும் தரிசனம் பார்க்கட்டாண்டவர அப்பா, அமை ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசி நாளில் இருக்கிறோம் அப்பா, பயத்தோடும் பக்தியோடும் இத்தேடமை அண்டிக் கொள்ளமை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதாக்கா நன்றி நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமேன்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம்.
4: நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்டர் ஜீசஸ் .com. God bless you.

0: ஆண்டவர் இயேசுகிறிஸ்து எப்படி இருந்தாரு? பரிசுத்தாவியில நிறைந்தவரை. நம்மளும் பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். தீத்து 3:7 வாசிக்கிறோம். பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளுமா? சம்பூர்ணம் பெற்றுக்கணும். வாசிங்க, நீங்களே எல்லாம் எடுத்துக்கோங்க.
1: அவர் நமது இரட்சகராகிய
0: இயேசு
1: கிறிஸ்து மூலமா
0: அந்த
1: பரிசுத்த ஆவியை
0: நம்மில்
1: சம்பூரணமாய் பொழிந்தருளினார்.
0: நம்ம எப்படி பொறுத்திருக்கிறாரா? சம்பூர்ணம் அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி எவ்வளவு பெற்றிருந்தாரு? பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தார். வாசிங்க, லூக்கா 4:1.
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? பரிசுத்தாவினால நிறைந்திருக்கிறாரு. பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிற நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளும்? பரிசுத்தாவை எப்படி பெற்றுக்கொள்ளும்? சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. தீத்து 3:7 வாசிக்கிற எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? பரிசுத்தாவினை சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் அன்னி பசுல பேசுறதே இல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதும் இல்ல, நிறைய பேர் ஆண்டவற்றை கேட்கறதும் இல்ல. கேட்கணும், கேளுங்க, அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டாதானே கொடுப்பாரு, கேட்கட்டி இப்படி தருவாரு. கேட்கணும், பரிசுத்தான விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம அன்னி பஸ்ல செபிக்க முடியும். நமக்கு என்ன செபிக்கணும்? இனிமேல வர காலங்கள்ல பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. இப்பயே பாருங்க, நிறைய பேருக்கு வேலை இல்ல, எவ்வளவோ கஷ்டம் பாருங்க. வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கிறது இல்ல, வேலைக்கு போனா சம்பளம் இருக்கிறது இல்ல. இப்படி பயங்கரமான உபத்திரத்துல செபிக்கிறோம். இனிமேல் வரும்போது பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. அப்ப நம்ம எப்படி செய்வோம்? அதான் சொல்றாரு, நீங்க என்ன செபிக்கணும் உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்க? ரோமர்கள் 8:26.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்
0: நமக்கு
1: உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று
0: அறியாமல் இருக்கிறபடியா
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத
1: பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: பரிசுத்த நமக்குள்ள இருந்து அறிஞ்சிருவாரு. நமக்கு வேண்டிக் கொள்ளது இன்னும் நம்ம அறியாம இருப்போம். பெருமூச்சோடு நமக்காக வேண்டிருச்சு. அதுக்குத்தான் பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். சும்மா கைத்தட்டுறதுக்கு இல்ல, சும்மா நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு இல்ல. பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தானா, நமக்காக எப்படி ஜெபம் பண்ணுவாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு ஜெபம் பண்றாரு. அதுக்குத்தான் பரிசுத்தன் தேவை. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். அபிஷேகம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளட்டா, திரும்ப கிடைக்குமா நம்ம சொல்ல முடியாது. இதுதான் இதை கர்த்தர் சொன்னார், கடைசி நாள் மாம்சமான யாவர்வேல் ஆவிய ஊற்றியவங்களை குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்புறம் வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க. மூப்பர்கள் செப்படும் ஊழிக்காரன் மேலேயும் ஊழிக்காரி மேலே ஆவி ஊற்றி அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலேலூயா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. நம்ம கேட்டு என்ன செஞ்சிடணும்? பெற்றுக்கொள்ளணும். முதல் பார்த்தோம், முதல்ல எப்படி இருக்கணும்? கர்த்தராக இயேசுக்கிறது வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? பரிசுத்தவையில நிறைஞ்சி நம்ம செபிக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தவையில நிறைஞ்சி செபிக்கணும். அவர் 1000 பரிசுத்தவன்களோடு வரப்போறாரு. அப்ப நம்ம என்ன, இப்ப நம்ம செபிச்சாத்தான் வருகைக்கு நம்ம பரிசுத்தவன் இருந்தாதான் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லி பரிசுத்தவரை சகல காரியத்தை நம்மளை போதிப்பார். 1 Yohan 2:27 என்ன சொல்றாரு? நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்தும் போதிக்கும். வாசிங்க,
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை.
0: ஒருவரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? போதிக்க வேண்டாம். நம்ம பெற்ற பரிசுத்தவனவே எல்லா கருத்தையும்
1: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
0: அந்த அபிஷேகம் என்ன செய்யறாரா? சகலத்தை குறித்து நமக்கு போதிக்கிறார். அபிஷேகத்தை அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. அன்னி பேசல பேசுங்க, யார் பேசுறீங்க? பேச மாட்டேன்றீங்க. ஒரு நாள் கிடைக்க கூடாத காலம் வரும். அப்ப நீங்க என்னதான் அழுது முட்டி மோதினாலும் கிடைக்காது. இப்ப கிடைச்ச இப்ப கேட்டாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 3வதாக பாருங்க, 1 Thessalonians 4:16-17.
1: ஏனெனில்
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும்,
0: கர்த்தர் எப்படி வரப்போறா? ஆரபாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
0: தேவ எக்காலத்தோடும்
1: வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: கிறிஸ்துக்குள்ள யாராலும் மரிச்சவங்களும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? முதலாவது எந்திரிப்பாங்க.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
0: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல் அவர்களோடு கூட,
0: அவர்களோடு கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு,
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: நாம் எப்படி செய்ய இவ்விதமாய் கர்த்தரோட கூட எப்போது இருப்போம். அப்ப இந்த உலகத்துல பரிசுத்தமா இருந்தோம்னா, கிறிஸ்துக்களை மறித்தாலும் கூட, நம்ம ஒரு வழிக்கு ரகசிய வருகைக்கு நம்ம இருக்காம இறந்து போனாலும் கூட, கிறிஸ்துக்களை மறித்தான்னு முதலாவது நம்ம தான் எந்திரிப்போம். அல்லேலூயா. அதுதான் அது கர்த்தர் எப்படி வரப்போறா, ஆரவாரத்தோடும் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதரை சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வரும்போது கிறிஸ்துக்களை மறித்தவங்க என்ன செய்வாங்க, முதலாவது எந்திரிப்பாங்க. ரெண்டாவது இப்ப நம்ம என்ன உயிரோடு இருக்க நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, உயிரோடு இருக்கிறவங்க அத்தனை பேருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, எல்லா உயிரோடு இவ்வளவு சனங்கள் இருப்பாங்க அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா, இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்றா உயிர் உள்ளோன்னு பேர் கொண்டிருந்தா அந்த சூழ்நிலை இராதபடிக்கு இருக்கிறவங்க தான் எடுத்து பாசித்து பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 3:1
1: சர்தை சபையின் தூதனுக்கு,
0: தூதனுக்கு
1: நீ எழுத வேண்டிய என்னவெனில்,
0: நீ எழுத வேண்டிய என்னவெனில்,
1: தேவனுடைய
0: ஏழு
1: ஆவிகளையும்,
0: ஏழு ஆவிகளையும்,
1: ஏழு நட்சத்திரங்களையும்,
0: ஏழு நட்சத்திரங்களையும்
1: உடையவர் சொல்லுகிறதாவது,
0: உடையவர் சொல்லுகிறதாவது
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
0: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
1: நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம்,
0: உயிருள்ள என்று பெயர் கொண்டிருந்தோம்,
1: செத்தவனாயிருக்கிறார்,
0: செத்தவனாயிருக்கிறார். அப்ப உயிருள்ளவரை நம்ம இருக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர இருக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும் இல்லையா. நம்ம நம்ம கிரியை வந்து நம்ம உலகத்திற்கு மாதிரி நான் கிரியை செய்தாதான், கர்த்தருக்காக எதையாவது கிரியை செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், இல்லாட்ட கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். செய்யும்போது ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். உயிர்களும் யாரும் என்ன யாரே என்ன செய்யறாரு, கர்த்தர் என்ன செய்யறாரு, எடுத்துக்கொள்ற அப்பதான் வாசித்தோம். மறந்துட்டீங்களா, வாசிங்க, பைபிள் வச்சுக்கணும். நீங்க கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் தேவக்காலத்தோடும் கர்த்தர் வருவார். வரும்போது என்ன செய்வோம், மத கிறிஸ்துக்கள் மறித்தவங்க முதலாவது எந்திரிப்பாங்க. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வோம்,
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
0: நம்ம உயிரோடு இருக்க நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல்,
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட,
0: அவர்களோட கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு,
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே,
0: இவ்விதமா எப்போதும் கர்த்தரோட கூட இருப்போம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்னா நம்ம உயிர்களோட இருக்கணும். என்ன செய்யணும், கர்த்தர் எப்போதும் செபிக்கணும், துதிக்கணும். யார் உயிருள்ளவங்க பத்தோடு வேதம் சொல்லு பாருங்க, 1 யோவான் 5:12
1: குமாரனை உடையவன்,
0: குமாரை உடையவன்,
1: ஜீவனை உடையவன்,
0: ஜீவன் உடையவன்,
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: தேவனுடைய குமாரன் யாருக்குள்ள இல்லையோ
1: ஜீவன் இல்லாதவன்,
0: ஜீவன் இல்லாதவன். அப்ப குமாரன் உடையவன் பரிசுத்தம் நிறைஞ்சி பரிசுத்தம் கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க, ஜீவன் உடையவளா இருப்பீங்க. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம அப்படியே நேரத்தில் வந்து நேரம் கிடைக்கிறப்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, குமாரன் உடையவன் சிவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் சீவன் இல்லாதவன். பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தாதான் அவரு, அவர் தான் குமாரனுடைய ஆவியை நமக்காக தந்திருக்கிறாரு இல்லையா. அவர்தான் வாசிக்கிற கலாத்தியர் புஸ்தகம் 4:6 பாருங்க. நீங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள கூட பெற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க, வாசிங்க.
1: மேலும்
0: மேலும்
1: நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால்,
0: நீங்க புத்திரராய் இருக்கிறபடினால்
1: அப்பா பிதாவே,
0: அப்பா பிதாவே
1: என்று கூப்பிடத்தக்கதாக,
0: என்று கூப்பிடத்தக்கதாக
1: தேவன் தமது,
0: தேவன் தமது
1: குமாரனுடைய ஆவியை,
0: குமாரனுடைய ஆவியை
1: உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்,
0: உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அதுதான் சொல்ற குமாரனுடையவன் சிவனுடைய, குமார் இல்லாதவன் சிவன் இல்லாதவன். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அன்னை பாசல் நிறைஞ்சி கர்த்தர் வரும்போது நம்ம இருந்தா தான் ஜீவனுடையவனா இருப்போம். அப்பதான் ஆண்டவர் அதான் அவங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு உயிர் உள்ளவர் என்று சொல்றாரு. நம்ம குமாரன் இல்லாம பரிசுத்தாவினர் இல்லாம வெறுமே போய் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க என்னதான் செஞ்சாலும் அப்ப பாத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா முடியாது. கர்த்தர் திடீர்னு வருவாரு. குமாரோட ஆவி இல்லாதவன் நீங்க உயிர் உள்ளன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த உலகத்துல நம்ம கர்த்தர் கொடுக்கப்பட்ட நாட்கள்ல பரிசுத்தன் அபிஷேகத்தில் இறைஞ்சி அபிஷேகத்தில் அது ஆவியில எப்படி இருக்கணுமா, வெளிப்படுத்தல் 3:17
1: இப்படி நீ குளிரும் இன்றி,
0: குளிரும் இன்றி,
1: அனலும் இன்றி,
0: அனலும் இன்றி
1: வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினா,
0: வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினா
1: உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்,
0: உன்னை என் வாயில் இருந்து வாந்தி பண்ணி போடுவேன். இப்போ மனுஷன் ஆவியில எப்படி இருக்கும், நம்ம பரிசுத்தன் இருந்தா நம்ம எப்படி இருப்போம், ஆவியில அனலா இருப்போம். அல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம குமாரனுடையவன். அப்புறம் அபிஷேகம் இல்லாதவங்க என்ன செய்யறங்க, சீவன் இல்லாதவங்களாயிருவா. அருமையானவர்களே, இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த நாளுக்குல வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யோவான் சுவிசேஷம் 14:23.
1: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்,
0: வசனத்தை என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வசனத்தை, ஒவ்வொரு வசனத்தையும் கை கொள்ள வேண்டும். இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது செபிக்க போறோம். சேர்ந்து செய்ப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக கூட ஆனக்குடி ஸ்தோத்திர ராஜா. அன்பின் தகப்பனே, இந்த அப்பாவுடைய சிவுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அதிகமா நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற யாரால அலர்ஜினால கஷ்டப்படுறாங்களோ சுகமாக்குங்க ஏசப்பா. கேன்சர் வியாதிகளால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. தகப்பனையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்னென்ன பலவீனத்தில் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. கண்பாறை குறைவுள்ள மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், கண்பாறை தாரும் ஆண்டவரே. மனம் திரும்பி தேடம் எண்டிக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. பயத்தோடு பக்தோடு மே தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். சிவுள்ள பிதாவையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோ நீர் அறிந்திருக்கிறப்பா. மனிதர் முகத்தை பார்க்கிற நீ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒவ்வொருவர் தேவையும் சந்தித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுறோம். கை கால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க. எத்தனையோ பேர் முட்டி வழியால் கஷ்டப்படுறாங்க ராச்சா, அவங்களெல்லாம் குணமாக்குங்க தகப்பனே. கண்மணி ஆகி தேவனையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்க செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். கடன் கஷ்டங்களை படுற மக்கள் கண்ணீரெல்லாம் தொடுங்க. கடனால கஷ்டப்படுறாங்க, கண்ணீர்னால வேதனையால எத்தனையோ மக்கள் இருக்காங்கப்பா. கடன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. இறக்க செய்யுங்க சப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. அபிஷேகத்துல நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க சப்பா. அப்பா எல்லாரும் ஜெபிக்கிற மக்களா மாற்றுங்க, துதிக்கிற மக்களா மாற்றுங்க, ஆராதிக்கிற மக்களா மாற்றுங்க சப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். காய்ச்சல்னால பலவீனத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கிருங்க அன்பின் ஆண்டவரே. நானே நல்ல மைப்பன் சொன்னீங்க, நீங்க தான் நல்ல மைப்பனாக இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்ல உங்களை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க ஏசப்பா. சமாளாத மக்களுக்கு சமானத்தை கொடுங்கிறாச்சா. ஐயாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தேவ கிருபிச்சு உழுந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவர. அன்பின் தகப்பனையை இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்க ஏசப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஏசப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. படிக்கிற சிறு பிள்ளைகள் கூட தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா. நான் மாம்சமான யார் மேலே நாவி ஊற்றுவேன். அவர் அவங்க குமாரரும் குமார்த்தியும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே அப்பா. எல்லா சிறு பிள்ளைகளின் ஆவி ஊற்றுமாண்டவர், தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மக்களாக மாற்றுங்க. பெரியவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆண்டவர். உங்களிடத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு அப்பாவை தேடணும், எண்டிக்கொள்ளும், அறிந்து கொள்ளும் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் ஆண்டவர. அன்பின் தகப்பனையும் ஒவ்வொரு பேரை நீங்க வைத்திருக்க சீப்பர்ஸ் எழுதி கொள்ள முடியாது ஆட்சேபிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம். நாட்கள் பொல்லாத ஆனப்படினால காலத்தை பிரயோஜனம் கொடுத்து குடிக்கிற மக்களாக மாற்றுங்க ஆண்டவர. அப்பா எல்லாரும் நல்லா செவிக்கணும் ஐயா, துதிக்கணும் ஐயா, ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு வாஞ்சியோடு வரணும் அப்பா, தாகத்தோடு வரணும் அப்பா, ஓடி வரணும் ஆண்டவர. பொறுப்பிடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகிழ்ச்சியில் தரும் எங்களை அன்பு ரச்சர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் அமைச்சரித்து கேட்டுவிட்டார், கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்களாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்துல வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acekaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.in. God bless you.

0: சரி, மந்தைகள் வேற எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார். கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும்? கவனமா செய்யணும். எதை செய்யல, எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு? அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு வரும். மூணாவது என்ன செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும். மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும். வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும். அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா? கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: உங்களுக்கு
1: ராஜ்யத்தை கொடுக்க, உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு? நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டர் வாஞ்சையோடு இருக்கிறார். பிரியமா இருக்காரு நமக்கு ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு. கர்த்தருடையெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. ஐயோ, தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து வேதனையோடு சொல்கிறாரு. கடைசி நாட்கள் வந்துட்டோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும்.

0: ஆயத்தப்படணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை கொடுக்குறதுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
0: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா? 35,
1: பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா? கடன் கொடுக்கற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்.
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறா.
1: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்க, கர்த்தர் என்ன செஞ்சுருவார்? அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி
1: அடையான்,
0: தன்
1: கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறைவு வர தாழ்ச்சியில் என்ன குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வர்றது? தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன்.
0: யார் சொல்ற இது? பசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய மூலிகாரலா? அது சொல்ற, நானும் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன்? கருத்துக்குள்ளவர்களா இருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்ய ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது முடிவுளித்து செய்யணும். ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு கொடுத்ததை நீங்க எனக்கு கொடுத்த நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பெரிய ஏழை எழுதி இருப்பாங்க. நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கத்து நம்ம கணக்கு கேட்பார் ஒரு நாள். ஏழைகளுக்கு இறங்குறோம், கத்திற்கு கடன் கொடுக்கறா, கத்தர் என்ன செய்வாரா? திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளிங்களை பார்க்கும்போது உதவி செய்யணும். நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும். கத்தடி ஊழியத்தை செய்யணும். கர்த்தருக்கு அன்பு கொள்ளணும். உயிரித்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடும் கர்த்தத்தில் அன்பு கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒரு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்குது. பெற்றுக்குள்ள நம்மளுக்கு இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, நம்ம உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளக்கூட நமக்கு தெரியாது. நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது. நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ற, கர்த்தர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். திடீர்னு ஆயத்தப்பட முடியாது. நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா?
1: நம்ம எல்லாம் எழுத நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா?

காரியமாய் கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என் இடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்னார். நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீங்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்கள் வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனான், ஆனால் பரலோகத்தை மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுத்தம் பண்ணுகிறார், அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவர்களை விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்புக்குறுகிறோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகலங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், மற்றவர்களுக்கு தரித்திரருக்கு ஏழை எளியவர்களுக்கு யார் எல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவேதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில் வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவர்கள் நாடுகள் சொன்னீரே, உன் மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்க அப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே. எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன் அப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சியை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சி எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே. ஏழிலே மக்கள் மீது நான் தரித்திர நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்க அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும். வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர். வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வல்லமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாக, அக்கிரியால் நிரப்புகிறாக, பிரசுரத்தால் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கிரியால் நிரப்புகிறாக. ஆண்மை கண்கள் திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்களுக்கு அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பலத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜ்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்கள் திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்கள் தந்துடும். ஆண்மை கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பாடு, பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்களை கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்துங்க ஐயா, பரலோகாசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலந்தாலும் குடமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கு ஆண்டவர். இப்பொழுது வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும் அப்பா, நோயை குணமாக்கும், பலேண்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து போடுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர். அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலருக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாயமந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. சீமனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞான சக்தியை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மகிழ்படட்டுமே, எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உங்க பரிசுத்த நாமம் மகிழ்படுவதாக கத்தாவே. எங்க பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம் மகிழ்படணும். யாருமே பெயிலாக கூடாது ராஜா, உங்க நாம மாத்திரம் மகிழ்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம், ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது, ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless.

0: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
1: கர்த்தரே பரிசுத்தாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க, உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போக வேணாம், ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்றாங்க. அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்காங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: ஸ்தோத்திரம். ஜெயிதா அக்காக்கும் நன்றி.
1: எந்த சாத்திரம் தொடவே முடியாது. ஹலேலூயா ஹலேலூயா. நீ காண்டுட்டு ஒப்பு கொடுங்க. தாவீதுக்கு தாவீது போய் சர்ச்சில் போய் என்ன செஞ்சாரு? ஒன்றே கேட்டு அதைய அது என்ன கேட்டாரு? தேவனுடைய மகிமையை பார்க்கணும், தேவனுடைய ஆலயத்தில் இவ்வளவு நாள்லாம் தங்கியிருக்குன்னு கேட்டாரு. தேவன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹலேலூயா. ரெண்டாவதாக பாக்குறோம் 65வது சங்கீதம் 4வது வசனம்.
2: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோ.
1: உம்முடைய வீட்டின் நன்மையினால திருப்தி ஆகுவோ. பாத்தீங்களா, தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கு? நன்மையினால என்ன செய்வோம்? திருப்தி ஆகுவோம். கர் போகும்போது புலம்பிட்டே போக மாட்டோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நம்ம திருப்தியோடு மகிழ்ச்சியோடு போவோம். அந்த வசனத்தை கேட்காம போறப்பதான் என்ன பண்ணுவோம்? குழப்பம், சோர்வு, சோர்ந்து போய் போவோம். ஜபத்துக்கு வரும்போது சோர்ந்து போயிடுவோம், போகும்போதும் சோர்ந்து போய் தான் போவோம். அது நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆகும். கர்த்தர் நன்மை வச்சிருக்கிறாரு. அது மாத்திர இல்ல, ஏன்னா நன்மையினால திருப்தினா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிற வாசிங்க. ஆபோக்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம்.
2: கர்த்தரோ என்றால்,
1: கர்த்தரோ என்றால்
2: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் இருக்காரா இல்லையா? இருக்கிறன்னு சொல்றீங்களா? அல்லேலூ சொல்லுங்க. யாராவது பாத்துருக்கீங்களா? அதான இல்லங்க, பாக்கல. பாக்கணும். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில். இன்னொரு காசியமா,
2: கர்த்தரோ என்றால்,
1: கர்த்தரோ என்றால்
2: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல என்ன செய்யறோம்? பரிசுத்தம் வச்சுக்கலாம் என்று சொல்லியிருக்காரு. கர்த்தருங்க இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. அதெல்லாம் இந்த ஆலயத்தை வந்து பரிசுத்தம் வச்சுக்கணும். 36வது சங்கீதம் 8வது வசனம்.
2: உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள்.
1: கர்த்தருடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்துல என்ன செய்வோம்? திருப்தி அடைவோம். கர்த்தர் வந்த திருப்தி.
2: சமூக பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார்.
1: பேரின்ப நதியினால் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தாகத்தை தீர்க்கிற, ஆத்ம தாகத்தை தீர்க்கிற, கஷ்டத்தை மாத்தவர், கண்ணீரை துடைப்பார். பேரின்ப நதியெல்லாம் என்ன செய்யறாரா? தாகம் தீர்க்கிறார். அசுத்தாவே நமக்குள்ள வந்துட்டு தாகம் தீர்ப்பார். அவர் சம்பூர்ணத்துல நம்மளை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. கர்த்தரை கேட்கணும். ஆண்டவரே, நம்மளோட ஆலயத்துல இருந்து எத்தனையோ நாள் சும்மா உட்காந்துட்டு போயிருக்க ஆண்டவரே, ஏதோ வந்துட்டு போட வந்த அவ்வளவுதான் போன, எனக்கு ஒன்னும் தெரியல ஆண்டவர் நீங்க சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்கணும். அது மாத்திர திரை மேல சொல்றாரு 31வது அதிகாரம் 14வது வசனம்.
2: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: நான் அளிக்கும் நன்மையினால என் ஜனங்கள் திருப்தி ஆகும். நம்ம என்னதான் செஞ்சாலும் திருப்தி வராது. கர்த்தர் நம்ம கொடுத்தாருனா திருப்தியா கொடுப்பாரு. நம்ம திருப்தி ஆகிற தேவன் அவர் மட்டும்தான். நம்ம அவரோடு இணைந்து வாழணும், அவரோடு சார்ந்து வாழணும், அவரோடு ஒன்றரை கலக்கணும். எதோ வந்துட்டோம் போனோம், ஏதோ உட்கார்ந்தோம் போயிட்டோம், கீழே குடிஞ்சிட்டே இருந்தேன் எந்திரிச்சு போயிட்டோம்னு இல்ல. அவரோடு ஒன்றரை கலக்கணும். தாவீதை உயர்த்தற காரணம், தாவீது ஆலயத்தின் அவ்வளோ ஒரு வாஞ்சி, அவ்வளோ ஒரு தாக்கம். உங்களே என்னை உயர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவர் தேடுறீங்களோ, எந்த அளவுக்கு அவர்கிட்ட அன்பு கூறுறீங்களோ, அவரோடு ஒன்றரை கலக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கையில தான் இருக்குது. நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு தேடுறோமோ, எந்த அளவுக்கு இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எங்க ஊர்ல சர்ச்சைக்கு போறப்ப இயேசுவை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன பண்ண தெரியுமா? தம்பி சின்ன பையன், சித்தி பையன், அவனை கூட்டிட்டு நான் சாத்தூர், எங்க ஊர்ல இருந்து 4 மைல் தூரம் சாத்தூருக்கு போகணும். அந்த தம்பி 5 வயசு பையன், தம்பி கூட்டிட்டு சாத்தூருக்கு சர்ச்சைக்கு நடந்தே நாங்க 2 பேரும் போவோம். அவ்வளோ ஒரு வாஞ்சி, நடந்தே போவோம். 10 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிப்பாங்க. 6 மணிக்கெல்லாம் எந்திச்சு கிளம்பி அந்த சின்ன தம்பி கூப்பிட்டு, அதை ஆண்டு அந்த தம்பி கண்களை தாவி கிடைக்க வச்சாரு. அவனையும் கூட்டிட்டு ஒரு இன்னைக்கு அவன் பையன் ஆண்டு தொட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவன் பையன் இன்னைக்கு ஆண்டுக்குள்ள சந்தோஷமா நல்ல பாடி பையன், காலேஜ் படிக்கிறான், நிறைய இடத்துல ஊழியத்துக்கெல்லாம் போறான். ஹல்லேலூயா. பையனை தொட்டுட்டாரு. அதான் அருமையானவர்களே, கத்திற்காக நீங்க எதை செய்தாலும் கத்திர உங்களுக்கு ஒருத்தரையும் என்ன செய்யறது இல்ல, கைவிடுவதே இல்லை. எங்க சித்தி பையனை கூட்டு போவான். இன்னைக்கு அவங்க சித்தி பேரலை தொட்டிருக்க. உங்களுக்கு அந்த வாஞ்சி வேணும், உங்களுக்கு அந்த தாகம் வேணும், உங்களுக்கு அந்த பசி தேவன் மேல வேணும். கத்திர மேல பசி, கத்திர மேல தாகம், உலக தாகம் எல்லாருமே கத்திர மேல பசி. ஆன்மீக கத்திரங்களை உயர்த்துவார். அலையிலூயா, அலையிலூயா. அந்த தம்பி காலேஜ் ஓடி வருவா, எனக்கு வாங்க பாங்க சந்தைக்க போலாம் போலாம். 6 மணிக்கு எங்க ரெண்டு பேரும் போயிருவோம், போயிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே போயிட்டு வருவோம். அன்னைக்கு கத்திரந்த வாஞ்சை கொடுத்தார். அப்படி வாஞ்சை நமக்கு வரணும். சின்மையதான் வந்துட்டு போன எந்திரிச்சு போன இல்ல, அந்த வாஞ்சை வேணும். தாவியது போன இடம்ல தேவன் காப்பாற்றினார். ரெண்டாவது ஆலயம் போகும்போது என்ன கொடுக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தின் சம்பூரத்தில் நம்மள திருப்தியாக்குறார். பேரின்ப நதியினால நம்ம தாகம் தீர்க்கிறார். அல்லேலூயா. என்ன ரெண்டாவது யார் இருக்க தேவனுடைய ஆலயத்துல? தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. கத்தர் சொல்றாரு, என் சனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால திருப்தியாகுன்னு சொன்னார். மூன்றாவது பாருங்க, 2:20 3:4, 5, 6
2: அப்பொழுது யோசபாத் பயந்து,
1: கர்த்தரை
2: தேடுகிறதற்கு,
1: ஒருமுகப்பட்டு
2: யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான்.
1: உபவாசத்தை கூறி வைத்தார்.
2: அப்படியே
1: யூதா ஜனங்கள்
2: கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள்,
1: சகாயம் பெற கூடினார்கள்.
2: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து, அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
1: எல்லா பட்டணத்தில் கர்த்தர் தேட
2: வந்தார்கள்.
1: நம்ம வந்திருக்கோம் தேடுறதுல.
2: அப்பொழுது
1: யோசபாத்
2: கர்த்தருடைய ஆலயத்திலே
1: புது பிரகாரத்தின் முகத்திலே
2: யூத ஜனங்களும்
1: எருசலேமியரும்
2: கூடின சபையில் நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே.
1: அங்க யோசபாத் செவிக்கிறார் பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே,
2: பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர்,
1: சாதியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர்.
2: உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
1: கர்த்தருடைய என்ன இருக்கு? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
2: ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது.
1: தேவனிடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? ஒருவன் எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றா. ஏன்னா 1 பாத்தீங்களா, புரியும் ஏன் அப்படி ஜெபிச்சாரு.
2: இதற்கு பின்பு
1: மோவாப் புத்திரரும்
2: அம்மோன் புத்திரரும் அவர்களோட அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள்.
1: பாத்தீங்களா, எல்லாரும் என்ன எதுக்கு வந்தாங்களா? யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம். எத்தனை பேர் வந்திருக்காங்க? அம்மோன் புத்திரர், மோவாப்புத்திரர் அடுத்து இருக்கிற சாதிகள் எல்லாம் யோசபாத் யுத்தம் பண்ண இருந்தாங்க. யோசபாத் போய் வேற ராஜாட்ட உதவி கேட்கல, யார்ட்டுமே உதவி கேட்கல. மற்றவங்களை போய் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய, எல்லாம் எங்களுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க, நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு கரெக்டா நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்களே எல்லாம் சொன்ன யூதாரெல்லாம் கூட்டு என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டு கத்தர் நோக்கி எல்லாம் செவிச்சாங்க. செவிச்சதுனால என்ன ஆச்சு பாருங்க, அது 12 வாசிங்க.
2: தேவனே,
1: எங்கள் தேவனே,
2: அவரை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
1: அது பார்த்து அவர் கேட்கிறார், என் தேவனே, அவரை நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
2: எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க, எங்களுக்கு பலன் இல்லை.
1: நாங்கள்
2: செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை.
1: ஆகையால்
2: எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க
1: என்ன தெரியல. ஆண்டவரே, அவங்களுக்கு முன்னால் நிக்கிறது எனக்கு பலன் இல்ல, என்ன ஒன்னே ஒண்ணு தெரியுது ஆண்டவரே, என் கண்ணு உங்களை மட்டும்தான் நோக்கி கொண்டிருக்கு. நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி உங்களை தான் நோக்கி கொண்டிருக்குது. எனக்கு என்ன செய்யணும் தெரியல. ஏராளமான கூட்டம் உங்களை பார்த்து உங்களுக்கு முன்னால் நிக்க பலன் இல்ல, என்ன செய்யணும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது ஆண்டவரே, என் கண்களை உங்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமாருமே, நம்ம குடும்பத்துக்கு எத்தனையோ பிரச்சனைகள், குழப்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டுகிட்ட தான், ஆண்டவரே இவங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆண்டவரே என்ன செய்யணும் தெரியல, நம்ம இயேசுவே என் கண்களை உண்மை மாத்து நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணீரோடு ஆத்மா பாரத்தோடு செவிப்பீங்கண்ணா. யோசபாத்துடைய கண்ணீர் தொடச்சி தேவன் உங்களை தொடைப்பார தொடைக்க மாட்டாரா? கட்டாயம் தொடைப்பாரு. நம்ம உடனே பிரச்சனைனா பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவோம், அங்க போய் சொல்லுவோம், இங்க போய் சொல்லுவோம், எனக்கு பலவீனம், எனக்கு வியாதி, எங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீட்டுல குழப்பம், எங்க வீட்டுல. அதனால யாதொரு பிரச்சனை வரப்போறது இல்ல. யோசபாத்தர் பாருங்க என்ன செஞ்சாராம், இந்த சனத்துக்கு முன்னால் நிக்கிறது எனக்கு பலன் இல்லை, என்ன செய்ய எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கண்களை உண்மைதான் நோக்கி இருக்கிறாண்டவரே. நீங்க தானே உதவி செய்யணும், உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லாண்டவரே. நீங்க தானே உதவி செய்யணும், நீங்க தான் எஸ்ப்பா, நீங்க தான், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டா செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். தேவனிடத்துல பச்சை பாதமே கிடையாது. உங்க யோசப்பாத்துக்கு மாத்திரம் செய்துட்டு நம்ம செய்ய இருப்பாரா? செய்வார், கட்டாயம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம உள்ளத்துல பய வரக்கூடாது. ஏசுக்கு தேனக்குள்ள இருக்கிறார் அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வரணும். யோசப்பாத்தான் சொன்னாரு, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவர், முன்னால் நிக்க பலன் இல்ல, உனே ஒண்ணு மட்டும் தெரியும் ஆண்டவர், கண்களை உண்மைதான் நோக்கிட்டு இருக்கு, எனக்கு உதவிச்சிங்க, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கட்டாயம் கர்த்தனுக்கு உதவி செய்யறா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். 17வது வசனம்,
2: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல.
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ஏசப்பா சொல்றாங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகள் நீங்கள் அல்ல,
2: யூத மனுஷரே,
1: யூத மனுஷரே,
2: எருசலேம் ஜனங்களே,
1: எருசலேமின் ஜனங்களே,
2: நீங்கள் தரித்து நின்று,
1: நீங்க தரித்து நின்று
2: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
2: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்,
1: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
2: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்,
1: நாளைக்கு அவருக்கு எதிராக புறப்படுங்கள்.
2: கர்த்தர் உங்களோட இருக்கிறார்,
1: கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அவருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். யுத்தத்தை சேர்ந்து நீங்கள் இல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு. நீங்க சும்மா தரித்திருந்து சும்மா நின்றுட்டு பாருங்க, யார் யுத்தஞ்சரன்னு மட்டும் பாருங்க. நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம், என்ன யார் யுத்தஞ்சரன்னு பாருங்க. நீங்க சும்மா தரித்து மாட்டி நின்னுங்க, சும்மா நின்றுட்டுருங்க, யார் உங்களுக்கு யுத்தஞ்சரன்னு பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீங்க பயப்பட வேண்டாம், எதை பார்த்தும் குழம்ப வேண்டாம். ஏன்னா கர்த்தரோடு இருந்தா கர்த்தருக்கு எல்லா கருத்தும் உடனே கூட சொல்லி தருவார். கர்த்தரோடு ஏதாவது பேசியிருக்காரா? அவர் பேசாத நம்ம ஒரு சண்டையா அவருக்கு, உங்களுக்கு ஏசப்பாக்கு சண்டையா? சண்டையா இல்ல. அப்ப அவர் நம்மளோட பேசுவார் தானே? பேசணும். அவரோட பேசுற பழக்கம் உங்களுக்கு வரணும். செபிச்சா தான் பேசுவாரு. சும்மா உலகத்தோட இருந்தா பேச மாட்டார். உலகத்துக்குள்ள இருந்தா உலக தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. அவருடைய உண்மையான சத்தத்தை நம்ம கேட்கணும்னு சொன்னா அவரோட நம்ம பேசணும். எல்லாம் சொல்லி தருவார், ஆலோசனை தருவாரு. அவர்தான் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டி உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. பேசுவாரு, பேசுற தெய்வம். நம்ம உலகத்தோட இருந்தா கட்டாரு பேசவே மாட்டாரு. உலகமே வேணும், இயேசு வேணும்னு ஜீவன் நம்ம அவரை கூட பேச மாட்டாரு. இயேசுதான் வேணும். அவருக்காக நீங்க அர்ப்பணிச்சு செய்திச்சீங்கன்னா தான் உங்களோட பேசுவாரு. உலகத்துல இருந்துட்டு உலக காரியம் எல்லா காரியத்தையும் உலகத்துல விட்டுட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு அரை மணி நேரம் பண்ணிட்டேன். எவ்வளவு நேரம் பண்றீங்க? 1/2 மணி நேரம். அந்த ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாரு. அப்பெல்லாம் உங்களால ஆண்டவர் குரல கேட்க முடியாது. பிசாஸ் பேசி ஏமாந்துடாதீங்க. ஜெபிக்கணும். கர்த்தரோட உங்க உறவு, கர்த்தருக்கு உங்களுக்கு உறவு சரியா இருந்தா தான் அவர் பேசுவாரு. சரியல்ல பிசாஸ் நம்மளோட பேசுவான். நம்ம ஏமாந்துடக்கூடாது. நல்ல பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இருதயம் கர்த்தரோட இணைக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னொருக்கு 17 வாசிமா, கர்த்தர் என்ன சொல்ற பாருங்க.
2: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
1: இத யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
2: யூத மனுஷரே,
1: யூத மனுஷரே,
2: எருசலேம் ஜனங்களே,
1: எருசலேம் ஜனங்களே, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே,
2: நீங்கள் தரித்து நின்று
1: நீங்க என்ன செய்யுங்க? நின்னு நில்லுங்க, நின்னு
2: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்புங்கிற விடுதலை. ரட்சிப்புனா பாவத்தில் விடுதலை, சாவத்தில் எங்க என்ன செய்யுது, எதுவும் விடுதலை. இவங்களுக்கு யோசப்பாத்துக்கும் 3 சாதிகளுக்கும் சண்டை பிரச்சனை. உங்களுக்கு செய்யப்படுற விடுதலைய
2: பாருங்கள்,
1: பாருங்கள்.
2: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
1: நீங்க என்ன செய்யக்கூடாது? பயம் வரக்கூடாது, கலக்க வரக்கூடாது. விசுவாசம் இப்பதான் நமக்கு பூர்ணப்படும். பயம் திகில் வந்துச்சு, நம்மள விசுவாசம் பூர்ணப்படாத கத்தர் சொல்றாரு. பயப்படாமல் இருங்க, கலங்காமல் இருங்கள்.
2: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
1: ஆலோசனை சொல்றாரு, எப்படி செய்யணும். நீங்க நாளைக்கு எதிராக போப்பா, நாளைக்கு இந்த பக்கத்து நீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல போங்கன்னு சொல்லி நமக்கு ஆண்டு யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்றாரு. அது மாதிரி சொல்ல, நம்ம கர்த்தரோடு இணைந்து இருக்கணும், கர்த்தரோடு செபிக்கணும், உபாசம் இருக்கணும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் பாஸ்டிங் செபிக்கணும். அது மாத்திர பைபிள் வாசிக்கணும். அது மாத்திர செபத்தில் உறுதியா இருந்தா உங்க கூட பேசுவார். யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்லி நம்முடைய தேவன் தானே, நம்ம சொல்லாரா சொல்ல மாட்டாரா? சொல்வாரா? சொல்வாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உலக கருத்துக்கு அதிகமா இடம் கொடுக்காதீங்க. இயேசுக்கு மாத்திரம் இடம் கொடுக்கணும். இயேசுதான் இயேசுதான் எனக்கு எல்லாமே இயேசு. அதான் பக்தர் படி எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. இந்த தொல்லை மிகும் உள்ளகில் துணை பாடிட்டோம், பாட்டு எப்படி இருக்கான்னு பாக்கணும். இயேசுவோடு இணைந்து வந்தால் கத்திரமுட பேச ஆயத்தம். அல்லேலூயா. சரி, நாளைக்கு இந்நேரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க 22 வாசிங்க, 2 20 அதிகாரம் 22 வசனம்.
2: அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது
1: இவங்க கையில கத்தி இல்ல, அருவா இல்ல, வெட்டருவா எதுவுமே, துப்பாக்கி எதுவும் இல்ல. ஜோசப் பார்த்தும் யூதர்ல என்ன செஞ்சாங்களாம், எருசலேம் குடியில போய் என்ன செஞ்சாங்க,
2: பாடி துதி செய்ய தொடங்கின போது,
1: துதி செய்ய தொடங்கின போதே
2: யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த,
1: யூதாவுக்கு விரோதமா வந்திருந்த
2: அம்மோன் புத்திரரையும்,
1: மோவாப்பியரையும்,
2: சேயீர் மலை தேசத்தாரையும், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதனால்,
1: ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் கர்த்தர் எலும்பு பண்ணினதனால்
2: அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
1: அவர்களை வெட்டுண்டு இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க செஞ்சது என்ன, பாடி துதிச்சாங்க அவ்வளவுதான். அவங்க ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் வெற்றுண்டு விழுந்தார்கள். ஆமா, நமக்கு மந்திரம் இருக்கலாம், செய்வன் இருக்கலாம், பெல்லிசன் இருக்கலாம், சாத்தண்டு கிரி அதிகமா இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும், கத்திர பாடி துதிக்கணும், செபிக்கணும், ஆராதிக்கணும், பயபக்தியோடு செபிக்கணும். ஏதா பிசாசுக்கு மாத்திரம் அன்னைக்கு செபிச்சுட்டு மறுநாள் வேற வழி போயிடக்கூடாது. பாடி துதி கத்தரோட இருதயம் எப்போதும் இணைக்கப்பட்டிருந்தா செபிக்கும் போது பிசாசு நம்மளை பார்த்து என்ன பண்ணிடுவான், என்ன செஞ்சிருவான், ஓடியே போயிருவான். நான் செவிச்சே சரியாயிரும் அப்படிலாம் இல்ல, யார் செவிச்சாலும் சரியாகாது. யார் கத்தரோடு இணைஞ்சு பாடுறாங்களோ அவங்க செவிச்சாதான் சரியாகும். கத்தரோடு இணைஞ்சிருக்கணும். வேற யோசப்பாத்து கத்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கத்தரோடு இருந்தாங்க, அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. ஐஸ்வரமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. ஐயா, மை துதிக்கிறோம். இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொல்லிங்க, இங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியரங்கமா இருப்பது செய்யுங்கப்பா. எல்லாரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. மை சந்திக்க தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் மை துதிக்கிறோம். எல்லாரும் நல்ல வேதத்தை வாசிக்க உதவி செய்யுங்க சப்பா. நல்ல வேதத்தை வாசித்து செபித்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு இருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஏசப்பா. கரம் பிடித்து நடத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தகப்பனே, எங்களுக்கு முகத்தில் கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, அற்புதங்கள் செய்யுங்க. எங்களுக்கு விசுவாசம் தாரு இயேசுவே. விசுவாசம் தொடங்குறவர் முடிக்கிறோம் நீங்க தானே. எங்களுக்கு விசுவாசம் தந்துடல முடியா கூட கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. சகல வியாதியும் குணமாக்கி சகல நோய்களையும் குணமாக்க முடியாது கெஞ்சுகிறோம். பலவீனப்பட்ட மக்கள் ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும். முதுத்தண்டு வலியை எடுத்து போடும், பலவீனத்தை மாற்றி போடும். இடுப்பலையை குணமாக்கிருங்க, கால் வலியை குணமாக்கிருங்க, தலைவலியை குணமாக்கிருங்க சப்பா. அன்றுவரே தலைவலியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க சப்பா. எல்லா அந்தகர சக்தி நச்சுரையனாக இயேசுகிட்ட நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கத்தாவே மந்திரக்கட்டை உடைச்சிருங்க ஏசப்பா. கத்தடி கிருவை எல்லாரையும் தாங்க வேண்டும்னு செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க முடியாது கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குழந்தை பாய்க்கலாம் சகுலி குழந்தை பாய்க்கத்தை தாங்க, கத்தடி கரவங்களை தாங்கட்டும். கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அதே போல அச்சாமை நோக்கி செபிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, சமாந்தை தாங்க, சந்தோஷம் தாங்க. வீடு மக்களுக்கு வீடு தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. எங்க சிறு பிள்ளைலாம் நல்லா செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணுமே. உம்முடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. தேமாதி தேவன் பலத்த ஆசீர்வத்தின் நன்மைகளை தர முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருன்னு சொன்னீங்களே, நீர் அப்படியாக ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆசிரிங்க சப்பா. நன்றி ஓடுமை துதிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி, நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசுநாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் டீசர் பாருங்க, நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asmankaram@gmail.com. Our website and

0: ஒன்னு தெரிசலின் புஸ்தகம் 4:16-17.
1: ஏனெனில்
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும்,
0: கர்த்தர் எப்படி ஆரப்பறாரு, ஆரவாரத்தோடும்,
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
0: இவ்விதமாய்
1: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: எப்பொழுதும் என்ன செய்யறோம், கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் வரப்பறார், ஆரவாரத்தோடும் பிரதான தூது சத்தத்தோடும் தேவக்கால சத்தத்தோடும் வருவாரு. அப்ப வரும்போது என்ன செய்ய, கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க, எல்லாரும் மரிச்சவங்க இல்ல, யாருக்குள்ள மரிச்சவங்க, கிறிஸ்துக்காக வாழ்ந்து கிறிஸ்துக்காக மரிச்சு கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் அற்பமா உலகத்தெல்லாம் வெறுத்து இயேசுதான் வேணும், எந்த சூழ்நிலையில நம்ம வீட்டு பலதரம் எதுவும் சாய மாட்டேன்னு சொல்லி அப்படி மரிச்சவங்க, கிறிஸ்துக்கள் மரிச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. ரெண்டாவது உயிரோடு நாம எடுத்துக்கொள்ள போறோம். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்யணும், எப்போது நம்ம எங்க இருக்க போறோம், கர்த்தருடனே கூட இருப்போம். அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் யாராவது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா, அப்படிங்கதான் நம்ம பார்க்க போறோம். 1 Corinthians 15:51.
1: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை.
0: நம்ம எல்லாரும் என்ன செய்யறதில்ல, நித்திரை அடைவதில்லை.
1: ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது,
0: கடைசி நம்ம கேட்டோம்ல, தேவ ஆரபரத்தோடும் பிரதான தூ சத்துவத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவன் சொல்ல, அதான் கடைசி எக்காலத்தை கேட்கும் போது,
1: கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே
0: ஒரு இமை பொழுதிலே
1: நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
0: நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம், மறுரூபமாக்கப்படும். இந்த ரூம் இல்ல, நம்ம என்ன போறோம், என்ன கொடுக்க போறாரு, மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தால் நிறைஞ்சிருங்க, தேவ வல்லமை நிறைஞ்சிருங்க, ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம அதுக்குதான் கூப்பிடுறோம் இல்லையா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒண்ணுமே நம்ம கொண்டு போக முடியாது, ஒண்ணுமே அங்கிருந்து கொண்டு வந்ததில்லை, இங்கிருந்து ஒன்னும் கொண்டு போகிறது இல்ல. எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் ஒண்ணும் கொண்டு போக முடியாது, எவ்வளவு இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி ஒன்னும் கொண்டு போக முடியாது. அதனால ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லாரும் என்ன மறுரூபம் ஆக்கப்படும். இந்த ரூபம் இல்ல, மறுரூபம் ஆக்கப்படும். அதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் நம்ம அதிகமா செபிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிங்க, ஜெபத்துக்கு வாங்க, நீங்க இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்றது அதுக்குத்தான். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 3:20.

0: நம்முடைய குடியிருப்பு,
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: நம்ம குடியிருப்பு இங்க இல்ல, அதுதான் நல்ல நம்ம திட்டமா மனசுல வச்சுக்கணும். இந்த உலகத்துல என்னதான் நம்ம சேர்த்து வச்சாலும் என்னதான் செஞ்சாலும் நம்ம இந்த குடியிருப்பு எங்க இல்ல, நமக்கு இங்க இல்லவே இல்லை. இங்க இல்ல,
0: அங்கே இருந்து,
1: அங்கே இருந்து
0: கர்த்தராயிருக்கிற,
1: கர்த்தராயிருக்கிற
0: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்குத்தான் அப்ப உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க அதான் வேதத்தில் போன ஒரு நாலு வாரத்துக்கு முன்னால மேல் பார்த்தேன். ஈனோக்கு பேத்தி பார்த்தோம், ஈனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப ரெண்டாவது யார் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வாசிக்க கேட்போமா, ரெண்டாட்சிகள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம்.
0: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்,
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்,
0: இதோ
1: இதோ
0: அக்னி ரதமும்,
1: அக்னி ரதமும்,
0: அக்னி குதிரைகளும்,
1: அக்னி குதிரைகள், அக்னி ராதம், அக்னி குதிரைகள். அப்ப குதிரைகள்லாம் எத்தனை தெரியாது, அக்னி குதிரைகளும்
0: அவர்கள் நடுவாக வந்து,
1: அவர்கள் நடுவாக வந்து
0: இருவரையும் பிரித்தது,
1: இருவரையும் பிரித்தது.
0: எலியா சுழல் காற்றிலே,
1: எலியா சுழல் காற்றிலே
0: பரலோகத்திற்கு ஏறி போனார்,
1: பரலோகத்துக்கு ஏறி போனார். பாத்தீங்களா, பேசிட்டே போயிருக்காங்க யாரு, எலியாவோ எலிசாவோ. பேசிட்டு போகும்போது அக்னி ரதமும் குதிரைகள், குதிரைகள் வீரர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ரெண்டு வரையும் பிரிச்சு எலியாவை என்ன எலியா என்ன செஞ்சிட்டாரு, சுழல் காத்துல எங்க ஏறி போனாரா, பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப நம்மளும் இந்த உலகத்துல இருந்து ஒரு நாள் உயிரோட கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நாட்கள் நெருங்கிருச்சு. அதுக்கு நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆயத்தம் பட்டோம், அது இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தம் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தமா இருந்தாதான் அவர் ராஜ்யத்துக்கு உயிரோட எடுத்துக்கொள்ள பட முடியும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் அடிக்கடி வருகை பற்றி தான் நமக்கு பேச சொல்லி இருக்கிறாரு. அதனால தான் இப்ப ரெண்டு மூணு நாலு வருஷமா கர்த்தருடைய வருகை பற்றியே தான் பேச கர்த்தர் கிருபை கொடுத்திருக்காரு. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தாரு, நம்ம நம்ம ஆயத்தப்படுத்தணும். பாஸ்து பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம்.
0: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
1: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
0: அவருக்கு துதி செலுத்த கடவோ,
1: அவருக்கு துதி செலுத்த கடவோ.
0: ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது,
1: ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது.
0: அவருடைய மனைவி,
1: அவருடைய மனைவி
0: தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
1: அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்பதான் நம்ம தான் அவருடைய மனவாட்டி வரப்போறோம். அப்ப நம்ம நினைச்சிடும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் நம்மளே ஆயத்தப்படுத்தணும். எதை தெளிலா எதை தெளிலா ஆண்டு பிரிமலாத காரியம் இருக்கு, எதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஒப்புடுத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த இந்த காரியம் எனக்குள்ள இருக்கு, இந்த காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து சரிப்படுத்தி பரிசுத்தாவில் நிறைஞ்சிருந்து பரிசுத்தாவுடைய ஆலோசனை கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திர பிரியமான பிள்ளையில இருந்தா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதுக்குத்தான் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கிட்டு அறிக்கிட்டு அறிக்கிட்டு பரிசுத்தேவன நம்ம நிறைஞ்சி நிறைஞ்சி பரிசுத்தேவன ஆலோசனை கேட்கணும். அவர் நமக்கு ஆலோசனை ஆவியானவர்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். யாசாயின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் வாசித்து பாருங்க. அவர் தான் நமக்கு ஆலோசனை சொல்லுவாரு. அவர் நிறைஞ்சாத்தான் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை தருவாரு. அவர் ஆலோசனையின்படி நடந்தாத்தான் பரலோகத்துக்கு போக முடியும். வாசித்து பாருங்க, யாசாயின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம்.
0: ஞானத்தையும் உணர்வையும்,
1: உணர்வையும்
0: அருளும் ஆவியும்,
1: அருளும் ஆவியும்
0: ஆலோசனையையும்,
1: ஆலோசனை பாத்தீங்க, ஆலோசனை
0: ஆலோசனையையும்,
1: ஆலோசனையும்
0: பெலனையும் அருளும் ஆவியும்.
1: அவர் தான் ஆலோசனை அருள் ஆவியானவர். அதுக்குத்தான் பரிசுத்தவனை பெற்றுக்கோங்க, பரிசுத்தவனை பெற்றுக்கோங்கன்னு சொல்றது. அவர் நமக்குள்ள வந்துட்டு ஆலோசனை அருள்வார், பலத்தை அருள்வார். அதனால ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பரிசுத்தவனை கேட்டு கேட்டு கேட்டு நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணாண்டவர், என்னை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்கப்பா, உமக்குள்ள நிலைநிறுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அப்ப அதுதான் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். நம்ம ஆயத்தப்பட வேண்டும். சரி, ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்னாம் கேட்க.
0: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்,
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போக, அப்ப எப்படி இருந்திருக்காங்க, அவங்க பேசிட்டு கத்தரை பத்தி பேசிருப்பாங்க, என்ன பேசினாங்களோ.

0: பேசிக்கொண்டு நடந்து போகையில்,
1: இதோ அக்கினி ரதமும்,
0: இதோ அக்கினி ரதமும்,
1: அக்கினி குதிரைகளும்,
0: அக்கினி குதிரைகளும்
1: அவர்கள் நடுவாக வந்து,
0: அவர்கள் நடுவாக யாரு, எலியாவும் எலிசாவும் பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போகும்போது அவர்கள் நடுவில் வந்து
1: இருவரையும் பிரித்தது,
0: இருவரையும் பிரித்தது
1: எலியா சுழல் காற்றிலே,
0: எலியா சுழல் காற்றிலே
1: பரலோகத்திற்கு ஏறி போனார்.
0: பரலோகத்து எங்க பட்டாரு? பரலோகத்துக்கு ஏறி பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவர் எப்படி இருக்காரு? இப்ப உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறாரு. முத கிறிஸ்துக்கள் மறித்தவங்க, ரெண்டாவது உயிரோடு இருக்கு. நாமும் வானத்துக்கு என்ன செய்ய எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கத்தருடைய கூட இருப்போம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாஞ்ச இருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். அதுக்குத்தான் வேற இந்த உலகத்துல என்ன இருக்குது? கத்திரிட்டு கேட்ட இந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதிப்பாரு. பரலோகத்துல பெரிய சந்தோஷத்தை தருவாரு. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? எழுந்து போயிடக்கூடாது. சரி, எலியா வந்து சுழல் காத்துல பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப எலியாட்ட என்ன நல்ல குணம் இருந்ததை நம்ம பார்க்க போறோம். முத என்ன சரி பார்க்க வாசிக்க கேட்போம். நம்ம வாசிக்க கேட்ட ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் 17:1
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக,
0: தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக
1: நிற்கிற நான்,
0: நிற்கிற நான் பாத்தீங்களா? எப்ப என்ன செஞ்சாராம், என்ன செய்யிருக்காரு? இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நின்று சும்மா நின்றுப்பாரு, செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? செவிச்சுட்டே இருக்கணும். இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப நின்று என்ன செஞ்சிருப்பா? சும்மா நின்றுப்பாரா? செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. அப்ப நம்மளும் செவிக்கணும், போராடி செவிக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த செபாவியை தாங்கப்பா, எலியா போல நானும் செவிக்கணும், செபாவியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். செவிச்சே இருக்கணும். எதனா செவிக்க? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக செவிக்கிறது மாத்திரல, அது நம்ம செவிக்கணும். அதோட நம்ம என்ன செய்யணும்? தேசத்துக்காக நம்முடைய குறைகள் குற்றங்களை ஆண்டு அறிக்கிட்டு கத்தராகி இயேசுக்கத்துக்கு முன்பாக நிற்க என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என் ஜபமும் கேட்கப்படணும், எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:17
1: எலியா என்பவன்,
0: எலியா என்பவன்
1: நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்,
0: எலியா எப்படி இருந்தாரா? நம்மை போல பாடுள்ள, அவர் பெரிய எங்கயோ இருந்து வரல, நம்மள போல இந்த உலகத்தில் பிறந்து நம்மள போல பாடுகளாய் இருந்தும்
1: மழை பெய்யாதபடி,
0: மழை பெய்யாதபடிக்கு
1: கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
0: எப்படி ஜெபம் பண்ணாரா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மளும் அதுதான், கருத்தா செவிக்கணும். ஏதோ செவிக்கிறோம் இல்ல, கருத்தாய் செவிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி செவித்தாரா? கருத்தாய் செவித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாரு, எப்படி செவிச்சாரா? கருத்தாய் செவித்தார். நம்மளும் செவிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு எனக்கும் செபாவை தாங்கப்பா, நானும் செபிக்கணும் சப்பா, செபிக்கக்கூடிய கிருவை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும்? 1 Timothy 2:1-2
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: பிரதானமாய் முக்கியமா, பிரதானமான என்ன முக்கியமாய் புத்தி சொல்லுவது என்னவென்றால்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம உலகத்துல, நம்ம இந்த உலகத்துல இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். எல்லா மனிதருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்,
0: விண்ணப்பங்களையும்
1: ஜெபங்களையும்,
0: ஜெபங்களையும்
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்
1: சோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: சோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: நம்ம எல்லா பக்தியோடும்
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்
1: கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி,
0: அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
0: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நம்ம எல்லா மனிதருக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுனாலதான் நம்ம ஜெபிச்சிட்டோம்னா நம்ம தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோமா? கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பாடி இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தகப்பனேமை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, இறங்குமப்பா, இறங்குமப்பா. தகப்பனேமை ஸ்தோத்திரம். அப்பா, டிவி பார்த்து கொண்டிருக்க ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராய் தாங்க. செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசின் கீழே அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க இயேசப்பா, என்ன வேலையின்றாலும் குணமாக்குங்க, மந்திரம் சிவனைகளை எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களப்பா, கண்ணீர் துடைக்க வேண்டுமா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா, தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணுமே, அப்படி பிள்ளைகளாய் மாற்றணும் ஐயா, வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது, கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம் தகப்பனே, வெள்ளமைக்காக காத்திருக்கிற மக்கள் நல்ல வெள்ள மலைச்சலை தாரு சுவாமி ஆசீர்வதிக்க வேண்டுமா, கெஞ்சுகிறோம் தகப்பனே, இயேசுவே இறங்கும் அப்பா இறங்கும், ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்குமா இருப்பது செய்ய முடியாது செபிக்கிறோம், கத்தடி கரம் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா, அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தையை பார்த்து ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவண்ட பிரசனை இறங்கட்டு, மகிமை மூடட்டு, அக்கினி மூடட்டு ஆண்டவரே, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா, நானே நல்ல மேய்ப்பன் சொன்னீங்க ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறேன், கத்தர் என் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடின்னு சொல்லத்தக்கதாக, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புத செய்யுங்க, தேவைகள் அனைத்தை சந்திக்க முடியாது செபிக்கிறோம், உண்மை அதிகமாக அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா, அப்பா கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாரும் பாக்கியமானு சொன்னீரே, அண்டு விரையை பாக்கியவனாய் மாற்றுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, பொருட்படுத்திக்கோங்க, எல்லா துதிகனா மகிமையை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பர் எச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே, கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.

0: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409001000002229. மே காட் பிளஸ் யூ.
1: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: asmincaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 9
1: உலகத்திலே வந்து
0: எந்த மனுஷனையும்
1: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
0: அந்த மெய்யான ஒளி எந்த மனிதராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தர் உள்ளத்தில் கர்த்தரத்தில் நம்ம அதிகமா அவரை தேரும்போது அவருத்தில் அன்பு புரிந்து அவர் நீர் எனக்குள்ள வரணும் ஆண்டவர் அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் நினைச்சுறாரு, எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரு தான், மெய்யான ஒளி ஆண்டவர். என்ன பிரகாசிப்பீங்க, என்ன உமக்காக வாழணும் ஆண்டவர், எனக்கும் உமக்காக ஜீவிக்க எனக்கு வாஞ்சிக்கிற ஆண்டவர் சொல்லி உண்மையான தாகத்தோட வாஞ்சோடு கூப்பிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் பிரகாசிப்பிப்பான். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. ஏசாயின் புஸ்தகம் 9 அதிகாரம் 2 வசனம்
1: இருளில் நடக்கிற ஜனங்கள்
0: பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்
1: மரண இருளின் தேசத்தில்
0: குடியிருக்கிறவர்களின் மேல்
1: வெளிச்சம் பிரகாசித்தது.
0: மரண இருளின் தேசத்துல குடியிருக்கும் என்ன விசித்தது? வெளிச்சம் உதித்தது, வெளிச்சம் பிரகாசித்தது. பாத்தீங்களா, நம்ம இப்படி இருக்கிறமே, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? மரண இருளின் தேசத்திலேயே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்ப உங்க மேலே மேலே தேவனுடைய வெளிச்சம் பிரகாசமே இல்லையா? கட்டாயம் பிரகாசிப்போம். நமக்கு வாஞ்ச வேணும், நமக்கு தாக வேணும், நம்ம ஆண்டு விட்டு அன்பு உற வேண்டும். இயேசுவே என்மேல வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். கேட்டா கட்டாயம் தேவை நினைச்சு நம்மள பிரகாசிப்பிப்பார். ஹல்லேலூயா. ஏசாயின் புஸ்தகம் 60 அதிகாரம் 2 வசனம்
1: இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும்.
0: காரில் என்ன யார மூடும்? சனங்களை மூடும்.
1: ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும்.
0: அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். இன்னும் கொஞ்ச நாள்லதான் இருள் பூமியும் சனங்கள் காரியிலும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், மகிமை உண்மையில காணப்படும். அந்த வாஞ்சி உங்களுக்கு இருக்கா? ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் ஒளி உதிக்கணும், என் வாழ்க்கையிலும் மகிமை காணப்படணும், என் வாழ்க்கையிலும் வெளிச்சம் உதிக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, என்னை நம்மளோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய ஒளி நம்மள உதிக்கும், வெளிச்சம் நம்மள வரும். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச தாகம், தேவன் மேல அன்பு. ஏதோ வந்துட்டோம் போயிட்டோம், நமக்கு அற்புதம் நடந்தா போதும், அதிசயம் நடந்தா போதும். நம்ம அதுபோர் வரமே நிறைய பேர் சொன்னாங்க, எவ்வளவு சனங்கள் வந்தாங்க, அற்புதத்தை பெற்று அதிசயங்களை பெற்று எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. அடிச்சு யார் யாருமேலாம் உதித்ததோ அவங்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க வாழ்க்கைய எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க, எத்தனை நன்மையை பெற்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். வெளிச்சம் யார் யாருமேலாம் தேவனுடைய வெளிச்சம் உதித்ததோ அவங்கெல்லாம் எப்படி பெற்ற ஆசீர்வாதம் பெற்றாங்க, எப்படி அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, எப்படி அவங்க வாழ்க்கை மாற்றப்பட்டது, இதான் நம்ம சுருக்கமாக தியானிக்க போறோம். என்மேல் அந்த ஒளி உதிக்கணும் ஆண்டவரே. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய ஒளி என் மேலே உதிக்கணும், என் மேல உங்களுடைய மகிமை காணப்படணும். இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் எல்லாராலையும் கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு அற்பமா என்னப்பட்டிருக்கு ஆண்டவரே, உங்களுடைய ஒளி என் மேல உதிக்கணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்டா தேவன் ஒளி நம்ம மேல உதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு நம்ம ஏதோ செய்யணும் இல்லை, நம்ம கேட்டா போதும் தேவனுடைய ஒளி நம்ம மேல உதிக்கும்னா, நம்ம தேவனிடத்தை கேட்டாவே போதும். அல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும். முதலாவது பாக்குறோம் அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 9 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போமா.
1: அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது
0: சடிதியிலே
1: வானத்திலிருந்து ஒரு ஒளி
0: அவனை
1: சுற்றி பிரகாசித்தது.
0: அவன்
1: தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே
0: சவுலே சவுலே
1: நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்,
0: நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்
1: என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன்
0: ஆண்டவரே,
1: நீர் யார் என்றான்.
0: அதற்கு
1: கர்த்தர்,
0: நீ
1: துன்பப்படுத்துற இயேசு நானே.
0: பாருங்க, இவங்க எங்க போறாங்க, கிறிஸ்தவங்கள் எல்லாம் துன்பப்படுத்துறதுக்காக போறாங்க. துன்பப்படுத்தணும்னு சொல்லி அவங்களை வேதனைப்படுத்த, அவங்களை கொல்லணும்னு சொல்லி போறாங்க. போற வழியில இயேசு கிறிஸ்து அவங்க மேல என்ன செஞ்சார்? ஒளி வந்தது. அந்த ஒளி தாங்க முடியவே நினைச்சாங்க, கீழே விழுந்துச்சாங்க. விழுந்தப்ப கேக்குறாங்க, ஆண்டவரே ஏன்னை துன்பப்படுத்துறேன்னு ஏசப்பா கேக்குறப்ப, ஆண்டவரே நீங்க யாருன்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. நீ துன்பப்படுத்துற இயேசு நானே சொன்னோன்னே அந்த உடனே என்ன சொல்லி பர்த்த பவுல் என்ன செஞ்சாரு, கர்த்தரத்தில் அவரை ஒப்பு கொடுத்தார். அதான் மரண தேசத்தில் இருக்கிற மேலும் தேவனு ஒளி பிரகாசித்தது. இவர் எங்க போனார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அடிச்சு கொல்றதுக்கு தான் இவர் போயிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தராகி தேவன் அவரை அவர் மேல விழிச்சது. அவரே என்ன சரி கீழே விழுந்துட்டு அந்த ஒளி தாங்க முடியாம அப்பதான் அன்று கேட்க ஏன திரும்ப நீங்க யார் ஆண்டவரின்னு சொன்ன இயேசுன்னு சொன்னேன். உடனே அவர் ஒப்பு கொடுத்தார். வாசித்து பாருங்க எப்படி அந்த ஒளி வந்ததுதான் பாருங்க. அப்போஸ்தலர் நடையுடைய புஸ்தகம் 26:13. இங்க ஒளி எப்படி வந்துருங்க சொல்றாரு பாருங்க.
1: மத்தியான வேளையில்
0: ராஜாவே
1: நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி
0: பாத்தீங்களா. மத்தியான வேளையில எப்படி இருந்துச்சு சூரியன் பிரகாசத்தை பார்க்கிலோ
1: அதிகமான ஒளி வானத்திலிருந்து
0: என்னையும்
1: என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன்ங்களா.
0: சூரியனை பார்க்கிலோ அதிகமான ஒளி இவரையும் மட்டும் இவர் கூட வந்தவங்க அவங்களை சுற்றிலும் பிரகாசித்தான். ஒளி எப்படி பிரகாசித்தான், சூரியனை பார்க்கிலோ அதிகமா தேவன் ஒளி பிரகாசித்தது.
1: நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது
0: இவங்களுக்கு இந்த வெளியில ஒளி என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியாம என்ன செய்யாங்க, தரையில விழுந்த போது விழுந்துட்டாங்க எல்லாம் பாத்தீங்களா. அப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் பவுல் மேல ஒளி பிரகாசித்து அன்னைக்கு அவரை சந்திச்சிறேன், இன்னைக்கு என்னையும் சந்திங்க, என் மேல உங்களுடைய ஒளி பிரகாசிக்கட்டும், என்னையும் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டோடி கேட்போம் பாருங்க, அவர் ஆண்டோடி பிள்ளைகளை துன்பப்படுத்துன்னு போறப்போ தேவன் அவரை சந்திச்சார். அதே போல தேவனுடைய ஒளி அவர் மேல பிரகாசித்தது. உங்கள் மேலையும் என் மேலையும் தேவன் பிரகாசிப்பை பாருனா நம்மளையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவார். எல்லா உளிரை பார்க்கலும் பரிசுத்த பவுலே நிறைய நிருபம் எழுதியிருக்காங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நிறைய நிருபம் எழுதுன யாரு, பரிசுத்த பவுல் தான். கர்த்தர் சந்திச்சார், அவர் வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா, அவர் வாழ்க்கை மாறினது. அவரை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கண்டு என்னை கொடுத்து தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வாரா இல்லையா, கட்டாயம் செய்வார். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு பாருங்க. அவர் சொல்றாரு 1 Timothy 1:13.
1: முன்னே நான்
0: தூசிக்கிறவனும்
1: கர்த்தரை
0: தூசிக்கிறவரும்
1: கொடுமை செய்கிறனுமா இருந்தேன்,
0: கொடுமை செய்யறமா இருந்தேன். 15
1: அவர்களில் பிரதான பாவி நான்
0: சொல்றாரு. துன்பப்படுத்தி இருக்கிறாரு, தூசி இருக்கிறாரு, கொடுமை பண்ணி இருக்கிறாரு, அதை சொல்றீங்க சொல்றாரு நான் பிரதான பாவின்றாரு. அப்படிப்பட்ட பவுல் மேலதான் தேவன் ஒளி பிரகாசித்த உடனே அவள் வாழ்க்கை முழுமையாய் மாறிட்டு. அல்லேலூயா, அவள் வாழ்க்கை முழுமையாய் மாறிடுச்சு. அவரை கொண்டு தேவன் எப்படி பயன்படுத்தினார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19:11 எல்லாம் தயவுசெய்து கவனிங்க, உங்க உள்ளத்துல ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே என் மேல உங்களுடைய ஒளி பிரகாசிக்கணும்னு கேளுங்க.
1: பவுலின் கைகளினாலே
0: பாத்தீங்களா, ஒரு நாள் அவர் என்ன செய்யறாரு, துன்பப்படுத்தினார், கொடுமைப்படுத்தினார், என்ன செஞ்சாரா தூசிச்சாரு, சொல்றாரு பாவிலி நானே பிரதான பாவி. பரிசுத்த பவுல் மேல தேவனுடைய ஒளி பிரகாசித்தது. இங்க என்ன செய்யற பாருங்க, வாசிக்க கேப்போம்.
1: பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார்.
0: பவுல் கையில கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்தாரா, விசேஷ அற்புதங்களை செய்ததினால்
1: அவருடைய சரீரத்திலிருந்து
0: உருமாக்களையும்
1: கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட,
0: பவுலுடைய சரீரத்தில் இருந்த உருமாக்களையும் கட்சிகளையும் வியாதிகள் போட,
1: வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின.
0: வியாதி அவர்கள் விட்டு நீங்க, எத்தனை வியாதி வியாதிஸ்தர் இருந்தாங்களோ அத்தனை பேர் மேல அந்த பரிசுத்த பவுலுடைய அந்த கச்சைகளையும் போடும்போது என்ன செஞ்சிருச்சு, அவங்க வியாதி அவங்களை விட்டு நீங்கிருச்சு.
1: பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன
0: பாத்தீங்களா. பொல்லாத ஆவிகளும் என்னச்சா, அந்த பவுலுடைய மேல இருந்த கச்சையும் உருமா போடும்போது என்னச்சு, பொல்லாத ஆவியும் பெறப்பட்டு ஓடிச்சு. ஹல்லேலூயா. அந்த தேவனா உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே பவுல் மேல உங்களுடைய வெளிச்சம் பிரகாசித்தது, ஆண்டவரே என் மேலும் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும், என் வாழ்க்கை மாற வேண்டுமா பல வாஞ்சிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப அவர் எப்படி வாழ்றாரு? முதல்ல எப்படி வாழ்ந்தாரு? தூசிக்கிறவரோ அப்புறம் என்ன செஞ்சாரா? துன்பப்படுத்துற கொடுமை உள்ளவரா இருந்தாரு. பாவியும் பாவி, பிரதான பாவி, கிறிஸ்தவங்களை அடிச்சு கொள்றதுக்காக தான் இது நிறுவ எழுதி வாங்கிட்டு போறாரு. அப்பதான் தேவன் சந்திக்கிறாரு. இப்ப அவர் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 4:4.
1: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்.
0: என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன். பாத்தீங்களா, குற்றமில்லாத வாழ்க்கை வாழ தேவன் பலன் கொடுத்தார். காரணம் என்ன? தேவன் ஒளி அவர் மேல பிரகாசித்தது. அல்லேலூயா. தேவன் ஒளி அவர் மேல, பவுல் மேல என்ன செஞ்சது? பிரகாசித்து அதை சொல்ற, என் மேல, என்னிடத்துல யாதொரு குற்றத்தை நானே அறியேன்னு சொல்ற. அந்த அளவுக்கு கர்த்தர் பரிசுத்தமாக்கிட்டாரு. அருமையான சகோதரன் சகோதரி, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும், ஆண்டவரே என் மேல உம்முடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும். பரிசுத்த பவுல் மேல ஒளி பிரகாசித்ததுனால அவரின் வல்லமையாய் பயன்படுத்தி அவர் கை நாள் விசேஷத்தை அற்புதம் செய்தார். உருமாவையும் கச்சையும் கழட்டி போடும்போது பொல்லாத அசுத்தை அவர் விட்டு போச்சு. அது மாத்திரம் வியாதிகள் நோய்கள் சுகமாச்சு. எனக்கு அப்படிப்பட்ட வல்லமை கொடுங்க ஆண்டவரே, என் மேல உடைய ஒளி பிரகாசிக்கணும்னு சொல்லி கேட்க வேண்டும். வரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை கேட்டேன்னா இப்பொழுது கர்த்தர் நோக்கி ஜெபிப்பார். வேணவர்களே கலங்காதீங்க, கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். உங்க கண்ணீர் கட்டாயம் கர்த்தர் துடைப்பார், கலங்காதீங்க. எங்களை அன்பானே சித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ கண்ணீரோடு கவலையோடு பிரச்சனையோடு இருக்காங்கப்பா, அவங்க தாகத்தை நீங்க தீர்க்க முடியாச்சு வைக்கிறோம். கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விடுவீங்க சப்பா. உங்களால மட்டும்தான் முடியலச்சா. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். வேலைக்காரன் கண்களை எசமானி நோக்கி பார்க்கும் போலும், வேலைக்காரருடைய கண்களை எசமாட்டி நோக்கி பார்க்கும் போலும், தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி செபிக்கிறோம். ஒவ்வொருடைய கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். அது மாத்திரல்ல, வியாதிகள் சொல்ல முடியாத எத்தனையோ வியாதிகள் அப்பா, ஆண்டவரே வியாதியை குணமாக்குங்க, நோயை குணமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செவனை உழைத்து போடுங்க, பிசாசின் கீழ் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பக்கி தாங்க. வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும் சப்பா அப்பா, நோக்கினவங்களுக்கு கெஞ்சிரும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். அது மாத்திரல்ல, எத்தனையோ குடும்பங்களை கத்தாவே வேலை இல்லாம தவிக்கிறாங்களப்பா, அண்டவரே வேலை தாரு, வேலை தாருமையா. எத்தனையோ பேருக்கு வேலையில நிப்பாட்டிட்டாங்களாமாப்பா. ஐடி கம்பெனியில் நிறைய பேருக்கு வேலை இல்லையே சப்பா, வேலை தர முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்தியும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிற மாறுதல் வேற்றுமான எந்த நிழலின்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எத்தனை சனங்கள் வேலை இல்லாம தவிக்கிறாங்க சப்பா, நீங்க தான் இறங்கணுமாப்பா, நீங்க தான் இறங்கணும். வேலை தரணும், வேலை தரணும் ஐயா. கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க அன்பின் ஆண்டவரே. இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எத்தனை வியாபாரம் செய்யறாங்கப்பா, அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். தகப்பனையே மீன் நோக்கினவங்களுக்கு எஞ்சுகிறோம் கர்த்தாவே. அற்புதத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வீங்க, வாகனம் எல்லாம் ஓடத்தக்கதாக இருக்கிறவை தாரும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாரும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க. என்னென்ன தேவையோ அவங்களுக்கு ஒவ்வொரு தேவையை நீங்க சந்திக்க வேண்டும் கெஞ்சுகிறோம். அப்பா என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவா, என்னை நான் கொடுத்து விட்டேன் அவரே பார்த்துக்கொள்வார்னு சொல்லி பாப்பா சகோதர பாடியிருப்பது போல எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நேசடிக்காரன் தாங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு தேவை நீர் அந்திருக்கிறீங்கப்பா. உன் வாயிலிருந்து சொல் பறக்கம் என்று எல்லாவற்றையும் அந்திருக்கிறேன் சொன்னீரே. ஒவ்வொரு தேவை நீர் சந்திக்க முடியா செவிக்கிறோம். சிறு பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும், படிக்கிற மாத்திர அப்பா நல்லா செவிக்கணும், துதிக்கணும். உண்மை அப்பா ஆராதிக்க கிருவை தர முடியா செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே வாலிபர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க. வாலிபர்கள்லாம் தேடணும் ஐயா. அப்பா ஸ்கூலு போற நேரத்துல அப்பா செபத்தோடு துதியோடு ஸ்கூலு போகணும் ஆண்டவர். எத்தனை வாலி பிள்ளைகள் பாழாக்கப்படுறாங்க, எத்தனை சிறு பிள்ளைகள் பாழாக்கப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில எங்க பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளணும். எங்க பிள்ளைகளும் செபத்தோடு போகும்போது வருமானம் செபத்தோடு போயிட்டு வர உதவி செய்ய முடியா கூட கெஞ்சுகிறோம். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி மகி மூடிக்கொள்ள முடியாச்சு வைக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க சப்பா. ஸ்கூலுக்கு போனாலும் கத்துடைய பாதுகாவல் வேணும்ப்பா. வேலை போறவங்களுக்கு கர்த்தாவே உங்களுடைய பாதுகாவல் வேணும்ன்றவர. இப்படி பாதுகாவலாம எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது எசப்பா. எல்லாரையும் பாதுகாத்துக்கோங்க. தேவாதி தேவன் தான் எல்லாரோட கூட இருக்கணும். எல்லாரும் செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. வேதத்தை வாசிக்கணும்ன்றவர். இயேசுவே இயேசுவே இயேசுவே தேடத்தக்க சமயத்தில் தேடணுமே, அண்டிக் கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் எசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனம் மகிமை மகத்துவத்தையும் மகிழ்ச்சியுறோம். எல்லாவற்றையும் அன்புரட்சர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் சேர்த்த கேட்டிருக்கிறாரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரின் கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவியில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கு வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள்
3: நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website, andlovejesus.com.

0: கர்த்தர் தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 65 சங்கீதம் 2 வசனம்.
1: ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள்.
0: நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறவரே. சங்கீத புஸ்தகம் 66 சங்கீதம் 19 வசனம்.
1: மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார்.
0: அவர் செபத்தை கேட்கிறேன்னு சொல்லுங்க. செபத்தை மெய்யாக என் செபத்துக்கு சத்தத்தை கேட்டார். நம்ம செபத்தின் சத்தத்தை கத்துற என்ன செய்யறாரு? கேட்டிருக்காரு. இதுவரை செபித்தோம் எல்லா செபத்தும் கத்துற கட்டாயம் பதில் தருவார். அல்லேலூயா, நிச்சயமா தருவார். நீங்க ஒரு வேளைக்கு நினைக்கலாம், நான் என்னுடைய கண்ணீர்லாம் பார்த்திருக்காரா, என் கஷ்டம் எல்லாம் பார்த்திருக்காரா, என் கண்ணீர்லாம் பார்த்திருக்காரா, நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 56 சங்கீதம் 8 வசனம்.
1: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர்.
0: நம்ம என்ன எவ்வளவு அலையிறமா அதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா? எண்ணியிருக்கிறார்.
1: என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
0: என்னுடைய கண்ணீரை எங்க வைங்க? உங்க துருத்தியில வைங்க.
1: அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது.
0: நம்ம கண்ணீர்ல எப்படி இருக்குதா? கணக்கு இருக்கு. நம்ம எவ்வளவு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கோம், எல்லாமே அவர் கணக்குல இருக்குதான் பாருங்க. நம்ம கண்ணீர் ஒரு கண்ணீர் கூட என்ன செய்ய வீண் போகாது. அது எங்க வச்சிருக்கிறாரு? ஆண்டவருடைய துருத்தியில் வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு கணக்குல அல்லவோ இருக்குது அப்படி சொல்றாரு. நம்ம அலைச்சல என்ன செஞ்சிருக்கிறாரு? எண்ணிருக்கானே, இவ்வளவு அலையிறனே, கத்தனை பாக்குறாரா? எவ்வளவோ அலைச்சல் அலையிற, ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லையே, அலைச்சல் அலையிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களை அலைச்சல்லாம் கத்துற என்ன செஞ்சிருக்கிறாரு? எண்ணிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க அலைச்சல எண்ணிருக்கிற கண்ணீர்ல எங்க வச்சிருக்கிறாரு? அவர் இடத்துல ஒரு துருத்தி இருக்கு, அதுல வச்சிருக்காரு. அதெல்லாம் என்ன கண்ணீருக்கு என்ன இருக்கா? கணக்குல அல்லவோ இருக்கு. நம்ம உபுர் சொட்டு கண்ணீர் வடிக்கிற கண்ணீருக்கும் என்ன இருக்குது? கத்துடைய கணக்குல அல்லவோ இருக்குது. அல்லேலூயா. கத்த நம்ம செபத்தை பேர் என்னது? அவர் நம்ம செபத்தை கேட்கிறவர். சரி, நம்ம எப்படி இருந்தா நம்ம செபத்தை கேட்பாரு? கட்டாயம் கேட்பாரு. நீங்க நினைக்கல சிலரு, என் செபத்துக்கு ஏன் பதில் வரல, எனக்கு நான் எவ்வளவோ செவிக்கிறேனே, அப்ப ஆண்டு செபத்தை கேட்டா நிச்சயமா எனக்கு பதில் வந்திருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. லூக்கான் சுவிசேஷம் 18:1 வசனம்.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: சோர்ந்து போயிடறோம், அடிக்கடி சோர்வு ஆயிருது, பலவீன ஆயிருது, சோர்ந்து போயிடும். அதான் சோர்ந்து போகாம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். எப்ப நமக்கு சோறு வரும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 19:3 வசனம்.
1: அதனால் எகிப்தருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும்.
0: அது நம்ம ஆவியில என்ன செய்யறது? சோர்வை உண்டாக்கிது. எகிப்தினுடைய ஆவி அவர்களுக்குள்ள சோர்ந்து போகும். நம்ம ஆவியில பலவெளி இருக்கும்போது நமக்குள்ள சோர்ந்து போகும். அதனாலதான் என்ன சொல்றாரு கர்த்தர்? சொல்றாரு, நம்ம எப்பொழுது என்ன செய்ய சோர்ந்து போகும்? எப்போதும் சிவம் பண்ணும். ஆவியில பலன் இருந்தாலும் சோர்ந்து போயிடும். ஆவியில நம்ம அது இதுன்னு யோசித்து கவலைப்படும் போது நமக்குள்ள என்ன ஆயிருது? சோர்ந்து போயிருது. அதனாலதான் தாவீதுராஜா கேக்குறாரு, 51 சங்கீதம் 12 வசனம்.
1: உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை
0: திரும்பவும்
1: எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்.
0: அதான் சொல்றாரு, உற்சாகமான ஆவி என்னையில தாங்கும்படி செய்யும். ஏன்னா எகித்தின் ஆவி நம்ம என்ன செய்யறது? அந்த ஆவியில பலவீன இருந்தா நம்ம என்ன செய்யுது? சோர்ந்து போக பண்ணும். அதனாலதான் தாவீதுராஜா கேட்கற, ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்ம அந்த ரட்சணியத்தை கொஞ்சம் கொஞ்சம் இழந்துட்டா கூட நமக்குள்ள என்ன பலன் இருக்காது, சோர்வு தான் வரும். அதுதான் சொல்றாரு, ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து எனக்கு உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கும்படி செய்யும். நமக்குள்ள ரட்சிப்பு குறைய குறைய குறைய நம்ம ஆவி அப்படியே எல்லாம் போயிடும். அதான் தாவீதுராஜ பவுல் சொல்றாரு, ஆவியில என்ன செஞ்சீங்க? அனலா இருங்க. ஆவியில எப்படி இருக்கு? நம்ம அனலா இருக்கணும். அந்த ஆவி சோர்ந்து போகும்போது நம்மளால செவிக்க முடியாது, பலவீனமா இருக்கும், சோறு வர சோறு வர. நீ சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா கர்த்தர், அதனாலதான் அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம். அதான் சொல்றாரு, என் ரட்சணி சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி புஸ்தகம் 24:10 வசனம்.
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால்
0: உன்
1: பெலன் குறியனது.
0: ஆபத்து வரும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவர் சொன்னாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உன்னோட நான் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப எந்த ஆபத்தை பார்த்து நினைச்சே கூட பயப்படக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் உலகத்துல எத்தனையோ பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால ஆபத்து காலத்துல சோர்ந்து போன் பலன் என்ன ஆயிரும், குறுகினதாயிரும், பலன் இல்லாம போயிரும். அது அப்ப நம்மளை செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆண்டு சொன்னார் அவர் பேர் என்ன, ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா நம்ம செபிக்க முடியறது இல்ல. அவர் நம்ம ஜெபத்தை கேட்கறவர் தான் நம்ம பிரச்சனைகள் போராட்டங்களை வாழ்க்கையில் வந்துட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அதுதான் கத்துடுவேன். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போன பலன் குறியினதாயிரும். நம்ம பலனே இல்லாம போயிரும், ஒண்ணும் இல்லாம சரீரத்துல பலவீனம் ஆயிரும். சரீரத்துல ரொம்ப பலவீனம், சோர்வு அப்படியே நம்மளை மேற்கொள்றோம். நம்ம செவிச்சு பிற கத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதான் கத்துடுவேன். அவர் செபத்தை கேட்கறவர் தான். நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் செபம் பண்ணணும். ஆவியில் நமக்கு சோறு வராம நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா இல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்ல. நம்ம அன்றவர் தானே துதிக்கிறோம். இப்ப யாரும் வேற யாரையுமே துதிக்கிறோம் பாருங்க. தலைவரை துதிக்கணும், எப்படி எல்லாம் துதிக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் துதிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் செபம் பண்ணும். ஆவியில நமக்கு சோறு வராத வடிக்க காத்துக்கொள்ளணும். ஆவியில சோறு வந்துருச்சு நம்மளால முடியாது. அதனாலதான் தாவீதுராஜ கேட்கிறார், ஆண்டவரே ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்த உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்க முடிஞ்சு, உற்சாகத்தின் ஆவி தரணும். ஆண்டவர் கேட்கணும், அது அவரு தான் தர முடியும். ஆண்டவரே நான் எவ்வளவு செபிச்சப்பா, எவ்வளவு நான் முன்னேறி செபிச்சேன், எவ்வளவு நேரம் செபிச்சனே, இப்பயே என்னால முடியல. எவ்வளவோ நான் செபிச்சேன், இப்ப எனக்கு செபிக்கவே முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. எனக்கு சரீரத்துல எப்படியோ இருக்கு ஆண்டவரே, அவர் எப்படியோ இருக்கிற அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். நம்ம சோர்ந்து போக கூடாது, சோர்ந்து போகாம செபிக்கணும். நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்துடுறோம். அதான் கத்துடி வேதுன்னு சொல்லி ஆபத்துக்களை சோர்ந்து போற பலன் குறியினதாது. நம்ம நம்ம பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்துடுறோம். நம்ம வேலைன்னு குறியினதாயிருது, ஒண்ணுமே செய்ய முடியாது ஆயிருது. அதனால நீ ஆண்டவர் கேப்ப, ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன், ஆண்டவரே நான் எப்போதும் செவிக்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ரட்சணையை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தை நான் தாங்கபடி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம செபத்தை எப்ப கேட்க மாட்டார்னா, நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் என் செபம் ஏன் கேட்கப்படல, என் செபர் ஏன் கேட்கப்படல அப்படின்னு பார்க்கும்போது கத்திர வேதம் சொல்லுகிறது, முதல்ல ஆபத்து காலத்தை சோர்ந்து போகாம எப்பொழுதும் செபம்னு சொன்ன. அதே தான் தேவன் என்ன சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 9:31.
1: பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார்.
0: தேவ என்ன செய்ய, நம்ம என்ன செய்யணும், பாவிகளுக்கு தேவன் என்ன செய்யறதுல செவி கொடுக்கல. ஒருவன் தேவ பக்தியா இருந்து அவர் சித்தத்தின்படி செய்தா அவர் செவி கொடுக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பாவம் இருக்குது, சின்ன சின்ன பாவங்கள். அது இப்ப நம்ம செருப்பு போட்டு நடக்கிறோம், ஒரு சின்ன கல் இருந்தாலும் நம்மளால நடக்க முடியாது, கல்லு குத்தும், செருப்பு அப்படியே குத்தும். அதான் பாவ பாவிகளுக்கு செவம் கொடுக்கறது, செவி கொடுக்கறது இல்ல. ஆண்டவரே என்னுடைய பாவம் எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரே என்னை காமித்து என்னை சரிப்படுத்துங்க அப்பா. நம்ம பாவஞ்செல்லின்னு சொல்ல முடியாது, பாவஞ்செல்லின்னு சொல்லுமான கர்த்தர் நம்மோட என்ன செய்வாரா, வழக்காடுவாரா. பாருங்க நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன், நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா கர்த்தர் நம்மோட வழக்காடுவார. வாசித்து பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 2:35.
1: இதோ

0: இரண்டாம் அதிகாரம் 35 வசனம்.
1: இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று
0: நீ
1: சொல்லுகிறது நிமித்தம்
0: நான்
1: உன்னோட வழக்காடுவேன்
0: அப்ப நான் பாவம் செஞ்சிருக்கோம். சின்ன சின்ன பாவங்கள் நமக்குள்ள இருக்கதான் செய்யுது. அதான் பாவம் செய்யும் போது நம்ம கர்த்தர் என்ன செய்யறது இல்ல, நமக்கு என்ன கொடுக்கறது இல்ல, செவி கொடுக்கறது இல்ல. அப்ப நம்ம ஒருவன்தே பக்தியா இருந்து அவர் சித்தத்தின்படி செய்தா கர்த்தர் என்ன செய்ய நம்ம செபத்துக்கு செவி கொடுக்கிறார். அப்ப நம்ம ஆண்டு கேட்போம், ஆண்டவரே என்னுடைய பாவம் என்ன, ஆண்டவரே என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டு கேட்கணும். ஓசியா 14:2,
1: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்.
0: ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குங்க, ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குன்னு கேட்டா கர்த்தர் நிச்சயமா நம்ம சீர்கேட்டை குணமாக்கி நம்ம பாவங்களை மன்னிப்பார். அதான் பாவிகளுக்கு தேவன் என்ன செய்யறது இல்ல, செவி கொடுப்பதில்ல. இப்ப நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, உங்களை தவிர எனக்கு ஆரியாஸ்பா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கட்டாயம் மன்னிப்பார். 66 சங்கீதம் 18 வசனத்திலும் தேவன் அப்படித்தான் சொல்கிறார். 66 சங்கீதம் 18 வசனம்.
1: என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
0: சிந்தனையில அக்கிரம பாவம் மட்டும் இல்ல, அக்கிரம சிந்தை பாத்தீங்களா, நம்ம சிந்தையில கூட அக்கிரம இருந்தா கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நமக்கு என்ன செய்ய மாட்டாரா, செவி கொடுக்க மாட்டார். சிந்தனை அந்த மனிதன் முகத்தை பாருங்க, கர்த்தர் எங்க பாக்குறாரு, நம்ம சிந்தனை கூட பாக்குறாரு. நம்ம சிந்தனையில அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, செவி கொடுக்கவே மாட்டாரு. அப்ப நம்ம உள்ள அலசி பாக்கணும். ஆண்டவரே டிவியில பாக்குற அனைவரும் நீங்களும் கூட உங்க இதயத்தை அலசி பாருங்க, கர்த்தர் நிச்சயமா நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஆண்டு ஒப்பு கொடுப்போம், பாவி தேவன் செவி கொடுக்க மாட்டார்னு சொன்னாரு. இங்க பார்த்தா அக்கிரம சிந்தை கொண்டிருந்தானா கர்த்தர் எனக்கு செவி கொடார். அப்ப நம்ம பாவங்களை எல்லாம் ஆண்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஏசாயா 59:2 வசனம்.
1: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
0: நம்ம அக்கிரம கர்த்தருக்கும் நமக்கு என்ன செய்தா பிரிவினை உண்டாக்குறது.
1: உங்கள் பாவங்களே
0: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: அவர் முகத்தை நமக்கு என்ன செய்யுது, மறைக்க நம்ம செய்யலாம். பிசாசை என்னமோ தடை பண்ணிட்டா ஆண்டவரே செவத்தை கேட்கல, அப்படி இல்ல அருமையானவர்களே. நம்ம பாவம் தான் கர்த்தருடைய கர்த்தர் நமக்கு செவி கொடுக்காத ஒடிக்கி அவர் முக நம்முடைய நம்ம கர்த்தடி முகம் பார்க்க முடியாத ஒடிக்கி நம்மள கர்த்தடி செவிக்க முடியாத ஒடிக்கி நம்ம என்ன பண்ணிடுற, நம்ம முகம் கர்த்தருக்கு மறைக்குது. நம்ம பாவம் தான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நீ செவத்தை கேட்குறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, என்னுடைய பாவங்களின் அக்கிரங்கள் என் சிந்தையில என்னென்ன அக்கிரம இருக்கு ஆண்டவரே, என் பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்குதப்பா, நீங்க யார் இல்லைனாலும் உலகத்துல வாழ்ந்துடலாம் ஆண்டவரே, நீர் இல்லாம என்னால வாழவே முடியாதுப்பா, என் பாவங்களை எதுவா இருந்தாலும் காமிச்சு என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். எப்படி வேணாலும் ஜெபிச்சா, ரொம்ப நேரம் ஜெபிச்சா நம்ம செவத்தை கேட்டுருவாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதுவும் கேட்க மாட்டாரா. வாசிங்க யாசாயின் புஸ்தகம் 1:15-16.
1: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும
0: என்
1: கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும
0: கேளேன்.
1: உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு
0: உங்கள் கிரியின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு
1: தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள்.
0: தீமையான காரியம் நமக்குள்ள இருந்தா கூட விட்டு என்ன செஞ்சிடணும், ஓயணும். ஆண்டவர்கிட்ட நம்ம போராடி கேட்கணும், ஆண்டவரே என்ன பாவம் இருந்தாலும் என்ன மன்னிமப்பா, என் சிந்தனையில அக்கிரமம் இருக்கா மன்னிங்க, உங்க முகத்தை மறைக்கிறேன் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, நீங்க மிகுதியாச்சும் கேட்க மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்கப்பா, எனக்கு என்னென்ன பாவம் இருக்கு எல்லாவற்றையும் நீ காமித்து நீ சரிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பாக்கணும். நமக்குள்ள பாவம் இருந்தா என்ன செய்யும் தெரியுமா, செவிக்க முடியாது. செவிக்கணும்னு என்ன செவிக்கணும்னு நினைச்சா அந்த வார்த்தை வராது, செவத்துக்கே நம்ம வார்த்தையே வராது. செவிக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால செவிக்க முடியாது, வார்த்தை வராது. அப்படி சோர்வு குழப்பங்கள் ஏதோ குழப்பலான்னு அப்படி செவிப்போம். அப்புறம் உடனே ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என்ன பாவம் உங்க முகத்தை மறைக்கிறது ஆண்டவரு, என்னுடைய அக்கிரம சிந்தை என்னுடைய சிந்தனை என்ன அக்கிரமம் இருக்கு ஆண்டவரு, என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்திருங்கப்பா, என் சீர்கேட்டை குணமாக்குங்க ஆண்டவரு, என்னை சரிப்படுத்திங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா சரிப்படுத்துவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.

0: முதன்னு சோர்ந்து போகாம எப்பொழுதும் கொஞ்சம் சோர்ந்துட்டா கூட நமக்கு அப்படியே சோர்ந்துட்டா செபிக்க முடியாது. அதனால தான் தாவி ரஜா கண்ணீரோடு கேட்கிற ஆண்டவரே ரட்சணி சந்தோஷத்தை தந்து உற்சாகத்தின் ஆவியை தாங்க முடி செய்யும் சொல்லி 51 சங்கீதம் 12 வசனத்துல கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சிவனுடைய தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தருணம் சொன்னீரே, ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க. பண கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றிலும் தேவன் விடுவிப்பீராக. அப்பா நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? வாழ்ந்தொரு வார்த்தை இல்லாம இடத்துல உண்டு ராச்சா. அப்பா மீ துதிக்கிறோம். ஹார்ட்டை தொட்டு சுகமாக்கிருங்க, கிட்னியை தொட்டு சுகமாக்கிருங்க ஆண்டவரே. சுகர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. கொலாஸ்ட்ரால் பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. யாமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. பிசாசன் எத்தனையோ வியாதியை உண்டாக்கி கொண்டிருக்கானப்பா, அவன் தலை நசுக்கி போடுங்க ஆண்டவரே. எஸ்அப்பா எஸ்அப்பா, வியாதினால கஷ்டப்படுற ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவரே மத்தியே 14 சொன்னீங்களே, அவர்களை பார்த்து மனதுருகுனீங்களாமா ஆண்டவரே? இப்பொழுது மனதுருகி அவங்களை குணமாக்குங்க எஸ்அப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. அவங்க நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க எஸ்அப்பா. அப்பா அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன், கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழிற்சலிக்க பண்ணுங்க அப்பா. கடன் பிரச்சனையோருக்கு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சுங்க, கஷ்டத்தை மாத்துங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க ராச்சா. அன்பின் தகப்பரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கேசில இருக்க மக்கள் வெற்றி தாரும், பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் அப்பா. பலப்படுத்துங்கப்பா. வயிறு வினால் கஷ்டப்படுற மக்களுக்கு வயிறு வலியை குணமாக்குங்கப்பா, வயிறு வலியை குணமாக்குங்க ராச்சா. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க, கண்பாரை தாரும் அப்பா. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க எஸ்அப்பா. ஆண்டவரே பிசாசனால் கட்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. அன்பின் தகப்பனே, நாங்க யார் இடத்துல போவோம் எஸ்அப்பா? வாழ்ந்தூர் வார்த்தையெல்லாம் உடத்துல உண்டாண்டவரே, தொடுவீராக ஆண்டவரே. கெஞ்சிரம் அப்பா, கெஞ்சிரம். ஒவ்வொரு மலையும் தேவண்ட வல்லமை அக்கினை மூடட்டும். பரலோக தேவன் பரிசு தாவின் அபிஷேகம் பொழிந்தவர் வீராக அப்பா. ஒவ்வொருவருக்கு நீ இறங்க முடியா செபிக்கிறோம். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கேஸ்டிக்கில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி, நன்றி. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரையாஸ்பாடாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ, தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே, அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-409-100-0002229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்திராகமா? யாத்திராகமோ. இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asmincaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புத்தகம் 2 அதிகாரம் 7 வசனம்.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராய் தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயர்வில்லை, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க. நம்ம ஜீவனில் தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லையா? தேவனை கத்த நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில் ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில் வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவன் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிற மேல்
0: என்னை
1: நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு
0: என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷனுக்கு விலைக்கு என்ன செய்ய? நம்மள உயர்த்துகிற தேவன். நம்மளுக்கு சத்துருக்கள் யாரு? பிசாசா நம்ம சத்துரு மாதிரி யாருமே இல்ல. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்ய? விலைக்கு நம்மளை என்ன செய்யறா? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்தில் நல்ல ஐஸ்வர்யத்தில் உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்ம உயர்த்து நாம் என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:3-4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: நீர்
1: என் கேடகமும்,
0: என்
1: மகிமையும்,
0: என்
1: தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா? உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனா சங்கீத நீர் என் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிற. ஆனா என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரா? கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரணும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்ம உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான உங்க இயேசுவின் கரத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாம இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: இரவும் பகலும் உம்மை
1: நோக்கி கூப்பிடுகிறேன்.
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகலையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம், பிரச்சனை, என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கர்த்தாவே, நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவுலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திர பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புறார். வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்க கூடாது. இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். 2 மணி நேரம் நீ ஜெபிச்சிருக்கிறோம் போதும், 3 மணி நேரம் அது ஒரு அதுக்காக ஒரு காலம் இருந்துச்சு, உண்மைதான். 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. 2.5 மணி நேரம் செவிச்சா போதும். இப்ப எல்லாம் அப்படி இல்ல. இப்ப காலம் கடைசி நாள்ல வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி செவிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்க எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார், உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு, பந்திர செய்யணையா, நம்மளை யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு கதட்டுறாங்களா? ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம நினைச்சினும் அவரை நோக்கி உண்மையாய் அவரை நோக்கி பண்ணும், உண்மையா நம்ம அவரை நோக்கி கொடுப்போம். நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறாரு. போக்கம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 4:7 நம்மளை போல பாக்கி பெற்ற சத உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வாசி பாருங்க,
1: நம்முடைய தேவனாய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாய கர்த்தரை
1: தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல.
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: வேற இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
1: வேற பெரிய ஜாதி எது?
0: வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளும் போது நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிற. நம்ம அவரை நோக்கி உண்மையா கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுலுங்க சொல்லியிருக்கிறாரு, எடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தரை தெரிஞ்சிட்டார், நான் அவர் தெரியல, அவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன போயிட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையில்லாம நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அத நம்ம எப்படி செபிக்கணும்? அவரை இடவிடாம செபிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:3, 4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: தலைய உயர்த்துகிறவாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதான் இங்க பரிசுத்த பவுல் சொல்லிட்டாரு, இடைவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல உயர்வு வரும், கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவல உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். பரிசுத்தபரிசுத்தர் இடைவிடாம செவனுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. ரெண்டாவது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசித்து பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 14:34
1: நீதி ஜனத்தை உயர்த்தும்.
0: நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தாலும் நீதி, நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். அதான் கர்த்தர் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒரு நாள் ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறான். மறுபடியும் சங்கீதத்துல சொல்றாருல, 23
1: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
0: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
1: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்,
0: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்
1: என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடந்தால் நீதி தன் ஜனத்தை உயர்த்தும். நம் நீதியா இருந்த போது, நீதியின் பாதை நடக்கும் போது, நீதியா நம்ம ஆளும் போது கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம் நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் என்ன மாற்றும், நீதியின் பாதையில் நடக்கணும். என்ன நீதியா? நான் நீதியா வாழணும் ஆண்டவர, என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவர, நீதியா இருக்கணும் ஆண்டவர. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம் நீதியா இருக்க வேண்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் நீதியா இருக்கணும் ஆண்டவர், நீதியா வாழணும் ஆண்டவர. நம்ம எப்படி நீதிமான மாற்றுவார்? ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நாம்,
0: இப்படி நான்
1: அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே, நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை செய்யுமா உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை,
0: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா, நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா, என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்று, நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். ஏசாயா 50 சொல்றாரு,
1: என்னை நீதிமானாக்குகிறவர்,
0: என்னை நீதிமானாக்குகிறவர்
1: சமீபமாய் இருக்கிறார்,
0: சமீபமாய் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு, நம்ம சமீபமா இருக்கிறாரு. ஆண்டவரே என்னை நீதிமான ஆக்குங்கப்பா, நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்தும். ரெண்டாவது, நம்ம நீதிமான இருந்தா கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின்படியும்,
0: எல்லா கட்டளையின்படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியாயிருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும், அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தரை உயர்த்தணும், என்ன செய்யணும், அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்,
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தெரியுமா, ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே என்ன வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றுவோம், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவாப்ப ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு, ஜெபம் பண்றவங்கள உயர்த்துறாரு. ரெண்டாவது, நீதிமான உயர்த்துறார். மூன்றாவது, யாரை உயர்த்துறாரு, தாழ்வுள்ளங்களை உயர்த்துறார். அன்றைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரங்களை தாங்கட்டும், அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தேவையில்லாம அப்பா கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டிருக்காங்கப்பா, லேப்டாப் வச்சு அப்பா தேவையில்லாத படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறோமப்பா. அப்பா தகப்பனே, தகப்பனே தேவையில்லாத போய் செல்போன் வச்சு தேவையில்லாத காரியங்களை பார்க்குறாங்களேப்பா, ஒவ்வொருவரையும் நீ மாற்ற வேண்டும் செபிக்கிறோம். அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டதை, யாருமே ஆத்மா வேஸ்டாக போயிடக்கூடாது சுவாமி, எப்படியாவது அவங்க சந்திக்க முடியாது கெஞ்சுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா உதவிச்சு, நீங்கள் தான் உதவிச்சுன்னு அப்பா, தேவையில்லாத செல்போன்லையும் தேவையில்லாமல் ஆப்டர் போய் பாக்குறவங்க எத்தனை பேர், ஆண்டவரே இவங்களெல்லாம் மாற்றுங்கப்பா மாற்றுங்க. எத்தனையோ மக்கள் குடித்து வெறித்து ஆத்மாக்களை கெடுத்து கொண்டிருக்காங்களப்பா. இவங்க வாழ்க்கையில ஒரு புதிய தந்திரல முடியாக்கி வைக்கிறோம். அவங்களுக்கு இதை பார்க்கும் போது கசப்பாய் மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறப்பா. நீர் அதிசயங்களை செய்ய முடியாத கூட கெஞ்சுகிறோம். அன்பின் தகப்பனே இறங்குங்கப்பா இறங்குங்க அப்பா. எத்தனை பேர் இந்த வெத்தலை பாக்கு போட்டு ஆத்மாக்கள் எடுத்து கொண்டிருக்காங்க, அவங்க எல்லாம் மாத்திருங்க மாத்திருங்க. அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஈசப்பா. கேட்ட சமான இல்லைன்றப்பா சொல்றாங்க, சமான் இல்லை அதனால தான் இப்படி பண்றேன்றாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க சமான் தாங்க சந்தோஷத்தாங்கப்பா. அண்டு விரைவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஈசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன விலை இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனியங்களை அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க. ஆண்டவரே கத்துடி கரங்களை தாங்கட்டும் அப்பா. கத்தாவே எத்தனையோ கஷ்டங்கள் அப்பா, எத்தனையோ பாப்பா வள கஷ்டங்கள் பிரச்சனைகள், குடும்பத்துல சண்டை சச்சரவு, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க அப்பா. எல்லா சண்டை சச்சரவுலாம் மாத்திருங்க மாத்திருங்க. நிம்மதியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள் சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத போயிருதப்பா. சண்டை குழப்பம் தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குற பொல்லாத அசுத்தவி ஏசுக்கு நாம் அதை கழிந்து கொண்டு கட்டுகிறோம். அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்கப்பா. படத்தேவை சந்திங்க ஏசப்பா சந்திங்கப்பா. வெள்ளியும் என்னோட இது பொண்ணு என்னோட சொன்னீங்க தானே ஏசப்பா. எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனால் தவிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பால் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை மாற்ற வேண்டுமே ராஜா, மாற்ற வேண்டுமே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டுமே, நன்மைகளை செய்ய வேண்டுமே. இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் அப்புறப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்க சொல்லாக நீங்க கட்டிட நிற்கும் ஐயா. பலத்த அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. இந்த பொல்லாத வியாதி எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க. கொரோனா வாட்டி படித்து கொண்டிருக்குதப்பா. அதுல இருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ராஜா. குமார விடுதலையாக்கலால் மெய்யாக விடுதலைன்னு சொன்னீர். தேவக்குமாரன் இயேசுக்கு நீர் ஒருவர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாரும் ஐயா. தோட்டத்துல வெள்ளம் அழைச்சிருக்கிற விவசாயிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்போ மழைனால யாருக்கு நஷ்டம் வந்துடாது இடிக்கு. மழை எங்களுக்கு ஆசீர்வாதமான மழை தாரும். எந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாதப்பா. ஆசீர்வாதமான மழை தாரும் ஆண்டவரே. அப்பா தண்டனை மழை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழை தாரும். மழை எங்களுக்கு தேவை. எங்க கரத்துல எல்லாம் தண்ணி வேணும், குடி தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவரே. நீங்க ஆசீர்வாதமான மழை தாரும் ஐயா. வெள்ளம் விளைச்சல தாரு, நல்ல விளையணும் அப்பா. ஈசாக்கு விதை வைத்தான் தேவன் 100 மடங்கு ஆசீர்வத்தேன்னு சொல்லி வாக்கு தத்துவத்தின்படி விவசாயிகளுடைய நிலம் நல்ல விளையணும். ஆசீர்வத்தை கட்டளிடுங்க ஏசப்பா. உங்களாலதான் அது முடியும் அப்பா. அவை நோக்கி கெஞ்சுகிறோம். யாரும் விவசாயிகள் நஷ்டம் அடையக்கூடாதப்பா. இந்த வருஷத்துல எவ்வளவோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. அப்பா அவை துதிக்கிறோம். இந்த கொரோனானால எத்தனையோர் வெள்ளம் விளைஞ்சு சரியான முறையில் நெல் அறுக்க முடியல. எத்தனையோ குடும்பங்கள்ல பூவெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு அப்பா. அப்படியே மக்கி போற அளவுக்கு ஆயிடுச்சு சுவாமி. அந்த நாள் வராதபடிக்கு, யாருக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும். கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிழ் முக்கிச்சிருத்தோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்திர நாமத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443070809. மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 Bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
3: 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா?
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 Bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: எனக்கு உங்களுடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்து தரலாம், சம்பூர்ணமா இந்த மேல் பொழிந்து தரலுமா ஆண்டவரே, சம்பூர்ணமா. அது விருப்பம் உள்ளவன் இங்க சொல்றாரு ஏசாயின் புத்தகம் 44:3
1: தாகம் உள்ளவன் மேல்,
0: தாகம் உள்ளவன் மேல்
1: தண்ணீரையும்,
0: தண்ணீரையும்
1: வறண்ட நிலத்தின் மேல்,
0: வறண்ட நிலத்தின் மேல்
1: ஆறுகளையும் ஊற்றுவேன்,
0: ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாரு, சீப தண்ணீர் இலவசமா கொடுப்பாரு. உங்களுக்கு தாகம் இருக்க பரிசு தேவையர் மேல தாகம் இருந்தா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாரு, காசுல ஒண்ணு இல்ல, இலவசமா கொடுப்பாரு. அப்பதான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும், அப்பதான் நம்ம சீப நாளெல்லாம் நன்மையும் கிருபி நம்ம தொடர முடியும். சும்மா நன்மையும் கிருவியும் தொடரும் சொல்லி நம்ம ஜெபம் பண்றது இல்ல, நன்மையும் கிருவியும் தொடரும்னா பரிசுத்தாவே நமக்குள்ள சம்பூர்மா இருக்கணும். அப்ப நமக்கு கர்த்தருடைய வீட்டுல நம்ம நீடித்த நாட்களில் இழுத்திருப்போம். முதல்ல மனம் திரும்பது கர்த்தருடைய வீட்டை நீடித்த நாட்களில் இழுத்திருக்கிறோம். ரெண்டாவது கர்த்தருடைய அன்பு வரும்போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படி இருப்போம், நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு நம்ம கொண்டு வந்து இல்ல, ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. கத்தர் வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவி யாருக்கு தராராம் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 11:13.
1: பொல்லாதவர்களாகிய நீங்கள்,
0: பொல்லாதவர்களாகிய நீங்கள்
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
0: பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
1: பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, பரிசுத்தாவியை கொடுப்பது, அதிக நிச்சயம் அல்லவா என்றார்,
0: அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பாத்தீங்களா, பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுப்பார். கேட்டு பெற்றுக்கொள்வோம், ஆண்டவரே பரிசுத்தன் அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க யேசுப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேளுங்கள், உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு, பரிசுத்தனை கொடுப்பார். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடி புஸ்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில்
0: நான் மாம்சமான யாவர் மேலும்,
1: என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது
0: உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: உங்கள் மூப்பர் என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பாங்க. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கப்பா, இதோ மாம்சமணி யாருமே ஆவி ஊற்றின்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா கர்த்தவங்களுக்கு சீபத்தை நீர இலவசமாய் தருவார். அல்லேலூயா. அது மாத்திர பரிசுத்தன் எதிர்க்கு தேவை வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 3:18.
1: நாம் எல்லாரும்
0: திறந்த முகமாய்
1: கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால்
0: அந்த சாயலாகத்தானே
1: மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்.
0: வந்தாதான் நம்ம மகிமை மேல் மகிமையடைந்து நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள கற்று வந்துட்டார்னா மகிமையுமே மகிழ்ந்து மறுரூபமாக்குவார். நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மறுரூபமாக்கப்படுவோம். அதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துல நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல் நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது நம்ம கர்த்தருடைய அன்பு வரும்போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது பரிசுத்தன் அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அந்த ராஜ்யம் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்தான் போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரே நாள் ஆயத்தம் முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற
0: என்
1: பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
0: என்னை
1: நோக்கி
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே ஒரு சித்தத்தின்படி செய்யணும்ப்பா என் வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா. உங்களுடைய சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதப்பா. உங்களுடைய சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவரே, போதியமானவர் சொல்லி கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:17
1: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம்
0: இன்னதென்று
1: உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தம் இன்னதென்று சொல்லி நம்ம கர்த்தரை கேட்டு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் சித்தம் என்ன? 1 Thessalonians 4:3
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தமாக எனக்கு உதவிச்சிங்க, பரிசுத்தமா வாழ்றதா சித்தம்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தமாக எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டுகிட்ட கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தமாக வாழவேன் ஆண்டவரேன், எனக்கு உதவிச்சேன்னு கேளுங்க, கர்த்தர் நம்ம பரிசுத்தமாக்குவார். அது மாத்திர புஸ்தகம் 4:7
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல,
0: தேவன் நம்மளை அசுத்தத்துக்கு அல்ல
1: பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: பரிசுத்தம் தான் நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தம் ஆளும் தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ஞ்சி உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்திக்கணும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது இன்னொரு கர்த்தர் சித்தம் என்ன? 1 Timothy 2:4
1: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனுஷருக்காக செபிக்கணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தான் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கும் சத்தியத்தை அறியாம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தருடைய சத்தியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனதும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிதான் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சித்தமுள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை பத்தி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு நம்ம அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறாரு. முதல்ல மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு குறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கா? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும். கர்த்தர் வீட்டில நீடித்து நாட்கள் அழுத்திருப்பேன். நான்காவதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து சோமனும் ஆண்டவரே பரிசுத்தமா இருக்கணும், சித்தம் உள்ளவராக இருக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமா இருக்கு அழைச்சிருக்கீங்க ஆண்டவர், என பரிசுத்தமாக்குங்க. நான் ரட்சிக்கப்படுவோம். நான் மட்டும் இல்ல, இந்த சனம் உலகத்திற்கு அத்தனை சனமும் ரட்சிக்கப்படுவோம். சத்தியத்தை அறிகிற அறிவு அடைகிறதா கர்த்தர் சித்தம்ல இருக்குன்னு சொன்னீரப்பா. நம்ம சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் கருத்துல கண்ணீரோடு கேட்போமா? கர்த்தர் தம்மை நம்மளை ஆசீர்வதிப்பாராக.

நினைக்கலாம் ஆண்டவரே, அவங்கள பார்க்கணும் ஆண்டவரே, அப்பகலா நான் துதிக்கணும் ஆண்டவரே, அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்தி எல்லாம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட்.

0: போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி. இயேசு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இதோ நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆ, அந்த ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுவதற்கு நான்கு விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அறிவுறுத்தினார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுலடிகள் மூலம் நம்மை பார்த்து கேட்டார். இன்னும் பழைய வழிபாடுகள், பழைய காரியங்கள், நாள் பார்ப்பதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அவற்றை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணம் செய்யலாமா? இன்னும் அதுல மூழ்கி இருக்கிறோமா? தகப்பனே, இன்றைக்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். பழைய சடங்காச்சாரத்துக்கு சாஸ்திரங்கள் நான் செல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றிவிடும் ராஜா. மீறதை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியத்தை நம் கறி உறுத்துகிறாரோ அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பாவம், இந்த காரியம் இடத்துல இருக்கிறது, என்னை மாற்றும், அர்ப்பணம் செய்யுங்க. ஆ, மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். இரண்டாவது, முழு இதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா, நான் உண்மையே நேசிக்க, அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா ஜெபமனுங்க பார்க்கலாம். அப்பா, நான் உண்மையே நேசிக்கிறேன். உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் நான் மூழ்கி விடக்கூடாது, உலகத்துக்கு நான் சிநேகத்தனம் மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே, உண்மை நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து ஜெபிங்க. ராஜா, உன்னை பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும். ஆண்டவரே, அப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், உமது அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தாரும். மூன்றாவதாய், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவர், அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுரூபப்படுத்துவார். கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களாக நினைத்திருக்க முடியும். அப்பா எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமா? ஒருவேளை லாக்டவுன் பீரியட்ல வீட்டில இருந்து அப்படியே சபைக்கு வராம, துதிக்காம, ஜெபிக்காம அங்கே போயிட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்து விட்டீங்களா? இன்னைக்கு மீண்டும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. அப்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்க, குறைந்து போயிட்டேனே, விட்டுட்டேனே, என்னை இன்றைக்கு நிரப்பும், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு தாரும். வைத்திருந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூப்பா, நன்றி ராஜாஹா. அந்த அபிஷேகம் எனக்கு நிரம்பி வழியினோ. கடைசியாக சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எதுவருடைய சித்தம்? பரிசுத்தமாய் வாழ்வது சித்தம். அப்பா, என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்துட்டேனேப்பா, இவ்வளவு பரிசுத்தத்தில் குறைந்து போயிட்டேனேப்பா, என்னை மீண்டும் புதுப்பித்து என்னை ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவனாய் பரிசுத்தபதியாய் மாற்றுமாண்டவரே. அப்பா, சத்தியத்தை அறிந்துக்கணும், நாங்க ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கு உம்மை பற்றி அறிவிக்கணும். அந்த பாக்கியம் தாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பரலோகத்துக்குள் நுழைவான் என்று கேட்டோம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபமனுங்க பார்க்கலாம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் சொன்னேரே. இந்த ராஜ்யம் சதா காலம் உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாட்களை பார்ப்பது, வருஷங்களை பார்ப்பது, பழைய வழிபாடுகளுக்கு செல்வது, அப்ப சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மூழ்கி இருப்பது, இந்த காரியத்துக்கு நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களை நீர் அப்பா அப்பா அறிவுறுத்தினீரே. இதோ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மீறுதற்குள் போகக்கூடாதப்பா. என் வழிகளை பார்த்து சோதித்து பார்த்து திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் நினைவுகளை அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறேன் சொன்னீரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாங்கள் எப்போது அன்பு கூறணும் ஆண்டவரே. உங்க மீது எங்களுக்கு அன்பு கொடுங்கப்பா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நிரம்ப நாங்க பெற்றிருக்கணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை அடியார்களுக்கு தாரு ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறுரூபப்படுத்துகிறவர் என்று நாங்க கேட்டோம். வாங்க ஆவியானவரே, மாத்திர அல்ல ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் உங்க சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்க சித்தத்தை உணர்ந்து இந்த சித்தத்தின்மை நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆம் ராஜா, என் பிதாவின் சித்தம் செய்வனே பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான்னு சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், அப்பா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பில வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மீது கர்த்தருடைய அந்த ஜீவன் இறங்குவதாக, கிறிஸ்தேசம் ஜீவன் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடி நன்றிகள், நன்றிகள், தேங்க்யூப்பா. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க.
1: உண்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்கப்பா. தேவக்கிருவங்களை சூழ்ந்துகளட்டும், தேவ பிரசனை அவங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரும்

0: பலவீனமா இருக்கவங்களை அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க உம்மால முடியுமையா? ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே சுகமாக்க உம்மால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா கிட்னி பலவீனமா இருந்தாலும் கத்தாவே அப்பா, கருப்பை பலவீனமா இருந்தாலும் குணமாக்க உம்மால முடியுமையா? கை கால் வலி, உடம்பு வலி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாத்தையும் குணமாக்க உம்மால முடியுமையா? எஸ்வி பிபியில இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்க. கண் பார்வை பலவீனப்பட்ட மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. உங்களை தவிர நாங்க யார்கிட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும் ராஜா? உங்களத்துல மட்டும்தான் எங்களை உரிமையோடு கேட்குங்க, உரிமை உண்டு ராஜா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியா? செபிக்கிறமையா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க. இப்ப தொடுங்கான்றவரை ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டுமே சுவாமி. பரலோக பிதாவே ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். மையமுள்ள கர அவங்களை தொட வேண்டுமா? செபிக்கிறமையா, மந்திரம், செய்வனை, பெல்லிசனங்கள் எல்லாவற்றையும் நாஸ்திரையனாக இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறமையா. பொல்லாத ஆவிகளை நாஸ்திரையனாக இயேசுக்கு திருமணத்தை துரத்துகிற துரத்துகிற துரத்துகிற துரத்துகிறமையா. கட்டுகளெல்லாம் ஏசுகிறது உடனே தெரியற ஏசுகிறது நாமத்தினால நோய் குணமாக்கிருங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. அண்டு மந்திரம் சேவனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கிட்ட தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனால் தவிக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் அப்ப விடுதலை செய்ய முடியா? செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டு விரைமை துதிக்கிறோம். குடுக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையுமை ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா, தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செழிக்கணும், தலைக்கணும் அப்பாமை ஸ்தோத்திரம். தொழில் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யப்பா, குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டெடுங்கப்பா ஐயா. பிரிந்த குடும்பத்தை ஆசீர்வித்து இணைத்து தரமுடியா? செபிக்கிற ஐயா. பரலோக பிதாவையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரம். சிறு பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க முடியா? செபிக்கிறோம் ஆண்டவர். வாலிப சகோதர சகோதரர் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. தகப்பரே, தகப்பரே, மழைனால எந்த வீட்டுக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ராச்சா. ஆண்டவரே இயேசுவே, மழைனால பொருள் சேதமா உயிர் சேதமா வரக்கூடாது ராச்சா. அப்பாமை துதிக்கிறோம். எந்த ஆபத்து பத்தி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அப்பா அப்பா கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறவையா. மழைனால உயிர் சேதமா பொருள் சேதமா எந்த சேதம் உண்டாகாதோடு என் தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உமை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி செவிக்கிறோம் ஐயா. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலும் யாருக்கு எந்த ஆபத்து வித்து வராதபடிக்கு, யாரையும் கொள்ளை நோய் தொடாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று செவிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செவிக்கிறோம். சுசேஷத்தை அறிவிக்கிறவங்க எழும்ப வேண்டும் அப்பா, எழும்ப வேண்டும் ஐயா. சுசேஷம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்பா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதி கண்ணா மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தெய்வ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதி உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பழட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409001000002229.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asmkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
6: கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
0: பக்தி விருத்திக்கு ஏதுவான
6: நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
0: அன்றியும்
6: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற
0: தேவனுடைய பரிசுத்த ஆவியை
6: துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: துக்கப்படுத்த நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாரெல்லாம் துக்கப்படுத்துறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை வாயில வருதா? வந்தா கர்த்தரை நம்ம வீட்டு வருகிறாரு. அந்த முத்திரை எதுக்கு? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற பரிசுத்தவினர் என்ன செய்யறீங்க? துக்கப்படுத்தாதிருங்க. நம்ம துக்கப்படுத்தும் போது கர்த்தர் நம்ம வீட்டு வருகிறார். அதுதான் இங்க சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5:19
6: ஆவியை அவித்து போடாதிருங்க.
0: ஆவி என்ன செய்யக்கூடாது? அவித்து போட முடியுமா? நம்ம பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருக்க எப்படி என்னை விட்டு விலகுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் நம்ம விட்டு விலகுவார். நம்ம துக்கப்படுத்தும் போது, கர்த்தர் வேதனைப்படுத்தும் போது நம்மளை விட்டு விலகுவார், நம்மளை விட்டு விலகிடுவாரு. அது ஆவி அவித்து போடாதீருங்க. அது உதாரணம் 1 சாமுவேல் 16:14
6: அப்பொழுது சாமுவேல்
0: தைலக்கொம்பை எடுத்து
6: அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான்.
0: 14
6: கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார்.
0: பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆவி என்ன செஞ்சாரா? சவலை விட்டு நீங்கினார். அதுதாங்க சொல்றாரு. பரிசுத்தாவியை நீங்க என்ன செய்ய அவிழ்த்து போடாதீருங்க. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சவலை விட்டு நீங்கினார்.
6: கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிக் கொண்டிருந்தது.
0: அதுதான் அருமையானவர்களே, கர்த்தருடைய பெற்ற அபிஷேகத்தை என்ன செய்யக்கூடாது? அவிழ்த்து போடக்கூடாது. அதான் சொன்னாரு.
6: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
0: அந்த கிரீடம் என்ன கிரீடம்? தேவனுடைய அபிஷேக தைலத்தை என்ன செய்யறீங்க? இழந்து போகாதீங்க. இழந்து போக வேண்டிய ஒரு நாள்கள் ஆண்டு பிரியமில்லாத காரியம், ஆண்டு பிரியமில்லாத வாழ்க்கையில் வாழும்போது அது இழந்து போக வேண்டிய நாட்கள் வரும். சவுல் விட்டு பரிசுத்தாவினை விலகினார். பொல்லாதாவி கலங்க பண்ணுச்சு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? விசுவாசுக்கு ஒரு நாள் கூட இடம் கொடுக்கவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்தம் நம்ம கர்த்தர் கிருபையா கொடுத்திருக்கிறாரு. அது யாரும் அது இழந்து போக கூடாது. அல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக பாக்குறோம் லூக்கான் சுவிசேஷம் 10:30 வாசிங்க.
6: இயேசு பிரதியுத்தரமாக
0: ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து
6: எரிகோவுக்கு போக.
0: எருசலேம் வந்து கர்த்தருடைய நகரம், கர்த்தருடைய பிள்ளைகளோட இருக்குது. எருசலேம் அவன் எங்க போயிட்டான்? எரியோவுக்கு போகையில்
6: கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு
0: அவர்கள் பிசாசு கையில் அகப்பட்டான். கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிட்டான். அதனால அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவன் எரிச்சனா வஸ்திரத்தை உரிந்து கொண்டு
6: அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகளை ஐக்கியத்தை விட்டு விலகவே கூடாது. அதாவது யோவான் சொல்றாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுக்கு. வாசிங்க 1 யோவான் 1:3
6: எங்களுடைய ஐக்கியம்
0: பிதாவோடும்
6: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
0: முதல்ல என்ன செய்யணும்? நம்ம ஐக்கிய ஆற்று இருக்கணும். பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுக்கு இருக்கிறார். அது மாத்திர ரோமர்ல சொல்றாரு பாருங்க, சகோதர சிநேகத்துல நிலைத்திருங்கள். ரோமர்கள் நிறுவம் 12:10
6: சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள்
0: சகோதர சிநேகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சிநேகம் ஒருவருக்கு என்ன செய்யணும் பச்சமா என்ன அன்பா இருங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்கள் நம் ஐக்கிய பிதாவோடும் தேவனுடைய அவருடைய குமாரன் இயேசுக்குத்தோடு இருக்க வேண்டும் இரண்டாவது என்ன செய்யணும் சகோதர சிநேகத்தில் எப்படி இருக்கணுமா எப்படி இருக்கணும் சொல்லுங்க அன்பா இருக்க வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க வேண்டும் அல்லேலூயா நம்ம ஐக்கியத்து அவ என்ன செய்ய அந்த கல்லர் கையில ஏன் போகப்பட்ட எருசலேம் எங்க போயிட்டா சபிக்கப்பட்டு அடுத்து போன அப்பதான் அந்த திருடு வந்து பிசாசன் திருட கற்ற விட்டு ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிட்டான் அப்பதான் பிசாசன் வஸ்திரத்தை என்ன வஸ்திரம் நிறைய வசனி இந்த வஸ்திரத்தை பத்தி நோராளி பார்ப்போம் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு குத்து வீராய் போட்டு போயிட்டான் சில பேர் பாருங்க வா என்னடா சரி ஏன்டா வாழ்ற உலகத்துல குத்து வீராங்கிறது அப்படி என்ன வரும் ஏன்டா வாழ்ற உலகத்துல என்னதான் செய்யறது ஏன் வாழணும் இந்த உலகத்துல அப்படி எல்லாரும் குழப்பம் வரும் நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தா கர்த்தர் நம்மளை பார்த்துக் கொள்வார் கர்த்தரையே கைவிட மாட்டார் சொல்லி நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதனால நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் நம்ம கொடுத்த கிரீடத்தை நம்ம தேவனுடைய அபிஷேகம் கிரீடத்தை நம்ம என்ன செய்யணும் பற்றி கொண்டிருக்கணும் அதை இழந்து போகக்கூடாது சவுல் இழந்து போனார் இழந்து போகக்கூடாது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களே கேட்கணும் கர்த்தாவே பரிசுத்தின் அபிஷேகம் ஊற்றுன்னு சொல்லி கேட்கணும் பாடி பாடி செபிச்சா கூட நிறைய பேர் பரிசுத்தால் நிறையறதில்ல பரிசுத்தாவின் இருந்தாதான் பரலோகத்துக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்தாவின் எப்படி பெருங்க முத்திரையா பெற்ற பரிசுத்தாவினர் என்ன செய்யாதீங்க என்ன செய்யக்கூடாது துக்கப்படுத்தக்கூடாது பரிசுத்தின விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல எதன் முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் பரலோகத்துக்கு சொன்னா மனம் திருமணம் ரெண்டாவது என்ன செய்யணும் அற கட்டப்பட்டிருக்கணும் வசனம் இதயத்திலையும் ஆத்மத்திலையும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சத்தியத்தில் கச்சையா நம்ம கட்டிக்கொள்ள வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா கடைசியாக நம்ம கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன செய்யணுமா லூக்கான் சுவிசேஷம் 21:34
6: உங்கள்
0: இருதயங்கள்
6: பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும்
0: இந்த உலக கவலையினாலும்
6: பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருக்கும்
0: அந்த நாள் மேல வராத படிக்க எப்படி இருக்கணுமா எச்சரிக்கையா இருக்கணும் அந்த நாள் நம்ம மேல வராத படிக்கும் எச்சரிக்கையா இருக்கணும் பாரத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு எபிரேயன் புஸ்தகம் 12:1
6: ஆகையால்
0: மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
6: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
0: பாரம் நமக்கு எதெல்லாம் பாரம் நமக்கு தெரியும் இது நம்ம பாரப்படுத்துதுன்னு சொன்னா பாரமான யாவற்றையும்
6: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
0: நம்ம பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி இருக்க பாவத்தையும் தள்ளிவிட்டு
6: விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற
0: விசுவாசத்தை முடிக்கிறவரும் இருக்கிற
6: இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம்
0: நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுமை ஓட்டம் நியமிச்சிருப்பாரு அந்த நியமித்திருக்க ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும் பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிடணும் விசுவாசத்தோடு கர்த்தரை கைவிட மாட்டார் அவர் என்னை கைவிடவே மாட்டார்னு சொல்லி விசுவாசத்தோடு அவர் நமக்காக நியமித்திருக்க அந்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டும் இந்த பிரச்சனை எப்படி முடியும் இதுல என்ன செய்ய முடியும் பாரு எந்த வேலை அம்மா இல்ல அப்பா இல்ல கூட பிறந்தவங்களை கண்பார் இல்ல எவ்வளவு பாரமா இருக்க மனசு நினைச்சு பாருங்க ஆனா அந்த நிலைமையிலையும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் கர்த்தர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார் விசுவாசத்தோட அவர் எனக்காக நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டும் அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் நியமிச்சிருப்பாரு அந்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டும் பொறுமையோடு ஓடாட்டா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாம பரலோகத்தை இழந்துருவோம் அதான் நமக்கு அறிவிக்கப்பட்ட ஓட்டத்தில் நம்ம எப்படி ஓடணுமா எப்படி ஓடணும் பொறுமையோடு ஓட வேண்டும் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 55:22
6: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு
0: கர்த்தர் மேல என்ன செஞ்சிரு உன் பாரத்தை வைத்துவிடு
6: அவர் உன்னை ஆதரிப்பார்
0: அவர் உன்னை ஆதரிப்பார்
6: நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.
0: நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, தள்ளாட விட மாட்டாரு. உன் பார்த்த கர்த்தர் மேல் வச்சு விடு, அவருடைய ஆதரிப்பார். நீதிமானை ஒரு நாளும் கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, தள்ளாட விட மாட்டாரு. உன் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல் வச்சிருங்க, என்ன பாரமா இருந்தாலும் சரி கர்த்தர் மேல் வச்சிருங்க, அவர் ஒரு நாளும் தள்ளாட மாட்டார். நீதிமான தள்ளாட மாட்டான். பாரத்தை கர்த்தர் வச்சு, பாரத்தை தூக்கிட்டு நம்ம நடக்க முடியாது, அவர் மேல வச்சிருக்கோம் பாரத்தை. அவங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு தள்ளாட விட மாட்டார். இதுதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்தே, விசுவாசத்தை காத்துக்கொண்டு. ரெண்டு தீமியத்தின் புஸ்தகம் 4:7
6: நல்ல போராட்டத்தை போராடினே,
0: நல்ல போராட்டத்தை போராடினே,
6: ஓட்டத்தை முடித்தே,
0: ஓட்டத்தை முடித்தே,
6: விசுவாசத்தை காத்துக்கொண்டு.
0: விசுவாசத்தை நல்ல போராட்டம். 9.25 கோடிக்கு அதிகாரியா இருந்தாரு. கர்த்தருக்காக சரி எல்லா குப்பையும் நஷ்டம் என்று தள்ளிவிட்டேன். அப்படித்தானே சொல்றாரு, வாசிங்க 3:11
6: அவருக்காக,
0: அவருக்காக
6: எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்,
0: எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. 10:11
6: இப்படி நான்
0: அவரையும்
6: அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும்,
0: அவருடைய
6: பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும்,
0: அவருடைய பாடுகளை ஐக்கியத்தை அறிகிறதற்காக,
6: அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி,
0: ஒப்பான மரணத்துக்குள்ளாகி,
6: எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்,
0: அவருக்காக எல்லாவற்றையும் எப்படி விட்டுட்டாரா, நஷ்டம் என்று விட்டு
6: குப்பையுமாக எண்ணுகிறேன்,
0: குப்பையுமாக எண்ணுகிறேன். 9.25 கோடிக்கு தலைவர் அதிகாரியா இருந்தாரா, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. நமக்கு விட வேண்டிய நம்ம காண்டர் சொல்லல, நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்கு மேல இயேசு கிறிஸ்து அதிகமா நம்ம பாரத்தை வச்சுனா. அதான் அவர் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. வாசிப்பேன், இருக்க
6: நல்ல போராட்டத்தை போராடினே
0: ஓட்டத்தை முடித்தேன்
6: விசுவாசத்தை காத்துக்கொண்டு.
0: என்ன வந்தாலும் சரி, நம்ம நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கும் போது விசுவாசத்தை காத்துக்கொண்டு. இது முதல்
6: நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது.
0: பாத்தீங்களா, எல்லாத்தையும் விட்டாரு, அவருக்காக என்ன வைக்கப்பட்டிருக்காங்க, என்ன வைக்கப்பட்டிருக்குதா, நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. கத்துட்டு நான் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடி முடிக்கணும் ஐயா, எனக்கு அந்த கிருபை தாங்க. பல பரிசுத்த பவலை போல எல்லாத்தையும் விட்டுட்டாங்கன்னு யாரும் ஆண்டு சொல்லல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடும் அப்படி யாருமே அன்றை சொல்லல. நம் பாறை நம்ம தாக்காத வடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும், நம் பாறை ஒவ்வொரு நாள் நம்ம தாக்காத வடிக்கு நம்ம அதை காத்துக்கொள்ளணும். அதான் பரிசுத்த ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன லோத்தை பார்த்து, ஆதியாகம புஸ்தகம் 19:17
6: அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு,
0: லோத்து மனை பிள்ளையில வெளியே கொண்டு விட்ட பின்பு,
6: அவர்
0: இயேசுக்கு சொல்றாரு பாருங்க,
6: உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
0: எங்க போயிரு, உன் ஜீவன் தப்பணுமா, ஓடி போயிரு. உன் ஜீவன் உனக்கு வேணுமா, அப்படி ஓடி போயிரு. உன் ஜீவன் இழந்து போயிடாத, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
6: பின்னிட்டு பாராதே,
0: பின்னிட்டு இந்த உலக காரியம், நான் முன்னால அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, இவ்வளவு நான் ஜாலியா இருந்தேன், இப்ப ஒண்ணுமே முடியலன்னு சொல்லி பின்னிட்டு பாக்காத. பின்னால இப்படி இருந்தானே அப்படி இருந்தானே அதையெல்லாம் யோசிக்காத. அதான் சொல்றேன், ஜீவன் தப்பு ஓடிப்போ, பின்னிட்டு பாக்காத. பின்னால உள்ள காரியத்தை யோசி பின்னால அவன் அப்படிலாம் இருந்தானே, இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, பின்னிட்டு பாக்காதீங்க.
6: இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே,
0: இந்த உலக காரியத்துல எங்குமே உலக காரியத்தை சிக்கிக் கொள்ளாதீங்க. அதான் சமபூமியான காரியத்துல எங்கும் நில்லாதீங்க, அந்த காரியத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க.
6: நீ அழியாதபடிக்கு,
0: உன் ஆத்மா அழியாதபடிக்கு
6: மலைக்கு ஓடிப்போ என்றார்.
0: மலைக்கு ஓடிப்போ, கல்வாரி மலைக்கு, இயேசுகத்தை நோக்கி ஓடிப்போ. இந்த உலகனுக்கு சொந்தமானது எல்லாரும் மேனவளே, முதல்ல நம்ம கத்துரு வர போறாரு, மறுபடி நம்ம மனம் திரும்பி கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவதாக என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை நம்ம இறுதி நம்ம மனதுல மனதில் அறை கட்டப்படணும். மனதில் தேவனுடைய சத்தியமாய கச்சை கட்டி கொள்ளணும். அந்த வசனத்தை என்ன செய்யணும், ஆத்மாத்திலையும் இதயத்திலும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம கொடுத்த பரிசுத்தவனின் அபிஷேகத்தை நம்ம இழந்து போக கூடாது. அது திருடுற பிசால் திருடமும் கொள்ளவும் அழிக்குமே வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதை நம்ம வசனத்தை உறுதியா அவிழ்த்துப்பட முடியுமோ அழுத்துப்படுவோம். யாருக்கு உதாரணம், சவுல். பரிசுத்தவன் அபிஷேகம் அவிழ்த்துப்பட்டதுனாலதான் அவருக்குள்ள இந்த பொல்லாதவடி அவனுக்கு கலங்கு பண்ணிச்சு. அவனுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம வசனத்தை காத்துக்கொள்ளணும். தேவனோட பரிசு தேவையை நம்ம காத்துக்கொள்ளணும். நாலாவது பாறை வராதோடி காத்துக்கொள்ளணும். பாறை வரும், எதையாவது பாறை பிசாசு கொண்டு வருவான். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தகுந்த பாறை. அதன் பாறமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, பாவத்தையும் தள்ளிவிட்டு, உனக்காக நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடினாரு, ஓட வேண்டும். இந்த பரிசுத்த பவுல் சொன்ன நல்ல போராடினே ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. இது மாதிரி என்ன கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, நீதியின் கிரீடம். நமக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்காரு, அது பெற்றுக்கொள்ள நம்ம ஓடி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். லோத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத, சமபூமியில் எங்கு நிற்காத, மலைக்கு ஓடி போனாரு. நமக்கு ஒரு மலை கல்வாரி மலை, அவரை நோக்கி ஓட வேண்டும். சியோன் மலையை நோக்கி நம்ம ஓட வேண்டும். இன்னொங்கு வாசிக்கிறோம், வெளிப்படுத்து எபிரேயன் புஸ்தகம் கடைசி ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடல. எபிரேயன் புஸ்தகம் 12:24 வசனம்.
6: நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும்,
0: பாத்தீங்களா, சியோன் மலை, நம்ம சியோன் மலையில இடத்திற்கும்,
6: ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய,
0: ஜீவனுள்ள தேவனாகிய நகரமாகிய
6: பரம எருசலேமின் இடத்திற்கும்,
0: பரம எருசலேமின் இடத்திற்கும்
6: 1,000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும்,
0: தேவ தூதர்கள் இடத்திற்கும்
6: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்க,
0: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற
6: முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய,
0: முதல் பேரனாகிய சர்வ சங்கமாகிய
6: சபையின் இடத்திற்கும்,
0: சபையின் இடத்திற்கும் ஒரே ஒரு வாழ்க்கை. அதான் நமக்கு வருகை பற்றி தான் சொல்றாரு. அவன் அவனுக்கு அழிக்கும் பல என்னோட கூட வருது. நீங்க என்ன செய்ய கத்திற்காக நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறோமோ அந்த பலன் கத்தர் வரும்போது கொண்டு வருவார். மனம் திரும்பணும், வசனத்தை இதயத்தில் பதித்து வைத்துக்கொள்ளணும், நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பட்டி பிடிச்சிக்கணும், இழந்துடக்கூடாது. நாலு பாரமான யாவையும் நம்ம தள்ளிட்டு நமக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். பரிசு பாலிச நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கரு எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தில் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளணும். கருத்து தாமே ஆசீர்வதிப்பார்கள்.

0: கைவிடப்படக்கூடாது. எனக்கு இறக்கம் காண்பீங்க, வருகிறேன். நானும் பறந்து விரைந்து தீவிரமாய் வரும் பொழுது, நானும் பறந்து விரைந்து தீவிரமாய் உம்மோடு கூட பறந்து வர என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. வயத்திறந்து சொல்லாமா, மனம் திரும்ப. ஆமா ஆண்டவரே, எனக்கு கிருப கொடுங்க அப்பா. அப்பா, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு என்று கர்த்தர் சொன்னாரே. அப்பா, என் மனம் திரும்ப என்ன அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையில மாற்றங்கள், மறுரூபங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை கை கொண்டு மனம் திரும்பு என்று சொன்னார். அப்பா, மனம் திரும்புகிற காலம் அறியாமையுள்ள காலங்களில் நீ காணுவதற் போல் இருந்தீர் ராஜா. ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர். இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், வாய் திறந்து சொல்லுங்க. பகல் வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கி தார். நன்றி ராஜா. இரண்டாவது சொன்னார், அறைகள் கட்டப்பட வேண்டும், தெளிந்த புத்தி வேண்டும், பூர்ண நம்பிக்கை வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். அன்றுவரே என்னுடைய மனதிலே வசனத்தை நான் பதித்து வைத்துக் கொள்ளணும். எதையோ நான் பதித்து வைத்துக் கொள்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னால போட்ட சண்டையை நான் மனசு பதித்து வச்சுக்கிறேன். அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னா, அதை மறக்காம மனதுல பதித்து வைத்துக்கிறேன். நான் வசனத்தை நான் மறந்துடுறேனே. என்னை மன்னி ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை என் உள்ளத்தை எழுதி கொடுங்க. சத்தியமாகி அந்த வசனத்தை என்னுடைய இதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா, சத்தியம் என்ன கச்சியம் என் மனது நிறையில கட்டி கொள்ளணும். எவனை விழுங்கலாமோ என்று சாத்தான் சுற்றி திரிக்கிறான். ஆகவே எனக்கு ஒரு தெளிந்த புத்தியை தாரும். என் மனம் எதை கண்டும் குழம்பாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கலாமா? மாத்திரமல்ல, உனக்கென்று எனக்கென்று நமக்கென்று கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை ஒருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டு என்று சொன்னார். திருடனாகி பிசாசு, தேவன் நம்ம கொடுத்த அபிஷேகத்தை, தேவன் நம்ம கொடுத்த கிருபை, தேவன் நம்ம கொடுத்த வல்லமை, தேவன் நம்ம கொடுத்த தாளந்துகளை, தேவன் நம்ம கொடுத்த ஊழியத்தை கொள்ளை கொண்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே ஒரு வெளிப்புள்ள இருதயத்தை தாரும். எனக்குள்ளதை நான் பற்றி பிடித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த அபிஷேகத்தை நான் காத்துக் கொள்ளணும். சவுல் இழந்து போனார் அப்பா, நான் இழந்து போயிடக்கூடாது அப்பா. ஒருபோதும் தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை, உமது ஐக்கியத்தை, பிதாவாகி தேவனும் குமாரனும் இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. சபையின் ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. அதை திறந்து சொல்லாமாப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான்காவது, எந்த பாரம் எனக்கு வரக்கூடாது, எந்த கவலை வரக்கூடாது. பாரத்தை தள்ளிவிட்டு உம்மை நோக்கி நான் பொறுமையோடு ஓடி வரணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீ வைத்திருக்கின்ற அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த உலக சிற்றின்பங்களிலே சமூகங்கள் இன்று விடாதபடிக்கு மலையை நோக்கி, அந்த சீயோன் மலையை நோக்கி ஓடி வருவதற்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அர்ப்பணிக்கலாம. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணால் போனான். நான் அப்படி ஆயிரக்கூடாதப்பா. ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா, கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சீக்கிரம் வரப்போகிறேன்னு சொன்னீரே. எங்கள் கிரியைகள் கேட்ட பலனை நீ கொண்டு வருகிறீர். எங்களுடைய அலைச்சல்களை கணக்கில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்காய் செய்கிற எத்தனை விஷயத்தையும் நீ பார்க்கிறீர், அதை கணக்கில் வைத்திருக்கிறேன் சொன்னீரே. தகப்பன, இங்க வந்திருக்க அன்பு சபையார் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மீது உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் வரப்போகிறீர் ஐயா. நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஒரு போதும் ஆண்டவரே நாங்கள் வருகையில கைவிடப்படக்கூடாது ராஜா. எங்கும் உள்ள மக்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தானப்பா விரும்புறீங்க. அந்த மனம் திரும்பதன் ஆவிய எனக்குள்ளே எங்களுக்குள்ளே கர்த்தர் இன்றைக்கு வைப்பீராக அப்பா. எங்கள் மனதின் அறையில வசனத்தால் நிரம்பி இருக்கணும். எங்க இருதயத்துல வசனம் நிரம்பி இருக்கணும், வசனத்தை நிரப்பி இருக்கணும். அந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்கணும். எதை கண்டு குழம்ப கூடாது. தெளிந்த புத்தி உள்ளதா இருக்க அந்த தெளிந்த புத்தி அருளும் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, எங்களுக்குன்னு நீ கொடுத்த அபிஷேக கிரீடத்தை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. அபிஷேக தைலத்தை இழந்து விடக்கூடாது அப்பா. திருடனாகி பிசாசு எவனை விழுங்கலாமோ அவன் கொல்லவும் அப்பா அழைக்கவும் அப்பா வருகிறானே, அவனுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு அப்ப உங்களுடைய ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகளோட ஐக்கியத்தை, சபையின் ஐக்கியத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா, பாக்கியம் கொடுங்கப்பா. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் நாங்கள் அவிழ்த்து போற்றாதபடிக்கு, இழந்து விடாதபடிக்கு அப்பா, நீங்களே எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தயவாக நீங்க தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பாரத்துக்கு எனக்கு கொடுத்துடக்கூடாதப்பா, எல்லா பாரத்தையும் உங்கள் மேலே வைத்து விட்டு நாங்கள் துதிக்கணும். இந்த பாரங்களுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். சீயோன் மலை நோக்கி இதோ ஓடிக்கொண்டிருக்க நாங்கள், சமபூமியில் எங்கள் நின்று விடாதபடிக்கு, எந்த பாரம் எங்கள் நிறுத்தி விடாதபடிக்கு காத்துக்கொள்ளும். அப்படி செய்ய போவதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி நன்றி நன்றி. கடைசியாக நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறவங்க ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: ஒவ்வொரு வாழ்க்கையில நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அற்புதத்தை அதிசயங்களை செய்ய, வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டும் ஐயா, மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் எல்லாம் உடைக்கி போடுகிற இயேசுக்கு திராமத்தை உடைத்து போடுகிறோம்ப்பா. காத்துக்கொள்ளுங்க இயேசுப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை இல்லாத குடும்பங்கள் வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் இயேசுப்பா. குழந்தை பைக்க இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமானத்தை தரணும் இயேசுப்பா. கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தர வேண்டும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஆண்டவரே. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமான் இல்லாத குடும்பத்தில் சமான் தர வேண்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் ஞாபகத்தையும் தர வேண்டுமே. உன்னதாவில் நிரப்ப வேண்டும், உன்னதாக்கில் நிரப்ப வேண்டும். பலத்தால் இடக்கட்ட வேண்டும், அக்கினியில மூட வேண்டும் ஐயா. கத்துடைய கிருப கத்துடைய பிரசனம் என்னாலும் தாங்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம்.
2: எங்களின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரி கிருபியால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அந்த வஸ்திரத்தை மெனிச்சைக்குள்ள பேச திருடாது பிடிக்கிற மெனிச்சை விழித்து கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். அப்படித்தானே, அன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். நம்ம வஸ்திரத்தை கத்தர் கொடுத்துருக்க ரட்சிப்பின் வஸ்திரம் வாசித்துக்கொள்ள பாருங்க. ஏசாயா 61:10
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கும்,
1: மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி தன் நகையினால் சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக
1: அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்தி
1: நீதியின் சால்வை எனக்கு தரித்தார்.
0: எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உடுத்தி என்ன கொடுத்திருக்கிறாரு? நீதியின் சால்வே கொடுத்திருக்கிறார். அதான் திருட பாப்பான் பிசாசு. அதான் சொல்லு, தன்மான காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கிவான். திருடா திருட எப்பா எப்படா இவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வை எப்படா திருடான்னு தான் பிசாசு ஆனவன் அடைஞ்சிட்டே இருக்கான். நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. அதான் கத்துடைய வேதஞ்சல், பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாமல் இருங்க. பிசாசு எதுக்கு வர வாசித்து பாருங்க. லூக்கால் விசேஷம் 10:30
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில்,
0: எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
0: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
1: அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: அவன் என்ன செய்ய உடனே எதை உறிஞ்சிட்டா? வஸ்திரங்களை உரிந்து கொண்டு
1: அவனை காயப்படுத்தி,
0: காயப்படுத்தி
1: குற்றுயிராக விட்டு போனான்.
0: அதை குற்றுயிரை சொல்றாங்களே பாரு, என்னங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்க, குத்துயிரா இருக்கிற, நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற, ஏன்டா எதா இருக்கிறோம், எப்பா வெந்தது தின்ட்டு விதி வந்து எனக்கு எதா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அதான் சொல்லுங்க, என்ன செய்ய என்ன பண்ணாங்க? எருசலேமில் எங்க பண்ணாங்க? எரியோக பண்ணாங்க. நம்ம கூட ஒரு நாளைக்கு உள்ள காரியங்கள் உள்ள காரியங்கள்லாம் போகினாலும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? நம்ம வஸ்திரத்தை நம்ம கத்து கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சாலையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுத்த வஸ்திரத்து மேல நம்ம கண்ணா இருக்கணும். நம்ம ஏதோ உலக மக்கள் மாதிரி உலக காரியத்துக்களை போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசு வேலை. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? எபேசியர் புத்தகம் 4:27
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். நமக்கு ஒரு நாள் அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ரட்சிப்பு வஸ்திரத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. நீதின் சாலவை நம்ம கர்த்தரிட செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம அதைத்தான் வேணுச்சிருக்கேன். தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமா நடவடிக்கை, தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வஸ்திரம், கர்த்தர் என்ன கொடுத்த வஸ்திரம், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் அப்படித்தானே சொல்லி மற்றவங்க வஸ்திரத்தை பார்க்க சொன்னாரா? இல்ல, என்ன சொல்றாரு? தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கிய. எங்க போனாலும் நம்ம கையில அப்படியே இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி இருக்குமானால் நம்ம தாசரத்தை தொலைக்கவே மாட்டோம். நம்ம அப்படி கொஞ்சம் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா? இவங்க ஏதாவது அவங்க வழியில் நம்ம செய்யாட்டா அவங்க ஏதாவது கோவிச்சுக்குவாங்க? அவங்களை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும் நினைச்சோம், நம்ம வஸ்திரத்தை விளந்துருவோம். அதன் தன்மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திர கத்து நம்ம கொடுத்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரமோ நீதியின் சால்வை. அது காதல் இலக்காது பிடிக்கணும். போக வேண்டி வரும் உலக நம்ம நம்ம ஆண்டவர் அறியாத மக்களுடைய கல்யாணத்துக்கு போகணும், நம்ம சொந்தக்கார வீடு போகணும், உலக மக்களோட நம்ம ஒத்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. உலக மக்களோட என்ன செஞ்சிருக்க ஒத்து போகக்கூடாது. இப்படி செய்யணுவாங்க, அப்படி செய்யணுவாங்க, ஒண்ணுமே செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம சிலுவையில் ஒரு கை, நம்ம கையை சிலுவையில் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 Peter 5:8
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: நம்ம எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. நம்ம ஆண்டு கேட்டே இருக்கணும், ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்கள் இருங்கள்.
1: விழித்திருங்கள்.
0: விழித்திருக்க எப்போ ஆத்மத்தில் விழிப்பு சரீரத்தில் சொல்லலாம். எனக்கா பாருங்க, நிறைய நாள் தூக்கமே வரல, நான் விழிச்சுதான் இருக்கிறேன். அந்த விழிப்பு ஆண்டர் சொல்ல, ஆண்டு என்ன சொல்லுறது? நம்ம ஆத்மத்தில் விழிப்பா இருக்கிற, அதான் சொல்லு, தெளிந்த புத்தி உள்ள இருங்க.
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்
1: உங்கள் எதிரானியாகிய பிசாசானவன்,
0: எதிரானியான பிசாசானவன்
1: கர்ஜிக்கிற சிங்கம் போல,
0: சிங்கம் கிடையாது, அவன் என்ன சிங்கம் போல என்ன செய்யறானா?
1: வகை தேடி சுற்றி திரிகிற,
0: வகை தேடி சுற்றிக்கிற எங்கெல்லாம் இங்கதான் இருப்போம், அங்கதான் இருப்போம். நாங்களாம் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டா இங்க பிசாசு இருக்குன்னு கத்திட்டே ஓடு, பிசாசு இங்க இருக்குது, பிசாசு கத்திட்டே போய் சின்ன பிள்ளைங்கல்ல அப்படி இல்ல இல்ல. பிசாசு என்ன செய்யறானா? எவனங்களை விழுங்கலாமா என்று சொல்லி என்ன செய்யறா? சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு நம்ம என்ன செய்யறது? இடம் கொடுத்தாதான் வருவான். நம்ம அவனுக்கு நம்ம உள்ளத்துல அவனுக்கு இடம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தா நமக்குள்ள வருவான். இருதயத்துல இடம் கொடுக்கலன்னு வரவே முடியாது. அதான் சொல்றாரு, விழித்திருங்க. என்ன செய்ய, தெளிந்தவர்களா இருங்க, விழித்திருங்க. எதிராளி பிசாசு எப்படி இருக்காரா, கெச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் இல்ல அவன், சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டிட்டு. அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, அவன் நம்ம தொடவே முடியாது. ஆத்மாத்திர விழிப்பு, நம்ம தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உத்தியில நம்ம குழப்பம் சோர்வு வரும்போதுதான் அவன் நம்மளை மேற்கொள்ள பாக்குறான். நம்ம எப்பவுமே நம்ம விழிப்புள்ளவர்களா சவம் பண்ணி தூச்சிட்டே இருந்து வச்சுக்காங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் குழம்பிட்டேன்னா புல்லா அவன் குழப்பிடுறான். அதுதான் முதல் என்ன செய்யணும், சவம் பண்ணி. யாருக்கெல்லாம் சவம் பண்ணும், பரிசுத்தவன்களுக்கு சவம் பண்ணும், எல்லா மனிதருக்கும் சவம் பண்ணும், ராஜாக்களுக்கு சவம் பண்ணும், அதிகாரிகளுக்கு சவம் பண்ணும். ரெண்டாவதாக பாவம் செய்ய அப்படிங்கிற மாத்தமாவ நம்ம என்ன செய்யணும், நீதிக்கேற்க விழித்திருந்து தெளிந்தலா இருக்க வேண்டும். மூன்றாவதாக தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன வஸ்திரம் கொடுத்திருக்க, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சாலையை கொடுத்திருக்காரு. அது வந்து அவன் திருடி போகாதபடிக்கு நம்ம வஸ்திரத்தை என்ன செஞ்சணும், காத்துக்கணும். அதான் சொல்லு, பிசாசுக்கு இடம் கூட இடம் கொடுத்தா தான் உள்ளத்துல வருவான், இடம் கொடுக்கல வரவே முடியாது. ஹல்லேலூயா. கடைசியாக நான்காவது நம்ம என்ன செய்யணும் பாருங்க, 119 சங்கீதம் 148 வசனம்.
1: உமது வசனத்தை தியானிக்கும்படி,
0: உமது வசனத்தை தியானிக்கும்படி
1: குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும்.
0: என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, நடு ஜாமத்துல எந்திரிச்சு என்ன செய்ய, தேவனுடைய வசனத்தை தியானிக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் வசனத்தை தியானிக்க என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, அவரு கண்ணை பாத்தீங்களா, தியானிக்கிறதுக்காக அவர் கண்ணு என்ன செஞ்சிருந்தான், விழித்துக் கொண்டிருக்கு. நம்ம மொத்தத்துல பகலியா தியானிக்கிற வசனத்தை, வசனத்தை தியானிக்கிறதுக்கு அவர் கண்ணு விழி, நான் விழிச்சிட்டேன்னு சொல்ல, அவர் என்ன சொல்றாரு, என் கண்ணு விழித்து. அப்ப அந்த கண்ணு தாவிது, அந்த சங்கீதக்காரருடைய கண்ணு எப்படி இருக்க, விழிப்பா இருந்திருக்குது. எப்ப தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், எப்ப ஆண்டவரோடு இருக்கணும், அந்த வாஞ்ச தாகம் விருப்பம். அதனாலதான் குறித்த சாமங்களுக்குள்ள தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு என் கண்கள் விழித்துக் கொள்ளு. அந்த கண்ணு நம்ம இருக்குதா, யோசிச்சு பாருங்க. நம்ம கண் எதுக்கா விழித்திருக்கோம் அருமையானவர்களே. நம்மளும் ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே சங்கீதக்காரனை போல என் கண்ணு தேவனுடைய வசனத்தை தியானிக்க விழிக்கணும், ஆண்டவர் பைபிள் வாசிக்க விழிக்கணும், செவிக்க விழிக்கணும். 1 சங்கீதம் 1:2-3 வசனம்,
1: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
0: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
1: பாவிகளுடைய வழியில் நில்லாமல்,
0: பாவிகளுடைய வழியில் இல்லாமலும்,
1: பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமலும்,
0: பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும்,
1: கர்த்தனி வேதத்தில் பிரியமாயிருந்து.
0: கர்த்தனி வேதத்தில் எப்படி இருக்கும், நமக்கு பிரிய வேணும். பிரிய இருந்தா தான் நம்ம தியானிக்க முடியும். கர்த்தனி வேதத்துல பிரிய இருக்கணும். உலகத்துல எத்தனையோ காரியத்தில் உபத்திரி கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு இதுதாங்க பிரியம், எனக்கு இதுதான் பிடிக்கும். எத்தனையோ காரியங்கள் பட்டியல் போட்டு சொல்லுவோம், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். ஆனா கர்த்தர் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை மேல என்ன செய்யணுமா, பிரியமாய் இருந்து
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தருடைய வேதத்தை மேல நம்ம பிரிய வேணும். பிரிய இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தின் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியா. அவன் நீர்க்கால உடம்பு நடப்பட்டு தம் காலத்துல அவங்க பெரிய இவங்க பெரிய, எனக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க தான், அவங்க எனக்கு இந்த காரியம் தர பெரிய பட்டியல் போட சொன்னா ஒவ்வொருத்தரும் பட்டியல் நிறைய போடுவோம் இல்லையா. ஆனா சங்கீதக்கார சொல்றாரு, கத்துடி வேதத்தின் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இலைபுதராத மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும், அது தடையே இல்லை. அதை தடைச்ச எந்த பிசாசுக்கும் அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்ட வாஞ்ச நம்ம அதுக்கு அப்படி சொல்லுவோம், அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசினாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, அவங்க தான் பிடிக்கும், இப்படி எத்தனையோ பட்டியல் போடுவோம். ஆனா சங்கீதக்காரன் சொல்றாங்க, கர்த்தருடைய வேதத்தினால் பிரியம்மா பிரியம்மா இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இலை புதராத மரத்தை பழம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம வாழ்க்கையில செய்வதில் வாய்க்கலையா, எனக்கு எந்த எடுத்தாலும் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா. அருமையான சங்கீதக்காரர் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வேதத்தில் பெரியமா இருக்க வேண்டும். எப்போதும் அவர் தியானமா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அதான் 119 சங்கீதம் 97 வசனம்,
1: உமது வேதத்தில்
0: உமது வேதத்தில்
1: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்
0: பாத்தீங்களா, சொல்றாரு பாத்தீங்களா, வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: நாள் முழுதும் எனக்கு எது தியானம், வேதம்தான் தியானம். நான் வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், பிரியமா இருக்கீங்களா, வேதத்துல வாஞ்சா இருக்கீங்களா, தாகமா இருக்கீங்களா? நிறைய பேர் டிவியில மசாலா சத்தி வந்தா கூட அதை மாத்திடுவாங்க. மாத்திட்டு பாட்டு கேட்பாங்க, அவங்க என்ன படம் கட்டியிருக்காங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க, அதை பாடுவாங்க. அவங்க எப்படி கையாசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதை பாடிய பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கீதக்கார் சொல்றாரு, வேதத்துல நானே எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுது அதுதான் என்னுடைய தியானம். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில என்ன தியானமா இருக்கிறோம், நமக்கு எது பிரியமா இருக்குது, யோசித்து பாருங்க. நம்ம பிரியமா இருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க, நம்ம கண்கள் புரித்த சாமத்தில் நம்ம கண்கள் விழித்துக் கொள்ளுகிறதா, இல்லை எது மேல நம்ம பிரியமா இருக்கிறோம், எதுதான வாஞ்சா இருக்கிறோம். அவருக்கு வேதத்தில் அவ்வளோ ஒரு வாஞ்சா, அவ்வளோ ஒரு பிரியம். அதனாலதான் சொல்லி குறித்த சாமத்தில் என் கண்கள் விழித்து கொள்ளும். வசனத்தை கேட்காட்டா, வசனத்தை வாசிக்காட்டா, மனசுல ஒரு உள்ளத்தில் ஒரு பாரமா இருக்கும். உங்களுக்கு அந்த பாரம் இருக்குதா, யோசித்து பாருங்க. இல்லைன்னா ஆண்டுகிட்ட கேளுங்க. வேதத்தை வாசிக்கிறது அவர் கண்கள் விழித்துக் கொள்ளுகிறான். நடு சாமத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, யோசித்து பாருங்க. கத்திரி உப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மாத்து ஆண்டவரே, செபிக்கிறதுக்காக என் கண்கள் நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுக்கு, ராஜாக்களுக்கு, அதிகாரம் யாவருக்கு, எல்லா சனங்களுக்காக செபிக்கிறதுக்காக நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த விழிப்பை தாரும். பாவம் செய்யின் ஆத்மா காத்துக்கொள்றதுக்கு நீதிக்கே இருக்க என் கண்கள் தெளிவா இருக்குது ஆண்டவரே. என்னை மாற்றும். நீர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும், நீர் கொடுத்த நீதியின் சால்வியின் காத்துக்கொள்ள எனக்கு விழிப்பை தாரும். 119:92
1: உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தா.
0: பாத்தீங்களா, சங்கீதக்கார் சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்
1: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே அழிந்து போயிருவேன். பாத்தீங்களா, கர்த்தரின் வேதம் தாங்க மன மகிழ்ச்சி. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில் எந்த குறையுமே வராது. உங்க வாழ்க்கையில சகல ஆசிரியர் தேவன் சம்பூர்ணமா கொடுப்பார். வேதத்தின் மேல பிரியமா இருந்தா அதுதான் மன மகிழ்ச்சி ஆக்கி கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு எந்த குறையில்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வல்லவராக இருக்கிறார். முதல் நம்ம என்ன பரிசுத்தவான்களை செபிக்கணும், எல்லா சனங்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரிகளுக்கு செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும், நம் பாவம் செய்வடிக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், நீதிக்கேற்க விழிப்பா இருக்கணும். மூன்றாவதாக வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள விழிப்பா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை தியானிக்க நம்ம குறிப்பிட்ட சாமத்துல நம்ம விழித்துக் கொள்ளணும். நாள் முழுதும் அதுதான் என்னுடைய தியானம். நம்மளுடைய வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்க, அந்த மாதிரி இருந்த நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எந்த குறையும் இல்லாதபடிக்கு நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பது உறுதி.
1: நாம் எழுந்து நின்று இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விழித்தெழு சபையே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிறார். மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் நம் தேசத்திலே கேட்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கணும் ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஆம், நான் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். எல்லா மனிதர்களுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், சகல பரிசுத்தமானவர்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு கேட்போமா? ஆண்டவரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த ஜெபத்தின் ஆவியை, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தயவாய் கிருபையாய் தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. மை திறந்து சொல்லுங்க, அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருக்க விழித்திருக்க வேண்டுமா? ஆம், நீ பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப, நீதியாக இயேசுவுக்கு ஏற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவளார் என்று சொன்னார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று சொன்னாரே. அதை நோக்கி கேட்போமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே ஆவியானவர் நமக்குள் வைக்கப்படும் பொழுது நாம் உயிரடைவோம் என்று கேட்டோம். சொல்லாமா, ஆண்டவரே, நான் பாவத்தில் ஒழுபோதும் நாம் மடிந்து போயிடக்கூடாது, மறித்து போயிடக்கூடாது, எனக்குள்ள ஆவியானவரை வைத்தருளும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் கேட்போம். அப்பாவும் செய்யாம நான் விழித்திருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய வஸ்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், துதியின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்க எனக்கு உதவி செய்யும்.

0: வஸ்திரம் என்னை விட்டு எடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை எப்படியாவது நான் காத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்ப கல்லர் கையில் அகப்படக்கூடாது ஆண்டவரே. நான் எந்த உலகத்தினுடைய கடந்து சென்றாலும் கூட ஐயா நான் கண்ணும் கருத்துமா என் வஸ்திரத்தை நான் கவனித்துக் கொள்ள எனக்கு அந்த கிருபை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாம் கேட்போமா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தயவாய் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, சாத்தானுக்கு இடம் கிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கேட்போமா, எல்லாரும் கேட்போமா. அடுத்தபடியாக கடைசியாக நாம் கேட்டோம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொள்வதற்கு நம் கண்கள் விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஆம், தாவீதின் கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். தியானம் செய்வதற்கு தூங்கிக் கொண்டிருந்தாலும் தானாக கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும். அப்பா, என் கண்ணை திறக்க முடியாதபடி தூக்கம் வந்து விடுகிறதே. ஐயா, என் கண்கள் திறந்து வசனத்தை தியானிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். நாள் முழுதும் வேத வசன தியானமா இருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே, இப்படி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவு கொண்டு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள், டிவியில பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள், வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவர் எஃப்எம் ரேடியோ கேட்கிற ஜனங்கள், தொலைக்காட்சியில் இந்த நேரத்திலே அப்பா இதை கவனித்து பார்த்து தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எசேக்கியேல் 37:14 சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இப்பொழுது எனக்குள் எங்களுக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்க, கேட்டுக் கொண்டிருக்க, இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லாருக்குள் வைக்கப்படுவாராக. ஆவியான உள்ளத்தில் வைக்கப்படுவாராக. ஆவியான விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவாராக. விழிப்புள்ள கண்களை தருவாராக. விழிப்புள்ள சிந்தை எங்களுக்குள் உருவாக்குவாராக. எப்பொழுதுமே விழித்திருக்க எங்களுக்கு அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபம் பண்ண விழித்திருக்க, பாவம் செய்யாமல் விழித்திருக்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நாங்கள் விழித்திருக்க, வசனத்தை தியானம் செய்ய விழித்திருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசனம் எல்லார் மீது இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஆவியானவர் இப்பொழுது தயவுக்கு வந்து இறங்கி வருவாராக. இப்பொழுது தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களை, இதயங்களை அப்பா நீர் தூய்மையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு மனதை தொடும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை தொடுங்க. நரம்புகள் எலும்புகளை தொடும் ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு அருளணும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. செய்வதற்காக கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து நாம் பிரார்த்தனை ஏறெடுக்க போகின்றோம். உங்கள் கரங்களை பரலோகத்தின் நேராய் உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபங்களை ஏறெடுப்போமா?
1: எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, மை துதிக்கிறமே, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டா இருக்கட்டும் ஐயா. வருஷத்தை உன் நன்மையினாலே முடிச்சுட்டு பாதையெல்லாம் நெய்யாய் பொழி முடிய கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்தகு நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தடையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரே. புதிய ஆண்டில புது கிருபை, புது பலன், புதிய சீவனை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களோடு இணைத்துக் கொள்ள முடிய பாத்திரம் மன்றாடி ஜெபிக்கிற ஐயா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமை போல மாற்ற வேண்டும் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த உலக எங்களுக்கு சொந்த உலகத்தின் வேசவரால் கடந்து போகும் ஆண்டவரே. உண்மை அறிந்து விசுவாசம் நிலைச்சிருக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். பக்தி வராயத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். தேவனுக்குள்ள நெருங்கி ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை தர முடியாது ஜெபிக்கிறோம். என்ன செய்தான் கேட்கும் போது உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக தேவனை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும் அப்பா. வியாதிகள், நோய்கள், பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை உடைத்து போடு. யார் பிசாசுக்கு இடம் கொடுக்காது இருக்க கிருபை தாரும் அப்பா. பலப்படுத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க அப்பா. பரலோக தேவனே, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தர முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரம்னு சொன்னீராண்டவர. நீங்க தான் குழந்தை பாக்கத்தை தர முடியும் ஆண்டவர. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர. மக்களை சமாளித்து கொடுங்க. கடன், கண்ணீர், வேதனைகள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்தில் குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விடுதலை பெற்று

0: நாம் மகிமைக்கென்று ஜீவிக்க இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களுக்கு நல்ல ஆசீர்வத்தை கட்டளை முடியாது செவிக்கிறோம். பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற சிறுப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா சிறுப்பிள்ளை நல்ல படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை கொடுத்தவர்களும் கர்த்தாவை அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும். வாலிபர்ல பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். தேவக்கிருவே சூழ்ந்து குலட்டும் ஆண்டவர் எல்லார் பேரையும் நீங்க சீஃப் எழுதிக்கோங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஊழியத்துக்கு போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜெபங்களை உங்க ஜெப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடியும் வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த திரும்ப நம்மளை அனுப்பிச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ளப்பாரு. அதான் பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பற்று பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும் வர்றதுக்காக, எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமல இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இருந்த இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒண்ணு இருக்கு. கர்த்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம் தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருகிற ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால்
0: தேவன்
1: அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்து போன சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்து போகணும். அப்ப பரலோகத்து போகணும் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, பரலோகம் தான் நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தா கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தேவன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோம் என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மள ஆயத்தப்படுது. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறேன். பாத்தீங்க, நம்ம இங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தா 95 லெட்டர் 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேல யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லணும், பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புத்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலான நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நல்லா பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். அல்லேலூயா. அதுக்கு தான் மேலானவைகளை நம்ம நாட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வர வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்ம கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யாரும் எப்படியோ நான் அதுதான் கர்த்தர் எப்ப வருவாரு தேடிச்சு ஒரு நாள் இயக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்களை அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்கிற எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் படம் இப்படி கேட்கறாங்க, படம் படம் அலையறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கறேன்னு சொன்னா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவன அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்ல, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம இப்ப எழுந்துக்கலாம் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்ப எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவில என்ன எப்படி பாக்கணும் எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாது வரும், நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பாக்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவளுக்கு சொல்லணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சி கூட கேட்கறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்து வாஞ்சை இல்ல தாக்கம் இல்ல யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரே இயேசு. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இது தான் பணத்தை கேட்கறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கத்தர் போதுமான கொடுத்திருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த பச்சை விஷயத்தை எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால்
0: கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கத்துட்டு எப்ப போகல, எப்ப கத்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கத்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிரும். அதுதான் நம்ம சரீரம், சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூடாரம் அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டா சுனாசிமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவுள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்த கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா, கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார், அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்யத்தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலாகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது, கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போன என்ன செய்யும் பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்க. அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு வரையும் எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காத வடிக்கு போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். அண்டு வரே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிப்படட்டும் ஐயா. அண்டு வரே எத்தனையோ நோய்கள் அப்ப எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவித்தினாலும் கஷ்டப்படுறாங்களா இப்போ. ஒவ்வொரு மேலையும் தேவையான பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான கரித்து செய்ய மகிமையான கரிச்சிங்க. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தாருங்க, வேலையில் உயர்வை தாரு, உயர்வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மகிப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்கிடுமைய டைபஸ் ஆகும் நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரோ பரமபிதாவே ஆமே. கத்திரம் சிவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகவும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கர மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and@jesus.com. God bless you.

0: நான் மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். மோசிக்கு முன்பாக நிக்க முடியல. வாசிங்கினருக்கு யாத்திரை புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம்,
0: அந்த கொப்பளங்களின் நிமித்தம்
1: மந்திரவாதிகளும்
0: மந்திரவாதிகளும்
1: மோசிக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசிக்கு முன்பாக என்ன செய்ய முடியல? நிக்க கூடாது இருந்தது. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்பாக உண்மையா இருந்தோம்னா மந்திரவாதி நம்ம பக்கத்துல நிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புறேன்னு சொன்னிருப்ப, என் உள்ளத்தை மாற்றும், என்னால முடியலப்ப, எனக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யணும் சொல்லி நம்ம கேட்கணும். பேச்சில, வார்த்தையில, நடக்கையில, நம்ம குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல நம்ம பார்க்கும்போது இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றணும். அல்லேலூயா. மத்த யார் உண்மையில இருந்தாங்க? ரெண்டாவது மோசே. மூணாவது பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4
1: அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால்,
0: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்
1: அவன் மேல் சுமத்த,
0: அவன் மேல் சுமத்த
1: யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
0: யாதொரு குற்றமும் குறைவும் என்ன செய்யல? காணப்படவே இல்லை. யார் உண்மையில இருந்தா? தானியேல். தானியேல் உண்மையா இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? ஏதாவது குற்றம் குற்றப்படுத்தி அவரை வந்து ஏதாவது செய்யலாம், அவங்கள இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. அவர் உண்மை இருந்த முடியல. யாரும் குற்றமும் குறைய என்ன செய்ய முடியல? காணப்படவே இல்லை. தானியேல் உண்மையா இருந்தார். முத ஆபிரகாம் உண்மையா இருந்தார். ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார். மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். அவர் குறைமை என்னெல்லாமா செஞ்சு பார்த்தாங்க, அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:27
1: தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே.
0: சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரை
1: தப்புவிக்கிறவரும்
0: ரட்சிக்கிறவரும்
1: வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார்.
0: அவர் எப்படி இருக்கிறாரு? அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளுக்கு தப்பு சிங்கங்களுக்கு, நான் பிசாசு இதாகிய சிங்கங்களுக்கு தப்புகிற தேவன் மத்தியில் நம்மளுக்கு நினைச்சிரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். சிங்கங்கள் வாயிலிருந்து தானியல தப்பு வைத்தார். வாழ்க்கையில் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரு அவன் கைக்கு நான் தப்பு வைக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் உண்மை இருந்தா எந்த பிசாசு நம்மளை தொடவே முடியாது. அல்லேலூயா. நம்ம உண்மையா இருந்தா போதும், பிசாசு நம்ம பக்கம் கூட வராது, நம்மளை பார்த்து பயந்து போடிடும். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 6:28
1: தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
0: தானியேல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாது. ஒரு காரியத்திலோட அவர் தோத்து போனதே இல்லை. அவர் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. ஏ காரணம் என்ன? அவர் என்ன செஞ்சாரு? உண்மையில இருந்தது. அதனால காரியம் முழுவதும் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் உண்மையா இருந்தோம்னா வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நம்ம பொய் கோபம் தப்பு தப்பா பேசும்போதுதான் அங்க என்ன ஆயிருது? நம்ம வாழ்க்கையில தோல்வியா மாறிடுது. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா கத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயமா மாற்றுவார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன் சொல்லி சாட்சி கொடுத்தார். வாசி பாருங்க, தானியேல் புஸ்தகம் 9:23
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: தானியேல கொடுத்த தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: ஆதலால்
1: நீ
0: வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே
1: கட்டளை வெளிப்பட்டது.
0: நிறைய பேர் சொல்ற, ஏன் ஜெபத்தை கேட்கல? நான் எவ்வளவு நாள் ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஏன் ஜெபத்தை கேட்கல அப்படி சொல்றோம். தானியேல் பாருங்க, கர்த்தர் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமான, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என்ன செஞ்சது? கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்ம செவத்தை கேட்க நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். யாரு நம்ம செவத்தை கேட்கட்ட? யார் மேல தப்பு இருக்கு? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன செஞ்சது? வெளிப்பட்டது. உண்மையுள்ளவரா இருக்குமானால் நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு உடனே நம்ம செவத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு சின்ன செவம் பண்ண போதும், கர்த்தர் செவத்தை கேட்பார். அதை நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை அவருக்கு என்ன செஞ்சது, வெளிப்பட்டது அப்படி சொல்றாரு. ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார், மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். கடைசியாக ஒன்னு தீமேத்தின் புஸ்தகம் 1:12
1: என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
0: என்னை பலப்படுத்துகிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
1: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி,
0: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி
1: இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: பாருங்க, பவுல் உண்மை உள்ளவர் இருந்ததுனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார, ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருந்தாரா. பவுல் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் கூட இருந்து, அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி அவரை கொண்டு பெரிய காரிய தேவன் செய்தார். உழுது போல் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. அன்பார்ந்தவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவம் பண்ணுவோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் அதிசயங்கள் அற்புதங்களை செய்யுங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, பிரசனத்தால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயமான காரியத்தை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க ஏசப்பா. மந்திர கட்டு உடங்கிய, சேவனை கட்டு உடங்கிய, பிசாசின் கீழ் அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா, ஏசப்பா. ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே, ஆசீர்வதிங்கப்பா. கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைச்சிட்டாங்க ஏசப்பா, கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா. அப்பா நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரே, அப்படியாக நீங்க செய்யுங்க ஏசப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் நம்புறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்க தானே ஏசப்பா. கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களை வெட்டித்தாங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ள மக்கள் கண் பார்வை தாங்க ஏசப்பா. காது கேட்காத மக்கள் காது கேட்க உதவிச்சிங்க, தொடுங்க ஏசப்பா, தொடுங்க கண்ணை, தொடுங்க காது, தொடுங்க நரம்பினால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஏசப்பா. நரம்பினால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்கப்பா. பெரும்பாலும் நாள கஷ்டப்படுற மக்களுக்கு சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையும் துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கிறாச்சா. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம், சாலம் பார்க்கிற ஆண்டவரையும் ஞானத்துல சிறந்திருந்தாரம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் அப்படியா சிறந்திருக்கணுமையா, ஆசீர்வதிச்சு உயர்த்தணுமப்பா. கர்த்தாவே மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிற ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிற தேவன் ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே தகப்பனே, கர்த்துடைய கிருபை கர்த்துடைய பிரசனம் அவங்களை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிற ஐயா. ஆண்டவரே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டாரு, கலங்காதீங்க.

0: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are quality conscious companies.

0: Conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது.

0: சகோதரருடைய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்திர ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andabjesus.in. God bless you.

0: கத்தரோடு இணைஞ்சிருக்கணும். யோசப்பத்து கத்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கத்தரோடு இருந்தாங்க, அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. நம்மளும் ஒவ்வொருவரும் கத்தரோட இணைஞ்சிருக்கணும், பைபிள் வாசிக்கணும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் நல்லா வாசிக்கணும், வசனம் தியானிக்கணும். அது மாத்திரல என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும். மாசம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் உபவாசம் இருக்கணும். நம்ம சரியா ஐயோ பலவீனமாயிருமே பலவீனமாயிரும் ஐயோ நான் பாஸ்டிங் தான் பலவீனம் இருக்குதுன்னு இருக்கக்கூடாது. பலவீனம் இருந்தாலும் பாஸ்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், செபிக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்ணீரோட பாவத்தை அறிக்கிட்டு செபிக்கணும். ஏதோ செவ்வாயில்ல ஆண்டவர் என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, என் பேரம்பரியத்தை காப்பாத்துங்க, குடும்பம்லாம் ஆசீர்வதிக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனை சனங்களை நம்ம கண்ணுக்கு முன்னால அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்களை பாவத்துல ஜீவிச்சிட்டு இருக்காங்க, அவங்களை பார்க்கும்போது உள்ளத்துல கண்ணீர் வரும், கண்ணில் கண்ணீர் வரணும். அப்படி ஜெபிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வாண்டவர், என் பிள்ளைகளை ஆசீர்வங்க, என் பேரம்பரியத்தை ஆசீர்வதிங்க. அது இல்லை ஜெபம், நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம உள்ளத்துல கண்ணீர் வரணும், வேதனை வரணும். அவங்களை பத்தி பின்னால் போய் பேசக்கூடாது, பாருங்க அவங்க வீடு எப்ப பாரு சண்டை, அவங்க சரியில்லைங்க, அவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு நீங்க குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்காக கண்ணீரோடு செபிச்சீங்கன்னா கத்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறது உறுதி. ஹல்லேலூயா. 27வது வசனம் வாசிங்க, ரெண்டு நாளாகமும் 20:27 வசனம்.
1: பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களி கூற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசப்பாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள்.
0: ஹல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் உபவாசம் ஜெபிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கர்த்தர் எப்படி அவங்களை திரும்ப பண்ணாரா, மகிழ்ச்சியோட. யாராரு, யூதர்களோ எருசலேம் குடிகள்லாம் யோசபத்துல எப்படி போனாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு வேதனையோடு தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிச்சாங்க, மகிழ்ச்சியோடு தேவன் போக செய்தார். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் செய்வாரு. ஹல்லேலூயா. கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும், உலக காரியத்தில் விடுதலை பெறணும். உலகமே வேணும் எனக்கு, இது வேணும் அது ஒண்ணு இல்ல, கர்த்தருக்காக பெரிது. அதான் சொல்லு, நான் உலகத்தை நல்லதை போல உலகத்துல அல்லன்னு சொல்லியிருக்காரு. உலக காரியத்தோட இருந்த இயேசுவுக்கு நமக்கு பிரியமா இருக்க முடியாது, கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மத்த யார பார்த்தோம், தாவீதுக்கு என்ன செஞ்சாரு, போன இடத்துல கர்த்த காப்பாத்தினார். சவுல் கையில தேவன் என்ன தாவீத ஒப்பு கொடுக்கவே இல்லை. வங்கிமுள்ளர் மேல என்ன உண்டா இருந்துச்சு, காவல் உண்டா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன கொடுத்தாரு, சம்போரை கொடுத்தாரு. ஆலயத்துல யார் இருக்கா, கத்தர் இருக்கிறாரு. அப்புறம் மட்டும் என்ன செய்ய, பேரின் நதியினால கத்தர் என்ன செஞ்சாரு, தாகத்தை தீத்தாரு. அவரு கத்தோட சனங்களை கத்தர் என்ன செஞ்சாரு, நான் அழிக்க நன்மையினால திருப்தி ஆக்கினாரு. மூன்றாவதாக யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் சாதி மாவாப்பி சாதி அதுக்கு அப்போல உள்ளவங்க வந்தாங்க. இவங்க எல்லாம் கண்ணீர் ஓடி செபிச்சாங்க, முழங்க உபாசம் இருந்து செபிச்சாங்க. அவங்க ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே சொல்லி தன்னை தாழ்த்தினாரு. என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி கண்ணுதான் போய் நோய் பார்க்குறேன்னு சொன்னாரு. கருத்து சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம், யுத்தம் செய்ய நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அன்றை சொல்லி என்ன செஞ்சாரு, அவங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா இவங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, துதிச்சாங்க. அவ்வளவுதான், அவங்கள என்ன செஞ்சாங்க, ஒருத்தருக்குறதமா வெட்டுண்டு விழுந்தாங்க. யோசபாத்தோ அந்த யூதர்களும் எருசலேம் குடிகளும் போகும்போது எப்படி போனாங்க, துக்கத்தில் போனாங்களா, மகிழ்ச்சியோட போனாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அன்ற அந்த ஆசீர்வாதத்தை தரது தான் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறாருன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறது தான் தேவன் அந்த மாதிரி கொடுக்கிறாரு. அதை நம்ம விட்டுறோம், இந்த காலையில் கேட்டு இந்த காலையில் விட்டுட்டு போயிடுறோம். கடைசியாக அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 22:17 வசனம், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவ ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து
0: அவரை தரிசித்தேன். பாத்தீங்களா, ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறாரு. பரிசுத்த பவுல் அங்க வந்திருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன செஞ்சாரா, ஞான திருஷ்டி அடைந்து அப்படின்னு தீர்க்க தரிசனம் வரங்களை பெற்றுட்டாரு. ஹல்லேலூயா. பவுல் என்ன செஞ்சாரு, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாரு. அவருக்கு என்ன கிடைச்சது, கண் திறக்கப்பட்டுச்சு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட தேவனுடைய ஆலயத்தில் உண்மையாகவே நம்ம செய்வோம்னால் கட்டாயம் நம்ம கத்திர நினைச்சு தீர்க்க தரிசனாவே நம்ம தருவார். அன்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளும் உங்களுக்கு கூட கொடுப்போம். நிறைய பேர் நிறைய பேர் தனியா வந்து செபிக்கிறீங்க, நல்லது. நீங்க என்ன செபிக்கிறீங்கன்னா இப்ப முக்கியம். நீங்க கர்த்தர் நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என்ன பரிசுத்தமான என் குடும்பம் ஆசிரியப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே அந்த வீடு பக்கத்தில் உள்ள கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே இவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் பேர் பேரா சொல்லி பாருங்க. உங்க குடும்பம் தன்னாலே ஆசிரியப்படும். அதான் ஆண்டு சொல்லுங்க, முதலாவது என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல நம்ம ஆண்டவரை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என் பாவங்கள் தடையா இருக்குதாப்பா, எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாம் மன்னியும், என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. முதல்ல நான் பாவத்தை அறிக்கிடணும், தோத்திரம் பண்ணணும், அப்புறம் நம்ம மக்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அஞ்சு வீச்சு, கடைசியில உங்க குடும்பத்துக்கு அவர் செவிச்சு பாருங்க, நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா, கட்டாயம் ஆசீர்வதிப்பார். பவுல் போய் செவிச்சாரு, என்ன செஞ்சாரா, ஞான சிருஷ்டி அடைந்தார், அவர கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நம்மளும் தேவன் நோக்கி செபிச்சா கர்த்தர் நிச்சயமா நம்ம கண்களை திறப்பார். முத நம்ம பாவத்தை அறிக்கிடும். காரணம் என்ன, நம்ம தேவன் செவி கொடுக்காத வேண்டிய எது நம்மளை மறைக்குது? யாசாயின் புஸ்தகம் 59 2 வசனம்,
2: உங்கள் அக்கிரமங்களே,
0: உங்கள் அக்கிரமங்களே
2: உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும்,
0: உங்களுக்கும் உங்க தேவனுக்கும்
2: நடுவாக
0: நடுவாக
2: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: பாத்தீங்களா, உங்களுக்கும் உங்க தேவன் நடுவா என்ன என்ன உண்டாக்குது, நம்ம அக்கிரமம் தான் நம்மளையும் தேவன் இப்படி பிரிக்குது.
2: உங்கள் பாவங்களே,
0: உங்கள் பாவங்களே
2: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு,
0: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி
2: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: நம்ம பாவம் நமக்கு இருந்தா மறைக்குது, அதனாலதான் முதல்ல ஆண்டுட்டு அறிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு வசனம் சொல்றாரு, மிகுதியா செவன்னா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க செவத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம மிகுதியா செவன்னா கூட கத்து நம்மளை கேட்க மாட்டாராம். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 1:15,
2: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்,
0: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்
2: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
0: நீங்கள் உங்கள் கைகளை விரிச்சு கெவிச்சாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
2: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும்
0: நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ண கூட என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அதுதான் முதல்ல பாவத்தை அறிக்கிடணும், முதல்ல ஆண்டை ஸ்தோத்தரிக்கணும், ரெண்டாவது பாவத்தை அறிக்கிடணும், மூணாவது ஒவ்வொருத்தருக்கா நீங்க செபிச்சீங்கன்னா கட்டாயம் ஆண்டை அற்புதம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஏன்னா கத்தர் எங்க இருக்கிறாரு, ஆலயத்துல இருக்கு. பரிசுத்த பவுல் வந்து ஆண்டவரோட ஆலயத்துல செவிச்சாரு, என்ன செஞ்சாரு, ஞான திருஷ்டி கண்கள் திறக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கிடைச்சிச்சு. நம்மளும் கத்தர் நோக்கி செவிக்கணும், செவிச்சா நமக்கு ஆண்டவர் தருவார். அப்படில இருந்தா தான் அவர் தாவீதுராஜா சொல்றாரு பாரு, இங்கே தாவீதுராஜா சொல்றாரு பாருங்க, 17:15.
2: நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
0: நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
2: நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன்.
0: நான் தூங்கி முழிக்கும் போது உம்முடைய சாயனால திருப்தி, இரவெல்லாம் ஒரு ஆத்மா தேவனை நோக்கி செவிச்சிட்டு இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தி ஆகும். ஆண்டவர் பாக்குறாரு அவர் ஆத்மா திருப்தி ஆகுதுன்னு சொல்றாரு. நம்ம அந்த அளவுக்கு தேவனோடுகளை இணைந்து வாழ வேண்டும். இங்கே அதான் சொல்றாரு பாருங்க, 139:18.
2: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
2: இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். பாத்தீங்களா, நான் விழிச்சாலும் ஆண்டவர் உங்க இடத்துல இருக்க, உங்கள்ட்ட பிரியல, உலகத்துக்குலாம் போகல ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளதானா இருக்கிறேன் ஆண்டவரே, உலக என்னை தொடல ஆண்டவரே, நான் விழிக்கும் போது உங்களிடத்துல இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயுமே போகல. எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியம் பாத்தீங்களா, நம்ம செவிச்சுட்டே படுத்து அந்த நம்ம எந்திரிக்கும் அந்த துதி நம்ம வாயில இருந்துட்டே இருக்கும். அதான் சொல்ற, விழிக்கும் போது உம்மண்டதான் இருக்கிற, உலகத்துக்குள்ள போகலான்ற, உலக என்னை தொடவே இல்லை, நான் தூங்கி முழிச்சு ஆனாலும் உம்மண்டதான் இருக்கிறேன்றாரு. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது, யோசித்து பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. 80:3.
2: உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
0: உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
2: அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்.
0: அப்பொழுது ரட்சிக்கப்படும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, அப்பதான ரட்சிக்கப்படும். உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஐயா. இன்னொரு இடத்துல கேட்கிற, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி என் மேல் பிரகாசிக்க பண்ணும்னு கேட்பாரு. 67:67.
2: தேவரீர் எங்களுக்கு இறங்கி,
0: தேவரீர் எங்களுக்கு இறங்கி
2: எங்களை ஆசீர்வதித்து,
0: எங்களை ஆசீர்வதித்து
2: உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்,
0: முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். நம்ம ஆண்டு முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும். அப்படியே நம்ம ஆண்டு எந்த அளவுக்கு நெருங்கிச்சு வைக்கணும் யோசிச்சு பாருங்க. கர்த்தடி முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஆண்டு ரோடு இருக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் ஆலயத்தில் இருக்கார். பரிசுத்த பவுல் தேவனை தரிசிச்சார், ஞான சிருஷ்டி அடைஞ்சாரு, தீர்க்கதரிசனம் கிடைச்சிச்சு, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். ஏதாவது வந்தோம் போனோம், அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சேவ் பண்ணிட்டோம் போயிட்டோம், இல்ல உள்ளத்தை ஒடைச்சி கண்ணீரோடு கத்திரத்தில் உப்பு கொடுக்கணும். ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறாரு, செவிக்கணும். 89:15
2: அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள்.
0: அவர் முகத்தின் வெளிச்சத்துல நடப்பாங்க, கத்தடி முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாங்க. அந்த அளவு கத்தரோடு இணைஞ்சிருந்தா அவர் முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? முதக்கு தாவியத பார்த்தோம், தாவிய என்ன செஞ்சாரு? போற இடத்துல எல்லாம் கத்தர் காப்பாத்தினாரு. ரெண்டாவது திருப்தி ஆகும். மூணாவது போகும்போது என்ன செய்ய எப்படி பண்ணாங்க? துக்கமா பண்ணாங்களா? மகிழ்ச்சி. நாலாவது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்போம். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் எழுந்து உண்மையாகவே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், ஏதோ கேட்டு கேட்டு போயிடுற ஆண்டவரே. நாளைக்கு நம்மளேதான் எல்லாருமே ஆனவர்களே, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. எங்க பாருங்க, பயங்கரமான ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும். எங்க பாருங்க, கொள்ளை நோய் நல்லா இருக்காங்க, என்ன ஆகுதுன்னு தெரியறது இல்ல. கேன்சருன்றாங்க, எங்க பார்த்தாலும் திங்கோ காய்ச்சலுன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எப்ப என்ன ஆகும் நமக்கு தெரியுதுல. நம்ம நாளைக்கு நாளைக்கு நம்முடையதில்ல, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தரம் அதான் சகுனம் பாடுறது போல, உன் தருணம் இதுவென்றே உணர்ந்திடுவா. அந்த பாட்டு பாடி இன்னொரு ஒப்பு கொடுக்கலாமா?

0: கர்த்தருடைய சபைக்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் ஆண்டவராய் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தருடைய சபைக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை தான் நாம் பார்த்தோம். உதாரணமாக தாவீது, தாவீது மகிழ்ச்சியோடு கூட ஆலயத்தை நோக்கி ஓடி சென்றார். மகிழ்ச்சியோடு கூட அவர் ஆலயத்திற்கு வந்தார். அவர் சொன்னார், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்திற்குள் சென்று அவருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் பரியந்தம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அவர் வாஞ்சையோடு கூட அறிக்கை செய்தார். வேதம் என்ன சொன்னது? தீங்கு நாளிலே தாவீதை கர்த்தர் மறைத்தார். சவுளுடைய கைக்கு, சதிகாரன் சவுளுடைய கைக்கும், பலிகாரன் சவுளுடைய கைக்கும் ஆண்டவராய் கர்த்தர் தாவீதை மறைத்து பாதுகாத்தார். இன்றைக்கு கூட நம்ம அர்ப்பணிப்போம், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வந்து எத்தனையோ நான் விளையாடினேன், ஆலயத்திற்கு வந்து நான் ஒரு கவனம் இல்லாமல் உட்கார்ந்தேன், என் நடையை காத்துக்கொள்ள நான் மறந்தேன், ஆலயத்திற்கு வந்து துதிக்க மறந்து போனேன், ஆலயத்திற்கு வந்து நீர் எனக்கு தந்த கிருபையை நான் சிந்திக்க மறந்து போனேன், அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே. தாவீதை போல மகிமை பார்க்க இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஆலயத்துல வந்து செபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆலயத்துல வந்து ஆராய்ச்சி செய்ய, வசனத்தை ஆராய்ச்சி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். தாவீது போன இடத்திலெல்லாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றிய போல நம்மையும் இன்றைக்கு காப்பாற்ற போகிறார். நாம் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையால் நாம் திருப்தியாகும். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள், ஆலயத்திலிருக்கு சம்பூரத்தினால் நான் திருப்தி ஆக்குவேன், பேரின்ப நதியினாலும் நான் தாகத்தை திருப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன், வேதனையோடு வந்திருக்கேன், கவலையோடு வந்திருக்கேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நம்ம கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன நன்மை உங்களுக்கு தேவையோ கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய பாதத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு, ஓ கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தருடைய ஜெப கூட்டத்துக்கு இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ நான் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர், தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் இயேசு ரத்தம் கழுவப்பட்ட பிள்ளைகள் கூடி வந்திருக்க இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. யோசப்பா துக்கத்தோடு, பயத்தோடு, வேதனையோடு கூட எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து உபவாசத்தோடு கூட சன்னிதானத்திலே வந்து அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். ஆண்டவரே, அப்ப இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நிற்க எங்களுக்கு பலனில்லை, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை, உங்க கண்கள் உங்களுடைய முகத்தையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்குது என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் புறப்பட்டு போகும் பொழுது அவரும் இஸ்ரேல் மக்களும் ஓ மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா பதிவிருந்த சத்துருக்கள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் உங்க வாழ்க்கையில விரோதமாய் போராடி கொண்டிருக்க சத்துருக்கள் யார் என்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தர் சபைக்கு வந்திருக்கீங்க, ஆலயத்து வந்திருக்கீங்க. கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது, இன்றைக்கு கர்த்தர் யுத்தம் செய்வீராக, கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்வீராக என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பவுல் அடிகள் தேவாலயத்தில் சென்று ஜெபம் பண்ணினார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஞான திருஷ்டி அடைந்தார், அவருடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது, அவர் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக் கொண்டார், அவர் கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கர்த்தரை தரிசித்தார். ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோமா, என் கண்களையும் திறந்துவிடும் இன்றைக்கு, இப்போதைய மனக்கண்களை திறந்துவிடும், நான் நம்மை பார்க்க முடிக்க என் கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே. ஒரு முகத்தின் ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டும், உங்க முகத்தின் ஒளியினால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்கள் முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தருணம் கூட வீணா போய்விடக் கூடாது. செலவழித்த ஒரு நிமிடம் திரும்ப வருவதில்லை, செலவழிந்த ஒரு நிமிடம் மறுபடியும் நமக்கு வரப்போவது கிடையாது. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கேப்பருமா? எல்லாரும் கேட்போமா? கர்த்தாவே, தாவீதை ஆசீர்வதித்தவரே, தாவீதை தன் பெற்றோர், தன் உற்சார், தன்னுடைய எனப்பன சிந்தைகள், தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் கூட மறந்த பொழுது நீர் மறவாமல் ஹல்லேலூயா தாவீதை நினைத்தள்ளி அவரை உயர்த்தினீரே. இன்றைக்கு எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, உங்க ஆசீர்வதிக்கிற கர்த்தம் எங்கள் மீது கடந்து வருவதாக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. தாவீது கொடுத்த பாதுகாவல் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. உம்முடைய வீட்டில் நன்மையாக, உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் எங்கள் உள்ளங்களை திருப்தியாக்கும் என்று, எங்கள் குடும்பங்களை திருப்தியாக்கும் அப்பா, எங்களை தொடும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யோசபாத்துக்கு கொடுத்த மகிழ்ச்சி, வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும். யூத ஜனங்களுக்கு கொடுத்த வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. துக்கத்தோடு வந்திருக்கோம், இதோ நாங்கள் மகிழ்ச்சியோடு பொறுப்பட செல்லும்படிக்கு இப்பொழுது எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றவே ராக. அல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் போராடுகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் இறங்குகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களை யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இப்பொழுதே இறங்கும். பவுல் உமை தரிசித்தது போல எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. நாங்கள் உமை பார்க்க முடியும், எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே.
1: கடைசால் அபிஷேகம் ஜீசஸ் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் ஐயா. கடைசால் அபிஷேகம், கடைசால் அபிஷேகம், கடைசால் அபிஷேகம். வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டும் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யோசபாத்து யூதர்களும் மகிழ்ச்சியோடு போனாங்க ஆண்டவரே. இங்க இருந்து மக்கள் மகிழ்ச்சியோடு செல்லட்டும் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு செல்லட்டும். ஜீவனுள்ள தெய்வமே, மெய்யான தெய்வமே, ஜீவிக்கிற மெய்யான தெய்வமே, இயேசுவே, ஒவ்வொரு ஆளியை செய்யுங்க. ஆளிக்கு எல்லாருமே இறங்கட்டும். எல்லாரும் இதயத்தையும் தங்கிருங்க, தங்கிருங்க, பாச பண்ணுங்க. எல்லாரும் ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க. அத்தனை மூடுவதாக, தே பிரசுரம் மூடுவதாக, தேவ கிருவை சூழ்ந்து கொள்வதாக, தே மகிமை மூடுவதாக. கர்த்தரே வல்ல கரம்
2: அக்கிரி மூடட்டும். வியாதிகள் நோய்கள் பலவீன நீங்கி போட்டு மந்திரம் செய்வரை உடைத்து போடுங்க. பிசாசுக்கு அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சம இல்லாத மக்கள் சமன் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விழிச்சிங்க. ஆண்மை கண்களை திறந்து விடுங்க. உண்மை அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள உதவிச்சிங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. வியாகம் வச்சிரு மக்களை ஆசிர்வதிங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க. திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கலாம் சவுல் குழந்தை பாய் தரும். கடனோடு இருக்கிற மக்கள் விழிச்சிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. குளிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க. ஆன்மீ கண்களை திறந்துருங்க. ஜீவனுள்ள பிதாவே, உங்களோடு உருவாடக்கூடிய மனதை தாரு. இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய வாக்கியத்தை தாரும். ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்துருங்க. அப்பா பிரிந்து கொடுங்க. நினைக்கிறவங்க நான் மட்டும் மகிழ்ப்பிடட்டும். அன்றுவரே வந்தது நல்லிஞ்சு மகிழ்ச்சியோடு உங்களுக்கு பிள்ளைகள் போட்டு மாண்டவர். அப்பா யோசபாத்தும் யூதர்களும் எருசலேம் ஜனங்களா மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றாங்களே ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு செல்ல கருவை தாருவங்க. நான் மகிழ்ப்பிடட்டும். எல்லா துதிக்கான மாக்கிமுக்கு செலுத்துறோம். யாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக்கோம் பரவப்பிதாவே. ஆமென்.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் www.aslinkaram.com.

0: பூர்ண சமானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமானத்தோட கத்திர தந்திருக்கிறார். நீ பூர்ண சமானம் எப்பயும் பலவீன பட்டு எப்படியோ மறிச்சிருப்ப. ஆனா கத்தர் பூர்ண சமானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவா இருக்கிற ஆண்டவர் எத்தனையோ தொடச்சி, நானும் கம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் எல்லாமே இருக்க, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தொட்டு தடவி என்னை சமாளப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலன் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா சமாதானமா வாழ முடிந்தது. அல்லேலூயா. நம்ம சமானத்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க, யேசாயின் புத்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ
0: இதோ
1: நான் சமாதானத்தை,
0: சமாதானத்தை
1: ஒரு நதியை போலவும்,
0: ஒரு நதியை போலவும்
1: ஜாதிகளின் மகிமையை,
0: ஜாதிகள் மகிமையை
1: புரண்டு ஓடுகிற,
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும்,
0: ஆற்றை போலவும்
1: அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா, நதியை போல ஆறை போல அவ்வளவு சமாதானமா கொடுக்கிறார். இல்லாட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். நீங்க அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க, அவர் உறுதியை பற்றி கொள்ளு, அவரே நம்பி இருக்கிற விட நமக்கு என்ன கொடுக்கறாரு, பூர்ண சமானத்தை கொடுக்கற. அந்த சமானம் எப்படி இருக்குமா, நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல நமக்கு சமானத்தை கொடுக்கிறார். நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:16.
1: சமாதானத்தின்,
0: சமாதானத்தின்
1: கர்த்தர் தாமே,
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும்,
0: எப்பொழுதும்
1: சகல விதத்திலும்,
0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிறதே. அதன் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா, நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கிறாரு, நமக்கு என்ன கொடுக்கிறாரு, சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா, பூர்ண சமாதானம். சமாதம் எப்படி இருக்க, நதி போல இருக்குதான். இங்க சொல்றாரு எல்லா விதத்திலையும் என்ன செய்யறாரு, எல்லா விதமான சமாதானத்தை
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு, சமாதானத்தை தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்துல கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால அவர் உறுதியா நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 31:15. சங்கீதம் 31:15.
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: உமது கரத்தில் இருக்குது. பாத்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில இருக்குது, கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. 3வதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை,
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்,
0: இந்நாள்
1: வரைக்கும்,
0: உயிரோடு இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, கர்த்தரை பற்றி கொண்ட என்ன செய்வார், நமக்கு உயிரோடு காப்பாத்துற. ஹலேலூயா. மொத கத்திர பற்றி கொண்டது என்ன தர்றாரு, நம்மள வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா, ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்ளாரு. ரெண்டாவது சமானத்தை எப்படி, எவ்வளவு கொடுக்கிறாரு, பூர்ண சமானத்துக்குள்ள. சமானம் எப்படி இருக்கா, நதி போல அவ்வளவு சமாந்தம் கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு, அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா, உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை,
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்,
0: இந்நாள்
1: வரைக்கும்,
0: உயிரோடு இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, கர்த்தர் பற்றி கொள்ள என்ன செய்கிறார், நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனை பலவீனம் வரட்டும், எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தர் பற்றி கொள்ள என்ன செய்யறாரு, உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 32வது வசனம் வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 32வது வசனம்.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்கள் தேவனாய் கர்த்தர்
1: உங்களுக்கு கற்பித்தபடியே
0: உங்களுக்கு கற்பித்தபடியே
1: செய்ய
0: செய்ய
1: சாவதானமாயிருங்கள்
0: சாவதானமாயிருங்கள்
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டன எத்தனை பலவீனம் வந்தாலும் எத்தனை வியாதிகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் உறுதியாய் பற்றி கொள்ள போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்கார சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118 சங்கீதம் 17 வசனம்.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: பாத்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவரே எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாபம் பழித்திருந்த நினைச்சு அவருடைய செய்கள் எல்லாருக்கும் போய் சொல்லணும். வெறுப்பன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 சங்கீதம் நினைக்கிறேன், அதை செவிக்கிறார். 102 சங்கீதம் 24 வசனமா பாருங்க. 102 சங்கீதத்துல சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான்
0: என் தேவனே
1: பாதி வயதில்
0: என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். அப்பதான் செவிக்கணும் ஆண்டவரே, பாதி வயதுல எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குறீங்களோ அந்த நாள் வரைக்கும் வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும். இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒண்ணு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல, ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், உண்டோ, உறங்கணும், அந்த மாதிரிக்கு அனுப்பல. கத்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கத்தருக்கு ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்துல உண்டாக்குறோம், ஒரு நோக்கம். கத்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதுல என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு, சாகாம பழித்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறது ஒரு நோக்கம் உண்டு அருமையானவர்களே. ஏதாவது வேலை செஞ்சோம், வீட்டை கட்டினோம், காட்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டுல நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. நம்ம எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கி நிலவருக்கு என்ன செய்யணும், விவரிச்சு சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாரும் விவரிக்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146 சங்கீதம் 2 வசனம்.
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
0: கர்த்தரை துதிப்பேன்,
1: நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முதல் கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மள முதல்ல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டும் போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கர்த்தர் நம்மள தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யற சகாயம் பண்றாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து நம்மள மகிமையில சேர்த்துக்கிறோம். இரண்டாவதாக பூர்ண சமாந்தம் தர்றாரு. எவ்வளவு சமாதானம், நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறார், பற்றி கொள்ளும் போது நம்மள உயிரோடு உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கர்த்தருடைய செய்கைகள் எல்லாருக்கும் விரிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவு கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறார பாருங்க. உபாகம் புஸ்தகம் 30 அதிகாரம் 20 வசனம்.
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: உன் பிதாக்களாகிய
0: ஆபிரகாமுக்கும்
1: ஈசாக்குக்கும்
0: யாக்கோபுக்கும்
1: கொடுப்பேன் என்று
0: அவர்களுக்கு
1: ஆணையிட்ட கொடுத்த தேசத்திலே
0: குடியிருக்கும்படி
1: உன் தேவனாகிய கர்த்தரே
0: அன்பு
1: கூர்ந்து
0: அவர்
1: சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்
0: ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுவா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். ஒன்னு ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம்,
1: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுகிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுகிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன் அவரை. அவரே நமக்கு என்ன செய்யறா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹலேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்கான நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரு இல்லையா, ஜீவன் இல்ல. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும்போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ள ஜீவனும் தீர்க்காயசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிச்சுக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயசு உடையவர். ஒன்னியவன் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம்,
1: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்.
0: நித்திய ஜீவனமா இருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன்.
2: அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம சவுப்பட போறோம். சவுப்படலாமா? எங்க அன்பான இயேசுத்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். அண்டவரையுமே துதிக்கிறோம். பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, கட்டுகள்லாம் உடைச்சிப்படுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கத்துடைய கிருபை எல்லாரையும் தாங்கணும் ஆண்டவரே. அப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்பா, என்ன பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க எஸ்பா, மந்திரம் செய்வன் உடைச்சிப்படுங்க எஸ்பா, பிசாசின் கீரை அழித்துப்படுங்க எஸ்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எஸ்அப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் எஸ்பா, குழந்தை பக்கம் இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தாங்க, சமாளாத மக்கள் சமாளித்தாங்க, கடன் பிரச்சனைலாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க எஸ்அப்பா. அன்பின் தகப்பனே, மீ துதிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா, நல்லா எல்லாரும் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். உங்க நான் மகிப்படணும் எஸ்அப்பா. பலத்தை அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தலைவலியை நல்லா கஷ்டப்படுறவங்களை குணமாக்குங்கப்பா. தகப்பனே தகப்பனே, நெஞ்சுவில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க குணமாக்குங்க. பயல்சினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. உங்க நான் மகிப்பிடட்டும். ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக நான் மகிமுக்கு செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்துக்கு தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளில் தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுங்கர் உள்ளத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க

0: இருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asmincaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்ட்

0: லூக்கான் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்
0: ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தினாரோ அதே போல நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தல்ல, உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகும். நமக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அதை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அதிகமா நேசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும் சொல்லி நாங்கள் நம்ம எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன சொல்றது, ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:2.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்ம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம கிரியச்சிரமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக எதை செய்யறோமோ, கர்த்தருக்காக எந்த அளவுக்கு ஊழியமோ, கர்த்தருக்காக நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ, கத்திரத்துக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். கத்திரக்காக எதை செய்யறோமோ அது தகுந்த ஒரு ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலத்துக்கு போகிற நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம கத்திரக்காக ஊழியம் செய்யணும், கத்திரக்காக எதையா செய்யணும். அதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதுலாட்டில் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 145:13.
1: உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் நம்ம ஊரும் போகிறதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், செபிக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த ராஜ்யத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் போனா போதாது, நம்ம கூட சேர்ந்த நம்ம உறவினர், உற்றார் உறவினர், நம்ம வாசம் பண்ற இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். அதனால நம்ம மேல உடந்த கடமை, சுவிசேஷத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கும்போது நம்ம நமக்கு என்ன செய்யும், உனக்கு எனக்கும் ஐயோன்னு கத்துக்கு எதுன்னு சொல்லுது. அந்த ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக் கொள்ளணும். நம்மளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட மாத்திரம் போதாது, எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அந்த இப்படி கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்து பிடிச்சிருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் வரணும். அந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். சரி, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 4:17.
1: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
0: மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்ன, என்னமோ பெரிய நம்ம ஏதோ செய்யும் போல அப்படிலாம் இல்ல. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கத்திர பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு நம்ம சிந்தித்து பார்த்து முழுமையா கத்திரத திரும்ப வேண்டும். அதுதான் அதான் அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. முதல் எடுத்தோன்னு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். நம்ம முதல்ல கோவப்பட்டிருப்போம், ஒரு உதாரணத்துக்கு முதல்ல கோவப்பட்டிருப்போம். இப்ப நம்ம கோவப்படாம நம்மளால இருக்க முடியல. ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, எனக்கு எப்படியாவது மாத்திருங்கப்பா, என் தாயின் வயிற்றுல பிறந்த இந்த சென்ம சுபாவை என்னை விட்டு மாற வேண்டும். ஆண்டவரே தாயின் வயிற்றுல பிறந்த நம்ம சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கோவப்படுவோம், அவங்க அம்மா மாதிரி, அவங்க குடும்பத்துல இப்படி அவங்க இப்படிதான் கோவப்படுவாங்க, இப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நான் மனம் திரும்பினாண்டவரேன், இந்த காரியம் எனக்குள்ள வரவே கூடாதப்பா, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், சென்மசுவா எனக்கு நீக்கப்பட வேண்டும். ஆண்டவரேன் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு. அப்ப நமக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். வாசித்து பாருங்க 2 Corinthians 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின
0: எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். நம்ம கோபப்பட்டிருப்போம், போராம் போட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கத்தில் பிரியமில்லாத காரியம் எவ்வளவு காரியம் நமக்குள்ள இருக்கலாம். அப்ப நம்ம ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர், என்னுடைய சன்ம சுபாவம், என்னுடைய தாயின் வயிற்றுல பிறந்த சுபாவம் எனக்குள்ள நீக்கிப்படணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் யாஸ்பாட்டை கேட்கணும். அப்ப நமக்கு என்ன சொல்லுங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ளதான் புது சிட்டி, ஆண்டவர் தான் மாற்றணும். நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒரு கிறிஸ்துக்குள்ள அந்த புது சிருஷ்டியா இருக்க, பழையவள ஒளிந்து போன எல்லாம் புதிதான்னு சொன்னீரே, அந்த புதிதான சுபாவத்தை எனக்கு கொடுங்கப்பா, நீங்க என்னை மாத்துக்கணும்னு கேட்ட ஆண்டவர் மாத்துவார். சைக்கிள் புஸ்தகம் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லாம் மீறிட்டு மீறி மீறி நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது பாபம்னு தெரியும், அதை தான் நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நேரம் பாக்குறது, நாட்கள் பாக்குறது, இதெல்லாம் தெரியும் இது தப்பு, கத்திர பிரியமில்லாத காரியம் நம்ம தெரியும், அதவே நம்ம செய்வோம். அது அந்த காரியம் நம்ம என்ன செய்யறோம், கத்திர கத்திரில வந்துட்டோம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து நம்ம என்ன செய்யணும், விடுதலை போறோம். சரி போறாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லா நாளும் கத்திர படைத்த நாள், எல்லா நாளுமே கத்திற்கு பிரியமான நாள், அந்த காரியத்துல வந்து விடுதலை போறணும். எத்தனை பேர் பாருங்க பழைய சுபாவத்திலே இருப்பாங்க, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன், இது இந்த கிழமை செய்யக்கூடாது, அந்த கிழமை செய்யக்கூடாது, இந்த மாசம் அந்த மாசம், இந்த நாள் பார்க்கறதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். வாசித்து பாருங்களேன், இந்த கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா 9:10 நிறைய பேர் அந்த காரியத்தில் இருக்கிறோம். அதுல எல்லாம் நம்ம என்ன செய்ய, விட்டு மனம் திரும்பணும்.
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
0: நீங்க தேவனை அறிந்திருக்க,
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
0: நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க, இல்லாட்ட தேவன் உங்களை அறியப்பட்டு இருக்க,
1: பலனற்றதும்
0: பலனற்றதும்
1: வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி,
0: அடிமைப்பட விரும்புவது எப்படி,
1: நாட்களையும்
0: நாட்களையும்
1: மாதங்களையும்
0: மாதங்களையும்
1: காலங்களையும்
0: காலங்களையும்
1: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே,
0: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. திரும்பி சொல்லுவாங்க, இந்த வருஷம் 8 வருஷங்க, இந்த வருஷம் திருமணம் நடக்கூடாது, 8 வருஷம் இது, இந்த வருஷம் அப்படின்னு சரி. எத்தனை பேர் மாசம் பாக்குறோம், மாசங்களை பாக்குறோம், வருஷங்களை பாக்குறோம், நாட்களை பாக்குறோம், மறுபடியும் அந்த காரியத்துக்கு நம்ம அடிமையிடறோம். அதுதான் கட்டடி வேதம் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன செய்யணும், புது சிட்டியா இருக்கணும், பழையவிலையா என்ன செய்யணும், ஒழிஞ்சு போற எல்லாம் புதிதாகணும். இந்த காரியத்துல தான் மனம் திரும்பணும். நிறைய பேர் மனம் திரும்புறதுல நிறைய பேர் நாள் பாக்குறதும் நேரம் பாக்குறதும் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், கத்தடி வேதம் சொல்றது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. பழையபடி நம்ம அந்த காலங்களை நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகணும். நிறைய பேர் அதை தான் நம்ம செய்யறோம், நிறைய காரியங்கள் இதுல இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டு ரத்தோசனர் நிறைய நிறைய பேர் இந்த காரியத்துல மனம் திரும்பாம இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நம்ம பழைய காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், இதுக்கு நம்ம செய்யவே கூடாது. கத்தடி வேதம் சொல்லுது, நிறைய மேல பழைய மனுச்சிருக்கிறது மற்றவங்களுக்கு காரியங்களை மனுச்சிருக்கிறது கற்றுக்கொள்ளக்கூடாது. இறை மேல சொல்றாரு பாருங்க, இறைமை 10:2
1: புறஜாதிகளுடைய
0: புறஜாதிகளுடைய
1: மார்க்கத்தை
0: மார்க்கத்தை
1: கற்றுக்கொள்ளாதிருங்க,
0: கற்றுக்கொள்ளாதிருந்தோம் இருந்தோம், இப்ப அந்த காரியத்தை மனுச்சிருக்க கற்றுக்கொள்ள கூடாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிட்டியா இருக்கணும், நாள் பார்க்க கூடாது, மாசம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, அப்புறம் அது என்ன வருஷம் பார்க்க கூடாது, இது இல்ல, இது இது ரெட்டை வருஷம், இது ஒத்த வருஷம், ஒத்த வருஷத்துல மேரேஜ் ஆகலாம் நல்லது, ரெட்டை வருஷம் இருக்கக்கூடாது. இப்படி எத்தனை பேர் இருந்தா பழைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதுல இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா பழைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகிறதுக்கு கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பலன் கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த போயிட்டு காரியம் எனக்குள்ள இருக்கப்போ, அதான் எல்லாம் மீறுதல் விட்டு மனம் திரும்புங்கள். வாசிப்பா எசேக்கியேல் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள்,
0: எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள். எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், இந்த காரியத்தை விட்டு நம்ம திரும்ப வேண்டும். திரும்பிட்டா போதும், அந்த ஆண்டவர் சொல்றாரு மன்னிக்கிறதுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறாரா. ஏசாயின் புஸ்தகம் 55:7
1: துன்மார்க்கன் தன் வழியையும்
0: துன்மார்க்கன் தன் வழியையும்
1: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு,
0: இன்னும் அந்த நினைவுகள் பழைய பாரம்பரிய நினைவுகளை விட்டு
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
0: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
1: அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
0: அவர் அவன் மேல் என்ன செஞ்சிருவாரு, மனதுருகுவார்,
1: நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
0: தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
1: அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார்.
0: மன்னிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறார். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் சொல்றோம். இன்னும் பழைய சுபாவத்தில் தான் இருக்கிறோம், பழைய எண்ணங்கள் இருக்கிறோம், பழைய சாஸ்திரத்துல இருக்கிறோம். சாஸ்திரம் எத்தனை பேர் என்ன சாஸ்திரம் பார்த்துக்கொண்டிருக்கீங்க? இந்த பழைய விதமான சாஸ்திரத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். கத்தலுக்கு வந்துட்டு உண்மைதான், ஆனா சாஸ்திர காரியங்கள் இந்த சாஸ்திரமா பார்க்கவே கூடாது. நம்ம பழைய பழைய காரியங்கள் அடிமை ஆகவே கூடாது. நம்ம இப்படி இருக்கிறோமா? யாரால அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம மனந்திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டார். மன்னிக்க தாய் பொறுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தன் நம்ம நினைவு, நம்ம சிந்தனைகள், நம்ம நினைவுகளை சாஸ்திரம், அந்த காரியம், இந்த காரியம், அந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, சாதகம் எழுதுறது, இந்த மாதிரி காரியத்தை நம்ம எந்த செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும், முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் வர போறாரு, அதுதான் சொல்றாரு. புலம்பல் 3:40,
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
0: நம்ம தான் நம்முடைய வழிகளை என்ன செய்யறோம்? சோதித்து ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் நம்மளே, நானே, நீங்கள் ஒவ்வொருத்தரும், அப்ப அவங்க மற்ற வழி இல்ல, நம்ம வழிய சோதித்து என்ன செய்யற? ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப. என்னென்ன குறை இருக்கின்றவர், என்ன காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யணும்? பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோகராஜ்யம் சமீமாயிருச்சு. இன்னும் சாஸ்திரத்துக்கும் ஆட்களுக்கும் இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தால் பரலோக போக முடியும். எல்லாமே செஞ்சு இதெல்லாம் மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்க, அந்த ஒண்ணு தானேங்க தப்பு, அது ஒன்னும் பிரச்சனையிலும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 2:10.
1: எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம்,
0: ஒருவன் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டுட்டோம், கை கொண்டிருந்தோம்,
1: ஒன்றிலே தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான்.
0: ஒன்றிலே தவறிட்டா என்ன செய்யுமா? எல்லாவற்றிலையும் குற்றவாளியா இருப்பான். எங்க சொல்லியிருக்காரு? யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம உள்ள தெளிச்சு ஆராய்ந்து, நம்ம வழிகளை ஆராய்ந்து, நம்ம சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கே ரட்சினாலும், இன்றைக்கு அனுகிறாலும், இந்த சின்ன சின்ன காரியம் யாராருக்குள்ள இருக்கோ, இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதை நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்த்து, நம்ம சோதித்து பார்த்து, எதிலெல்லாம் நான் மாற வேண்டும், எதில் இருந்தாலும் விடுதலை பெறலாண்டவர எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லித் தருவார். இந்த மாதிரி காரியத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக கத்தர் ராஜ்யத்துக்கு, முதல்ல கத்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன எத்தனை இருக்கு? அநேக பாசஸ்தலங்கள் உண்டு. ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனேன், என்ன செய்யணும்? என்ன செய்யணும் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின,
0: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை,
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆண்டுட்டு அன்பு கூறும் நமக்கு என்ன கொடுக்கிறது? தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம சமம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற பரலோக பரிசுத்த பிதாவை அஞ்சோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சு உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள, மெண்டி கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது. செபிக்கிறோம் அப்பா மோசை போல, நாங்களும் உங்களிடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கர்த்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரை, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்கள் திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதித்துல கர்த்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையே. முடி ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா? சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடு நாள கஷ்டப்படுற மக்கள் மேல விடு வல்லம் இறங்கட்டுமே சப்பா, இறங்கட்டும், குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, கெஞ்சி கேட்கிறேன் சப்பா, கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமைய ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர் அக்கிலே நிரப்புங்கப்பா. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் எல்லா கிரியிலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுறோமே, நிறுவனமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லம்ல ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா, பெரிய காரியத்தை செய்யாண்டவர் ஐயாமை துதிக்கிற. வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும், கற்பத்தின் கனி கத்தரால கடைக்கு சுகந்திரடி செய்யறே. எத்தனை மக்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாம, நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிற, தர வேண்டுமாப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரு. மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்ச மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்துல சமான சந்தோஷம் தாரும், கண்டன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை கஷ்டத்தை மாத்தி வேலை தந்து உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவத்தில் நாம் மகிப்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா, ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க, வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா, சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயில் கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கா நம் மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம சேர்த்த கேட்டார் கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 8144192192 8144192192 8144192192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 8144192192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409100000229. மே காட் பிளஸ் யூ.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, handofjesus.com.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோகத்துக்கு போகணும் சொல்ல நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, ஒண்ணு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க, தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவும் இல்லை
1: காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்துல தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. ஆண்டவர் அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீட தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு,
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா பாத்தீங்களா? கர்த்தரத்தில் அன்பு கூறவங்களுக்கு என்ன செய்யறாங்க,
1: வாக்குத்தத்தம் பண்ணின
0: கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தத்தை தான் சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தில அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது, அதுல என்னதான் இருக்குது, தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போய் உலகத்தை என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹலேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தம், அதே சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடி வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு, ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும், அதுதான் சொல்றாரு. அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே
0: அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும் போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இதயத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு குருன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும்
0: அன்பு
1: கூறுவாயாக
0: முழு இதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரத்தை என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுரியத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு மனதோடும் அவற்றை அன்பு கூறுவான் சொன்னா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம். உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மட மட மட மடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். உளிரியத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறார். அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். இரண்டாவது தேவன் ராஜ்யத்தை யாரு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யார் பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலேலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பாத்தீங்கன்னா, கீழே வாஸ்து பாத்தீங்கன்னா கத்த சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நான் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கத்தடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களும் தர்த்தடி ஊழியர்ல யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த, நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது.
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது.
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களில் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியனு வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமா அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும் நீ ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கத்தர் ஆயத்தப்படுத்துறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்தர் வருக சமீபமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, கத்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பாரு, நம்ம சதா காலமும் அரசால போகிறோம். ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்த கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லுன்னு பூவிக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்தமா எப்ப எடுத்துக்குள்ள போன நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கத்திருக்கேன் சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவருதான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதான் நம்ம அவங்களை பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர்தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்க நானும் போகணும். அப்படியெல்லாம் ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பாக்குறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் அவங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அது கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செவிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம். அது முக்கியமே அல்ல. கத்திரமலை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்க, கத்தை எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதர்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா. யாரும் நமக்கு தோளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒளிஞ்செஞ்சாலும் யார் பாக்கிறார் நம்மள? யார் பாக்கிறா? ஆண்டவரே இயேசுக்கு பாக்கிறார். அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். அன்று வருகை ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தடி ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஊழிஞ்செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கத்தர் ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில கொடுத்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போறாரு. கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்கள குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா அமை துதிக்கிறோம். வயிற்று பலவின் அல்சரை குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லா டீச்சரை கத்தன்னு சொன்னீங்களே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கணும் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காது குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நாசிரியனாக இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க சப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்சே சப்பா. அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க சப்பா. முது தண்டில வலிய குணமாக்குப்பா. முது தண்டு வலிய குணமாக்குங்க சப்பா. அதிசயங்களை செய்யப்பா. ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துடுங்க, அவை பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ, இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலாம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி ஒவ்வொருவரும் பார்க்கும் அறிந்து கொள்ள அண்டி கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்கள் எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலும் உள்ள கஷ்டப்படுற மக்கள் பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க. நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கே ஜீவிரம் பரமபிதாவே. ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Office Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது.
4: உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்து மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல்

0: மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்ட்

0: வாசிக்க கேட்டு 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார்.
0: ஆமா மாணவர்களே, இந்த பொல்லாங்க நிறைய இந்த உலகத்துல வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி வரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன, கர்த்தர் தேடுறவங்களை என்ன செய்யாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். இன்னும் உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் வந்து என்ன கொள்ளை நோய் உலகத்தில் வந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு திரும்பி வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மளை என்ன செய்வாரா, தப்பிப்பார். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கர்த்தர் மாத்திர உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு, பிசாசு அமைக்கிற கண்ணிக்கு நம்மளை விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லு, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன் நம்மளே தேவன், கலங்க வேண்டாம். அவர் உறுதியா பற்றி பிடித்து கொள்ளணும். நம்ம செவத்தில் உரிய தரித்திருக்கணும். வேத வாசிக்கலையும் குடும்பச்சம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சம் பண்ணணும். அப்ப கர்த்தர் வேலடிச்சு காத்து கொள்வாரு. அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சம் பண்றோமோ வேலடிச்சு கர்த்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சபத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு, பிசாசு வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார், நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்பார், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. பாதாளம் நம்மளை என்ன செய்ய முடியும், ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீக்கிறதேவன். எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா, அப்படி வந்தாலும் நம்மள என்ன, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீக்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது.
0: பாதாளம் என்ன செஞ்சிச்சு, அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர், நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம என்ன செய்யறாராம், தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாட்டில நம்மள என்ன செய்வாராம், நம்மள அவரு ஏற்றுக்கொள்ளுவார. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நம்ம எதை பார்த்தும் பயப்பட. பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சு துதிச்சுட்டே இருந்தோம்னா எந்த பாதாளமும் மேற்கொள்ள முடியாது, எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது, எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. மலேசியில எல்லாம் பயங்கரம் வெள்ளம், நீங்களா பாத்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார், எல்லாத்திலையும் தப்பு வித்து நம்மள என்ன செய்யறாரு, காக்கிற தேவன். எதை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் செபிக்கணும், அதிகமா செபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டு பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவனுடைய பாதுகள் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். நம்ம வெளியே போய் எந்திரிச்சு சும்மா போயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் செபிச்சு பைபிள் வாசித்து ஆண்டோட வார்த்தையை நம்ம தியானித்து போகும்போது அந்த நாளெல்லாம் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பாரு, உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்மள தொடவே முடியாது, எல்லா தீங்குக்கு நம்மள விலக்கி காப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம தப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் தானியேல் புஸ்தகம் 6:16 வசனம்.
1: அப்பொழுது ராஜா
0: கட்டளையிட
1: அவர்கள் தானியேலை கொண்டு வந்து
0: அவனை
1: சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி
0: நீ
1: இடைவிடாமல் ஆராதிக்கிற
0: உன் தேவன்
1: உன்னை தப்புவிப்பார் என்றான்.
0: அல்லேலூயா. ஒரு புரட்சியாதி ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடைவிடாம நீ ஆராதிச்சுட்டே இருக்கப்பா, உன்ன என்ன சொல்வது, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்ன தப்புவிப்பார். எதுல இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. ஹலிலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி தவியார் அந்த ராஜா, ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா தான் அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அப்ப நம்ம இடைவிடாம ஆராதிச்ச போதும், அவர் நம்ம எந்த சிங்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நம்மள நினைச்சுவாரு, நம்மள தப்புவிப்பார். இடைவிடாம துதிச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத்துல பாட்டு பாடிட்டும் ஆண்டவர் ஆராதிச்சே இருந்தா நம்மளை தப்பிப்ப எந்த ஆபத்தை மேற்கொள்ள முடியவே இல்லை. எந்த விபத்து வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த நிலைமையிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நீங்க இங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். 2 தீமோத்தேயு 1:4
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்
0: சித்திரியத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது ஒண்ணு பெரிய காரியம் இல்லையே. நம்ம இங்க இருந்து எருசலேம் போய் ஆராதிக்கணும்னா நம்ம கஷ்டம். நம்ம எங்க இருந்தாலும் சித்திரியத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தா நம்மள அவர் தப்பிப்பார். நம்ம ஆராதித்த போதும், அவர் நம்மளை தப்பி வைக்கிற வல்லவராக இருக்கு. சிங்கத்திலிருந்து தானியில தப்பி வைத்த தேவன் உங்களே கைவிட்டுவாரா? நிச்சயம் விட மாட்டார். நம்ம இடைவிடாமல் அவர் ஆராதித்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை அவர் தப்பி வைப்பார். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாம ஆராதிக்கணும். இங்க சொல்றாரு எப்ரேயின் புஸ்தகம் 12:28
1: ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
0: பெறப்படுற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி.
0: பயத்தோடும் பக்தியோடும் அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றி கொள்ள கடவும்.
0: பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அவர் தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? பற்றிக்கொள்ளணும். ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தானியில் இடைவிடாம ஆராதித்தார். சிங்கத்தின் கையிலிருந்து அவரை காத்தார். சிங்கங்கள் அப்படிதான் போட்டிருக்கு. ஒரு சிங்கம் இல்ல, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்குது. அப்ப நம்மளையும் கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த புது வருஷத்துல கிரமான கஷ்டங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலர் நடுவடிக்கை புஸ்தகம் 26:7
1: இரவும் பகலும்
0: பாத்தீங்களா, இரவும் பகலும்
1: இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும்
0: அந்த 12 கோத்திரத்தார் என்ன செஞ்சிருக்காங்க? இடைவிடாம இரவும் பகலும் இடைவிடாம ஆராதித்திருந்தாங்களம்மா நம்ம முற்பிதாக்கள். அப்ப இது நம்ம அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்? இனிமேலும் இடைவிடாம துதிச்சி ஸ்தோத்திரம் பண்ணி அன்று ஓட்டு இருந்தோம்னா எந்த சிங்கமும் மேற்கொள்ளாது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல எலும்புற பொல்லாத பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆபத்து பத்து நமக்கு வராது. இந்த உலகத்துல என்ன ஆபத்து இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மள தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒண்ணு என்ன செய்யணும்? இடைவிடாம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும், துதிச்சு கொண்டிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மளை தப்பிப்பார். ரெண்டாவதாக நம்ம ஆசிக்கு கேட்ட 2 கொரிந்தியர் 1:10 எப்படி எப்ப தப்பி வைக்கிறார பாருங்க. 1:10
1: அப்படிப்பட்ட
0: மரணத்தினின்றும்
1: அவர் எங்களை தப்புவித்தார்.
0: இப்பொழுதும் தப்புவிக்கிறார்
1: இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்.
0: இன்னமும் தப்பிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. கர்த்தரை நம்பி இருந்தாங்க. நம்மள அவரை நம்பி இருக்க வேண்டிய என்ன மரணம் வந்தாலும் நம்ம தப்புவிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அவரை முழுமையா நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் அவரை முழுமையா நம்பி இருக்கணும். நம்மளை போதும், வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கல. அவர் நம்பி அவங்க இன்னமும் தப்பிப்பார்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர்கள் அப்ப கர்த்தரை நம்பியிருந்தாங்க. அதே போல நம்மளும் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவரே நம்ப வேண்டும். கர்த்தரை தப்பிப்பார், எல்லா இக்கட்சியங்களும் விடுவிப்பார் சொல்லி அவரை நம்ப வேண்டும். தாவீது ராஜா சொல்றாரு 62:8.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த நேரத்திலையும் அவரை நம்புங்க. யாரையும் நம்ப வேண்டாம், அவரை நம்புங்க. எக்காலத்திலையும் அவரை நம்புங்கள். நிச்சயமா உங்களை கட்ட எல்லா இக்கட்டுக்கும் தப்பிப்பார். எந்த மரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்த நம்ம தப்பிப்பார். நம்ம கலங்க வேண்டாம். நம்ம அவர் முழுமையா நம்பினா போதும். ஆபிரகாம் பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ரோமர்கள் நிறுவம் 4:18.
1: உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு
0: தகப்பனாவதை
1: நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
0: ஆபிரகாமுக்கு 100 வயசாயிருச்சு, சாராளுக்கு வயசாயிருச்சு, நம்பருக்கு என்ன செய்யல, ஏதுவே இல்லாம இருந்தோம்,
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
0: அவர்கள் என்ன செஞ்சாரா, நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்னைக்கு அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. நம்பிக்கை பெரிய காரியம். நம்ம நம்பணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையோட விசுவாசிச்சாரான். அவர்களுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஆனா நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது. குழந்தை கிடைக்குமுங்கிற நம்பிக்கை ஏதுவே கிடையாது. ஆனா அவங்க நம்பி இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நிமித்தாதான் இஸ்ரேல் சந்ததி உருவாயிருக்கு. அதனால நம்ம நம்புவோம். ஆபிரகாமை போல நம்புவோம். பரிசுத்த பவுல் அவங்கள நம்பினாங்க. தாவீது நம்பி இருந்தாங்க. நம்ம அவரை நம்புவோம். முதல்ல இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை முழுமையா நம்பணும். நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரோமர்கள் நிருபம் 15:13.
1: பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு.
0: நம்பிக்கை பெருகும்படிக்கு எப்ப நமக்கு நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்தாவின் பலம் அவர் நமக்குள்ள வந்துட்டாருனா. அதங்க வேதத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தாவின் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவினர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடீஸ்வரன் சாட்சியா இருக்குன்னு சொல்ல அந்த பலன் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை என்ன செய்தா பெருகும்படிக்கு. பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்தாருனா நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்ம ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா தாங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாப்பா, சம்பூர்ணமா தாங்க கேட்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றும். இது கர்த்தர் சொன்னா, இதோ மாம்சமணி யாவது மேல ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம கேட்கணும். கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாறு மாண்டவரை, தனியா என்னால வாழ முடியாது. அதனாலதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவே வந்து நமக்கு துணையாளரா, அந்த துணையாளர் நமக்குள்ள வந்துடணும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். முதல்ல நம்ம தப்புக்குன்னு என்ன செய்யணும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம தப்புக்குன்னா என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். எக்காலத்திலும் எந்த காலத்திலையும் அவரை நம்பியிருக்கணும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லா நாளும் எக்காலத்திலே அவர் நம்ப வேண்டும். நம்பியிருந்தா போதும். நம்ம கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். நம்ம நம்பணும். வேற ஒண்ணு நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கல. அவர் நம்ப வேண்டும். மூன்றாவதாக எப்ப நம்மளை தப்பிப்பாரா? லூக்காவின் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
0: இனி சம்பவிக்க போற பூமி அதிர்ச்சி, இன்னும் ஆண்டவர் கொள்ளை நோய், பகல் மீதமான இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது. பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சகலமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, மத்தியில் சுவிசேஷம் 24:00 வாசித்து பாருங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதான் இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? தப்பி. இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு என்ன செய்யணுமா? வாசி.
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க.
0: இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? மனுஷகுமரனுக்கு முன்பாக நிற்க,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா, மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரவானை எண்ணப்படும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு செவ்வாபி தாங்கப்பா, விண்ணப்பத்தை நாம தாங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணப்பா, நடந்தாலும் உட்கார்ந்தாலும் இயேசுவோடு பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்க இயேசுவோடு பேசினவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்து கொண்டே இருப்பார். நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லா ஆலோசனையும் அவர் தருவார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜெபந்தான் ஜெபச்சு இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும். அது மாத்திரல, மனுஷக்கும் வர வரப்போற அவருக்கு முன்பாக நம்ம பாத்திரம் எண்ணப்படணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய முடியாது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இருதயம் கர்த்தரோடு இருந்து வேலை செஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் இருதயம் கர்த்தரோடு இசைந்திருக்கணும். அப்ப நமக்கு எந்த ஆபத்து வித்து வராது. அதான் எப்பொழுதும் இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரம் எண்ணப்படணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். ஜெபமான ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என் கிருபி நாவை விண்ணப்பத்தை நம்ம தாங்கப்பா, நான் செபிக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். முதல்ல என்ன செய்யணும், இது தப்புன்னு என்ன செய்யணுமா, இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும், நம்புறது எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மட்டும் கட்டளை வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களான் இசித்து வழி நிறுத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லமுள்ள தேவனை கத்தாவே, உண்மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அனுகிறோம் கத்தாவே. ஆண்டியா, எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்கே குடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியா செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும்னு செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. மேக்கரன் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க ஏசப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. உண்மை நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குளிர்ந்திருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிறேங்க பரம தகப்பனை. கோடி கோடி ஸ்தோத்திரம் அண்டவரே. வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீதம் 20 வசனத்துல சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. குணமாக்குங்க தலைவலியை, குணமாக்க தலைப்பாரத்தை குணமாக்கப்பா அண்டவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புகளால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே, ஒரு வீசம் விட வல்லமை அவங்களை மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயா, மை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர. வேலையில பிரமோசன் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலையில பிரமோசன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமே. கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ளும்படியா செபிக்கிறோம் தகப்பனையுமே. நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்ய சப்பா. அண்டு வரையே கடன் பிரச்சனை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவைக்கிருவை எல்லாரையும் சுகந்து கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரகல அப்பாமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றைய எத்தனையோ வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நோக்கி செபிக்கிறோம். வேலை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க சப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்புரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேச்சுக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தெய்வ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்து செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944307809 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is linkaram@gmail.com.
7: our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் லூக்காவின் சுவிசேஷம் 17:24.
1: மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும்
0: பிரகாசிக்கிறது போல
1: மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: எப்படி மின்னல் பளிச்சின் திடீர்ந்த மின்னல் எப்போ வருது என்னன்னு தெரியாது. அதே போலதான் மனுஷகுமாரன் வருவார். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வராரு வரன்னு தான் சொல்றாங்க, எங்க வராரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். தாமதம் ஏன் தாமதம் பண்றேன்னா நம்மெல்லாம் திருந்தணும், நம்மெல்லாம் இன்னும் மனம் திரும்பணும்னு தான் தாமதம் பண்றார். கட்டாயம் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. கட்டாயம் வருவார். லூக்காவின் சுவிசேஷம் 17:26-28, 29, 30 வாசிக்க கேட்போம்.
1: நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்.
0: ஜனங்கள் புசித்தார்கள்.
1: குடித்தார்கள்.
0: கொண்டார்கள்.
1: விற்றார்கள்.
0: நட்டார்கள்.
1: கட்டினார்கள்.
0: லோத்து
1: சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
0: ரெண்டு அடையாளமே சொல்லியிருக்கார். முதல்ல யார் காலத்தில் நடந்த மாதிரி நடக்கும்? நோவா காலத்தில் புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க. இப்படிதான் இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிறு 10வது படிக்கிற குழந்தைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குடித்து வெறித்து லோத்து காலத்துல நடந்து போலாம் நடக்கு. லோத்து காலத்துல என்ன செஞ்சாங்களாம்? புசித்தாங்க, குடித்தாங்க, நட்டினாங்க.
1: லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள். குடித்தார்கள்.
0: கொண்டார்கள்.
1: விற்றார்கள்.
0: வீடு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? எங்க பார் வீடு கட்டிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப வீடு மேல வீடு கட்டிட்டே தான் இருக்காங்க. கட்டினார்கள். அப்புறம் என்ன செஞ்சாங்களாம்? இது வந்து அக்கினி என்ன செஞ்சிச்சு? வானத்திலிருந்து வந்து கந்தகமும்
1: அக்கினியும் கந்தகமும்
0: வர்ஷித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது.
0: இப்ப நமக்கு கல்யாணம் விட்டு போனோம்னா எத்தனை ஆயத்தம்? ஒரு ஊருக்கு போனா எத்தனை ஆயத்தம்? தேவனை சந்திக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16:27.
1: மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார்.
0: அப்பொழுது
1: அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார்.
0: நம்ம இந்த உலகத்துல என்ன கிரிய கர்த்தருக்காக செய்திருக்குமோ அந்த பலனை கர்த்தர் என்ன செய்வாரு? கட்டாயம் அவர் தூதரோடு வரும்போது உங்களுக்கு இந்த பலனை கொடுப்பார். இந்த உலகத்துல என்னென்ன ஆண்டவருக்காக செய்திருக்கிறோம், ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கீங்களோ அந்த பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் தூதரோடு வரும்போது அந்த பலனை உங்களுக்கு தருவார். அவர் மறந்து போகவே மாட்டார். நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு கிரியிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரும் என்ன செய்ய மாட்டார், மறந்து போகவே மாட்டார். சின்ன காரியம் கர்த்தர் செய்திருந்தாலும் நீங்க ஒரு சின்ன கைப்பிரதி யாருக்காவது கொடுத்திருந்தீங்கன்னா கூட அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வரும்போது கொண்டு வருவார். இறைமையின் புஸ்தகம் 31:16.
2: உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: உன் கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நீங்க என்ன கிரியை செய்திருக்கீங்களோ அந்த கிரியைக்கு பலன் உண்டு. சின்ன ஒரு கைப்பருதி கொடுத்திருந்தாலும் அதுக்கு பலன் உண்டு. கர்த்தரை பற்றி யாருக்காவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட அதுக்கு பலன் உண்டு. கிரி கட்டாயம் பலன் உண்டு. எண்டித்திமெத்தின் புஸ்தகம் 1:16-18
2: ஓனசிபுருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான்.
0: பவுல் சொல்றாரு அவர் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினார்.
2: என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை.
0: விலங்கு போட்டதுனால அவர் என்னை பார்த்து வெட்கப்படவும் இல்லை.
2: அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே
0: அவன் கர்த்தரிடத்தில்
2: இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த
0: பற்பல உதவிகளையும்
2: நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே.
0: ஆமா அருமையானவர்களே, பவுலுக்கு புவனேஸ்வர் வீட்டார் செய்த உதவிய கர்த்தர் எல்லாரும் அறிந்திருக்கிறாயே. அந்த உதவி கர்த்தர் கட்டாயம் அவர் கை செய்வார். அதே போல நீங்களும் கர்த்தருக்காக என்னென்ன உதவிலான்னு செஞ்சிருக்கீங்களோ அது கர்த்தர் என்ன செய்வாரு? நிச்சயமா உங்களுக்கு அந்த கிரியின் பலனை கொண்டு வருவார். நீங்க மறந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டாரு. நான் செஞ்சனா எனக்கு யாவும் இல்லை, எப்படி எனக்கு ஆண்டவர் யாவும் வச்சிருக்காருன்னு சொல்லி அன்னைக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவங்க நீங்க என்ன கிரி செய்றீங்களோ அந்த கிரிக்கு கட்டாயம் பலன் உண்டு. நான் எப்ப செஞ்சேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் உங்களை பலனை கொண்டு வருவார். மத்தேயு சுவிசேஷம் 25:40.
2: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
0: அதை எனக்கே செய்தீர்கள்
2: என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்
0: என்றார். சிறியவர்கள் யாருக்காக எந்த உதவியா செஞ்சிருந்தீங்கன்னா அதை என்ன சரி யாருக்கு செய்றீங்களா? யாருக்கு? கத்திர செய்ய அந்த உதவி கத்திர கட்டாயம் வரும்போது அந்த பலனை உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நீங்க என்ன கிரியை செய்திருக்கீங்களோ அந்த கிரியைக்கு தக்க பலனை கட்ட கொண்டு வருவார். சுவிசேஷம் 17:24 வாசிக்கலாம்.
2: மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல
0: மனுஷகுமாரனும்
2: தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: ஒரு திசை தோன்றி மறு திசையில பிரகாசிக்கிறது போல மின்னல் எப்படி பிரகாசிக்கிறது அப்படியே மனுஷகுமாரர் அப்படியே தோன்றுவார். அப்ப அந்த நாள்ல தான் நம்ம அவங்களுக்கு கிரியை தகுந்த பலனை கட்ட அளிப்பார். அல்லேலூயா. நீங்க எனக்கு இந்த நான் எப்ப செஞ்சேன், நான் இந்த உதவியை எப்ப செஞ்சேன் செஞ்ச எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. செய்த ஒரு கிரியை கூட அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். வரும்போது கர்த்தர் நிச்சயமா கொண்டு வருவார். அல்லேலூயா. அவரு மனசுக்கு வர மின்னல் எப்படி தோன்றி எப்படி இருக்கு அதே போல தேவனாய் கர்த்தர் வரும்போது அப்படிதான் வருவார். கட்டாயம் வர போறார். அதுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன கொண்டு வரு? நம்ம ஊருக்கு என்ன கொண்டு வருவாரு? நம்ம கர்த்தருக்கு என்ன கிரியை செய்தோமோ அந்த கிரியின் பலனை கர்த்தர் கொண்டு வரப்போறாரு. அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தராகிய தேவன் வரும்போது எப்படி இருக்கணுமா? 1 Thessalonians 5:23
2: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி
0: காக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அப்ப நம்ம ஆத்மா ஆவி என்ன சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கத்தக்கதாக காக்கப்பட வேண்டும். அவர் வரும்போது குற்றம் கடுகளோட குற்றம் இருக்கக்கூடாது. இப்பயே நம்ம ஆண்டவற்றை அறிக்கை செய்து எப்போ வருவார நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஆவி ஆத்ம சரீரத்துல என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் வரப்போற நாளைக்கு எனக்கு யாரும் தெரியாது
1: அப்படின்னு இங்க யாருமே சொல்ல முடியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற நம்ம காக்கணும். நம்ம ஆத்மாத்துல குற்றம் இருக்கக்கூடாது, நம்ம ஆவியில குற்றம் இருக்கக்கூடாது, சரீரத்துல குற்றம் இருக்கக்கூடாது. நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 1:8
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
2: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
1: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி
2: முடிவு பரியந்தும்,
1: முடிவு பரியந்தும்
2: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
1: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன செய்வார்? அவர் நம்ம என்ன செய்வார? முடிவறிந்து அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். நம்மளை குற்றம் சாட்டுறது யாரு? பிசாசு தான் நம்மளை குற்றம் சாட்டிட்டே இருப்பான். அவன் குற்றம் சாட்டாதபடிக்கு இருக்கிறதுக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? இப்பயே பரிசுத்தமா இருக்கணும். வெளிப்படுத்துற விசேஷம் 12:10
2: இரவும் பகலும்,
1: இரவும் பகலும்
2: நம்முடைய தேவனுக்கு முன்பாக,
1: நம்ம தேவனுக்கு முன்பாக
2: நம்முடைய சகோதரர் மேல்,
1: நம்ம சகோதரர் மேல்
2: குற்றம் சுமத்தும் பொருட்டு.
1: பாத்தீங்களா, அவன் என்ன செய்வான்? குற்றம் சுமத்தும்
2: பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்.
1: நம்ம ஒவ்வொரு மேல யார் குற்றம் சாட்டுவா? என்ன செய்வானா சொல்லுங்க? குற்றம் சுமத்துவான். மத்தேயு சுவிசேஷம் 18:10 யாரும் மறந்து போகண்டா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நமக்கென்று கொடுத்த தூதன் ஒவ்வொரு நாளும் பரமபிதா சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருப்பாரா? வாசிங்க.
2: இந்த சிறியரில் ஒருவனையும்,
1: இந்த சிறியரில் ஒருவனையும்
2: அற்பமா எண்ணாதபடிக்கு,
1: அற்பமா எண்ணாதபடிக்கு
2: எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள்,
1: அவருக்குரிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதர்கள், அதான் சொல்றாரு. அவருக்குரிய தேவ தூதர்கள்
2: பரலோகத்திலே
1: என்
2: பரமபிதாவின் சமூகத்தை,
1: பரமபிதாவின் சமூகத்தை
2: எப்போதும் தரிசிக்கிறார்கள்.
1: எப்போதும் தரிசிக்கிறார் நம்ம தூதர், நமக்கு என்று கொடுத்த தூதர். அவன் போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே இன்னைக்கு பிள்ளை இதை செஞ்சிச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட நம்ம நல்லது செஞ்சா கர்த்தர் சந்தோஷப்படுவார். நம்ம தப்பு பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவார்? நம்மளை பார்த்து தூக்கப்படுவார். அப்ப அந்த தூதன் ஒரு புதுசா வச்சிருக்கா. இன்னொரு யாரு? பிசாசு ஒரு புதுசா வச்சிருக்கிறா. நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்னு சொல்லி அவனு நம்ம இரவு போகல என்ன செய்யறோம்? தமிழ் சகோதரி மேல தேவருக்கு முன்பாக குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதனால நம்ம குற்றம் இல்லாத வாழை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நம்ம குற்றம் இல்லாத வாழணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம குற்றம் இல்லாம வாழ உதவி வச்சாரா செய்ய மாட்டாரா? நம்மளுக்கு பலன் இல்லை, ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? நம்ம குற்றம் இல்லாத வாழ உதவி செய்வார். சுவிசேஷம் 8:46
2: என்னிடத்தில் பாவம் உண்டென்று
1: ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
2: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்?
1: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பாத்தீங்களா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல பாவம் உண்டு என்று யாராவது குற்றப்படுத்த முடியுமா? அவர் பரிசுத்தராக வாழ்ந்தார். ஹலேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்தமா வாழ கர்த்தர் உதவி செய்வரோ செய்ய மாட்டாரா? செய்வார். நம்ம அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அவரோடு இணைந்திருந்தா நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். பரிசுத்த பவுல் சொல்றாரு 1 Corinthians 4:4
2: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்,
1: என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன்னு சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றாரு. குற்றம் இல்லாத வாழ்ந்தார். ஆண்டவரை இயேசுக்கு குற்றம் இல்லாத வாழ்ந்தார். பரிசுத்த பவுல் நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான், குற்றம் இல்லாத வாழ்ந்தார். நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். எதுதான் நம்மளை குற்றப்படுத்து பாருங்க? வீண் பேச்சு. மத்தேயு சுவிசேஷம் 12:36-37
2: மனுஷர் பேசும்,
1: மனுஷர் பேசும்
2: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து,
1: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
2: நியாய தீர்ப்பு நாளிலே,
1: நியாய தீர்ப்பு நாளிலே
2: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று,
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று
2: உங்களுக்கு சொல்லுகிறேன்,
1: உங்களுக்கு சொல்லுகிறேன்.
2: ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே,
1: உன் வார்த்தைகளினாலே
2: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்,
1: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்.
2: அல்லது உன் வார்த்தைகளினாலே,
1: அல்லது உன் வார்த்தையினாலே
2: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்.
1: நம்ம பேசுற யார் கேக்குறா? நம்ம பேசுற யாருக்கு தெரியும் சொல்லி பேசுறீங்க. ஆனா வந்து யார் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கிற வார்த்தையினால நீதிமான் தீர்க்கப்பட, இல்லாட்டா குற்றவாளியின் தீர்ப்பிடுவாய். நம்ம குற்றம் செய்யறதுக்கு வேற எதுவும் இல்ல, நம்ம பேசுற பேச்சு தான் நம்மள குற்றவாளி என்று தீர்க்கப்படும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நம்ம ஒரு வார்த்தையோட வீணான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி கேட்கணும். முதலாவது ஆண்டவரை இயேசுக்கு வரும்போது என்ன செய்ய? அவன் அவன் கிரியை தகுந்த பலனை கொடுக்கிற. ரெண்டாவது, நம்ம குற்றம் இல்லாத இருந்தா நம்மளை நீதிமானா மாற்றுவார், இல்லாட்டா குற்றவாளி என்று மாற்றுவார். நம்ம என்ன பேசுறோமோ அது தகுந்த ஒடி. ஒன்னு குறைந்தர் 6:7
2: நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது,
1: ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது
2: எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது.
1: எவ்விதத்திலும் குற்றம், ஒரு காரியத்தை பிடிச்சி தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, இப்படி இல்ல இப்படி, இது இப்படி இல்ல இப்படி, தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, அது குற்றம். அது எவ்விதத்தில் அது எப்படி இருக்கா சொல்லுங்க, எப்படி எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. நம்ம இந்த காரியங்களை தர்க்கம் இப்படி பண்ணும்போது குற்றமாயிருக்குது. இந்த காரியத்தில் நம்ம விடுதலை வேணும். ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து விடுதலை வாங்க தாங்கப்பான்னு கேட்கணும். முதல்ல ஆண்டவராக இயேசுக்கு வருகிறது, நமக்கு நம்ம நம்ம கிரியை தகுந்த பலனை கொண்டு வர்றாரு. வீண் பேச்சு பேசி பேசி குற்றம்னு சொல்லி நம்ம தீர்ப்பார். நம்ம தர்க்கம் பண்ணா குற்றம் நமக்கு தீர்ப்பார். இந்த காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்பயே நம்ம ஆண்டவர் மன்னிப்பு கேட்டா கட்டாயம் மன்னிப்பாரு. அப்புறம் அவர் வந்த பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ள போடுறது நமக்கு யாருக்கும் தெரியாது, தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளாக நமக்கு நம் பாவத்தை ஆண்டவற்றை அறிக்கிடணும். மூன்றாவதாக, கர்த்தர் வருக சமயமா இருக்கு. 2 Peter 3:3-4
2: முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில்,
1: முதலாவது நீங்க அறிய வேண்டியது என்னவெனில்,
2: கடைசி நாட்களில்,
1: கடைசி நாட்களில்
2: பரியாசக்காரர் வந்து,
1: பரியாசக்காரர் வந்து
2: தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து,
1: சுய மனம் போல விருப்பம் போல நடந்து,
2: அவர் வருவார் என்று,
1: அவர் வருவார் என்று
2: சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே,
1: அவர் வருவார் என்று சொல்ற வாக்கு தத்துவம் எங்கே,
2: பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு,
1: பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு
2: சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல்,
1: சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல்
2: இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்வார்,
1: இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்வார்கள். அதுதான் அதுக்கு சொல்றாங்க. இப்ப சொல்றக்கூடிய காலம் வந்துருச்சு. நிறைய பேர் எங்க ஆண்டவர் வாராரு வாரன்னு சொல்றீங்க, எங்க வாராரு அப்படின்னு சொல்லி பரியாசக்காரங்க தோண்டிட்டாங்க. இது ஆண்டவர் வருகைக்கு ஒரு அடையாளம். எங்க வாராரு, நீங்க இயேசு கிறிஸ்து வாராரு வாரான்னு சொல்றீங்க, எங்க வாராரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது பரியாசக்கார தோண்டிட்டாங்க. இந்த யார் பரியாசக்காரன் கர்த்தருடைய வேதம் திட்டமா சொல்லுது, யூதா 18
2: கடைசி காலத்திலே,
1: கடைசி காலத்திலே
2: தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற,
1: தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற
2: பரியாசக்காரர் தோன்றுவார்கள்,
1: பரியாசக்காரர் தோன்றுவார்கள்
2: என்று உங்களுக்கு சொன்னார்களே,
1: என்று உங்களுக்கு சொன்னார்களே. இப்ப சொன்ன காரியம் நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் கேட்கறீங்க, எங்க ஆண்டர் வாரார் வரன்னு சொல்றாங்க, எப்பதான் வருவாரு? நீங்களும் 2000 முன்னாடி சொல்லிட்டே தான் இருக்கீங்க, அது வந்த பாறை காணும் அப்படின்னு பரியாசம் பண்றாங்க. கடைசிகள் தோன்றுவார்கள் சொல்லி கத்தடி வேதம் சொல்றது, அது ஒரு அறிவடையாளம். நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். யூதா 1:20
2: நீங்களோ பிரியமானவர்களே,
1: நீங்களோ பிரியமானவர்களே,
2: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
1: உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
2: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
1: உறுதிப்படுத்திக்கணும். உறுதி யாரோ என்னமா சொல்லிட்டு போறாங்க, என்ன சொன்னாலும் சரி, நான் பத்தி நம்ம சோர்ந்து போக கூடாது. காதுக்கே வந்தாலும் சோர்ந்து போக கூடாது. அதான் நம்ம மகா விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு
2: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண,
1: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண. ஜெபிக்கும்ல அன்னி பாசையில நல்லா ஜெபிச்சுட்டே இருக்கணும். விசுவாசம் யார் என்ன சொன்னாலும் அது கலங்கக்கூடாது. நம்ம சோர்வடிக்கும், விசுவாசம் நமக்குள்ள வேணும். யார் என்ன சொன்னா அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அவங்க தெரியாம சொல்றாங்க, மன்னிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எபேசியன் 6:18
2: எந்த சமயத்திலும்,
1: எந்த சமயத்திலும்
2: சகலவிதமான வேண்டுதலோடும்,
1: சகலவிதமான வேண்டுதலோடும்
2: விண்ணப்பத்தோடும்,
1: விண்ணப்பத்தோடும்
2: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
1: ஆவியினாலே எந்த விதத்திலும் எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால என்ன செய்யணும், எந்த நாள்லயும்
2: ஜெபம் பண்ணி,
1: ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
2: அதன் பொருட்டு,
1: அதன் பொருட்டு
2: மிகுந்த மன உறுதியோடும்,
1: மிகுந்த மன உறுதியோடும்
2: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
2: பண்ணும் வேண்டுதலோடும்,
1: பண்ணும் வேண்டுதலோடும்
2: விழித்துக் கொண்டிருங்கள்,
1: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தவான்களுக்காக நம்ம என்னைக்கும் நம்ம செவிக்கல எப்படி இருக்கணும், விழித்துக் கொண்டிருக்கணும். மன உறுதி வேணும். பல போறோம், சோர்வு கொண்டு வரோம். பிசாசு யார் மூலியா சோர்வு கொண்டு வரோம்? பரியாசக்காரர்கள் பண்ணுவாங்க. எங்க ஆண்டர் வராரு வரான்னு சொல்றாங்க, வரலையேன்னு சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க. அரட்ட நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை பத்தி கேலி பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க மன உறுதியோடு என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மறந்து போகாம சோமிட்டே இருக்கணும். அதை பார்த்து நம்ம பின்வாங்கிடக்கூடாது. எபிரேயின் புஸ்தகம் 10:37-38,
2: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால், அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
1: யாரெல்லாம் பின்வாங்கி போறா அவங்க மேல் கர்த்தருடைய ஆத்மா என்ன செய்யாது? பிரியமாயிராது. நம்ம செவ் பண்ணிட்டே இருக்கணும், ஆபியில செவ் பண்ணிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம கண்டுக்க கூடாது, செவ் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தர் கட்டாயம் வருவார், பஞ்ச காலத்துல வருவார். வரும்போது நமக்கு என்ன கொண்டு வர்றோம், அவர் அவர் கிரியை தக்க பலன் கர்த்தர் கொண்டு வருவார். ரெண்டாயிரம் ஆத்மா ஆவி சரீரத்தில் குற்றமற்ற நம்ம காற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, பரியாசக்காரர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அரட்டி அடிப்பாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க. அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. யாரோ எவரோ பேசிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு நம்ம ஆண்டவர் நோக்கி அதிகமாக போராடி செவித்து கொண்டே இருக்கணும். பின்வாங்கி போனா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேலே என்ன இருக்காது? பிரியமா இருக்காது. யார் நம்ம மேலே பிரியமா இருந்தாலும் ஏற்றாலும் யார் நம்ம மேலே பிரியமா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து நம்ம மேலே பிரியமா இருக்கணும். அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். கர்த்தர் நம்ம மேலே பிரியமா இருக்கிற அளவுக்கு நடக்கிறோமா, கர்த்தர் துக்கப்படுத்துறோம்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நம் இதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். கடைசியாக எபிரேயின் புஸ்தகம் 9:28,
2: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு
1: ஒரே
2: தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி
1: இரண்டாம் தரம்
2: பாவம் இல்லாமல் தரிசனமாவார்.
1: கர்த்தருக்காக யார் காத்து கொண்டிருக்கோங்களோ அவங்களுக்கு என்ன செய்ய, பாவம் இல்லாம தரிசனமாவார். யாரார் கர்த்தர் வருகை எப்போ வரும் உள்ளத்தில் ஏக்கோ ஒரு தாகம், ஏசப்பா எப்போ வருவார் நமக்கு ஒரு தாகம் ஏக்கம் உள்ளத்துக்கு உருவாயிருக்கு. அவங்களுக்காக கர்த்தர் வருவார். அல்லேலூயா. எல்லாருக்காக இல்ல, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க எப்போ வருவார் உள்ளத்துல ஒரு தாகம் ஏக்கம் வரும்போது, நம்ம கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன இருந்தாலும் ஏசு எப்போ வருவார்னு சொல்லி ஒரு நாள் ஏக்கத்தோடு இருக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால என்ன செய்யும் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் நமக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஆத்துவ ஏங்கி கொண்டிருக்கு. எப்போ வரமாட்டாரா ஏசு கிறிஸ்து, எப்போ வரமாட்டாருன்னு சொல்லி நம் உள்ள ஏங்கிக் கொண்டே இருக்குது. அது ஆண்டு சொன்னார், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால ஒரு வசனத்தை காத்து நடக்கிறேன்னு சங்கீதக்காரர் சொன்னார். உபத்திரங்கள் பாடுகளை பார்த்து யார் சோர்ந்து போகாதீங்க. நம் ஏக்கமெல்லாம் இயேசு நோக்கி காத்திருக்கணும். எப்போ வருவீங்க ஏசுப்பா, எப்போ வருவீங்கன்னு சொல்லி நம் ஊர்ல நம்ம வீட்டில் அம்மாவோ அப்பாவோ நம்ம குடும்பத்தில் யாரோ நம் பிரியமான வெளியே போயிருந்தாங்கன்னா எப்போ வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஏங்கிறது. அதை பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் சொன்ன கோடி மடங்கு ஏக்கமா இருக்கும் இல்ல. அப்ப கர்த்தர் நிச்சயமா சீக்கிரமா வருவார். அல்லேலூயா. அவர் வருவிக்கு நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் எப்போ வருவார்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமா வருவார். 1 கொரிந்தியர் 1:7 7
2: அப்படியே

0: இல்லாதவர்களா
1: குறைவில்லாதவர்களா
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
0: வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்
1: வரமும் பெற்றுக்கொள்ளும் வல்லம் பெற்றுக்கொள்ளும் வரங்கள் இருந்தா தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் வல்லம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. படிச்சிருந்தா தான் நல்ல வியாபாரம் நல்லா செய்ய தொழிலாம் செய்ய எவ்வளவுன்னு தெரியும். அதே போலதான் ஆத்துமாக்களை ஆயுதப்படுத்தணும் சொன்னா நமக்கு வரங்கள் வேணும் வல்லமைகள் வேணும். அல்லேலூயா. யாதொரு வார்த்தையும் குறைவில்லாம அவர் எப்போ வருவார் எப்போ வருவார் ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுக்கு வரப்போறார். ரெண்டு பேதர் புஸ்தகம் 3:12
0: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு
1: மிகுந்த
0: ஆவலோட காத்திருங்கள்.
1: எப்படி காத்திருக்கணும்? ஏகத்தோடு காத்திருக்கோமானால் கர்த்தர் ஒரு நாள் வந்து நம்மள அணைத்துக் கொள்வாரா, நம்மளை தூக்கி கர்த்தருடைய மடியில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம் பிள்ளை எவ்வளவோ காத்திருந்துச்சு சொல்லி நம்மளை காத்து நம்மளை அணைத்துக் கொள்வார். லூக்காளின் சுவிசேஷம் 12:36
0: எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
1: நம்ம வீட்டுல யாராவது ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம வந்து அவங்க வந்து கத்தட்டும் போது அவங்க நடக்கிற நடை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி. அவங்க காத்து தட்டுறதுக்கு முன்னாலே நம்ம திறந்துருவோம் இல்லையா? அதே போல ஆண்டவரை இயேசுகிறது எப்போ வருவார் நமக்கு தெரியாது. அவர் வரும்போது உடனே நம்ம நினைச்சிடணும், அவர் காது திறக்கிறவங்களை போல அதிகமா நம்ம காத்திருப்போமானா. எப்ப எக்கால் சத்தம் கேட்கும், எப்பொழுது அவருடைய எக்கால் சத்தம் தூதர் சத்தம் கேட்கும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் எதிர்பார்ப்போடு முழித்திருந்து காத்திருப்போமானா. கர்த்தராகிய தேவன் நம்மளை கூப்பிட ஒரு நாள் வரப்போறாரு. அல்லேலூயா. முத எதுக்கு வர்றாரு? புறவருக்கு வேண்டிய பலன் கொண்டு வர்றாரு. ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில குற்றம் இல்லாம இருக்கிறமான்னு சொல்லி பாக்குறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவர் வருகைக்கு காத்திருக்க வேண்டும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். அப்ப ஆண்டவராக இயேசுகிறது நம்மளை கூப்பிட வருவார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். அன்றைக்கு ஆண்டவராக இயேசுகிறது சத்தம் கொஞ்சம் எக்கால் சத்தம் கேட்டோடனே நம்ம எழுந்து அப்படியே அவரோடு கூட பறந்து போவோம். நாட்கள் வரப்போகுது, அது சீக்கிரமா வரப்போகுது. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்காலத்தோடும் கர்த்தர் வரப்போறார். அவர் வருகைக்கு நம்ம எதிர்ப்பு நோக்கி காத்திருப்போமானா கர்த்தர் ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவருடைய மடியில உட்கார்ந்துருப்போம், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்.
0: உங்களுடைய வருகையா சமீபமா இருக்கிறது அப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் ஒரு காலத்தில் நடக்கும். இந்த சம்பவங்கள் யாவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினால் இயேசுவின் வருகை மிக சமீபம் என்பது நமக்கு ஊர்ஜிதமாகிறது. ஆகையால் எப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லித்தான் நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொண்டு வருகிறார். ஆகவே நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். உன் கிரியலுக்கு பலன் உண்டு. ஆம், நம்மால் முடிந்த வரையிலும் நல்ல கிரிகளை செய்ய வேண்டும். அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் நல்ல கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யும் அப்பா. என்னை அர்ப்பணம் செய்கிறேன், நல்ல கிரியை நான் செய்யணும் அப்பா. என்னோட வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று கிரியை செய்ய அவர் சொன்னார். இந்த சின்ன சிறியவர்களுக்கு செய்யும் பொழுது அது எனக்கே செய்வீர்கள். நம்ம அர்ப்பணம் செய்வோமா? என்னால் முடிந்த வரையிலும் நான் நல்ல கிரியை செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சொல்கிறார், வேதம் சொல்லுது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்படுவதாக. இயேசு குற்றமற்றவராய் இருந்தார். பவுல் சொல்கிறார், என்னிடத்துல எந்த குற்றம் இல்லை என்று சொல்கிறார். நாம கேட்போமா, என்னிடத்துல குற்றமே வரக்கூடாது, எப்ப குற்றம் வருமா? நீங்கள் ஒருவர் ஒருவரோடு வழக்கானவது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. வீண் பேச்சு பேசும்பொழுது குற்றவாளியாய் நாம் தீர்க்கப்படுகிறோம். ஆண்டவரே, வீண் பேச்சுக்கு என்னை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் உதலின் வாசலை காத்துக்கொள்ளும் ராஜா என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கேட்போம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக பரியாசக்காரர் தோன்றுவார்கள் இயேசுவின் வருகையின் போது என்று சொல்லி கேட்டோம். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பரியாசம் பண்ணுகிற பரியாசக்காரர் எழும்பி விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, ஆவில் நிற

0: நம்பி ஜெபியுங்கள். பரிசுத்தாவிக்குள் நிரம்பி ஜெபியுங்கள். உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொல்கிறார். கதை சமுதிர கேட்பாமா, ஒருபோது நான் பின்வாங்கி போக கூடாதப்பா, என் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கணும். நான் ஜாவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு அந்த பாக்கியத்தை அதிகமாய் கத்தை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். நல்ல அர்ப்பணம் செய்வோமா? எல்லாம் வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா எங்களை மாற்றும் ஐயா, அப்பா எங்களை மாற்றும் ஐயா. நான்காவதாக கர்த்தன் வருகை சமயமாக இருக்கப்படினாலே அவளோடு, மிகுந்த அவளோடு நாம் காத்திருக்க வேண்டுமா? எல்லாம் வரங்களால் நிரம்பினவர்களாக கர்த்துடைய வருகையிலே நாம் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நாம் மிகுந்த ஆவலோடு அவருக்கு காத்திருக்க வேண்டும். எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்தட்டும் போது அவருக்கு அவரோடு கதவை திறக்கிற ஒரு மனிதனை போல நாம் ஆவலோடு எப்பொழுது வருவார் என்று சொல்லி அந்த ஆவலோடு காத்திருக்கணும், எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்கள் வருகை மிக சமீபம் என்பது காலங்கள் அடையாளங்கள் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறதப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இதோ அப்பா இப்போ நடந்து கொண்டிருக்கிறதப்பா. லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே எங்கு பார்த்தாலும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜா, நீங்க தான் இந்த காலங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து அப்ப இந்த காலத்தின் நடுவே வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில எசப்பா நாங்கள் நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றவே ராக ஆண்டவரே. எங்களை முடிந்த வரையில மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய, மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ, குற்றமற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ பிரியமே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் வாழ்க்கை பழுதில்லாமல் இருக்க ஏசப்பா நீங்க தயவு கூர்ந்து அப்பா குருபை குருபை குருபை குருபை கொடுக்க வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் இந்த பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில் தருவீராக. அப்பா பரியாசகர் தோன்றியிருக்கிற நாட்களிலே நாங்கள் ஆவில் நிரம்பி அப்பா ஜெபித்துக் கொண்டே இருக்க, பரிசுத்தவான்களுக்காக எல்லா மனிதர்களுக்காக ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்களுக்கு குருபை கொடுக்கணுமே அப்பா. உங்களோட வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே மிகுந்த ஆவலோடு காத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை எங்கள் உள்ளத்தில் வைத்தள்ளும் அப்பா. உலகத்தின் பின்னே நாங்கள் ஓடி ஒளிந்திராதபடிக்கு, உலகத்தில் விழுந்திராதபடிக்கு கல்வாரி சிலுவையிலே அப்பா சிலுவை அண்டை அப்பா இயேசு கிறிஸ்தன் ரத்தத்திலே அவன் ரத்த கோட்டைக்குள்ளே மூழ்கி இருக்க உமை பின்பற்றி வர எங்களுக்கு அது பாக்கியம் தாரும் ஆண்டவரே. செய்தி கேட்ட மக்கள், அர்ப்பணிக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள் எல்லார் கரங்களை கத்தல் பிடித்து தயவாய் நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். செய்ய போதற் கைகோடான கொடி ஸ்தோத்திரம். உடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 Bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 Bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கண்ணீரோடு அவங்களை நினைச்சு அழுது புலம்பி நம்ம செவிக்க வேண்டும். அப்படி செவிச்சா நிச்சயமா நம்ம வேண்டில கேட்டு கத்திர என்ன செய்வாரு, பாதைய நிப்பாட்டுவாரு. அலையிலூயா. முதல் ஆபரகாம் செவிச்சத பார்த்தோம், நின்றுட்டே இருக்காரு. 40 பேர் பிறந்தா அழிப்பீங்களா ஆண்டவரே? 50 பேர் இருந்தா அழிப்பீங்களா? மனம் திரும்பவே ஏசப்பா, என் ஜனம் மனம் திரும்பணுமே. என் ஜனம் எங்க பார்த்தாலும் கொல்லப்படுறாங்க, வேண்டாண்டவரே. நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டும். மூன்றாவதாக எஸ்தர் ராஜாத்தி செவிக்கிறாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 3:13
1: ஆதார் மாதமான,
0: ஆதார் மாதம் மாதமான
1: 12
0: பனிரெண்டாம் மாதம்
1: 13
0: ஒரே நாளிலே
1: சிறியோர் பெரியோர் குழந்தைகள்
0: ஸ்திரீகள் ஆகிய
1: சகல யூதரையும் அழித்து கொன்று
0: நிர்மூலமாக்கவும்
1: அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே
0: ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம்
1: கட்டளைகள் அனுப்பப்பட்டது.
0: பார்த்தீங்களா, யூதர்கள் என்ன செய்யணுமா? கொன்னு அழிக்கணும் சொல்லி எல்லா நாடுகளிலும் கட்டளை விட்டார் ராஜா. அது எல்லாம் அஞ்சலக்காரங்க, இப்ப தபால்காரங்க, தபால் போஸ்ட்மேன் எல்லா இடத்தையும் எடுத்துக்கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும் நம்ம வாழ்க்கையிலும் கூட பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு இத்தனை வேதனைகள். எஸ்தர் புத்தகம் 4:3
1: ராஜாவின் உத்தரவும்
0: அவனுடைய கட்டளையும்
1: போய் சேர்ந்து ஒவ்வொரு நாட்டிலும்
0: ஸ்தலத்திலுள்ள
1: யூதருக்குள்ளே மகா துக்கமும்
0: உபவாசமும்
1: அழுகையும்
0: புலம்பலும்
1: உண்டாய் அநேகர்
0: ரட்டுடுத்தி
1: சாம்பலில் கிடந்தார்கள்.
0: அழுகுறாங்க, புலம்புறாங்க, ஐயோ ராஜாவுடைய கட்டளை இப்படி வந்துருச்சே, என்ன செய்யறதுன்னு சொல்லி. இனி நம்ம காலத்துல உள்ள கிறிஸ்தவங்களுக்கு எத்தனையோ கட்டளை வரப்போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம அழுது போல வேண்டும், இப்பயே அழுது போல வேண்டும். அன்னைக்கு அல்ல, இப்பயே நம்ம அழுக வேண்டும். பிரியமானங்களே, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நீங்க தான் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். எஸ்தர் புஸ்தகம் 4:14-17
1: நீ இந்த காலத்திலே
0: மௌனமாயிருந்தால் நம்ம இந்த காலத்துல என்ன செஞ்ச கூடாது? மௌனமாய் இருந்தால்
1: யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும்
0: நமக்குள்ள மௌனமா இருந்த ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? வேற இடத்திலிருந்து வந்துடும். யாராவது செவிச்சா விடுதலை வாங்கிடுவாங்க. அப்ப நம்ம கிறிஸ்தவங்களுக்காக நம்ம செவிக்காம நம்ம உண்டு, வேலை உண்டு, ஜோலி உண்டு இருந்தா ரட்சிப்பு எப்படியாவது வேற இடத்துல வந்துடும். அங்க சொல்ற பாருங்க,
1: அப்பொழுது நீயும்
0: உன் தகப்பன் குடும்பத்தாரும்
1: அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு
0: உதவியா இருக்கும்படி
1: உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: உனக்கு என்ன மேன்மை கிடைச்சிருக்கலாம்?
1: யாருக்கு தெரியும்
0: என்று சொன்னா நம்ம கூட கர்த்தர் ரத்தத்தினால எப்படி மாத்திருக்காரு? வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
0: தமது ரத்தத்தினாலே
1: நம்முடைய பாவங்களோடு நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும்
0: ஆசாரியர்களும் ஆக்கின
1: அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக.
0: ஆமா பிரியமானவர்கள், நம்மளை பாண்டவர் எப்படி மாத்திருக்காரு? ராஜாத்தியா ராஜாக்களா மாத்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு யாரோ கஷ்டப்பட்டு போறோம், எங்கயோ எந்த ஊர்லயோ கஷ்டப்படுறாங்க. அப்படி நம்ம இருந்துமானால் கத்தனை மட்டும் நாளைக்கு என்ன செய்வாரு? கட்டாயம் கேட்பார். என் பிள்ளைகள் இப்படி அழிந்து போறாங்களே, நீ அமைதியா இருந்தியே, உனக்கு இவ்வளவு நன்மை கொடுத்தன, இவ்வளவு நல்லதெல்லாம் கொடுத்திருந்தானே, நீ என்ன செஞ்சனு கேட்பார்.
1: அப்பொழுது
0: எஸ்தர் மொர்தகாய்க்கு
1: மறுபடியும் சொல்ல சொன்னது
0: நீ போய்
1: சூசானில் இருக்கிற
0: யூதரெல்லாம் கூடி வர செய்து
1: மூன்று நாள்
0: அல்லும் பகலும்
1: குடியாமலும் இருந்து
0: எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்.
1: நானும் என் தாதிமாரும்
0: உபவாசம் பண்ணுவோம்.
1: இவ்விதமாய்
0: இவ்விதமாய்
1: சட்டத்தை மீறி
0: ராஜாவினிடத்தில்
1: பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன்
0: என்று
1: சொல்ல சொன்னார்
0: அப்பொழுது
1: மொர்தகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார்.
0: எஸ்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். என்ன செய்ய எப்படி என்ன செய்ய மூணு நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து வாசம். நம்ம தேசத்துக்காக எத்தனை பேர் பாசிங்க இருக்கிறீங்க? கட்டாயம் நம்ம கண்ணீரோடு செவிக்கணும். சபைக்காக மிக மிக அவசியம் நீங்க பாசிட்டிங்கிறது செவிக்கணும் எல்லாரும், சரியா? சபையில நல்ல சபையில ஊழிக்கெல்லாம் நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். ஊழிக்கெல்லாம் நல்ல சுகத்தோட பலத்தோட இருக்குன்னு சொன்னா நீங்க செவிக்கணும். நாங்க உங்களுக்காக செவிப்போம். ஏன்னா கத்தை எங்கிட்ட ஒரு நாள் உங்ககிட்ட உங்களை குறிச்ச உத்தரவாதத்தை கத்தரை எங்கிட்ட கேட்பாரு. அதே மாதிரி உங்ககிட்டையும் எங்களை பற்றி நீங்க என்ன செஞ்சீங்க, சபைக்காக என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கத்தரை உங்களையும் கேட்பாரு. ஹல்லேலூயா. கட்டாயம் பாசிட்டிங்க இருக்கணும். எஸ்தர் சொல்றாங்க எல்லா யூதிட்டையும் போய் சொல்லுங்க, அல்லும் பகலும் புசிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம் சொல்லி நானும் செவிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் ராஜா போய் போறேன், கட்டளை மீறி போறேன்னு சொல்லி போனாங்க. அந்த யூதர்களை காப்பாத்துறதுக்காக. அல்லேலூயா. எதுக்காக போனாங்க? யூதர்களாம் அழிக்க கூடாது, காப்பாத்தணும்னு சொல்லி எஸ்தர் போய் ராஜா கேட்கிறாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 8:16.
1: இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று.
0: பாருங்க யூதருக்கு என்ன ஆச்சு? மகிழ்ச்சி, கனம்,
1: களிப்பு, வெளிச்சம்,
0: உண்டாயிச்சு. பாத்தீங்களா, யூதர் அழிக்கணும்னு சொல்லி ராஜா கட்டளை போட்டாரு. அதை அறிஞ்ச மோதாகி தான் வந்து சொல்றாரு, இவங்களாம் காப்பாத்துறது அவனுக்கு ராஜா மகிமை கிடைத்ததுன்னு சொல்லி சொன்னு எஸ்தர் சொல்றாங்க. நீங்க எல்லாம் கண்ணீர் ஓடி ஜெபம் பண்ணணும். நம்ம தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும், நம்முடைய சபைக்காகவும் ஜெபம் பண்ணணும். உங்களுடைய கடமை. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னாதான் உங்களை குறித்து எங்கிடத்துல ஆண்டு உத்தரவாதம் கேட்பாரு. நீங்க செவிக்காம தான் சபை குறித்து உங்கிடத்துல ஆண்டு கட்டாயம் கேட்பாரு. சபைக்காக உத்தரவாதம் பண்ணி நீங்க செவிக்கணும். ஒவ்வொரு ஊழியரையும் பேர சொல்லி செவிக்கணும். ஒவ்வொருத்தருக்காக நீங்க செவிக்க வேண்டிய உங்களுடைய கடமை. தேசத்துக்காக நம்ம செவிக்க வேண்டிய ஒரு நாளாவது பாசிட்டிங் இருந்து செவிக்கணும். தேசத்து மக்கள் காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு நாளாவது செவிக்கணும். அதே போல நம்ம சபைக்காக ஒரு வாரத்துக்கு ஒரு நாளா ரெண்டு நாளா பாசிட்டிங் இருந்து செவிக்கணும். இது வரைக்கும் ஒருத்தர் தான் செவிச்சிருக்கீங்க. அருமையான சகோதரனே சவரே, கத்திர உங்கத்துல ஒரு நாள் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும் காலம் பக்கத்துல வந்துருச்சு. எஸ்தர் செவிச்சாங்க. எஸ்தர் எதை செஞ்சாங்க? யூதர்களுக்காக செவிச்சாங்க. நம்மளும் செவிக்கணும். முதல்ல பார்த்தோம் ஆபரகாம் சோதா பட்டணத்துக்காக செவித்தார். அதனால அவரை கத்தர் நினைச்சு அவர் ஆபரகாம் நினைச்சு அவங்க சொந்த லூவத்தையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்தினார். ரெண்டாவது பார்த்தா தாவீது செவித்தார். கொள்ளை நோய் தேசத்துல முழுதும் கொள்ளை நோய். அவள் வேண்டுதல் செய்ததுனால வாதம் என்ன செய்து நிறுத்தப்பட்டது. மூன்றாவதாக எஸ்தர் செவித்தாங்க. யூதர் வர வேண்டிய ஆபத்து நிறுத்தப்பட்டது. நம்ம தேசத்துக்காக நம்ம செவிக்கணும். நம்ம கிறிஸ்தவ மக்களுக்காக செவிக்கணும். நம்ம சபைக்காக செவிக்கணும். நீங்க செவிச்சீங்கன்னா தான் சபை வளரும். சபையில நல்லா நிறைய மக்கள் வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாருக்கும் செவிக்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. சபைக்கு காணிக்கை கொடுக்கவும் செய்யணும், செவிக்கவும் செய்யணும். காணிக்கை கொடுத்தா அதோட முடிச்சிடக்கூடாது. சபையை நீங்க செவிச்சாதான் சபை வளரும், சபை கட்டப்படும், கிறிஸ்துக்களை வளரும். நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க இருந்திருந்தா தன்னலமான செவம் அது இருக்கவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் மற்றவங்களுக்காக போராடி நம்ம செவிக்க வேண்டும். நான்காவதாக யாக்கோபின் புஸ்தகம் 5:17-18.
1: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்
0: பாத்தீங்களா, எலியா எப்படி இருந்தார? நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்
1: மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
0: அப்பொழுது
1: 3 வருஷமும்
0: 6 மாதமும்
1: பூமியின் மேல்
0: மழை பெய்யவில்லை.
1: மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது.
0: எலியா எப்படி ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க? எப்படி ஜெபம் பண்ணாரு? கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எலியா வந்து மழை வேண்டானா மழை நின்னுது, திரும்ப மழை பெய்யறதுக்கா ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணி மழை பெஞ்சது, பலனை தந்தது. கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அவர் நம்மளை போல பாடுகள் மனுஷன் தான். அல்லேலூயா. அவருக்கு பசி பசி எடுத்துச்சு. அதை தாண்டி என்ன செஞ்சாரு, காகத்தை கட்டிட்டாரு இல்லையா. அவர் நம்ம பசி எடுத்தது எல்லாமே இருந்துச்சு. காரணம் என்னன்னா, எப்போது அவர் என்ன செய்யறது, தேவனுக்கு முன்பாக நிக்கிற ஒரு மனசு. வாசித்து பாருங்க, ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் 17:1
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரேலின் தேவனாகிய
1: கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்
0: பாத்தீங்களா, எப்போது என்ன செஞ்ச இஸ்ரேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். அவர் செபிக்கிற மனுஷனாக இருந்தார், எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். அருமையானவர்களே, இந்த வருங்காலங்களெல்லாம் செபிச்சா நம்ம காப்பாற்றப்படுவோம். மற்றவங்களுக்காக செபிக்கும் போது மற்றவங்க காப்பாற்றுறவங்க இல்லையோ, செபிக்கிற ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவோம். எளியா பாருங்க, எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிக்கிற மனுஷன் நான். அவர் எப்போதும் செபித்தனால்தான் அவரால் கருத்தா செபிக்க முடிஞ்சிச்சு. அது மாத்திரல, அவர் செபிச்சவனே மானம் மழை வேண்டான, மழை நின்றுச்சு, மழை பெய்யணும்னு சொல்லி சொன்னே மழை வானம் வானிச்சு மழை பொழிந்தது, பூமி பலனை கொடுத்தது. அருமையானவர்களே, நம்ம கருத்திற்கு முன்பாக எப்படி நிக்கிற ஒரு குணம் இருக்குதா? நம்ம கருத்திற்கு முன்பாக எவ்வளவு நாள் நிக்கிறோம்? அன்று பாதத்தில் எவ்வளவு நாள் காத்திருக்கிறோம்? உங்க உள்ளத்தை நீங்க அலசி பாருங்க, அலசி பாருங்க. கடைசி நாள் வந்துட்டோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17:5
1: அவன் போய் கர்த்துடைய வார்த்தையின்படியே,
0: கர்த்துடைய வார்த்தையின்படியே
1: யோர்தானுக்கு நேரே இருக்கிற,
0: யோர்தானுக்கு மேலே இருக்கிற
1: கேரித் ஆற்றண்டிலே தங்கியிருந்தான்.
0: கேரித்தின் ஆற்றண்டிலே தங்கியிருந்தான் பாத்தீங்களா. அவர் கர்த்தருக்கு முன்பாய் நின்றாரு. கர்த்தர் சொன்னது என்ன செய்ய, உடனே கீழ்படிந்தாரு. அருமையானவர்களே, நம்ம செபிக்கிறோமா? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன பாத்திரம் கீழ்படிந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டு வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்ல தேவனை. கேட்டாவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க சப்பா. கர்த்தருடைய கீர்வா அவங்க சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா? செபிக்கிறோம், பராமரிக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, வெட்டிக்குள்ளே எங்க தேசத்துல வந்துருச்சுப்பா, வெட்டிக்குள்ளிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. கொரோனா வைரஸ்ல இருந்து விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்துல ஒரு எழுப்புல தாரு, உயிர்மீச்சை தாரு, ரட்சிப்பை தாரும், பசுத்தனை அபிஷேக தாரும், அக்கினி தாருமே. தேவையில்லாமல் நிரப்புங்கப்பா. மந்திரம் சேவனைகளை உடைத்து போடுங்க. பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும். சமாளாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும். அதிசயங்களை அற்புதங்களை செய்யணும். வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க. ஆசை வச்சு உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களும் கடன்லேருந்து விடுதலை தாங்க, கண்ணியிலிருந்து விடுதலை தாங்க. தேவக்கீர் வச்சு உண்டுகளட்டும் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை தாங்கி வழி நடத்த முடிய பாத்துல செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கு அதிகமாக கிரியச்சிங்க. ஆசீர்வதிங்க. பத்தகப்பறைய திரும்ப குடும்பங்களை, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க. திருமணமாக்காத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாயத்தை தாரு ஆண்டவரே. நீ குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லையே சப்பா. தாங்கப்பா தாங்கப்பா. அப்பா தகப்பனே, கடன் கஷ்டங்களை மாற்றுங்க. குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் கண்ணீர் துடைச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. அவாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கும் மக்களை வெட்டித்தாங்க. பிரிந்து கூட இணைக்கணும் ஐயா. கர்த்தாவே, மே துதிக்கிறோம். மீ அறியக்கூடிய அறிவை தாரு சுவாமி. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. தகப்பனையே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. தகப்பனையும் மே துதிக்கிறோம். சிறு பிள்ளைலாம் செபிக்கணும். பெரியவங்க செபிக்கணும். வாலிபர்கள்லாம் செபிக்கணும். உண்மை தேடணும், அறிந்து கொள்ளணும், எண்ணிக் கொள்ளணும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்த நம்ம சேத்த கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளில் தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443708019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம்

0: லூக்கான் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்
0: ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தினாரோ அதே போல நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த அல்ல, உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். நமக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதுக்கு அதை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதிகமா நேசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும் சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும், ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:2.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்ம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம கிரியை செய்யறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக எதை செய்யறோமோ, கர்த்தருக்காக எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறோமோ, கர்த்தருக்காக நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ, கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ, அதுதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். கர்த்தருக்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலத்துக்கு போகிற நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக எதையா செய்யணும். அதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இல்லாட்டால் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 145:13.
1: உம்முடைய ராஜ்யம்
0: சதா
1: காலங்களிலும் உள்ள ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், சதா காலங்களுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் நம்ம ஊரும் போகிறதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், செபிக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம எல்லாரும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் போனா போதாது, நம்ம கூட சேர்ந்த நம்ம உறவினர், உற்றார் உறவினர், நம்ம வாசம் பண்ற இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். அதனால நம்ம மேல உடந்த கடமை, சுவிசேஷத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கும்போது நம்ம நமக்கு என்ன செய்யும், உனக்கு எனக்கும் ஐயோன்னு கர்த்தர் எதுன்னு சொல்லுது. அந்த ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நம்மளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட மாத்திரம் போதாது, எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அந்த இப்படி கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் வரணும். அந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஆண்ட பெற்றி நம்ம சொல்லணும். சரி, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் மத்தியான சுவிசேஷம் 4:17.
1: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள்,
0: பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று
1: பிரசங்கிக்க தொடங்கினார்.
0: மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்ன, என்னமோ பெரிய நம்ம ஏதோ செய்யும் போல அப்படிலாம் இல்ல. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கத்திர பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு நம்ம சிந்தித்து பார்த்து முழுமையா கத்திரத திரும்ப வேண்டும். அதுதான் அதான் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். முதல்ல எடுத்தோன்னு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். நம்ம முதல்ல கோவப்பட்டிருப்போம், ஒரு உதாரணத்துக்கு முதல்ல கோவப்பட்டிருப்போம். இப்ப நம்ம கோவப்படாம நம்மளால இருக்க முடியல. ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, எனக்கு எப்படியாவது மாத்திருங்கப்பா, என் தாயின் வயிற்றுல பிறந்த இந்த சென்ம சுபாவை என்னை விட்டு மாற வேண்டும். ஆண்டவரே தாயின் வயிற்றுல பிறந்து நம்ம சொல்லுவாங்களே அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கோபப்படுது, அவங்க அம்மா மாதிரி அவங்க குடும்பத்துல இப்படி அவங்க இப்படிதான் கோபப்படுவாங்க, இப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படிதான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நான் மனம் திரும்பினாண்டவரேன், இந்த காரியம் எனக்குள்ள வரவே கூடாதப்பா, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், சென்மசுவா எனக்கு நீக்கப்பட வேண்டும்ன்றவரேன். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு. அப்ப நமக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். வாசித்து பாருங்க 2 Corinthians 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்
0: புது சிருஷ்டியா இருக்கிறார்.
1: பழையவைகள் ஒளிந்து போயின
0: எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும். நம்ம கோபப்பட்டிருப்போம், போராம் போட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கத்திர பிரியமில்லாத காரியம் எவ்வளவு காரியம் நமக்குள்ள இருக்கலாம். அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கிற ஆண்டவரே என்னுடைய சன்ம சுபாபம் என்னுடைய தாயின் வயிற்றுல பிறந்த சுபாபம் எனக்குள்ள நீக்கிப்படணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நாளும் யாஸ்பாட்டை கேட்கணும். அப்ப நமக்கு என்ன செய்யணும், நம்ம கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டி ஆண்டவர் தான் மாத்தணும். நம்ம ஒரு நாள் கேட்கணும் ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு கிறிஸ்துக்குள்ள அந்த புது சிருஷ்டியா இருக்கிற பழையவில ஒளிந்து போன எல்லாம் புதிதான் சொன்னீரே அந்த புதிதான சுபாவத்தை எனக்கு கொடுங்கப்பா, நீங்க என்னை மாத்துக்கணும் கேட்டு ஆண்டவர் மாத்துவார். இசைக்கியேல் புத்தகம் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லாம் மீறி மீறி நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது பாவம்னு தெரியும், அதை தான் நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நேரம் பாக்குறது, நாட்கள் பாக்குறது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இது தப்பு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்கு தெரியும், அதவே நம்ம செய்வோம். அது அந்த காரியம் நம்ம என்ன செய்யறோம், கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், விடுதலை போறோம். சரி போறோங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தர் படைத்த நாள், எல்லா நாளுமே கர்த்தருக்கு பிரியமான நாள், அந்த காரியத்தில் வந்து விடுதலை பெறணும். எத்தனை பேர் பாருங்க பழைய சுபாவத்திலே இருப்பாங்க, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன், இது இந்த கிழமை செய்யக்கூடாது, அந்த கிழமை செய்யக்கூடாது, இந்த மாசம் அந்த மாசம், இந்த நாள் பார்க்கறதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். வாசித்து பாருங்களேன், இந்த கலாத்தியர் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா 9:10 நிறைய பேர் அந்த காரியத்தில் இருக்கிறோம். அதுலாம் நம்ம என்ன செய்ய விட்டு மனம் திரும்பணும்.
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
0: நீங்க தேவனை அறிந்திருக்க,
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
0: நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க இல்லாட்ட தேவன் உங்களை அறியப்பட்டு இருக்க,
1: பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி,
0: அடிமைப்பட விரும்புவது எப்படி,
1: நாட்களையும்
0: நாட்களையும்,
1: மாதங்களையும்
0: மாதங்களையும்,
1: காலங்களையும்
0: காலங்களையும்,
1: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே,
0: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. திரும்பி சொல்லுவாங்க, இந்த வருஷம் 8 வருஷங்க, இந்த வருஷம் திருமணம் நடக்கூடாது, 8 வருஷம் இது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் மாசம் பாக்குறோம், மாசங்களை பாக்குறோம், வருஷங்களை பாக்குறோம், நாட்களை பாக்குறோம், மறுபடியும் அந்த காரியத்துக்கு நம்ம அடிமையிடுறோம். அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லு, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன செய்யணும், புது சிட்டியா இருக்கணும், பழையவிலையா என்ன செய்யணும், ஒழிஞ்சு போற எல்லாம் புதிதாகணும். இந்த காரியத்துல தான் மனம் திரும்பணும். நிறைய பேர் இதில் மனம் திரும்புறதுல நிறைய பேர் நாள் பாக்குறதும் நேரம் பாக்குறதும், நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், கர்த்தர் வேதம் சொல்றது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. பழையபடியும் நம்ம இந்த காலங்களை நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகணும். நிறைய பேர் அதை தான் நம்ம செய்யறோம், நிறைய காரியங்கள் இதுல இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டு ரத்த சொன்னார், நிறைய நிறைய பேர் இந்த காரியத்துல மனம் திரும்பாம இருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நம்ம பழைய காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், இதுக்கு நம்ம செய்யவே கூடாது. அதான் கத்துடு வேதம் சொல்லுது, இறைமையில பழைய மனுஷருக்கூடாது, மற்றவங்களுக்கு காரியங்களை மனுஷ கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. இறைமையில சொல்றாரு பாருங்க, இறைமை 10:2
1: புறஜாதிகளுடைய
0: புறஜாதிகளுடைய
1: மார்க்கத்தை
0: மார்க்கத்தை
1: கற்றுக்கொள்ளாதிருங்க,
0: கற்றுக்கொள்ளாதிருங்க. நம்ம இருந்தோம், இப்ப அந்த காரியத்தின் மனுஷர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சுற்றியா இருக்கணும், நாள் பார்க்க கூடாது, மாசம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, அப்புறம் அது என்ன வருஷம் பார்க்க கூடாது. இது இல்ல, இது இது ரெட்டை வருஷம், இது ஒத்த வருஷம், ஒத்த வருஷத்துல மேரேஜ் ஆகலாம் நல்லது, ரெட்டு வருஷம் இருக்கக்கூடாது. இப்படி எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதுல இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா இன்னும் பழைய சுபாவம் தான் மக்கள் இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகிறதுக்கு கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பலன் கேட்க வேண்டும். ஆண்டவர் இந்த பெட்டி காரியம் எனக்குள்ள இருக்கப்போ அதான் எல்லாம் மீறுதலை விட்டு மனம் திரும்புங்கள். வாசிப்பா எசைக்கியேல் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள்,
0: எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள். எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், இந்த காரியத்தை விட்டு நம்ம திரும்ப வேண்டும். திரும்பிட்டா போதும், அதான் ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிறதுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறாரா. யாசாயின் புத்தகம் 55:7
1: துன்மார்க்கன் தன் வழியையும்,
0: துன்மார்க்கன் தன் வழியையும்,
1: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு,
0: இன்னும் அந்த நினைவுகள் பழைய பாரம்பரிய நினைவுகளை விட்டு,
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
0: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
1: அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
0: அவர் அவன் மேல் என்ன செஞ்சிருக்காரு, மனதுருகுவார்,
1: நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
0: தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
1: அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார்.
0: மன்னிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரா, தயை பெருத்திருக்கிறார். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் சொல்றோம். இன்னும் பழைய சுபாவத்தில் தான் இருக்கிறோம், பழைய எண்ணங்கள் இருக்கிறோம், பழைய சாஸ்திரத்துல இருக்கிறோம். சாஸ்திரம் எத்தனை பேர் நான் சாஸ்திரம் பார்த்துக்கொண்டு இருக்கீங்க? இந்த பல விதமான சாஸ்திரத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். கத்தலுக்கு வந்துட்டு உண்மைதான், ஆனா சாஸ்திர காரியங்கள் இந்த சாஸ்திரம் நான் பார்க்கவே கூடாது. நம்ம பழைய பழைய காரியத்துக்கு நம்ம அடிமை ஆகவே கூடாது. நம்ம இப்படி இருக்கிறோமா, யாரால அப்படி இருக்கிறோமா, இன்னைக்கு நம்ம ஆனந்திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவர், என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டார். மன்னிக்க தாய் பொறுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தன் நம்ம நினைவு, நம்ம சிந்தனைகள், நம்ம நினைவுகளை சாஸ்திரம், அந்த காரியம், இந்த காரியம், அந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, சாதகம் எழுதுறது, இந்த மாதிரி காரியத்தை நம்ம எந்த செய்யணும், மனம் திரும்ப வேண்டும், முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் வர போறாரு, அதுதாங்க சொல்றாரு. புலம்பல் 3:40,
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
0: நம்ம தான் நம்முடைய வழிகளை என்ன செய்கிறோம், சோதித்து ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் நம்மளே, நானே, நீங்கள் ஒவ்வொருத்தரும், அவங்க மற்ற வழிய இல்ல, நம்ம வழிய சோதித்து என்ன செய்ய, ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப, என்னென்ன குறை இருக்கு, அந்த என்ன காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து நம்ம கர்த்தரிடத்தில் திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்ய பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோகராட்சியம் சமயமாயிருச்சு. இன்னும் சாஸ்திரத்துக்கும் ஆட்களுக்கும் இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தால் பரலோக போக முடியும். எல்லாமே செஞ்சு இதெல்லாம் மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்க இந்த ஒண்ணுதானங்க தப்பு, அது ஒன்னும் பிரச்சனையிலும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 2:10.
1: எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்த,
0: ஒருவன் நியாயப்பிரம் எல்லாத்தையும் கை கொண்டுட்டான், கை கொண்டிருந்தோம்,
1: ஒன்றிலே தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான்.
0: ஒன்றில தவறிட்டா என்ன செய்யுமா, எல்லாவற்றிலயும் குற்றவாளியா இருப்பான். எங்க சொல்லியிருக்காரு, யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம உள்ள தெளிச்சு ஆராய்ந்து, நம்ம வழிகளை ஆராய்ந்து, நம்ம சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கே ரச்சினாலும், இன்றைக்கு அணுகினாலும், இந்த சின்ன சின்ன காரியம் யாராருக்குள்ள இருக்கோ இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதை நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்த்து, நம்ம சோதித்து பார்த்து, எதிலெல்லாம் நான் மாற வேண்டும், எதிலிருந்தாலும் விடுதலை பெறவேண்டவர எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். இந்த மாதிரி காரியத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தர் ராஜ்யத்துக்கு, முதல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன எத்தனை இருக்கு, அநேக பாசத்தலங்கள் உண்டு. ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனேன், என்ன செய்யணும், என்ன செய்யணும் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா,
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆண்டுட்டு அன்பு கூறுமா, நமக்கு என்ன கொடுக்கிறார், தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்த பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவையுமே போற்றுகிறமே வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடி கிருப, கர்த்துடி பிரசனம், கர்த்துடி மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சு உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தா நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள மெண்டிக்கொள்ள மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியா செபிக்கிறோம் அப்பா. மோசை போல நாங்களும் உங்களிடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கர்த்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோவை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரையும் துதிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியா செபிக்கிறோம். ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். இறுதித்துல கர்த்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையும் முடி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா, சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாதுப்பா. வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம், பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேல முடி, வல்லம் இறங்கட்டுமே ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறேன். சொல்றோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமைய ஊற்றுமாண்டவர் ஊற்றுமாண்டவர் அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம் ஜெய்வனிகள் பெலிஸ்தீனிகள் எல்லா கிரிகளையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லம்ல ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யாண்டவர் ஐயாமை துதிக்கிற வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா. வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணுப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கு சுகந்தரடி சென்னீரே. எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. குழந்தை இல்லாம நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிற. தர வேண்டுமாப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடி சொன்னீரே. மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க தொடுங்க தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்காண்டவரை மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்துல சமான சந்தோஷத்தை தாரும். கடன் பிரச்சனை மாற வேண்டும். கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை. வேலையில கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாத்தி வேலை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்ய கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வங்க அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா. அப்பா சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க. வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பறையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. பலப்படுத்துங்க. எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்த நம்ம செலுத்த கேட்டார் கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும். அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தேவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தேவனை கேளுங்க. பரிசுத்தேவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தேவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
4: 8144192192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10909100000229. மே காட் பிளஸ் யூ.
5: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/8